0: என்ன அந்தாலும் போனை பார்த்துட்டு அப்படியே ரோட்டுக்கு நடுவுல மூன் வாக் பண்ணிட்டு இருக்காரு.
1: அவரு மூன் வாக் பண்ணல ராஜா, வாட்ஸ்அப் வாக் பண்றாரு. இப்ப இருக்கிற பெரிய வியாதியே இதுதான், கவனச்சிதறல், அதாவது டிஸ்ட்ராக்ஷன்.
0: ஆமா, ஒரு கையில ஷேரிங், இன்னொரு கையில சேட்டிங், இது டிரைவிங்கே இல்ல, விபத்துக்கு வெல்கம் கார்டு அனுப்புற மாதிரி.
1: கரெக்ட் ராஜா. நாம முக்கியமா சொல்ல வேண்டியது பாதசாரிகளோட உரிமை, அதாவது பெடஸ்ட்ரியன் ரைட்ஸ் சொல்லுவோம் இல்லையா. அது ரோடு வாகனங்களுக்கு மட்டும் இல்ல, அதுல பாதசாரிகளுக்கும் சம உரிமை இருக்கு.
0: ஆமா ஆமானு, சில பேரு ஜிப்ரா கிராசிங்ல நிக்காம வண்டிய கொண்டு போய் அந்த கோட்டுக்கு மேல நிறுத்துவாங்க. அது என்ன ஸ்டார்டிங் பாயிண்டா இல்ல ரேஸ் விட போறாங்களா? பாவம் அந்த வரி குதிரைக்கு வலிக்கும் இல்ல
1: ராஜா. ஜோக் ஓகே தான், ஆனா சீரியஸா கேளுங்க. ரோட்டை கடக்கும் போது போன பாக்கெட்ல வைங்க. அந்த நோட்டிபிகேஷன் முக்கியம் இல்ல, உங்களோட உயிர் தான் முக்கியம். வண்டி ஓட்டும் போது போன் ஸ்கிரீன பாக்காதீங்க, சாலைய பாருங்க. ஒரு மெசேஜ் தாமதமானா ஒன்னும் ஆயிடாது, ஆனா ஒரு விபத்து நடந்தா வாழ்க்கையே தாமதமாகிடும்.
0: சூப்பரனு, வண்டி ஓட்டுறவங்களும் கவனிங்க, பாதசாரிகளுக்கு ரைட் ஆஃப் த வே கொடுங்க. அவங்க ரோட்ல விளையாட வரல, வாழ்க்கைய நடத்த தான் போறாங்க.
1: சாலையில் கவனம் சிதறினால் வாழ்க்கையே சிதறி போகும்.
0: அதான் மக்களே, போனை ஓரமா வைங்க, ஹெல்மெட் சீட் பெல்ட் போடுங்க, ஜாலியா போங்க, ஆனா சேஃபா போங்க.
2: மாலை நேரத்தில் இறை போற்றும் பக்தி பாடல்கள் நம் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் நிறைந்திருக்கும்.

காலை வணக்கம் நேயர்களே, ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. இன்று சக ஆண்டு 1948 ஜெய்ஷ்ட மாதம் 17 தேதி, திருவள்ளுவர் ஆண்டு 2057, பராபவ வருடம் வைகாசி மாதம் 24 நாள், 2026 ஆண்டு ஜூன் மாதம் 7 தேதி ஞாயிற்றுக்கிழமை. ரம்யமான காலை பொழுதில் நமது பண்பலையில் இப்போது நாம் கேட்கலாம் வந்தே மாதரம்.

0: நேரம் 6 மணி, தொடர்வது செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். எல்லைப் பகுதிகளில் கண்காணிப்பு நடவடிக்கைகளை வலுப்படுத்த வேண்டும் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வலியுறுத்தியுள்ளார். இந்தியா நேபாள எல்லைப் பகுதியில் பாதுகாப்பு பணிகளை இணைந்து மேற்கொள்வது என இரு நாடுகளும் முடிவு செய்துள்ளதாக வெளியுறவு அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவைத் தேர்தல் முடிவுகள் தற்போதைய அரசியல் மாற்றங்களுக்கு முக்கிய காரணியாக திகழ்கிறது என்று மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். அரசு மருத்துவமனைகளில் மருத்துவர்கள் பற்றாக்குறை வெகுவாக குறைந்துள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் 24 ஆண்டுகளுக்கு முன்பு பணியில் சேர்ந்த பொறியியலாளர்களில் முதற்கட்டமாக 300 பேருக்கு செயற்பொறியாளர் பதவி உயர்வு ஆணைகளை மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் வழங்கினார். வர்த்தக கண்காட்சி தொழில்துறை வளர்ச்சிக்கு உத்வேகம் அளிக்கும் என்று மாநில குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில்துறை அமைச்சர் திரு மதன்ராஜ் தெரிவித்துள்ளார். திமுக ஆட்சியில் கிடப்பில் போடப்பட்ட திட்டங்களை விரைந்து செயல்படுத்த வேண்டும் என்று தமிழக அரசை அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் கொண்டுள்ளார். இளநிலை மருத்துவ பட்டப்படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான நீட் நுழைவு மறுதேர்வுக்கான வினாத்தாள் வெளியானதாக சமூக வலைதளங்களில் பரப்பப்படும் செய்திகளை தேசிய தேர்வு முகமை நிராகரித்துள்ளது. தூத்துக்குடி துறைமுகத்தில் சரக்கு பெட்டகங்களை கையாளும் திறன் நடப்பு நிதியாண்டில் 8.93% அளவிற்கு வளர்ச்சி கண்டுள்ளது. சிங்கப்பூரில் உள்ள இந்திய வம்சாவளியினரை இழிவுபடுத்தும் வகையில் சீனாவிலிருந்து செயல்படும் 3 சமூக வலைதளங்களை அந்நாட்டு அரசு தடை செய்துள்ளது. தமிழகத்தில் 14 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அடுத்த 5 தினங்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 23 வயதிற்கு உட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் நேற்று இந்தியா 2 தங்கம் 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. உலக தடகள போட்டியில் இந்தியா தங்கப்பதக்கம் வென்றது. தைபேயில் நடைபெற்ற மகளிர் 400 மீட்டர் ஓட்டத்தில் இப்பதக்கத்தை கைப்பற்றி இந்தியா புதிய சாதனை படைத்துள்ளது. தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டியில் இந்திய அணி பட்டம் வென்றது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
2: இதழ் விரித்த விடியல் மலர் இளம்பொழுதாய் மலர்ந்திருக்க, இனிய நாளாம் ஞாயிற்றுக்கிழமை இன்று இனிதுடனே புலர்ந்திருக்க, இதயங்களில் மகிழ்வூட்ட இன்பத்துடன் கேட்டு மகிழ்வோம். இது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம், நம்ம குமரி பண்பலை 101. நேரம் இப்பொழுது காலை 6:03. நேர்களை, இனிமையான இந்த காலை பொழுதில் நம்ம குமரி பண்பலை 101 இன்னைக்கு இடம்பெறக்கூடிய நிகழ்ச்சிகளையும் வலம் வரும் நேரத்தையும் தெரிஞ்சுக்கலாம். இதோ நிகழ்ச்சி நிரல். காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க, வழங்குபவர் ரவிச்சந்திரன் கணபதிதாசன் அவர்கள், படைப்பு சென்னை வானொலி நிலையம். 6:15 குரலமுதம் தொடர்ந்து பக்தி மாலை.

0: 55 உழவர்களுக்கான அறிவிப்புகள். தொடர்ந்து வட்டார செய்திகள் முற்றத்தில் இன்று அரும்புகளின் குறும்புகள் ஆகியன இடம்பெறும். 7 வட்டார செய்திகள், 7:25 சேவை செய்திகள், 7:30 இன்றைய குறுஞ்செய்தி, 7:35 தென்குமரி தெனலியில் திரை இசை பொதுறிவு வினாவிடை, தொடர்ந்து தேதியும் செய்தியும். செய்திச் சுருக்கம் இடம்பெறும் நேரங்கள் காலை 8:00, 9:00, 10:00, 11:00, பிற்பகல் 3:00, மாலை 4:00, 5:00 மற்றும் நாளை காலை 6:00 ஆகிய நேரங்களில். 8:02 தொடரும் தென்குமரி தேனலையில் வடசேரி உழவச்சந்தையில் காய்கறிகளின் விலை விவரம், அரசு கொள்முதல் நிலையங்களின் நெல் விலை விவரம், அணைகளின் நீர்மட்ட விவரம், திரை இசை ஆகியன கேட்கலாம். 8:30 சர்ம ரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் விளம்பரதார நிகழ்ச்சியை தொடர்ந்து கே எக்ஸ்பிரஸ் பிலிம் ஹிட்ஸ் இடம்பெறும். 8:45 வானொலியில் இசைத்தூரிகை, வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி, அமைப்பு எஸ் கார்த்திகை தீபன், படைப்பு மதுரை வானொலி நிலையம். 9:02 ஆர்கேஜி நெய் வழங்கும் வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேயர் விருப்பம் நேரலை. 9:30 பண்பலையின் வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேயர் விருப்பம். 10:02 இளைய பாரதம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ. சாதிக்க பிறந்தோர் கே எஸ் அபிஜித் அவர்களுடன் நேர்முகம், நினைவூட்டுவோம் நிகழ்வுகளை, நடப்பு நிகழ்வுகள் ஆகியன கேட்கலாம். 10:30 சிறுவர் குரல் நேரலை, 11:02 எக்ஸூர் குமரி பண்பலையுடன் பொது அறிவு நேரலை இடம்பெறும். பகல் 12:00 நிகழ்ச்சி நிரல், 12:10 மரம் நனையும் மதுரமலை, இது தேரல் சுவையில் சாரலிசை. 12:50 நலமாய் வாழ்வோ மருத்துவ தொடரில் உலக உணவு பாதுகாப்பு தினம் குறித்த விழிப்புணர்வு தகவல்களை தருகிறார் குட்டக்குழி அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தின் ஆயுஷ் மருத்துவ ஆலோசகர் சி சைஃபா அவர்கள். 12:55 திரை இசை நிகழ்ச்சி நிரல் கேட்டோம். இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள் கேட்கலாம். டெல்லியிலிருந்து அஞ்சலாக.
1: The news read by Shagun Chopra. Prime Minister Narendra Modi yesterday chaired a meeting with members of the PM Economic Advisory Council. The Prime Minister and the Economic Advisory Council discussed various ideas and measures to further boost India's economic growth in times of global turmoil. In a social media post, the Prime Minister said they deliberated on a wide range of issues relating to India's economic transformation and long-term development priorities. They also shared perspectives on adding more momentum to the reforms journey and ensuring ease of living as well as ease of doing business. Union Home Minister Amit Shah has called for a sharper vigil on financial transactions, construction of buildings and sale and purchase of properties along the international borders. The directive came during a meeting chaired by Mr. Shah at BSF's Tripura Frontier Headquarters regarding the border areas of the northeastern state. The Home Minister also directed an examination of land records of the last 5 years be conducted. Mr. Shah said frequent operations against drug and arms trafficking must be conducted and the entire chain of contributors to drug trafficking must be dealt with a ruthless approach. External Affairs Minister Dr. S. Jaishankar virtually handed over 72 health facilities and 12 cultural heritage projects to Nepal under the reconstruction program post-2015 earthquake after meeting with his Nepalese counterpart Shishir Khanal in New Delhi. The two leaders jointly launched the linkage between UPI India and National Payments Interface of Nepal for facilitating cross-border personal remittances. Both leaders also witnessed the exchange of a memorandum of understanding between Digital India Bhashini and Kathmandu University for co-creating the national digital infrastructure for a voice-first language translation platform for Nepal. In his opening remarks during the meeting with Mr. Khanal, External Affairs Minister said that India and Nepal collaborate closely to maintain security along their long and uniquely open border, and the two countries have always stood by each other in times of need.
2: Collaborate closely to maintain security our long and uniquely open border. Our two countries have always stood by each other in times of need. In the wake of the ongoing crisis in West Asia, the Middle East, we have ensured uninterrupted fuel supplies to Nepal. The importance accorded to this relationship by both sides has only recently been demonstrated. We believe that today there is opportunity to decisively shift the trajectory of India-Nepal relations and to realize the full potential of our ties.
1: The National Testing Agency has refuted the claims circulated

0: Arrangements will be made for the upcoming Shravani Mela at Tarkeshwar. Hitting out at the previous Trinamool Congress administration, the chief minister alleged that West Bengal suffered from acute lack of employment opportunities and systemic corruption over the past 15 years. In the one-off test against Afghanistan, India will resume play at 368 for 3 in their first innings on day 2 in New Chandigarh today. Centuries from KL Rahul and captain Shubman Gill, who remains unbeaten on 103, have put the men in blue in a strong position. Sai Sudarshan also contributed 81 before missing out on a maiden test century, while Rishabh Pant remained unbeaten with a brisk half century. In hockey, Indian men's team has lifted the Under-18 Asia Cup for the third time, thrashing host Japan 4-1 in the final in the Kakamigahara yesterday. In SAF Women's Championship 2026 final, India defeated the defending champions Bangladesh 3-1 to win the title for a record sixth time, played in Madgaon, Goa yesterday. And that is the end of this news bulletin.
1: Neram 6 mani 10 nimidam.
2: ஆகாஷ்வாணி. எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் ரவிச்சந்திரன் கணபதிதாசன் அவர்கள்.
3: ஓதலு சிறந்தது ஒழுக்கமுடைமை என்பது முதுமொழி காட்சியில் வருகின்ற வரிகள். முதுமொழி என்பது பழமொழி என்ற பொருளோடு தொடர்புடையது. இந்நூலை இயற்றியவர் மதுரை கூடலூர் கிழார் என்பவராவார். காஞ்சி என்பது காஞ்சிபுரம் அன்று. காஞ்சி என்பது மகளிர் இடையில் அணியும் ஒருவகை அணிகலக் கோவையாகும். பல மணிகள் சேர்த்து கோர்த்த காஞ்சி அணி போல முதுமொழிகள் பல கோர்த்த நூல் முதுமொழி காஞ்சி என்ற பெயர் ஏற்பட்டது. இது திருக்குறள் போன்ற அமைப்பை உடையது. நூறதாம் சிறுபஞ்ச மூலம் நூறு சேர் முதுமொழி காஞ்சி என்று பிரபந்த தீபிகையார் இந்த நூலை பற்றி குறிப்பு செய்யப்பட்டுள்ளது. எல்லா பாடல்களும் ஆர்கலி உலகத்து என்று தொடங்குகின்றது. ஆர்கலி உலகத்து மக்கட்கு எல்லாம் ஓதறி சிறந்தென்று ஒழுக்கம் உடைமை என்கிறது. கடல் சூழ்ந்த இந்த உலகத்தில் வாழும் மக்கள் ஒழுக்கத்தை கடைபிடிக்க வேண்டும் என்ற கட்டாயத்தை இந்நூல் தெரிவிக்கின்றது. ஒரு மனிதன் எவ்வளவு கல்வி நூல்களை கற்றிருந்தாலும் அவனிடம் ஒழுக்கமில்லை என்றால் அவனுடைய வாழ்க்கை செம்மையாகாது. ஓதாதார்க்கு உணர்வோடு ஒழுக்கம் இல்லை என்கிறார் ஔவையார். நல்ல நூல்களை கற்பது மட்டும் பெருமையன்று, அதில் கற்றபடி வாழ்க்கையில் நடந்து காட்ட வேண்டும் என்பதே ஒழுக்கமுடையதாகும். அதனால்தான் திருவள்ளுவரும் கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்குத் தக என்றார். கற்றபின் நிற்க என்பது இங்கே ஒழுக்கத்தையே குறிப்பிடுகின்றது. கற்றோர்க்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்பார்கள். எதனால் சிறப்பு என்று உற்று நோக்கும் இடத்து கற்றதோடு மட்டுமல்லாமல் ஒழுக்கத்தோடு இருந்ததால்தான் சென்றமிடமெல்லாம் சிறப்பு என்ற பெயர் வருவதற்கு காரணமாக ஒழுக்கமே அமைகிறது. நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும். நல்லொழுக்கம் என்பது நல்ல வித்து ஆகும், நல்ல விதை என்கிறார். கல்வி கற்றால் மட்டும் போதாது, நல்லொழுக்கமாக இருக்க வேண்டும் என்கிறார். கல்வியாளராக இருந்தாலும் தீயொழுக்கத்தில் இருப்பவரை சமுதாயம் மதிக்காது. நல்லொழுக்கம் என்பது தனி மனிதனை உயர்த்தும் பண்புகள் ஆகும். ஒழுக்கத்தை தான் நன்னடத்தை என்கிறார்கள். காந்தியை இன்றளவும் நாம் மகாத்மா என்று போற்ற காரணம் அவர் ஒழுக்க சீலராக வாழ்ந்து காட்டினார். அவர் மூன்று குரங்கு பொம்மைகள் வைத்திருப்பார். மூன்றும் மூன்று விதமான ஒழுக்கத்தை போதித்தது. தீயதை பார்க்காதே, தீயதை கேட்காதே, தீயவை பேசாதே என்று அந்த மூன்று குரங்குகளும் அழகாக ஒழுக்கத்தை போதித்தது. பெரிய புராணத்தில் மெய்ப்பொருள் நாயனாரை அவரின் பகையரசன் மாறுவேடம் தரித்து முத்தநாதன் கொலை செய்தான். அவர் உயிர் போகின்ற தருவாயிலும் இவர் நம்மவர், இவரை பத்திரமாக கொண்டு செல்லுங்கள் என்ற வார்த்தை அவரின் ஒழுக்க பண்பிற்கு இலக்கணமாக திகழ்கிறது. இம்மைக்கும் மறுமைக்கும் ஒழுக்கம் நன்மையளிக்கும், அதை தருவது

0: கல்விதான் என்பதைத்தான் ஓதலிற் சிறந்தது ஒழுக்கமுடை என்கிறது முதுமொழி காஞ்சி.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் ரவிச்சந்திரன் கணபதிதாசன் அவர்கள்.

துளிகள் அழகாய் படர்ந்திருக்க சில்லென்று தென்றல் சிலிருக்கும் ரம்யமான காலை பொழுதில் நாம கேட்டுட்டு இருக்கோம். ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் நம்ம குமரி பண்பலை நோட்டொன்று. நேரம் காலை 6:15. நேர்களே, ரம்யமான காலை பொழுதில் ஐயன் வள்ளுவரின் அமுதமொழியான குறள் அமுதம் கேட்கலாம்.

அளவிட முடியாத கோபமும் அளவில்லாத காம நுகர்வும் உடையவனை பகைவர்கள் வெற்றி கொள்வது எளிது. குறள் எண் 866 அதிகாரம் பகை மாட்சி.

0: அளவிட முடியாத கோபமும் அளவில்லாத காம நுகர்வும் உடையவனை பகைவர்கள் வெற்றி கொள்வது எளிது. குறள் எண் 866 அதிகாரம் பகை மாட்சி.
1: குறள் அமுதம் கேட்டோம். நீங்களே உங்களின் நினைவிற்கு நம்ம குமரி பண்பலை நூற்றொன்றில் இன்று இடம்பெறும் சில நிகழ்ச்சிகள். இன்று பிற்பகல் 1 மணிக்கு செய்தி தெரியுமா, 1:10 பூவையர் பூங்கா, இதில் பூச்செண்டாகம் பூவையர் வரிசையில் தொழில் முனைவோர் தலக்குளம், எஸ் பகவதியம்மாள் அவர்களுடன் நேர்முகம், நமக்குள்ளே சாதனை பெண்மணி ஆகியன இடம்பெறும். 1:55 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள், 2:15 திரை இசை, 2:55 வானிலை அறிக்கை, 3:02 தேநீர் நேரத்தில் சாரி என்ற ஒற்றை வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுத்திய மாற்றம் நேரலை இடம்பெறும். 4:02 வானிலை அறிக்கை. தொடர்ந்து ஆகாஷ்வாணி தனது 90வது ஆண்டு கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக அகில இந்திய வானொலி குமரி பண்பலை 101 மாவட்ட அளவில் நடத்திய கட்டுரை போட்டியில் வானொலி ஒரு வரப்பிரசாதம் எனும் தலைப்பில் 2ம் பரிசு பெற்ற தென் திருவிதாங்கூர் இந்து கல்லூரியின் மாணவி சி மேபல் அவர்களின் உரை கேட்கலாம். தொடர்ந்து SMS உங்கள் சாய்ஸ் 5:02 கிசான் விகாஸ் பத்ரா திட்டம் உரையாடல். தொடர்ந்து முல்லைச்சரம் அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரை இசைச்சரம் இடம்பெறும். 6:00 நிகழ்ச்சி நிரல், 6:10 சேவை செய்திகள், 6:15 3-in-1, 6:20 மல்லிசை, 6:40 திரை இசை, 7:00 இசை நேரம், 7:10 நாகப்பட்டினம் மாவட்ட செய்திகள். எழுதியவர் என் செல்வன் ஜெபராஜ் அவர்கள். 7:25 உழவர் உலகம், இதில் உழவர்களுக்கான அறிவிப்புகள், தொடர்ந்து உழவருக்கு ஒரு சிந்தனை. கிராமப்புற குளங்களும் வேளாண் பணிகளும் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் தாளக்குடி மகாராஜ பிள்ளை அவர்கள் அமுத சுரபி. இதில் உலக உணவு பாதுகாப்பு தினம் உரையாடல், நொடிகளில் சில நுட்பங்கள், கறவை மாடுகளில் ஏற்படும் மடிவீக்க நோய் தகவல்களை தருகிறார் கால்நடை நோய் புலனாய்வு பிரிவு கால்நடை உதவி மருத்துவர் ஜெப கில்லாரி அவர்கள். 8:00 செய்தி அறிக்கை, 8:05 பட்டாம்பூச்சிகள் சிறுவர் நேரலை, 8:30 9:15 9:30 திரை இசை இடம்பெறும். 10:00 ரவிவாசரி அகில பாரத சங்கீத சபா, இதில் விதுஷி டாக்டர் மந்தா சுதாராணி அவர்களின் பாட்டு இடம்பெறும். 11:00 மனசு மயங்கும் திரை இசை, நள்ளிரவு 12:00 முதல் நாளை அதிகாலை 5:00 வரை விடியும் வரை திரை இசை, நாளை அதிகாலை 5:00 முதல் 6:00 வரை மங்களநாதம் இடம்பெறும். நிகழ்ச்சி நிரல் கேட்டோம். பக்தி நம்பிக்கை முயற்சி பொறுமை இவை நான்கையும் எப்போதும் கடைபிடிக்க அதற்கான பலன் நிச்சயம் கிடைக்கும். ரம்யாமல் மலர்ந்த இந்த நாள் போல் என்றும் நம் வாழ்வில் இனிமை மலரட்டும். இறைவனை எண்ணி பக்தி பாமாலை கேட்கலாம் நம்ம குமரி பண்பலை 101. முதலில் இறைவனை தேடு, பிறகு உலக பொருளை தேடு, இதற்கு மாறாக செய்யாதே. ஆத்ம ஞானத்தை அடைந்த பிறகு உலக வாழ்க்கையில் நுழைந்தால் மனசஞ்சலமே இருக்காது. ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சரின் சிந்தனை துளியை கேட்டோம். பக்தி மாலை நிகழ்ச்சியின் முதலில்

இன்று நாம் விதைக்கும் விதையின் பலனை நாம் மட்டுமா, நம் சந்ததியினரும் அனுபவிப்பர். ஒவ்வொரு நாளும் நன்மையை விதைப்போம், நன்மைகள் விளையட்டும். இந்த சங்கீத மொழியுடன் பக்தி மாலையில் இனி வருவது மின்மினி பாடியுள்ள பாடல்.

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை நூற்றொன்றில் இன்று காலை 9:02 ஆர்கேஜி நெய் வழங்கும் வசந்த அழைப்பு. தொலைபேசி வழி நேயர் விருப்பம் நேரலை. ஆர்கேஜி நெய், இது உலகம் விரும்பும் நெய். நேரம் காலை 6:34. நம்ம குமரி பண்பலை நூற்றொன்றிலிருந்து பக்தி மாலை கேட்டுட்டு இருக்கோம். நம்ம நிகழ்ச்சியில் இனிவரும் பாடலை பாடியவர் BS சசிரேகா.

நீதியையும் நன்மையையும் அனைவருக்கும் கொடுங்கள். நேர்மையான சொல்லையே சொல்லுங்கள், அழகானதை பேசுங்கள், எல்லோருக்கும் நன்மையை செய்யுங்கள். யார் சிரமப்படுகிறவர்களுக்கு உதவி செய்கின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் இம்மையிலும் மறுமையிலும் உதவி செய்கின்றார். திருக்குறானின் இனிய வாசகம் கேட்டோம். இன்றைய பக்தி மாலை நிகழ்ச்சியில் அடுத்து இடம்பெறும் பாடலை பாடியவர் நாகூர் இ எம் ஹனீஃபா.

0: நேயர்களை இதுவரை நமது குமரி பண்பலை நூற்றொன்றிலிருந்து பக்தி மாலை கேட்டோம். இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள் கேட்கலாம். சென்னையிலிருந்து அஞ்சலாக.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். எல்லைப் பகுதிகளில் கண்காணிப்பு நடவடிக்கைகளை வலுப்படுத்த வேண்டும் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா வலியுறுத்தியுள்ளார். அரசு மருத்துவமனைகளில் மருத்துவர்கள் பற்றாக்குறை வெகுவாக குறைந்துள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். திமுக ஆட்சியில் கிடப்பில் போடப்பட்ட திட்டங்களை விரைந்து செயல்படுத்த வேண்டும் என்று தமிழக அரசை அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தில் 14 மாவட்டங்களில் ஒரிரு இடங்களில் அடுத்த 5 தினங்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 23 வயதிற்கு உட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் நேற்று இந்தியா 2 தங்கம் 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. இனி விரிவான செய்திகள். எல்லைப் பகுதிகளில் நடைபெறும் கட்டுமானப் பணிகள், சொத்துகள் விற்பனை மற்றும் நிதிசார் பரிவர்த்தனைகள் குறித்த கண்காணிப்பை வலுப்படுத்த வேண்டும் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா தெரிவித்துள்ளார். திரிபுராவில் நேற்று நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் பேசிய அவர், வடகிழக்கு மாநிலங்களை ஒட்டிய எல்லைப் பகுதிகளில் கடந்த 5 காலத்திற்கான நில ஆவணங்களை ஆய்வு செய்யுமாறு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். போதைப்பொருள் மற்றும் ஆயுத கடத்தல் தடுப்பு நடவடிக்கைகளை தொடர்ந்து மேற்கொள்ள வேண்டும் என்றும், சட்டவிரோத நடவடிக்கைகளில் ஈடுபடுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். எல்லைப் பகுதிகளில் கள்ளநோட்டு புழக்கம் குறித்து கண்காணிக்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். போதைப்பொருள் உள்ளிட்ட சட்டவிரோத நடவடிக்கைகளை எதிர்கொள்ளும் வகையில் அப்பகுதியில் வசிக்கும் மக்களுக்கு உரிய பயிற்சி அளிக்க வேண்டும் என்றும் திரு அமித் ஷா கூறினார். அரசு மருத்துவமனைகளில் மருத்துவர்கள் பற்றாக்குறை வெகுவாக குறைந்துள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், 99% மருத்துவர் பணியிடங்கள் நிரப்பப்பட்டுள்ளதாக கூறினார். மருத்துவமனைகளில் உள்ள செவிலியர் காலி பணியிடங்களை விரைவில் நிரப்புவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று அவர் தெரிவித்தார். சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவ படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான இடங்களை நிரப்பிக்கொள்ள மாநில அரசுகளுக்கு அனுமதி வழங்குவது குறித்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். அரசு பள்ளி மாணவர்களுக்கான இடஒதுக்கீட்டை தற்போதைய 7.5% அதிகரிப்பது குறித்து முதலமைச்சருடன் ஆலோசனை நடத்தி முடிவெடுக்கப்படும் என்றும் திரு அருண்ராஜ் தெரிவித்தார். சட்டப்பேரவைத் தேர்தல் முடிவுகள் தற்போதைய அரசியல் மாற்றங்களுக்கு முக்கிய காரணியாக திகழ்கிறது என்று மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். கோவை நிலாம்பூரில் தனியார் கல்லூரி பட்டமளிப்பு விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். தமிழகத்தில் நல்லாட்சி அமைய வேண்டும் என்ற நோக்கில் பலர் தாவேக்கவில் இணைந்து வருவது வரவேற்கத்தக்கது என்று திரு செங்கோட்டையன் கூறினார். வர்த்தக கண்காட்சி தொழில்துறை வளர்ச்சிக்கு உத்வேகம் அளிக்கும் என்று மாநில குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில்துறை அமைச்சர் திரு மதன்ராஜ் தெரிவித்தார். தென்காசியில் குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களின் சங்கம் சார்பில் 3 நடைபெறும் இந்த கண்காட்சியில் பள்ளி மாணவர்களுக்கான போட்டிகளை அமைச்சர் தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சென்னை கோவை போன்ற பெருநகரங்களில் நடத்தப்பட்டு வரும் இத்தகைய கண்காட்சிகள் தென் மாவட்டங்களில் நடத்தப்படுவதன் மூலம் சிறு தொழில்துறையினருக்கு நம்பிக்கை அளிக்கும் என்று திரு மதன்ராஜ் கூறினார். முன்னதாக இந்த கண்காட்சியில் அமைக்கப்பட்டுள்ள 108 அரங்குகளையும் அமைச்சர் பார்வையிட்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருட

0: இதற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: தேர்தல் சமயத்தில் வாக்குறுதிகளை அளித்துவிட்டு தற்போது வெள்ளை அறிக்கை வெளியிடுவோம் என்று கூறி மக்களின் கவனத்தை திசை திருப்ப தாவேக அரசு முயற்சி செய்வதாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். சேலம் மாவட்டம் எடப்பாடியில் நடைபெற்ற வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய அவர், திமுக ஆட்சியில் கிடப்பில் போடப்பட்டுள்ள மேட்டூர் அணை உபரிநீர் திட்டத்தை நிறைவேற்ற மாநில அரசு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தினார். முதலமைச்சர் தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் 436 திட்டங்களை நிறைவேற்றுவது குறித்தும் அதற்கான நிதி ஒதுக்கீடு குறித்தும் விவாதிக்கப்பட்ட அம்சங்கள் தொடர்பாக மாநில அரசு உரிய விளக்கமளிக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டுள்ளதாகவும் குற்றச் செயல்களை தடுத்து நிறுத்துவதற்கான நடவடிக்கைகளுக்கு உடனடி நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் கொண்டுள்ளார். நெல்லை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் மாசு ஏற்படுவதை குறைப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கான முன்னேற்பாட்டு பணிகள் நடைபெற்று வருகின்றன. இதன் ஒரு பகுதியாக கழிவுநீர் ஆற்றில் கலப்பதை தடுப்பது குறித்து ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு வருவதாக ஆட்சியர் திரு ஆனந்த் மோகன் தெரிவிக்கிறார்.
2: பாபநாசம் ஏரியால துணிகள் நம்மளோட ஆற்றில் கொட்டுற மாதிரி பொல்யூஷன் ஒண்ணு இருக்கு. சாக்கடை ஆற்றில் கலக்கிற மாதிரி ரெண்டுமே நம்ம தவிர்க்கணும். நெக்ஸ்ட் வீக் ஒரு ஜாயிண்ட் கோஆர்டினேஷன் மீட்டிங், எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ் பிளஸ் வந்து தன்னார்வலர்கள் என்ஜிஓஸ் எல்லாரையும் கோஆர்டினேட் பண்ணிட்டு ஒரு கிளியர் ஆக்ஷன் பிளான் கொண்டு வரோம். அடுத்த ஒரு 6 மந்த்ஸ்ல என்ன பண்ணணும், நம்ம மந்த் வைஸா நம்ம ஃபாலோ பண்ணி என்னோட டார்கெட் அடுத்த ஒரு 6 மந்த்ஸ் to 1 இயர்ல நம்ம தாமிரபரணியை பொறுத்த வரைக்கும் விசிபிள் சேஞ்சஸ் கொண்டு வரணும்.
1: தமிழகத்தில் கோவை, நீலகிரி உள்ளிட்ட 14 மாவட்டங்களில் ஒரிரு இடங்களில் அடுத்த 5 தினங்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கேரளம் மற்றும் அதனை ஒட்டியுள்ள பகுதிகளில் நிலவும் வளிமண்டல சுழற்சி காரணமாக தமிழகத்தில் ஒரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக அந்த மையம் கூறியுள்ளது. இதனிடையே தமிழகம், புதுவை, காரைக்கால் பகுதிகளில் அடுத்த 4 தினங்களில் அதிகபட்ச வெப்பநிலை 3 டிகிரி செல்சியஸ் வரை படிப்படியாக குறையக்கூடும் என்றும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இன்றும் நாளையும் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இருவரிச்செய்திகள். லெபனானில் அண்மையில் தொடங்கப்பட்ட 2வது சர்வதேச விமான நிலையம் விரைவில் பயணிகளின் பயன்பாட்டிற்கு வரும் என்று அந்நாட்டு பிரதமர் தெரிவித்துள்ளார். சிங்கப்பூரில் உள்ள இந்திய வம்சாவளியினரை இழிவுபடுத்தும் வகையில் சீனாவிலிருந்து செயல்படும் 3 சமூக வலைதளங்களை அந்நாட்டு அரசு தடை செய்துள்ளது. பலோச்சிஸ்தானில் சரக்கு வாகனங்களுக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என்று வர்த்தகர்கள், போக்குவரத்து துறையினர், தொழில் நிறுவன தலைவர்களின் கூட்டுக்குழு அந்நாட்டு அரசை வலியுறுத்தியுள்ளது. திரிபுராவில் அம்மாநில காவல்துறை மற்றும் எல்லை பாதுகாப்பு படையினர் இணைந்து மேற்கொண்ட தேடுதல் நடவடிக்கையின்போது 50 லட்சம் ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. ஜந்தர் மந்தரில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்களுக்கு எதிராக முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டதாக சமூக வலைதளங்களில் பரவி வரும் செய்திகள் தவறானவை என்று தில்லி காவல்துறை மறுப்பு தெரிவித்துள்ளது. தேனி மாவட்டம் காமாட்சிபுரம் கிராமத்தில் இம்மாதம் 10ஆம் தேதி மக்கள் தொடர்பு முகாம் நடைபெற உள்ளதாக ஆட்சியர் திரு வைத்தியநாதன் தெரிவித்துள்ளார். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்த கனமழை காரணமாக முக்கிய சுற்றுலா தலங்களில் ஒன்றான கோவை குற்றாலம் அருவியில் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடி துறைமுகத்தில் சரக்கு பெட்டகங்களை கையாளும் திறன் நடப்பு நிதியாண்டில் 8.93% அளவிற்கு வளர்ச்சி கண்டுள்ளது. இணையவழி கட்டட திட்ட அனுமதியை விரைவில் வழங்குவது குறித்த ஆலோசனைக் கூட்டம் சென்னை பெருநகர வளர்ச்சிக் குழும உறுப்பினர் செயலர் திரு ராகுல்நாத் தலைமையில் நேற்று நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். 23 வயதிற்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் நேற்று இந்தியா 2 தங்கம் 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. மங்கோலியாவின் உலான்பாத்தர் நகரில் நேற்று நடைபெற்ற ஆடவர் 74 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் சாகர் ஜக்லன் தங்கப்பதக்கம் வென்றார். மகளிர் 76 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் காஜல் தோச்சக் தங்கப்பதக்கம் வென்றார். இதே எடைப்பிரிவில் பிரியா மாலிக்கும், 55 கிலோ எடைப்பிரிவில் ஹன்சிகா லம்பாவும், 62 கிலோ எடைப்பிரிவில் மான்சி அஜ்லாவத்தும் வெண்கலப்பதக்கம் வென்றனர். உலக தடகள போட்டியில் இந்தியா தங்கப்பதக்கம் வென்றது. தைப்பேயில் நடைபெற்ற மகளிர் 400 மீட்டர் ஓட்டத்தில் இப்பதக்கத்தை கைப்பற்றி இந்தியா புதிய சாதனை படைத்துள்ளது. தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டியில் இந்திய அணி பட்டம் வென்றது. கோவாவில் நேற்று நடைபெற்ற இறுதி ஆட்டத்தில் இந்திய அணி 3-1 என்ற கோல் கணக்கு

கணக்கில் பங்களாதேஷ் அணியை வென்று சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றியது. உலக யோகாசன சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ரோஹன் டேடே தங்கப்பதக்கம் வென்றார். அகமதாபாத்தில் நடைபெற்ற ஆடவர் சப் ஜூனியர் தனிநபர் போட்டியில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். இப்போட்டியில் இந்தியா இதுவரை 6 தங்கம் உட்பட மொத்தம் 7 பதக்கங்களை வென்றுள்ளது. உலான்பாத்தரில் நடைபெற்ற ஆசிய தனிநபர் மகளிர் செஸ் சாம்பியன்ஷிப் போட்டியில் தங்கப்பதக்கம் வென்ற சென்னையைச் சேர்ந்த வீராங்கனை சவிதா ஸ்ரீ பாஸ்கருக்கு முதலமைச்சர் திரு விஜய் வாழ்த்து தெரிவித்துள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். எல்லைப் பகுதிகளில் கண்காணிப்பு நடவடிக்கைகளை வலுப்படுத்த வேண்டும் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வலியுறுத்தியுள்ளார். அரசு மருத்துவமனைகளில் மருத்துவர்கள் பற்றாக்குறை வெகுவாக குறைந்துள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். திமுக ஆட்சியில் கிடப்பில் போடப்பட்ட திட்டங்களை விரைந்து செயல்படுத்த வேண்டும் என்று தமிழக அரசை அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தில் 14 மாவட்டங்களில் ஒரிரு இடங்களில் அடுத்த 5 தினங்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 23 வயதிற்கு உட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் நேற்று இந்தியா 2 தங்கம் 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

பூக்கின்ற பூவெல்லாம் புதுவாசம் நிறைந்திருக்க, ஈர்க்கின்ற மனதுள் வாசம் சூழ்ந்திருக்க, அழகான காலை பொழுதில் ஆனந்தமாய் கேட்டு மகிழ்வும். இது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம், நம்ம குமரி பண்பலை 101. நேரம் காலை 6:55. இன்று பராபவ வருடம் வைகாசி மாதம் 24 நாள் ஞாயிற்றுக்கிழமை. நேர்களே, நமது பண்பலையில் இப்பொழுது நாம் உழவர்களுக்கான அறிவிப்புகளை கேட்கலாம். வேளாண் பெருமக்களுக்கு வணக்கம். வானிலை சார்ந்த வேளாண் அறிக்கை. இன்று மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 29-33°C, குறைந்தபட்ச வெப்பநிலை 20-24°C, வானம் லேசான மேகமூட்டத்துடன் காணப்படும். வேளாண் சார்ந்த அறிவுரை. காற்றின் வேகம் மணிக்கு 8-14 km அளவில் இருப்பதால் குலை தள்ளிய வாழை மரங்களுக்கு மூங்கில் அல்லது சவுக்கு குச்சிகள் கொண்டு முட்டுக் கொடுக்கவும். மழை இருப்பதினால் வேளாண் மற்றும் தோட்டக்கலை பயிர்களுக்கு பூச்சிக்கொல்லி மற்றும் களைக்கொல்லி தெளித்தல், உரமிடுதல் ஆகியவற்றை தள்ளி போடவும். நெகிழி மழை தடுப்பான்களை ரப்பர் மரத்தின் பால் வடியும் பகுதிக்கு மேல் பொருத்தி மழைக்காலத்திலும் பால் வெட்டலாம். வரும் நாட்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதால் தென்னை, ஜாதிக்காய், மிளகு மற்றும் இலவங்கப்பட்டை ஆகிய மரங்களை சுற்றி வட்டப்பாத்திகள் அமைத்து மழை நீரை சேமிக்கவும். தரையில் படரும் ஓடு கொடிகளை நோயிலிருந்து பாதுகாக்க கொடிகளை சார்பு மரங்களை சுற்றி விடவும். அன்னாசி, வாழை மற்றும் இலவங்கப்பட்டை ஆகிய செடிகளை பயிரிடலாம். அறுவடை செய்யப்பட்ட வாழைத்தார்களை உலர்வான இடங்களில் சேமித்து வைக்கவும். இதனால் மழையினால் ஏற்படும் நோய்களை தடுக்கலாம். கன்னியாகுமரி மாவட்ட விவசாய பெருமக்களுக்கு ஒரு வேண்டுகோள். கன்னியாகுமரி மாவட்டத்தில் கடற்கரையை ஒட்டியுள்ள பட்டா நில விவசாய நிலங்களில் சவுக்கு நாற்றுகளை நடவு செய்ய விரும்பும் விவசாயிகள் வனத்துறை மூலம் உற்பத்தி செய்யப்பட்டுள்ள தரமான சவுக்கு நாற்றுகளை இலவசமாக பெற்று நடவு செய்யலாம். தற்போது வனத்துறையில் நாகர்கோவில் சமூக காடுகள் சரகத்தின் மூலம் ஆரல்வாய்மொழி மத்திய நாற்றங்காலில் தரமான சவுக்கு நாற்றுகள் உற்பத்தி செய்யப்பட்டு தயார் நிலையில் உள்ளது. விரும்பும் விவசாயிகள் வனசரக அலுவலர், நாகர்கோவில் சமூக காடுகள் சரகம், வடசேரி என்ற முகவரியில் நேரடியாகவோ அல்லது 93-60-51-27-12 என்ற கைபேசி எண் மூலமாகவோ தொடர்பு கொண்டு சவுக்கு நாற்றுகளை பெற்று பயனடையுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். தக்காளிக்கோ 4 ரகத்தின் முக்கிய சிறப்பம்சங்கள் குறித்த அறிவிப்பு. தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தால் 2025 வெளியிடப்பட்ட அதிக மகசூல் தரும் ரகம் என தக்காளிக்கோ 4 ரகத்தின் பண்புகள் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதனுடைய வளர்ச்சி திறன், இது ஒரு பகுதி படரும் தன்மை கொண்ட செடியாகும். 160-165 நாட்கள் பயிர்காலம் உடையது. ஆடிப்பட்டம், தைப்பட்டம் ஆகிய காலங்களில் பயிரிட மிகவும் உகந்தது. தட்டையான உருண்டை வடிவம் மற்றும் காயின் மேல் பகுதியில் லேசான வரம்புகளுடன் பச்சை நிற தோல் போன்ற அமைப்பு இருக்கும். நன்கு பழுத்தவுடன் பழங்கள் கவர்ச்சியான அடர் சிவப்பு நிறமாக மாறும். ஒரு கொத்தில் சுமார் 5-6 பழங்கள் வரை காய்க்கும். ஒரு ஹெக்டேருக்கு சுமார் 39.24 டன்

0: முதல் 92.3 டன் வரை உயர் மகசூல் தரக்கூடியது. ஒரு பழைய நிலையான தக்காளி ரகம் இது. கோ4 ரகமானது பழைய PKM1 செடிகளை விட ஹெக்டருக்கு கிட்டத்தட்ட 47.57% கூடுதல் மகசூலை தருகிறது. முறையான பராமரிப்பில் ஒரு தனிச்செடியில் இருந்து 2.5 கிலோ முதல் 2.9 கிலோ வரை பழங்களை அறுவடை செய்யலாம். 5 மாத காலப்பகுதியில் 20 முதல் 22 முறை வரை பழங்களை அறுவடை செய்ய முடியும். இப்பழங்கள் எளிதில் அழுகாத தன்மை கொண்டதால் நீண்டதூர போக்குவரத்திற்கும் சந்தைப்படுத்துவதற்கும் மிகவும் ஏற்றது. தக்காளி இலைச்சுருள் வைரஸ் நோய்க்கு எதிரான நல்ல நோய் எதிர்ப்பு திறனை கொண்டது. இது உலக அளவில் தக்காளி பயிர்களை அழிக்கும் மிக மோசமான வைரஸ் நோய்களில் ஒன்றாகும். இது வெள்ளை ஈக்கள் மூலம் பரவுகிறது. வயலில் தாங்கி வளரும் திறன் மிகவும் விரும்பத்தக்க ஒரு பண்பாகும். அதாவது அதிக மகசூல் இழப்பு இல்லாமல் இயற்கையான விவசாய சூழலில் இந்த வைரஸை செடியால் தாங்கி வளர முடியும். இப்பழங்களில் அமிலத்தன்மை சற்று அதிகமாக இருப்பதால் சமையலுக்கு சிறந்த சுவையை தரும். இதனால் சந்தையில் நுகர்வோர்களிடம் இதற்கு அதிக வரவேற்பு உள்ளது. இதன் மூலம் 1:3.81 என்ற விகிதத்தில் சிறந்த லாப வரம்பை பெற முடியும் என குடுமியான்மலை வேளாண்மை உதவி இயக்குநர் அவர்கள் அறிவித்துள்ளார். உழவர்களுக்கான அறிவிப்புகளை கேட்டோம்.
1: குமரி மண்ணின் குரலாகி நேயர்கள் நெஞ்சில் நிறைவாகி வண்ண வண்ண ஒலிபரப்பை எந்நாளும் அள்ளித் தருவது அகில இந்திய வானொலியின் குமரி பண்பலை 101. குமரி பண்பலை, அது என்றென்றும் ஒலிக்கும் தேனலை.
0: நேரம் காலை 7 மணி.
1: வட்டார செய்திகள்.

வணக்கம். தலைப்புச் செய்திகள். கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் 12 வகுப்பு முடித்த மாணவர்களுக்கு உயர்கல்வி வழிகாட்டு மையத்தினை மாவட்ட ஆட்சியர் நேற்று முன்தினம் துவக்கி வைத்தார். ஒவ்வொரு வாரமும் திங்கட்கிழமை மாற்றுத்திறனாளிகள் சிறப்பு குறைதீர்க்கும் நாள் கூட்டம், மாவட்ட ஆட்சியர் தகவல். ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின இளைஞர்களுக்கு தாட்கோ மற்றும் தனியார் நிறுவனம் இணைந்து வழங்கும் வேலைவாய்ப்பு பயிற்சி, மாவட்ட ஆட்சியர் தகவல். இனி விரிவான செய்திகள். கன்னியாகுமரி மாவட்ட பள்ளிக்கல்வித்துறையின் சார்பில் ஆட்சியர் அலுவலக கீழ்த்தளத்தில் கட்டுப்பாட்டு அறையில் 12 வகுப்பு தேர்ச்சி பெற்ற மாணவ மாணவியர்கள் உயர்கல்வி பயில்வதற்கான வழிகாட்டுதல்கள் வழங்க உயர்கல்வி வழிகாட்டு மையத்தினை மாவட்ட ஆட்சியர் நேற்று முன்தினம் துவக்கி வைத்தார். அப்போது அவர் பேசும்போது, கன்னியாகுமரி மாவட்டத்திற்குட்பட்ட அரசு உதவி பெறும் மற்றும் தனியார் பள்ளிகளில் 12 வகுப்பு பயின்று தேர்ச்சி பெற்ற மாணவ மாணவியர்கள் உயர்கல்வி பயில்வதற்கு எந்தெந்த பாடப்பிரிவுகளை தேர்வு செய்யலாம் என்பது குறித்து தெளிவான முடிவுகளை அவர்கள் அறிந்து கொள்ளும் வகையில் மாணவர்களுக்கு தேவையான வழிகாட்டுதல் வழங்கிட மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் உயர்கல்வி வழிகாட்டு மையம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கீழ்த்தளத்தில் தொடங்கப்பட்டுள்ளது என்றும், இவ்வழிகாட்டு மையம் தினமும் காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை செயல்படும் எனவும் தெரிவித்தார். மேலும் அவர் கூறுகையில், நமது மாவட்டத்தில் 12 வகுப்பு முடித்த மாணவர்கள் தாங்கள் சேர விரும்புகிற உயர்கல்வி பாடப்பிரிவுகள், சேர்க்கை விவரங்கள், கல்வி கட்டணங்கள், கல்வி கடன் உள்ளிட்டவைகள் குறித்த சந்தேகங்கள் ஏதேனும் இருப்பின் இவ்வழிகாட்டு மையத்திற்கு நேரடியாக வந்தோ அல்லது 04-5-2-22-79-94-87-13-13-34-7 என்ற தொலைபேசி எண்கள் வாயிலாகவோ அல்லது 99-44-54-52-02 மற்றும் ஒரு எண் 94-87-13-13-47 என்ற வாட்ஸ்அப் எண்கள் வாயிலாகவோ மற்றும் டிஸ்ட்ரிக்ட் கண்ட்ரோல் ரூம் kk@gmail.com என்கிற இமெயில் வழியாகவோ உரிய வழிகாட்டுதல்களை பெற்றுக் கொள்ளலாம் என்றும், பொறியியல் படிப்புகள், மருத்துவம் மற்றும் மருத்துவம் சார்ந்த படிப்புகள், கலை மற்றும் அறிவியல் படிப்புகள், சட்டப்படிப்புகள், தொழில்நுட்பம் சார்ந்த படிப்புகள், தொழில் பயிற்சி சார்ந்த படிப்புகள், ஊக்கத்தொகையுடன் கூடிய பட்டய படிப்புகள் முதலான படிப்புகளுக்கான வழிகாட்டுதல்கள் இம்மையத்தின் வழியாக வழங்கப்படும்.

0: வருகின்றன என்றும் இம்மையமானது அக்டோபர் மாதம் வரை செயல்படும் என்றும் ஆட்சியர் தெரிவித்தார். எனவே பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தினை கருத்தில் கொண்டு சரியான கல்லூரி பாடப்பிரிவுகள், கல்வி கட்டணங்கள் குறித்து தெளிவாக தெரிந்து கொண்டு தங்கள் குழந்தைகளை உயர்கல்வியில் சேர்க்க இம்மையத்தினை அணுகி பயன்பெறுமாறு மாவட்ட ஆட்சியர் தெரிவித்தார். மாற்றுத்திறனாளிகளின் கோரிக்கைகளுக்கு எளிதில் தீர்வு காணும் நோக்கில் ஒவ்வொரு வாரமும் திங்கட்கிழமை அன்று காலை 10-15 மணிக்கு மாற்றுத்திறனாளிகள் சிறப்பு குறைதீர்க்கும் நாள் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வைத்து நடைபெற உள்ளது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள மாற்றுத்திறனாளிகள் தங்களின் கோரிக்கைகள் தொடர்பாக இக்கூட்டத்தில் கலந்து கொண்டு துறை அலுவலர்களுக்கு நேரில் மனு செய்து தீர்வு காணலாம். எனவே மாற்றுத்திறனாளிகள் இந்த வாய்ப்பினை பயன்படுத்தி இந்த குறைதீர்க்கும் நாள் கூட்டத்தில் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். தமிழ்நாடு ஆதி திராவிடர் வீட்டு வசதி மற்றும் மேம்பாட்டுக் கழகம் மற்றும் தனியார் நிறுவனம் இணைந்து ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின இளைஞர்களுக்கு கம்ப்யூட்டர் எய்டட் டிசைன், கம்ப்யூட்டர் எய்டட் மேனுபேக்சரிங், இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷன் கோர்ஸ் போன்ற பயிற்சிகளை வழங்கவுள்ளது. இப்பயிற்சியினை பெற ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினராகவும் பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், மின் மற்றும் மின்னணுவியல் இன்ஜினியரிங் படிப்பில் தேர்ச்சி பெற்றவராகவும் வயது வரம்பு 18 முதல் 35 வயதிற்குள்ளும் மற்றும் குடும்ப ஆண்டு வருமானம் 3 லட்சம் ரூபாய்க்குள்ளும் இருக்க வேண்டும். இப்பயிற்சிக்கான கால அளவு 90 நாட்கள் ஆகும். பெரம்பலூர் மற்றும் சேலம் மாவட்டங்களில் பயிற்சி நடைபெற உள்ளது என்றும் தகுதி பெறும் நபர்கள் பயிற்சி நடைபெறும் மாவட்டங்களில் தங்கி படிப்பதற்கான செலவின தொகை தாட்கோவால் ஏற்கப்படும். இப்பயிற்சியில் தேர்ச்சி பெறும் தகுதியான நபர்களுக்கு ஆரம்ப கால மாத ஊதியமாக சுமார் 25,000 ரூபாய் முதல் 40,000 ரூபாய் வரையும் வருவாய் ஈட்டும் வேலைவாய்ப்பு ஏற்படுத்தி தரப்படும். இப்பயிற்சியில் சேர்வதற்கு தாட்கோ இணையதளமான www.thatco.com என்ற முகவரியில் பதிவு செய்து கொள்ளலாம் என கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். இத்துடன் இன்றைய வட்டார செய்திகள் நிறைவடைந்தன.
1: மாமா, என்னாச்சு?
2: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
1: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை குடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம் பாருங்களேன்.
3: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால்புதூர், நாகர்கோவில்.
4: இலவச ஆலோசனைகளுக்கு 890-300-909.
0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 10:02 இளைய பாரதம் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ, இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் குழுக்குழு ஏசி மேளா.
5: புதுமையான மாடல்களில் சோபா செட்டுகள், பீரோ, கட்டில், டைனிங் டேபிள் மற்றும் அனைத்து விதமான பர்னிச்சர்களுக்கும்
6: ஏஎம்பி ஜெய்ஹரன் கோ, திங்கள் நகர் மற்றும் ஏஎம்பி பர்னிச்சர் மால் சுங்கான் கடை.
7: எங்க அம்மா கீழே விழுந்ததுல இருந்து சரியா நடக்க முடியல.
8: நீ நம்ம நாகர்கோவில் கிம்ஸ்க்கு கூட்டிட்டு போ. அங்க எலும்பு முறிவு மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைகள், ஹேண்ட் அண்ட் மைக்ரோவாஸ்குலர் சர்ஜரிஸ் மூலமா மைனூட் சர்ஜரிஸ், ரொம்ப நுணுக்கமா எக்ஸ்பர்ட் டாக்டர்ஸ் வச்சு சிறந்த முறையில பண்றாங்க. ஸ்போர்ட்ஸ் மெடிசன், ஆர்த்தோஸ்கோபின்னு ஆர்த்தோபெடிக்ஸ்ல அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறாங்க.
9: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிடல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
0: ரம்யமான காலை பொழுதில் நம்ம குமரி பண்பலை 101 இப்போது நாம் கேட்கலாம்.
10: இங்க என்னன்னு தெரியலையே, இந்த குக்கிராமத்துல ஒரே கூட்டமா இருக்கு. ஒரு பெரிய போஸ்டர் ஒட்டி இருக்க, என்னன்னு போய் பாப்போம். ஏய், எங்க அண்ணம்ல வேட்டி சட்டை கண்ணாடி, உலக உணவு பாதுகாப்பு தினம் பரப்புரை நிகழ்த்துகிறார் குமரி புயல். ஏய், எங்க அண்ணம்ல, ஏய், சாதா போஸ்டர்லயும் கூட என்னமோ பாடுத. இவரு அப்பப்ப புதிய புதிய தொழில்நுட்பம் என்னெல்லாமோ சொல்லுவாரு. இந்த போஸ்டர்லயும் கொண்டு வந்துட்டாரு போல இருக்க. அருமையான கல்யாண சமையல் சாதம், காய்கறிகளும் பிரமாதம் பிரமாதம். உடல் நலத்துக்கு உணவுதான் பாதுகாப்பு. எங்க அண்ணனை பாரு, எவ்வளவு யோசனை பண்ணி செஞ்சிருக்காரு. ஒரு சாதாரண நோட்டீஸ்ல பாட்டு கொண்டு வந்துட்டார. இத பாக்குறவன் அந்த இடத்துக்கு போகாம எப்படி திரும்பி போவான்? சாதாரணமாவே அண்ணனுடைய பரப்புரையில சாப்பாடு அடிபொலியா இருக்கும். அதுவும் உலக உணவு பாதுகாப்பு தினம் கண்டிப்பா ஒரு 2 படி மேலதான் இருக்கும். எப்படியும் இன்னைக்கு சாப்பிடாம போக கூடாது. அண்ணன் எங்க இருக்காருன்னு பாப்போம்.
11: ஏ தம்பி, அந்த பால் பாயசத்துல ஒரு கப்பு தனியா எடுத்து போய் பாப்போம். அந்த சிறுவயிறு பாயசம் நாட்டு சர்க்கரையா அல்லது கருப்பட்டியில பண்றதா? அவியல் கொஞ்சம் பக்குவமா பண்ணிருக்க கூடாதா? உலக உணவு பாதுகாப்பு தினம் அப்படிங்க போது அருமையா எல்லாம் இருக்கணும். கொஞ்சம் அவியல கொஞ்சம் மாற்றம் பண்ணுங்க.
10: பாரு மனுஷன, இருக்கிறது சாப்பாட்டு பெற, அதுலயும் மாற்றுத்த

0: பண்ணணும் இல்ல பாக்காரு. ஏலே இந்த அண்டாவுக்கு பாருங்கண்ணே தம்பினே.
1: ஏய் என் தம்பி குரல் கேக்குது பாரு கண்ணா. ஏய் தம்பி சிவா, வாப்பா வாப்பா, நல்ல நேரம் தான் வந்த, சாப்பிடுப்பா. தம்பிக்கு ஒரு தலைவாழை இலை எடுத்து போடுங்க, உப்பு வைங்க, பொரியல வைங்க, அந்த மூணு பாயசத்தையும் வரிசையா எடுக்குங்க.
0: ஏ அப்பா, எங்க அண்ணன் எவ்வளவு அற்புதமா சொல்றாரு, வந்த உடனே எப்படி உபசரிக்க சொல்றாரு பாரு. பண்பாடுன்னா அண்ணங்கிட்ட இல்ல பாத்துப்பா.

0: பண்பாடுன்னா அண்ணங்கிட்ட இல்ல பாத்து படிக்கணும். ஏனே இந்த உலக உணவு பாதுகாப்பு தினத்தை பத்தி கொஞ்சம் எனக்கு சொல்லுங்கண்ணே.
1: என்ன தம்பி, சாப்பிட்டுட்டு பரப்புரை பண்ண போறேன்.
0: எனக்கு அதுக்கெல்லாம் நேரமும் இல்ல பொறுமையும் இல்லண்ணே. கொஞ்சம் ரத்தின சுருக்கமா சொல்லுங்கண்ணே.
1: இன்னைக்கு என்ன நாள்பா?
0: ஏனே ஜூன் 7 ஞாயிற்றுக்கிழமைண்ணே.
1: தம்பி, 2018 ஐக்கிய நாடுகள் சபையில ஒரு தீர்மானம் கொண்டு வந்தாங்க. 2019 இருந்தே இந்த நாள் கொண்டாடுறாங்கப்பா. என்ன நாள் சொல்லு பாப்போம்.
0: உலக உணவு பாதுகாப்பு தினம்னே.
1: அதேதான்ப்பா. இந்த நாளினுடைய முக்கியத்துவம் என்னன்னா, நஞ்சு தன்மையற்ற சத்து மிக்க சுகாதாரமான உணவு எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படிங்கறத உறுதிப்படுத்தணும் அப்படிங்கறதான் இந்த நாளினுடைய முக்கியத்துவம்.
0: ஏ அப்பா, எல்லாரும் ஆரோக்கியமா நல்லா இருக்கணும் அப்படிங்கறத வலியுறுத்துற நாளான இது.
1: ஆமாப்பா, இந்நாளினுடைய கருப்பொருள் அப்படின்னு பார்த்தோம்னா, சுமையிலிருந்து தீர்வு வரை, நோய்கள்ல இருந்து விடுதலை அப்படிங்கிற தன்மையில கூட எடுத்துக்கலாம். எல்லா இடங்கள்லயும் பாதுகாப்பான உணவு அப்படிங்கறதான் இந்த நாளினுடைய முக்கியத்துவம். புரியுதா?
0: புரியுதுனே புரியுதுனே. ஏனே பொதுவா நோக்கம் இருக்கும்லே, அந்த நோக்கத்தை பத்தி சொல்லுங்கண்ணே.
1: பாரு, பால் பாயசத்துல தான் கைய வச்சிருக்கான். பால் பாயசத்தை குடிக்கிறத விட்டுட்டு நோக்கம் அப்படின்னு கேக்குறான். உனக்கு சொல்லணும் தம்பி, நோக்கம் அப்படிங்கறது உணவுகள் மூலம் பரவக்கூடிய நோய்களை குறைக்கணும். உணவு விநியோக சங்கிலி அப்படின்னு சொல்றதுல ஒவ்வொரு நிலையிலையும் பாதுகாப்பான உணவை உறுதி செய்யணும் அப்படிங்கறதுதான் இந்த நாளினுடைய நோக்கம். உணவு வழி பரவக்கூடிய நோய்களை குறைக்கணும், உணவு வழி ஏற்படக்கூடிய இறப்புகளை குறைக்கணும், விழிப்புணர்வை மக்கள்கிட்ட ஏற்படுத்தணும். அதுதான் இந்த நாளினுடைய முக்கியத்துவம். புரியுதா தம்பி?
0: இல்லை புரியுதுனே புரியுதுனே.
1: உணவு பாதுகாப்பு அப்படிங்கறது ஒவ்வொருடைய பொறுப்புப்பா.
0: இளே, அற்புதமான தகவல்களை சொல்லிட்டீங்க. இளே, நான் பைய கிளம்பிரட்டுமானே?
1: உடனே கிளம்பிராதப்பா, வீட்டுக்கு மனைவி பிள்ளைகளுக்கும் தம்பி ஒண்ணு வீட்டுக்கு பார்சல் கொண்டு போயான்.
0: பாரு அண்ணனே, அவருதான் பொதுவா பார்சல் கட்டுவாரு. எனக்கும் பார்சல் கட்டி தர சொல்றாரு. எங்க அண்ணே எங்கயோ போயிட்டாரு.
2: உச்சத்தில் இன்று
3: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 9:02 ஆர்கேஜி நெய் வழங்கும் வசந்த அழைப்பு. தொலைபேசி வழி நேயர் விருப்பம் நேரலை. ஆர்கேஜி நெய், இது உலகம் விரும்பும் நெய். நமது பண்பலையில் இப்போது நாம் கேட்கலாம்.
4: உங்கள் காலை பொழுதை இனிமையாக்க வருகின்றது அரும்புகளின் குறும்புகள். இது மழலைகளின் அமுதமொழி கேட்கும் நேரம்.
5: காதில் கேட்கின்றதா
4: இன்றைய காலை பொழுதை மகிழ்ச்சியாக்க வரும் குட்டி சுட்டியை சந்திக்கலாம். வணக்கம்.
6: வணக்கம்.
4: உங்க பேர் என்ன?
6: பத்ரிநாத்.
4: பத்ரி, எந்த ஊர்ல இருந்து வரீங்க?
6: திருவிதாங்கோடு.
4: என்ன படிக்கிறீங்க பத்ரி?
6: யுகேஜி.
4: உங்க வீட்டுல யாரெல்லாம் இருக்கிறாங்கன்னு எங்களுக்காக சொல்றீங்களா?
6: ஓகே. அப்பா பேரு பிரவீன், அம்மா பேரு ரேகா, தாத்தா பேரு குமாரசுவாமி பிள்ளை, ஆச்சிக்க பேரு விசாலாட்சி.
4: பாட்டி தாத்தா கூட அன்பா நீங்க இருப்பீங்களா?
6: ஆமா.
4: பாட்டி தாத்தா உங்கள்ட்ட அன்பா இருப்பாங்களா?
6: ஆமா. எங்க தாத்தா வெளியில கூடியிருப்பாங்க, எங்க பாட்டி கதை சொல்லி தருவாங்க.
4: பாட்டி சொன்னதுல எங்களுக்கு ஏதாவது சொல்லி தரீங்களா?
6: திருக்குறள் சொல்லி தரேன்.
4: சொல்லுங்கம்மா.
6: அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதிபோகன் முதற்றே உலகு, கட்டதனால் ஆய பயன் என்கொள் வாழறிவன், நற்றால் தொழறிவன், உணர் மிசை ஏறினான், மானடி சேர்ந்தார், இளர் மிசை நீண்டு வாழ்வான், வேண்டுதல் வேண்டாமல் நிடாநடி சேர்ந்தார், யாண்டும் மிடும்பை இல, இருள் சேர் இருவனையும் சேரா இறைவன், பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு.
4: அருமை, அற்புதம், அட்டகாசமா திருக்குறள் சொல்லிட்டீங்க. ஸ்கூலுக்கு ஜாலியா போவீங்களா?
6: ஆமா.
4: உங்களுக்கு ஸ்கூல்ல என்ன சொல்லி தந்திருக்காங்க?
6: ABCD, மேக்ஸ், ஹிந்தி, GK, சயின்ஸ்.
4: கொஞ்சம் GK க்வெஸ்சன் கேட்கலாமா உங்கள்ட்ட?
6: சரி.
4: நாம வாழ்ற கிரகம் எது?
6: பூமி.
4: மொத்தம் எத்தனை கோள்கள் இருக்கு?
6: 8.
4: பகலில் நமக்கு ஒளி தருவது எது?
6: சூரியன்.
4: அப்போ இரவுல ஒளி தருவது?
6: சந்திரன்.
4: ரெட் பிளானட், அது எது?
6: மார்ஸ்.
4: ரொம்ப ஹாட்டான பிளானட்?
6: வீனஸ்.
4: அட்டகாசமா சொல்லிட்டீங்க. இந்த கேள்விக்கு பதில் தெரியுதான் பாப்போமா? சந்திரனில் முதலில் கால் வைத்தது யார்?
6: நீல் ஆர்ம்ஸ்ட்ராங்.
4: வாவ், சூப்பர் சூப்பர், அருமையா சொல்லிட்டீங்க. இந்த GK எல்லாம் யார் சொல்லி தந்தாங்க?
6: டீச்சர்.
4: உங்களுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கறங்களா ஸ்கூல்ல?
6: ஆமா.
4: நீங்க ஸ்கூலுக்குலாம் போவீங்களா? அப்ப வழியில என்னெல்லாம் பாப்பீங்க?
6: கார் பாப்பேன், பைக் பாப்பேன், நேச்சர் பாப்பேன், மழை வரும்போது என்ஜாய் பண்ணுவேன்.
4: மழைனா பிள்ளைக்கு பிடிக்குமா?
6: ஆமா பிடிக்கும்.
4: உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரூட் நேம் எங்களுக்கு சொல்லி தரீங்களா?
6: ஓகே. ஆப்பிள், ஆரஞ்சு, கிரேப்ஸ், பைனாப்பிள், வாட்டர்மெலன்.
4: சூப்பரா சொல்றீங்க. உங்களுக்கு டிராவல் எல்லாம் பிடிக்குமா?
6: பிடிக்கும்.
4: டிராவல் பண்ணதுலயே ரொம்ப பிடிச்ச இடம் எது?
6: ஃபால்ஸ். அப்புறமா ஸ்விம்மிங் பூலும் பிடிக்கும்.

0: அப்ப பிள்ளைக்கு தண்ணினா ரொம்ப பிடிக்குமா?
1: ஆமா.
0: ஃபியூச்சர்ல என்ன ஆக போறீங்க நீங்க?
1: அஸ்ட்ரோனட்.
0: சூப்பர். இன்றைய நிகழ்ச்சியில கலந்துகிட்டு அழகா பேசினீங்க, திருக்குறள் எல்லாம் எங்களுக்கு சொல்லி தந்தீங்க, ஜிகே சொல்லி தந்தீங்க, அருமையா பேசினீங்க. எங்க காலை பொழுதை இனிதாக்கியதற்கு நன்றி.
1: தேங்க்யூ.
2: குறும்புகள் தொடரும். குழந்தை மனதோடு விடைபெறுகிறோம். டாடா, பை பை.
3: இன்னும் சில நொடிகளில் தமிழில் செய்திகள் கேட்கலாம். சென்னையிலிருந்து அஞ்சலாக.
4: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கான நடவடிக்கைகளுக்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தியா நேபாள நாடுகள் வலுவான கலாச்சார நட்புறவை கொண்டுள்ளது என்று வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். உலக உணவு பாதுகாப்பு தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்தியா மீது பொருளாதார தடை விதிப்பது போன்ற நடவடிக்கைகள் அந்நாட்டின் இறையாண்மைக்கு எவ்வித பாதிப்பையும் ஏற்படுத்தாது என்று ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டின் தெரிவித்துள்ளார். தைப்பேயில் நடைபெற்ற உலக தடகள போட்டியில் மகளிர் 400 மீட்டர் ஓட்டத்தில் இந்தியா தங்கப்பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கான நடவடிக்கைகளுக்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், நாட்டின் முன்னேற்றத்தை கருத்தில் கொண்டு சீர்திருத்த நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக குறிப்பிட்டுள்ளார். உலக அளவில் நிலவி வரும் பொருளாதார நிச்சயமற்ற சூழலில் அனைத்து சவால்களையும் எதிர்கொண்டு நிலையான வளர்ச்சியை உறுதி செய்வதற்கான நடவடிக்கைகள் உத்வேகம் பெற்று வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தியா நேபாளம் இடையேயான எல்லைப் பகுதியில் பாதுகாப்பு பணிகளை இணைந்து மேற்கொள்வது என இரு நாடுகளும் முடிவு செய்துள்ளதாக வெளியுறவு அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் திரு சிஷீர் கனாலுடன் நடத்திய பேச்சுவார்த்தையின்போது இதுகுறித்து விவாதிக்கப்பட்டதாக தெரிவித்துள்ளார். இரு நாடுகளும் வலுவான கலாச்சார மற்றும் பாரம்பரிய உறவுகளை கொண்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். நேபாள அரசு மேற்கொண்டு வரும் பயனுள்ள திட்டங்களுக்கு இந்தியா ஆதரவளிக்கும் என்று அவர் கூறினார். வர்த்தகம், முதலீடு, எரிசக்தி, கல்வி, பேரிடர் மீட்பு, கலாச்சாரம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இரு நாடுகளும் இணைந்து செயல்படுவதற்கான வாய்ப்பு உள்ளதாக திரு ஜெய்சங்கர் கூறினார். இதனையடுத்து கடந்த 2015 ஆண்டு நேபாளத்தில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தின்போது பாதிக்கப்பட்டு மறுசீரமைக்கப்பட்டு வரும் 12 கலாச்சார பாரம்பரிய மையங்கள் மற்றும் 72 சுகாதார மையங்கள் அந்நாட்டிடம் ஒப்படைக்கப்பட்டன. ஆசிய பசிபிக் பகுதியில் இந்திய விமான போக்குவரத்து சேவை குறிப்பிடத்தக்க அளவில் வளர்ச்சி கண்டு வருவதாக சர்வதேச விமான போக்குவரத்து சங்கம் தெரிவித்துள்ளது. பிரேசிலில் நடைபெற்று வரும் உலக விமான போக்குவரத்து சேவை குறித்த மாநாட்டில் உரையாற்றிய சர்வதேச விமான போக்குவரத்து சங்கத்தின் மண்டல துணைத் தலைவர் திரு ஷெல்டன் ஹீ இதனை தெரிவித்தார். வரும் 2044 ஆண்டுக்குள் இந்திய விமான பயணிகளின் எண்ணிக்கை கணிசமான அளவில் அதிகரிக்கும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். உலக அளவில் உள்நாட்டு விமான போக்குவரத்தில் இந்தியா விரைவான வளர்ச்சி கண்டு வருவதாக திரு ஷெல்டன் ஹீ குறிப்பிட்டார். இளநிலை மருத்துவ பட்டப்படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான நீட் நுழைவு மறுதேர்வுக்கான வினாத்தாள் வெளியானதாக சமூக வலைதளங்களில் பரப்பப்படும் செய்திகளை தேசிய தேர்வு முகமை நிராகரித்துள்ளது. இது தொடர்பாக தேர்வு முகமை வெளியிட்டுள்ள வலைதள பதிவில், மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களிடையே பதற்றத்தை ஏற்படுத்தும் நோக்கில் இதுபோன்ற உண்மைக்கு புறம்பான செய்திகள் வெளியிடப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீட் மறுதேர்வை முறையாகவும் பாதுகாப்பாகவும் நடத்துவதற்கான அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தேர்வு முகமை கூறியுள்ளது. தவறான செய்திகளை வெளியிடும் வலைதளங்கள் அடையாளம் காணப்பட்டு அவற்றை தடுக்க உடனடி நடவடிக்கை எடுக்குமாறு சைபர் குற்றவியல் அதிகாரிகளிடம் புகார் அளிக்கப்பட்டுள்ளதாக தேசிய தேர்வு முகமை தெளிவுபடுத்தியுள்ளது. தேர்வு எழுதும் மாணவர்கள் இதுபோன்ற போலியான செய்திகளை நம்ப வேண்டாம் என்றும், தேர்வு முகமையின் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் வெளியிடப்படும் தகவல்களை மட்டுமே நம்ப வேண்டும் என்றும் தேர்வு முகமை கேட்டுக் கொண்டுள்ளது. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் வழிகாட்டுதலின்படி வளர்ச்சித் திட்டங்கள் தொடர்ந்து செயல்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை மத்திய உணவு பதப்படுத்துதல் துறை அமைச்சர் திரு சிராக் பஸ்வான் வலியுறுத்தியுள்ளார். ஆந்திரப்பிரதேச மாநிலம் கணிகிரியில் அரசியல் சாசன சிற்பி டாக்டர் பி ஆர் அம்பேத்கரின் திருவுருவ வெண்கல சிலையை திறந்து வைத்தார். இதையடுத்து நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய அவர், அம்பேத்கரின் சிந்தனை

0: பிரச்சினைகளால் ஈர்க்கப்பட்டு தலைமுறை தலைமுறையாக தலைவர்கள் உருவாகி வருவதை சுட்டிக்காட்டினார். அம்பேத்கரின் போதனைகளை மனதில் உள்வாங்கிக் கொண்டு அவற்றை நடைமுறைப்படுத்துவதில் முனைப்புடன் செயல்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். முன்னதாக அம்பேத்கரின் திருவுருவ சிலைக்கு அம்மாநில அமைச்சர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். உலக உணவு பாதுகாப்பு தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. உணவு பாதுகாப்பு குறித்து மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் ஆண்டுதோறும் ஜூன் 7ஆம் தேதி இந்த தினம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இத்தினத்தையொட்டி தருமபுரியில் நடைபெற்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் சிறுதானிய பயன்பாட்டை அதிகரிக்க வேண்டியதன் அவசியம் குறித்து அம்மாவட்ட உணவு பாதுகாப்பு அலுவலர் மருத்துவர் கைலாஷ்குமார் வலியுறுத்தியுள்ளார்.
1: இந்த வருடம் கருப்பொருளானது ஃப்ரம் பர்டன் டு சொல்யூஷன் சேஃப் ஃபுட் எவ்ரிவேர், அதாவது சுத்தமான சுகாதாரமான உணவே மருந்து. மேலும் உணவு பாதுகாப்பு துறை 2012ஆம் ஆண்டு முதல் நம் இந்தியாவில் இயங்கி வருகிறது. இத்துறையானது அனைத்து இடங்களிலும் உணவு சம்பந்தமான குறைபாடுகள் ஏதேனும் இருந்தால் உடனடியாக கள ஆய்வு செய்து தகுந்த நடவடிக்கை எடுத்து வருகிறது. வாட்ஸ்அப் எண்ணிற்கு உங்களுடைய குறைகளை குரல் பதிவாகவோ மெசேஜ் மூலமாக தெரிவிக்கலாம். நம்பர் 9444-2-322.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: இந்தியா மீது பொருளாதார தடை விதிப்பது போன்ற அச்சுறுத்தும் நடவடிக்கைகள் அந்நாட்டின் இறையாண்மைக்கு எவ்வித பாதிப்பையும் ஏற்படுத்தாது என்று ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டின் தெரிவித்துள்ளார். செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் நகரில் நடைபெற்று வரும் சர்வதேச பொருளாதார மன்றத்தின் கூட்டத்திற்கு இடையே செய்தி நிறுவனத்திற்கு பேட்டியளித்த அவர், நாட்டின் நலனை கருத்தில் கொண்டு சுதந்திரமாக முடிவெடுக்கும் உரிமை இந்தியாவிற்கு உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இந்தியா ரஷ்யா இடையேயான உறவுகள் பரஸ்பரம் நம்பிக்கை அடிப்படையிலானது என்றும் இரு நாடுகளுக்கும் இடையேயான வர்த்தகம் மேலும் விரிவடையும் என்றும் திரு விளாடிமிர் புட்டின் கூறியுள்ளார். குவைத் மற்றும் பஹ்ரைனில் உள்ள அமெரிக்க ராணுவ நிலைகளை குறிவைத்து ஏவுகணை மூலம் ஈரான் நேற்று நடத்திய தாக்குதல் காரணமாக அப்பகுதியில் பதற்றம் அதிகரித்துள்ளது. ஹோர்மோஸ் நீரிணை அருகே உள்ள தீவுகளில் அமைக்கப்பட்டுள்ள ரேடார் கண்காணிப்பு கருவிகள் மற்றும் ஈரான் கடலோர கண்காணிப்பு நிலைகளை குறிவைத்து அமெரிக்கா நடத்திய தாக்குதலை அடுத்து இந்த ஏவுகணை தாக்குதலை ஈரான் மேற்கொண்டுள்ளதாக அமெரிக்க பாதுகாப்புத்துறை கூறியுள்ளது. ஈரானின் ஏவுகணை தாக்குதல் முறியடிக்கப்பட்டதாகவும் எனினும் அமெரிக்க படைகளுக்கு ஏற்பட்ட சேத விவரங்கள் குறித்து தரவுகள் எதுவும் இல்லை என்றும் அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. மேற்காசிய பகுதியில் பதற்றத்தை குறைப்பது குறித்த முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வரும் நிலையில் இத்தகைய ராணுவ நடவடிக்கைகள் அப்பகுதியில் பதற்றத்தை மேலும் அதிகரித்து வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். குறைந்த செலவில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு நடவடிக்கைகளை ஊக்குவிக்கும் நோக்கில் வளங்கள் பாதுகாப்பு குறித்த காமன்வெல்த் நாடாளுமன்ற சங்க மாநாடு நடைபெறவுள்ளதாக ஹரியானா மாநில சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஹர்விந்தர் கல்யாண் தெரிவித்துள்ளார். இந்த மாநாடு நாளை முதல் 10ஆம் தேதி வரை 3 நாட்களுக்கு சண்டிகரில் நடைபெறவுள்ளது. இதில் பங்கேற்கும் பிரதிநிதிகளின் போக்குவரத்திற்காக 6 மின்சார பேருந்துகளை பயன்படுத்த ஹரியானா மாநில அரசு முடிவு செய்துள்ளது. எரிபொருள் பயன்பாட்டை குறைப்பது, போக்குவரத்துக்கான செலவுகளை கட்டுப்படுத்துவது போன்ற முக்கிய முன்முயற்சிகளை குறித்த இம்மாநாட்டில் விவாதிக்கப்பட உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். உலக தடகள போட்டியில் இந்தியா தங்கப்பதக்கம் வென்றது. தைபேயில் நடைபெற்ற மகளிர் 400 மீட்டர் ஓட்டத்தில் இப்பதக்கத்தை கைப்பற்றி இந்தியா புதிய சாதனை படைத்துள்ளது. 23 வயதிற்கு உட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் நேற்று இந்தியா 2 தங்கம் 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. மங்கோலியாவின் உலான்பாத்தர் நகரில் நேற்று நடைபெற்ற ஆடவர் 74 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் சாகர் ஜக்லன் தங்கப்பதக்கம் வென்றார். மகளிர் 76 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் காஜல் தோச்சக் தங்கப்பதக்கம் வென்றார். இதே எடைப்பிரிவில் பிரியா மாலிக்கும் 55

5 கிலோ எடைப்பிரிவில் ஹன்சிகா லம்பாவும் 62 கிலோ எடைப்பிரிவில் மான்சி அஜ்லவத்தும் வெண்கலப் பதக்கம் வென்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கான நடவடிக்கைகளுக்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தியா நேபாள நாடுகள் வலுவான கலாச்சார நட்புறவை கொண்டுள்ளது என்று வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். உலக உணவு பாதுகாப்பு தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்தியா மீது பொருளாதார தடை விதிப்பது போன்ற நடவடிக்கைகள் அந்நாட்டின் இறையாண்மைக்கு எவ்வித பாதிப்பையும் ஏற்படுத்தாது என்று ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டின் தெரிவித்துள்ளார். தைபேயில் நடைபெற்ற உலக தடகள போட்டியில் மகளிர் 400 மீட்டர் ஓட்டத்தில் இந்தியா தங்கப்பதக்கம் வென்றது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: இணைந்து வந்த விடியல் மலர் வியந்தபடி இதழ் விரிக்க புலர்ந்த இந்த நாள் புத்துணர்வுடன் அமையட்டும். மகிழ்ச்சியுடன் கேட்போம். இது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம், நம்ம குமரி பண்பலை 101. நேரம் இப்பொழுது காலை 7:25. நேர்களை நமது பண்பலையில் விளம்பரங்களை தொடர்ந்து சேவை செய்திகள் கேட்கலாம்.
1: இன்ஜினியரிங் இல்லாம மெடிசன் எப்படி?
2: இதுதான் ஹை டிமாண்டான மருத்துவத்தையும் டெக்னாலஜியையும் கம்பைன் பண்ற ஃபியூச்சர் கோர்ஸ் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங்.
1: இன்னைக்கே ரெஜிஸ்டர் பண்ணுங்க. நிஷ் கன்னியாகுமரி, தி நாலேஜ் பிளானட்.
0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 8:30 சர்ம ரோக நிவாரணி சாய்பால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம்.
3: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில் ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
4: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 9:02 RKG நெய் வழங்கும் வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேயர் விருப்பம் நேரலை. RKG நெய், இது உலகம் விரும்பும் நெய். நேர்களை நமது பண்பலையில் இப்பொழுது நாம் சேவை செய்திகள் கேட்கலாம். மேலசங்கரன்குழி ஊர் ஸ்ரீமன் நாராயணசுவாமி திருக்கோவில், அருள்மிகு முத்தாரம்மன் திருக்கோவில் ஜீர்ணோத்தாரண புனர் ஆவர்த்தன அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழாவில் இன்று காலை 7:30 விக்னேஸ்வர பூஜை, புண்ணியாக வாசனம், பஞ்சகவ்ய பூஜை, மண்டலாபிஷேக ஹோமங்கள், மகா பூர்ணாகுதி தீப ஆராதனை நண்பகல் 12 மதியம் 1 அலங்கார தீப ஆராதனை ஆகியன நடைபெறும். நாகர்கோவில் கோணம் அரசு தொழில்நுட்ப கல்லூரியில் முதலாம் ஆண்டு மற்றும் நேரடி 2 மாணவர் சேர்க்கை குறித்த அறிவிப்பு. அரசு தொழில்நுட்ப கல்லூரி கோணம் நாகர்கோவிலில் முதலாம் ஆண்டு மற்றும் நேரடி 2 டிப்ளமா படிப்பிற்கான நேரடி மாணவர் சேர்க்கை நடைபெற்று வருகிறது. மாணவர்கள் கல்லூரிக்கு நேரில் வந்து உடனடியாக மாணவர் சேர்க்கை பெறலாம். முதலாம் ஆண்டு மாணவர் சேர்க்கைக்கு மாணவர்கள் 10 தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். நேரடி 2 மாணவர் சேர்க்கைக்கு மாணவர்கள் 12 தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். கல்வி கட்டணம் 2,287 மட்டும் செலுத்த வேண்டும். இக்கல்லூரியில் முதலாம் ஆண்டு மாணவர் சேர்க்கை இடங்கள் 690 உள்ளது. குறைந்த கல்வி கட்டணத்தில் அரசு வழங்கும் அனைத்து கல்வி உதவித்தொகையுடன் டிப்ளமா படிப்பதற்கான இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கல்லூரி முதல்வர் அவர்கள் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறை மற்றும் மண்டல திறன் மேம்பாடு மற்றும் தொழில் முனைவோர் இயக்குநரகம் சார்பாக நாகர்கோவில் கோணத்தில் உள்ள அரசு தொழிற்பயிற்சி நிலையத்தில் வைத்து ஜூன் மாதம் 10 காலை 9 முதல் தொழில் பழகுநர் சேர்க்கை முகாம் நடைபெறவுள்ளது. மத்திய மாநில அரசு நிறுவனங்கள், பொதுத்துறை நிறுவனங்கள் மற்றும் தனியார் தொழில் நிறுவனங்கள் பங்கேற்கும் இந்த முகாமில் ITI

பயிற்சி பெற்று தற்போது வரை தொழில் பழகுனர் பயிற்சி பெறாத பயிற்சியாளர்களும் தொழிற்பயிற்சி முடித்த பயிற்சியாளர்களும் தொழில் பழகுனர் சட்டம் 1961 கீழ் தொழில் பழகுனர் பயிற்சி வழங்க விரும்பும் தொழில் நிறுவனங்களும் கலந்து கொள்ளலாம். இதை பங்கேற்று தேர்வு பெறும் ஒரு வருட தொழில் பிரிவுகளில் தொழில் பயிற்சியினை நிறைவு செய்த பயிற்சியாளர்களுக்கு குறைந்தபட்சம் 6,800 ரூபாய் மற்றும் இருவருட தொழில் பிரிவுகளில் தொழில் பயிற்சியினை நிறைவு செய்த பயிற்சியாளர்களுக்கு 12,300 ரூபாய் தொழில் பழகுனர் பயிற்சி காலத்தில் உதவித்தொகையாக வழங்கப்படும். தொழில் பழகுனர் பயிற்சியினை வெற்றிகரமாக நிறைவு செய்யும் தொழில் பழகுனர்களுக்கு உலக அளவில் அங்கீகாரம் பெற்ற தேசிய தொழில் பழகுனர் சான்று வழங்கப்படும். இந்த சான்று பெற்றவர்கள் பொதுத்துறை மற்றும் பெரிய தொழில் நிறுவன வேலைவாய்ப்புகளில் ஐடிஐ முடித்து தேசிய தொழில் சான்று பெற்றவரை விட முன்னுரிமை பெற்றவராக கருதப்படுவர். ஐடிஐயில் சேர்ந்து பயிற்சி பெற முடியாத 8, 10, 12 வகுப்பு பட்டயம் மற்றும் பட்டப்படிப்பு முடித்தவர்கள் நேரடியாக தொழிற்சாலைகளில் புதிய பழகுனராக சேர்ந்து 3 முதல் 6 மாத கால அடிப்படை பயிற்சியும் 1 ஆண்டு முதல் 2 ஆண்டுகள் வரை தொழில் பழகுனர் பயிற்சி பெற்று தேசிய தொழில் பழகுனர் சான்றிதழ் பெறலாம். இத்திட்டத்தில் இணைவதன் மூலம் திறன் வாய்ந்த மனிதவளம் தொழில் நிறுவனங்களுக்கு கிடைக்கப்பெறுவதுடன் ஒரு தொழில் பழகுனருக்கு வழங்கப்படும் மாதாந்திர ஊக்கத்தொகையில் 25% தொகை அல்லது அதிகபட்சமாக 1,500 ரூபாய் வீதம் அனைத்து தொழில் பழகுனர்களுக்கான ஊக்கத்தொகை கணக்கிடப்பட்டு ஒன்றிய அரசால் சம்பந்தப்பட்ட நிறுவனங்களுக்கு மீள வழங்கப்படும். எனவே ஐடிஐ முடித்த பயிற்சியாளர்கள் மற்றும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள தொழில் நிறுவனங்கள் இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்திட தங்கள் விவரங்களை https://www.apprenticeshipindia.gov.in/login இணையதளம் மூலம் பதிவு செய்து பயனடையுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். மேலும் விவரங்களுக்கு 0465226643 அல்லது 94435795 என்ற தொலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம் என நாகர்கோவில் கோணம் அரசின தொழிற்பயிற்சி நிலைய மாவட்ட திறன் பயிற்சி அலுவலக இயக்குநர் தெரிவித்துள்ளார். சேவை செய்திகள் கேட்டோம்.

0: நேர்களின் நம்ம குமரி பண்பலை நூற்றொன்றில் இப்போது நாம் கேட்கலாம்.
1: இன்றைய குறுஞ்செய்தி.
2: நான் அப்படி என்ன கூறிவிட்டேன் என்று இவர் இப்படி கோபித்துக் கொள்கிறார். உலகத்தில் நடக்காததையா நான் செய்துவிட்டேன், இல்லை பேசிவிட்டேன்? இதெல்லாம் சற்று அதிக பிரசங்கித்தனமாக இருக்கிறது.
1: அரசவையில் ஒரே சத்தமாக இருக்கிறதே. ஏய் ரோபோ, கம் ஹியர்.
3: பாஸ், அழைத்தீர்களா?
4: அரசவையில் இந்த மன்னர் ஏன் இப்படி அலப்பறை செய்து கொண்டிருக்கிறார்?
3: மன்னர் பாஸுக்கும் ராஜமாதாவுக்கும் ஏதோ பிரச்சனையா? ப்ராப்ளம்.
1: அப்படியா? போய் ஒரு அட்டெண்டன்ஸை போட்டுவிட்டு வருவோம்.
2: இவர் கோபித்துக் கொள்வதில் சிறிதாவது நியாயம் இருக்கிறதா? ஒரு வார்த்தை என்ன செய்து விட போகிறது? இப்படி என்னை குற்றப்படுத்துவதை நான் ஒரு காலமும் ஏற்றுக் கொள்ள மாட்டேன்.
1: மன்னா, காலையிலே ஏன் இப்படி தையல் தையல் என்று வானத்துக்கும் பூமிக்கும் குதித்துக் கொண்டிருக்கிறீர்கள்? யார் தங்களை குற்றம் கூறினார்கள்?
2: வாரும் மந்திரியாரே, வாரும். நீராவது எனக்காக பேசுவீரா? இல்லை,
1: என்ன நடந்தது என்று கூறினால் தானே மன்னா நான் பேசுவதா வேண்டாமா என்று தெரியும்.
2: நீரே ஒரு நியாயத்தை சொல்லும் மந்திரியாரே. காலையில் ராஜமாதா டிஃபனாக கொழுக்கட்டை செய்து வைத்திருந்தார். எனக்குதான் கொழுக்கட்டை என்றாலே அலர்ஜியாயிட்டே. உமக்கும் தெரியும்
1: தானே, படிக்கும் போது அந்த அகிலாவின் டிபன் பாக்ஸில் இருந்த கொழுக்கட்டை ஒரு சுத்தி சாப்பிட்டு விட்டு எப்படி இந்த அண்ட புழுது புழுகிறார்?
2: நான் கூறுவதை கேட்டீரா?
1: ஆமாண்ணா, மேலே கூறுங்கள்.
2: சிறு குழந்தை சாப்பிடக்கூடிய கொழுக்கட்டையை வைத்தால் யார் சாப்பிடுவார்கள்? அதுதான் சற்று டென்ஷனாக ராஜமாதாவிடம் பேசிவிட்டேன். உடனே ராஜமாதா எனக்கு சரியாக பேச தெரியவில்லை என்று இந்த 73 எலியேசி மன்னரை குறை சொல்லி
1: என்னுடன்
2: பேச
1: முடியும். பேசுதல் என்பது ஒரு கலை. பல மனிதர்களோடு எப்படி பேசுவது?

0: என்பதை தெரியாமலேயே பலரும் இன்று பலவிதமான சங்கடத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். சிலருக்கு வசதி வாய்ப்புகள் நன்றாக இருக்கும், ஆனால் வாழ்வு சரியாக இருக்காது. இந்த அவஸ்தைக்கு காரணம் சரியாக பேச தெரியாததுதான்.
1: அப்படி என்றால் நீரும் எனக்கு சரியாக பேச தெரியவில்லை என்று கூற வருகிறேன்.
0: நான் அப்படி சொல்லவில்லை மன்னா. பேசுவதில் சில திருத்தங்களை செய்து கொண்டு சரியாக பேச தெரிந்திருந்தால் வாழ்க்கையை நம் வசமாக்கி கொள்ளலாம்.
1: நீரே குழப்புகிறேன். சரி, என்ன வழிமுறைகள் என்று கூறும், தெரிந்து கொள்வோம்.
0: மன்னா, இந்த நரம்பில்லாத நாக்கு இருக்கிறதே நாக்கு, அதை முதலில் நமது கட்டுக்குள் வைக்க வேண்டும்.
1: வார்த்தைகளை கொட்டி விட்டு பின்பு அள்ள முடியாமல் வருத்தப்பட்டு ஒரு புரோஜனமும் இல்லை என்று கூற வருகிறேன்.
0: அதேதான் மன்னா, எப்படி பேச வேண்டும் என்பதும் முக்கியம். பேசும் போது நமது முகத்தை எப்படி வைத்துக் கொள்கிறோம் என்பதும் முக்கியம். அன்பாக பேசினால் நல்லது, அன்புடன் ஆதரவாக பேசினால் இன்னும் நல்லது. அப்படி பேசும் போது வாக்குறுதிகள் எல்லாம் அள்ளி வீசிவிடக் கூடாது. அப்படி வாக்குறுதி கொடுத்து விட்டால் அதை கண்டிப்பாக நிறைவேற்ற வேண்டும், இல்லை என்றால் பேசவே கூடாது.
1: அப்படி என்றால் நிதானமாக சிந்தித்து பேச வேண்டும் என்று கூற வருகிறேன்.
0: அதேதான் மன்னா, நாம் ஒருவரை பாராட்டுகிறோம் இல்லை அபிப்பிராயம் கூறுகிறோம் என்றால் அதை ஆக்கப்பூர்வமாக பேச வேண்டும், உற்சாகமாக பேச வேண்டும். நமது மனதில் 1000 கவலைகள் இருக்கலாம், அதை நமது முகத்தில் காட்டிவிடக் கூடாது, மனம் விட்டு பேச வேண்டும்.
1: இப்போதெல்லாம் யார் மந்திரியாரே மனம் விட்டு பேசுகிறார்கள், பேசுவதை குறைத்து விட்டார்கள். நாலஞ்சு பேர் சேர்ந்திருக்கும் இடத்தில் பேசுகிறோம், அப்போது எப்படி பேச வேண்டும்
0: மன்னா? அந்த இடத்தில் பேசும் போது எல்லோருக்கும் முக்கியத்துவம் கொடுத்து பேச வேண்டும். யாரையும் அலட்சியம் செய்யக்கூடாது. தமாஷாக பேசலாம், ஆனால் உங்கள் தமாஷ் யாரையும் கேலி பேசுவதாகவும் புண்படுத்துவதாகவும் இருந்துவிடக் கூடாது.
1: மந்திரியாரி, இடம் பொருள் ஏவல் அறிந்து பேசுபவர்கள் மற்றவர் மனதில் ஒரு கௌரவமான இடத்தை பிடித்து விடுவார்கள் என்பது எனக்கும் தெரியும். நானும் அதைத்தானே ஃபாலோ செய்கிறேன். ஆனாலும் நீர் கூறிய வழிமுறைகளையும் கூடவே பின்பற்றலாம்.
0: நமது குருகுலத்தில் நமது குருநாதர் எப்படி பேச வேண்டும் என்பதை சொல்லி தந்திருப்பதையும் நினைவில் கொள்ள வேண்டும்.
2: இனிய பொன்மொழிகளே, எல்லோருக்கும் வணக்கம். சிந்தித்து பேசி, சபையறிந்து பேசி, சமயமறிந்து பேசி, சான்றோர் வதிக்க பேசி, அன்பாக பேசி, அறிவாக பேசி, ஆன்றோர் மதிக்க பேசி, உண்மையை பேசி, ஊருக்காக பேசி, உருப்படியா பேசி, அக்கம் பக்கம் பார்த்து பேசி.
1: மந்திரியாரி, நாம் சரியாகத்தான் பேசுகிறேன் என்பது எனக்கு தெரிகிறது. ஆனாலும் நீர் என்ன செய்கிறீர், யார் யாரிடம் பேசும் போது எப்படி பேச வேண்டும், என்னவெல்லாம் பேச வேண்டும் என்பதை நீர் பேசி ரெக்கார்ட் செய்து ரோபோவிடம் கொடுத்து விடும். நான் தேவைப்படும் போது அவ்வப்போது போட்டு கேட்டுக் கொள்கிறேன்.
0: எனக்கு வேலை வந்துவிட்டது. இம்மாதிரி பிரச்சனைகள் இருக்கும் நேரத்தில் மன்னரிடம் பேசவே கூடாதப்பா. இன்றைய குறுஞ்செய்தி.

கண்ணியமான காலை பொழுதல் நம்ம குமரி பண்பலை நூற்றொன்ல ஆரம்பமாயாச்சு. தென்குமரி தேனலை புத்துணருடன் புலர்ந்த காலை பொழுதில் மனதிற்கு இனிமையான பாடல்களுடன் சுவையான தகவல்கள், போதறிவு வினாவிடை, தேதியும் செய்தியும், செய்தி சுருக்கம், நம்முடைய மாவட்டத்தில் இன்னைக்கு இருக்கக்கூடிய காய்கறி மற்றும் பழங்களுடைய விலை நிலவரம் என்னென்ன, நெல் விலை விவரம், அணைகளின் நீர்மட்ட விவரம் என அப்படின்னு சொல்லி பல சுவையான தகவல்களை கேட்டு ரசிக்கப் போறோம் இன்றைய நமது பண்பலையின் தென்குமரி தேனலையல். தேனலையின் தேன் துளியா இப்ப நம்ம நிகழ்ச்சியில நாம கேட்கலாம் இன்றைய போதறிவு கேள்வி என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாமா? இப்பொழுதுல அப்படியே பனித்தொழி மாதிரி மலைத்தொழிகள் அப்படி ரீங்காரமிடு நம்மளை மனதுக்கு ரொம்பவே இயற்கை அப்படி ரம்யமா இருக்கக்கூடிய ஒரு காட்சியை பார்த்துட்டு இருப்போம். இந்த நேரத்துல அப்படி நம்ம பல நேரங்கள்ல வந்து மேகம் தவழ்றத பார்த்து ரசிச்சிருப்போம் இல்லையா? இந்த மேகம் தொடர்பான ஒரு கேள்விதான், வானில் மிதக்கும் மேகங்களின் சராசரி எடை என்ன? கேள்வி மீண்டும் ஒருமுறை, வானில் மிதக்கும் மேகங்களின் சராசரி எடை என்ன? இதுக்கான விடையை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசையா இருக்கும், தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி மாரி ட்ரூ திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல் கேட்டுடலாம். தனுஷ் தீ குரல்ல, தனுஷின் வரிகள்ல, யுவன் சங்கர் ராஜாவுடைய இசையமைப்பில் பாடல் இதோ வந்துகிட்டு இருக்கு. தொடர்ந்து இணைந்திருப்போம். இது நம்ம குமரி பண்பலை நூற்றொன்றின் தென்குமரி தேனலை.

0: அதிக ருசி கொண்டது ஒரு ரூபாய் ரோஜா பாக்கு, சுவைக்க சிறந்தது ஒரு ரூபாய் ரோஜா பாக்கு, அதிக புத்துணர்ச்சி கொடுப்பது ஒரு ரூபாய் ரோஜா பாக்கு. கேட்டு வாங்குங்கள் ஒரு ரூபாய் ரோஜா பாக்கு.
1: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
2: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
3: தரமே தாரக மந்திரமா 75 வருட பாரம்பரிய மிக்க தங்க நகை மாளிகை, மத்திய அரசின் HUID தர முத்திரையுடன் ராமையா ஜுவல்லர்ஸ், வெள்ளி விளாகம், காஞ்சிரக்கோடு.
4: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தி

0: கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும் நிபந்தனைக்கு உட்பட்டது.
1: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை நூற்றொன்றில் இன்று காலை 8:30 சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கச்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். தென்றல் காற்று சுகந்தமாய் வருடும் ரம்யமான காலை பொழுதில் நம்ம குமரி பண்பலை நூற்றொன்று தென்குமரி தேனலை கேட்டுட்டு இருக்கோம். தென்குமரி தேனலையின் தேன் துளியா இப்ப நம்ம நிகழ்ச்சியில பொதறிவு கேள்விக்கான விடையை தெரிஞ்சுக்க போறோம். அதுக்கு முன்னாடி பொது அறிவு கேள்வி என்ன அப்படிங்கறத ஒரு முறை ஞாபகப்படுத்திடலாம். வானில் மிதக்கும் மேகங்களின் எடை என்ன அப்படிங்கறது கேள்விப்பட்டோம். இந்த கேள்விக்கான விடை என்ன அப்படின்னா, ஒரு மேகம் சுமார் 1,000,000 டன் வரைக்கும் எடை கொண்டதா இருக்குதுங்க. வானத்துல பாக்குறதுக்கு பஞ்சி மாதிரி மென்மையா மிதக்கக்கூடிய மேகங்களை நாம பார்த்து ரசிச்சிருப்போம் இல்லையா. கீழே இருந்து நாம பாக்குற போது லேசா இருக்கிற மாதிரி தோன்றினாலும் ரொம்ப கடினமானதுதான் இந்த மேகம் இருக்குது. சராசரியா ஒரு மேகம் 1,000,000 டன் எடை கொண்டது அப்படிங்கறது அறிவியல் பூர்வமான உண்மை. சரி, இவ்வளவு எடை அதிகமா இருக்கக்கூடிய மேகம் கீழே விழாம இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அதுல இருக்கக்கூடிய நீர்த்துளிகள் தான். இவை வந்து அந்த நீர்த்துளிகள் சின்னதா இருக்கிறதுனால வளிமண்டலத்துல வெப்ப காற்று அதை தாங்கி பிடிக்குது. ஒரு மேகத்தின் எடை 100 யானைகளின் எடைக்கு சமம். பெரிய இடிமலை மேகங்கள் இன்னும் பல மடங்கு அதிக எடை கொண்டதா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க விஞ்ஞானிகள். கேள்வியும் பதிலும் மீண்டும் ஒருமுறை, வானில் மிதக்கும் மேகங்களின் சராசரி எடை என்ன? இதற்கான விடை, ஒரு மேகம் சுமார் 1,000,000 டன் எடை கொண்டது. ரம்யமான காலை வேளையில் ரசனைக்கு விருந்தாய் ரசிக்கும் பாடல்களுடன் பல்சுவை கருத்துக்களை கேட்டுட்டு இருக்கோம். நம்ம குமரி பண்பலை நூற்றொன்றின் தென்குமரி தேனலையில் நம்ம நிகழ்ச்சியில இனி கேட்கலாம்.
2: தேதியும் செய்தியும்
3: இன்று ஜூன் மாதம் 7ஆம் தேதி.
2: உலக உணவு பாதுகாப்பு தினம் இன்று.
4: இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது.
3: ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் மாதம் 7ஆம் தேதி நமது உணவு உண்பதற்கு பாதுகாப்பானதா என்பதை உறுதிப்படுத்த உலக உணவு பாதுகாப்பு தினத்தை கொண்டாடி வருகிறோம்.
2: ஐநா சபையால் உருவாக்கப்பட்ட இந்நாளின் நோக்கம் பல்வேறு உணவு பழக்க அபாயங்கள் மற்றும் அதனை எவ்வாறு தடுப்பது என்பது குறித்த விழிப்புணர்வுகளை ஏற்படுத்துவதாகும்.

0: இந்திய எழுத்தாளர் கே ஏ அப்பாஸ் அவர்கள் பிறந்த தினம் இன்று.
1: ஆயிரத்து தொள்ளாயிரத்து 1914 இதே நாளில் பிறந்த அப்பாஸ் அவர்கள் திரைப்பட கதை உரையாடல்களை எழுதுபவராகவும் திரைப்பட தயாரிப்பாளராகவும் எழுத்தாளராகவும் இதழாசிரியராகவும் விளங்கியுள்ளார்.
0: இவர் எழுதி இயக்கிய திரைப்படங்கள் தேசிய விருதுகளையும் உலக விருதுகளையும் பெற்றுள்ளன.
1: 70 புத்தகங்களை எழுதியுள்ள இவரது சிறுகதைகளும் புதினங்களும் பல மொழிகளில் மொழியாக்கம் செய்யப்பட்டுள்ளன.
0: உலகம் சுற்றும் வாலிபன், நேற்று இன்று நாளை போன்ற பல திரைப்படங்களில் நடித்து புகழ்பெற்ற திரைப்பட நடிகை லதா அவர்கள் 1953 இதே நாளில் பிறந்தார்.
1: டென்னிஸ் வீரர் மகேஷ் பூபதி அவர்கள் பிறந்த தினம் இன்று.
0: 1974 இதே நாளில் சென்னையில் பிறந்த மகேஷ் பூபதி அவர்கள் உலகின் சிறந்த இரட்டையர் டென்னிஸ் வீரர்களில் இவரும் ஒருவராவார்.
1: 2009 கலப்பு இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் சானியா மிர்சாவுடன் இணைந்து ஆஸ்திரேலிய ஓபன் டென்னிஸ் பட்டத்தையும் இவர் வென்றுள்ளார்.
0: 2012 கலப்பு இரட்டையர் பிரிவில் சானியா மிர்சாவுடன் இணைந்து பிரெஞ்ச் ஓபன் பட்டத்தை

0: பட்டத்தையும் பெற்றுள்ளார்.
1: இந்திய இயற்பியலாளர் அல்லாடி ராமகிருஷ்ணன் அவர்கள் நினைவு தினம் இன்று.
0: சென்னையில் உள்ள கணித அறிவியல் கழகத்தின் நிறுவினரான ராமகிருஷ்ணன் அவர்கள் துகள் இயற்பியல், குவாண்டம் இயந்திரவியல், அணிக்கோவை இயற்கணிதம், சிறப்பு சார்பியல் கொள்கை போன்றவற்றில் பங்களித்துள்ளார்.
1: இவர் 2008 ஆண்டு இதே நாளில் இயற்கை எய்தினார்.
0: ஆங்கிலேய கணிதவியலாளரும் தத்துவ ஆராய்ச்சியாளரும் கோட்பாட்டு உயிரியல் வல்லுநருமான ஆலன் டியூரிங் அவர்கள் 1954 ஆண்டு இதே நாளில் இயற்கை எய்தினார்.
1: இவர் AI எனப்படும் செயற்கை நுண்ணறிவு மற்றும் தற்கால கோட்பாட்டு கணினி அறிவியலின் தந்தையாக கருதப்படுபவர் ஆவார்.
2: தேதியும் செய்தியும்

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை நூற்றொன்றில் இன்று காலை 9:02 ஆர்கேஜி நெய் வழங்கும் வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேயர் விருப்பம் நேரலை ஆர்கேஜி நெய் இது உலகம் விரும்பும் நெய்.

0: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
1: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
2: தமிழ்நாடு தொழில் முதலீட்டு கழகம் நாகர்கோவில் கிளை நடத்தும் சிறப்பு கடன் மேளா.
3: இடம் 143 கேப் ரோட், வேப்பமோடு ஜங்ஷன், நாகர்கோவில்.
2: நாள் June 1, 2026 முதல் June 30, 2026 வரை.
3: சிறு குறு நடுத்தர மற்றும் பெரிய நிறுவனங்களுக்கு அரசு மானியங்களுடன் கடனுதவி வழங்கி வருகிறது.
2: சிறப்பு கடன் விழா காலத்தில் பெறப்படும் விண்ணப்பங்களுக்கு ஆய்வு கட்டணத்திலிருந்து முற்றிலுமாக விலக்கு அளிக்கப்படுகிறது.
3: தொழில் முனைவோர் இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்துமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள்.
2: தொடர்பு எண்கள் 9445023462 மற்றும் 9445023468.
4: வேலை வாய்ப்புகளை அள்ளித் தருகின்ற கல்லூரி
5: நூருல் இஸ்லாம் கலை அறிவியல் கல்லூரி.
4: மனோன்மணியம் சுந்தர்மார் பல்கலைக்கழகத்தின் இணைவு பெற்ற
5: குமார கோயில் நூருல் இஸ்லாம் கலை அறிவியல் கல்லூரியில்
4: சேர்க்கை நடைபெறுகிறது.
6: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை நூற்றொன்றில் இன்று காலை 10:02 இளைய பாரதம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ. இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் குழு குழு ஏசி மேளா. நேரம் இப்பொழுது காலையில 7:52 ஆகியாச்சு. நம்ம குமரி பண்பலை நூற்றொன்ல இப்போ சூப்பரான பாடல் கேட்டுடலாம். திருவள்ளார் திரைப்படத்திலிருந்து மரகதமணியின் இசையமைப்பில் மதன் கார்கியின் வரிகளில் ராகுல் சிபில் குனி, யாஸ்ரீ நிஷார் இவர்களுடைய குரலில் பாடல் கேட்டிடலாம். தொடர்ந்து இணைந்திருப்போம். இது நம்ம குமரி பண்பலை நூற்றொன்றின் தென்குமரி தேனலை.

0: என் பொண்ணுக்கு சர்ஜரி பண்ணனும்னு சொல்லிட்டாங்க. பெரிய தழும்பும் வலியும் இருக்குமோன்னு கவலையா இருக்கு.
1: கிம்ஸ்க்கு போ. ஹிரண்யா சர்ஜரிஸ், அட்வான்ஸ் வவுண்ட் கேர், டயாப்ஃபுட் கேர் அண்ட் லிம்ப் சால்வேஜ், வெரிகோஸ் வெயின், லேசர் ட்ரீட்மென்ட், எல்லா சர்ஜரிஸும் அட்வான்ஸ் மெத்தட்ல, சின்ன கீறல் குறைஞ்ச வழியில வேகமா குணமாகிறதுனால ஹாஸ்பிட்டல்ல ரொம்ப நாள் இருக்க வேண்டாம்.
2: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோயில்.
3: காமராஜ் தொழில்நுட்ப கல்லூரி, பழவிளை, நாகர்கோவில்.
4: அரசு உதவி பெருமை கல்லூரியில் சிவில், மெக்கானிக்கல், ட்ரிபிள்இ,
3: இசிஇ, ஆட்டோமொபைல் பட்டய படிப்புடன் கம்ப்யூட்டர் டெக்னாலஜி, எக்ஸ்ரே டெக்னாலஜி பயிலும் வாய்ப்பு.
4: அரசு சலுகைகள், விடுதி வசதி, பேருந்து வசதி,
3: ஆசிரியர்கள் வழிகாட்டுதலுடன் வேலை வாய்ப்பு பெற அழையுங்கள்.
4: 04652253900.
5: இது நம்ம கேஎம்எம்சி மருத்துவ
6: அதிநவீன கேட்லாப் உதவியுடன் சிறப்பு மருத்துவர்களின் வழிகாட்டுதலில்
7: ஆஞ்சியோபிளாஸ்டி, ஆஞ்சியோகிராம்,
6: ஓபன் ஹார்ட் சர்ஜரி உள்ளிட்ட இதய சிகிச்சைகள், மூட்டு மற்றும் இடுப்பு அறுவை சிகிச்சை, நரம்பியல் அறுவை சிகிச்சை, சிறுநீரக அறுவை சிகிச்சை,
7: வாத நோய்க்கான சிகிச்சை, டயாலிசிஸ், சர்க்கரை நோய் மருத்துவம்,
6: மகப்பேறு மகளிர் மருத்துவ வசதி,
7: உலகத்தரத்தில் லேப் வசதி,
6: சிடி, எம்ஆர்ஐ போன்ற ஸ்கேன் வசதி, அனைத்து விதமான அறுவை சிகிச்சைகளும் குறைவான கட்டணத்தில் செய்திட வாருங்கள்.
7: கேஎம்எம்சி ஹாஸ்பிட்டல், இது நம்ம குடும்ப மருத்துவமனை, முட்டம்.
6: கால் 7900447.
8: நாகர்கோவில், குமரி பண்பலை 101. இன்று இரவு 7:30 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் உழவருக்கு ஒரு சிந்தனை. கிராமப்புற குளங்களும் வேளாண் பணிகளும். தாளக்குடி ஏ மகராஜ பிள்ளை அவர்களுடன் நேர்முகம். அமுத சுரபி, உலக உணவு பாதுகாப்பு தினம் உரையாடல். நொடிகளில் சில நுட்பங்கள். இதில் கறவை மாடுகளில் ஏற்படும் மடிவீக்க நோய். நாகர்கோவில் கால்நடை நோய் புலனாய்வு பிரிவு கால்நடை உதவி மருத்துவர் ஜெப ஹிலாரி அவர்கள் வழங்கும் தகவல்கள் ஆகியன ஒலிபரப்பாகும்.

நேர்களை உங்களுக்காக நம்ம குமரி பண்பலை நூற்றுல இன்னைக்கு இடம்பெறக்கூடிய நேரலை நிகழ்ச்சிகளை ஞாபகப்படுத்திடுறோம். காலையில 9:02 வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேயர் விருப்பம் நேரலை இருக்குதுங்க. இதுல உங்களுக்கு பிடித்த பாடல்களை சந்தோஷமா கேட்டு மகிழலாம். 11:02 ஏக்ஸூரை தொடர்ந்து குமரி பண்பலையுடன் இடம்பெறும். இதுல பொது அறிவு நேரலை நிகழ்ச்சி இருக்குது. நேயர்கள் கேட்கக்கூடிய பொது அறிவு கேள்விகளுக்கு விடை சொல்லி அசத்தலாம். அதுக்கு முன்னாடி இன்னொரு நிகழ்ச்சி கூட இருக்குது குட்டீஸ், உங்களுக்காக தான் காலையில 10:30 சிறுவர் குரல் நேரலை நிகழ்ச்சியில சந்தோஷமா பங்கேற்று மகிழலாம். இன்று மாலை 3:02 தேநீர் நேரம் நிகழ்ச்சி இடம்பெறுதுங்க. இதுல சாரி என்ற ஒற்றை வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுத்திய மாற்றம் குறித்து நேரலையில் நேர்கள் பங்கேற்று பேசி சிறப்பிக்கலாம்.

இரவு 8:05 பட்டாம்பூச்சிகள் சிறுவர்களுக்கான நேரலை நிகழ்ச்சியும் இடம்பெறுது. சரி, தொலைபேசி வழி நேரலை நிகழ்ச்சி எப்பப்பெல்லாம் இடம்பெறுது அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ எந்த நிகழ்ச்சியிலாம் பங்கேற்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு தயாராகலாம். இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் பங்கேற்று அசத்தலாம். ஏனாம் சொல்ல நொடிகளில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். சென்னையிலிருந்து அஞ்சலாக.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கான நடவடிக்கைகளுக்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். எல்லைப் பகுதிகளில் கண்காணிப்பு நடவடிக்கைகளை வலுப்படுத்த வேண்டும் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வலியுறுத்தியுள்ளார். இந்தியா நேபாள எல்லைப் பகுதியில் பாதுகாப்பு பணிகளை இணைந்து மேற்கொள்வது என இரு நாடுகளும் முடிவு செய்துள்ளதாக வெளியுறவு அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் தற்போதைய அரசியல் மாற்றங்களுக்கு முக்கிய காரணியாக திகழ்கிறது என்று மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். அரசு மருத்துவமனைகளில் மருத்துவர்கள் பற்றாக்குறை வெகுவாக குறைந்துள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் 24 ஆண்டுகளுக்கு முன்பு பணியில் சேர்ந்த பொறியாளர்களில் முதற்கட்டமாக 300 பேருக்கு செயற்பொறியாளர் பதவி உயர்வு ஆணைகளை மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் வழங்கினார். வர்த்தக கண்காட்சி தொழில்துறை வளர்ச்சிக்கு உத்வேகம் அளிக்கும் என்று மாநில குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில்துறை அமைச்சர் திரு மதன்ராஜ் தெரிவித்துள்ளார். திமுக ஆட்சியில் கிடப்பில் போடப்பட்ட திட்டங்களை விரைந்து செயல்படுத்த வேண்டும் என்று தமிழக அரசை அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் கொண்டுள்ளார். சிங்கப்பூரில் உள்ள இந்திய வம்சாவளியினரை இழிவுபடுத்தும் வகையில் சீனாவிலிருந்து செயல்படும் 3 சமூக வலைதளங்களை அந்நாட்டு அரசு தடை செய்துள்ளது. தமிழகத்தில் 14 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அடுத்த 5 தினங்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலான்பாத்தர் ஓபன் மல்யுத்த போட்டியில் நேற்று இந்தியா 2 தங்கம் 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. தைபே ஓபன் தடகள போட்டியில் மகளிர் 400 மீட்டர் தொடர் ஓட்டத்தில் இந்தியா தங்கப்பதக்கம் வென்று புதிய சாதனை படைத்துள்ளது. தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டியில் இந்திய அணி பட்டம் வென்றது. உலக யோகாசன சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ரோஹன் டேடே தங்கப்பதக்கம் வென்றார். செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: வானலைகளில் தவழ்ந்து தேனொலியாய் நிகழ்ச்சிகள் தந்து என்றென்றும் உங்களுடன் இணைந்து நிற்பது உங்கள் பண்பலை, அதுதான் குமரி பண்பலை 101.
1: நேரம் காலை 8:02 ரம்யமான காலை வேளையில் காற்றலையில் தவள கேட்டு இன்புறுவது நம்ம குமரி பண்பலை 101 தென்குமரி தேனலை. நேயர்களே, நமது பண்பலையில் இப்பொழுது நாம் வடசேரி உழவச்சந்தையில் இன்றைய காய்கனிகளின் விலை நிலவரம் என்னென்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். நாட்டு கத்திரிக்காய் கிலோ ஒன்றிற்கு 70 ரூபாய், கத்திரிக்காய் சாதாரகம் 50 ரூபாய், நாட்டு வெண்டைக்காய் 40 ரூபாய், வெண்டைக்காய் பச்சை 35 ரூபாய், நாட்டு தக்காளி 55 ரூபாய், ஆப்பிள் தக்காளி 65 ரூபாய், நாட்டு மிளகாய் 70 ரூபாய், நாடன் மிளகாய் 180 ரூபாய், சீனியவரைக்காய் 45 ரூபாய், வெள்ளரிக்காய் 30 ரூபாய், பாகற்காய் 50 ரூபாய், இஞ்சி 1 கிலோ 180 ரூபாய், உருளைக்கிழங்கு 35 ரூபாய், சேனைக்கிழங்கு 45 ரூபாய், பல்லாரி 30 ரூபாய், கேரட் 80 ரூபாய், முட்டைக்கோஸ் 55 ரூபாய், வாழைக்காய் 10 எண்ணம் 50 ரூபாய், முருங்கைக்காய் 10 எண்ணம் 40 ரூபாய், சின்ன வெங்காயம் 80 ரூபாய், பூசணி 65 ரூபாய், தடியங்காய் 15 ரூபாய், மரவள்ளி 40 ரூபாய், புளி 140 ரூபாய், புடலை 40 ரூபாய், பீன்ஸ் 88 ரூபாய், சௌச்சோவ் 48 ரூபாய், தட்டைப்பயிறு 1 கிலோ 45 ரூபாய், ஒட்டு மாங்காய் 25 ரூபாய், பீட்ரூட் 48 ரூபாய், முள்ளங்கி 45 ரூபாய், எலுமிச்சை 120 ரூபாய், நார்த்தெங்காய் 40 ரூபாய், காலிஃபிளவர் 55 ரூபாய், தேங்காய் குடுமியுடன் 45 ரூபாய், குடுமி இல்லாத தேங்காய் 50 ரூபாய், வாழையிலை ஒரு பூட்டு 15 ரூபாய், மல்லிக்கீரை 60 ரூபாய், புதினா 60 ரூபாய், பால் சேம்பு 70 ரூபாய், வழுதலங்காய் 75 ரூபாய், கோவைக்காய் 48 ரூபாய், சுரைக்காய் 25 ரூபாய், காராமணி 40 ரூபாய், நேந்திரன் வாழைப்பழம் 50 ரூபாய், பப்பாளிப்பழம் 30 ரூபாய், அன்னாசிப்பழம் 50 ரூபாய், நெல்லிக்கனி 60 ரூபாய், ஒட்டு மாங்காய் 30

0: ₹5. இனி அரசு கொள்முதல் நிலையங்களின் நெல் விலை விவரம் தெரிஞ்சுக்கலாம். திருப்பதி சாரம் 3 நெல் ரகம் அரசு கொள்முதல் நிலையங்களின் குறைந்தபட்ச ஆதார விலை குவிண்டால் ஒன்றிற்கு ₹2,500, உள்ளூர் கொள்முதல் நிலையங்களின் குறைந்தபட்ச ஆதார விலை குவிண்டால் ஒன்றிற்கு ₹1,700 விலையிலும் விற்பனை செய்யப்படுகிறது. இனி நமது மாவட்டத்தின் முக்கிய அணைகளின் நீர்மட்ட நிலவரம் தெரிஞ்சுக்கலாம். இன்றைய காலை நிலவரப்படி பேச்சிப்பாறை அணை 29.25 அடி, பெருஞ்சாணி அணை 16.6 அடி, சிற்றார் அணை 1 8.79 அடி, சிற்றார் அணை 2 8.89 அடி, பொய்கை அணை 15.9 அடி, மாம்பழத்துறையார் அணை 19.6 அடியாக உள்ளது. அணைகளின் நீர்மட்ட விவரம் தெரிஞ்சுக்கிட்டோம்.
1: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர், இம்போர்ட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி,
2: 0% வட்டியில் ECEMI உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர்லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
1: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
3: எங்க அம்மா கீழே விழுந்ததுல இருந்து சரியா நடக்க முடியல.
4: நீ நம்ம நாகர்கோவில் கிம்ஸ்க்கு கூட்டிட்டு போ. அங்க எலும்பு முறிவு மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைகள், ஹேண்ட் அண்ட் மைக்ரோவாஸ்குலர் சர்ஜரிஸ் மூலமா மைனூட் சர்ஜரிஸ் ரொம்ப நுணுக்கமா எக்ஸ்பர்ட் டாக்டர்ஸ் வச்சு சிறந்த முறையில பண்றாங்க. ஸ்போர்ட்ஸ் மெடிசன், ஆர்த்தோஸ்கோபின்னு ஆர்த்தோபெடிக்ஸ்ல அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறாங்க.
5: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிடல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 8:30 சர்மரோக நிவாரணி சாய்ப்பால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 9:02 ஆர்கேஜி நெய் வழங்கும் வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நெய்யர் விருப்பம் நேரலை ஆர்கேஜி நெய், இது உலகம் விரும்பும் நெய்.
6: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
7: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 10:02 இளைய பாரதம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ, இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் குழு குழு ஏசி மேளா. நேர்களை, நம்ம நிகழ்ச்சியில இனி சிந்தூரி விஷால் இவங்களுடைய குரல்களில், உமா பாரதி இவங்களுடைய வரிகளில், ஜி வி பிரகாஷ்குமாரின் இசையமைப்பில் தங்கலான் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டிடலாம். தொடர்ந்து இணைந்திருப்போம். இது நம்ம குமரி பண்பலை 101 தென்குமரி தேனலை.

0: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
1: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
2: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
3: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
4: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
3: 0% வட்டியில் ECEMI உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
4: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி, நாகர்கோவில்.
5: நேர்களை நமது பண்பலையில் இப்போது நாம் கேட்கலாம் பொன்னியின் செல்வன் திரைப்படத்திலிருந்து பாடலை. இளங்க கிருஷ்ணனின் வரிகளில் ஏஆர் ரகுமான், ஏஆர் ரெஹானா, பாம்பே பாக்கியா உங்களுடைய குரல்களில். ஏஆர் ரகுமானின் இசையமைப்பில் இதோ பாடல்.

நேயர்களே, இதுவரை நமது பண்பலையின் பல் சுவை கதம்பமாய் நம்ம குமரி பண்பலை நூற்றிலிருந்து தென்குமரி தேனலை கேட்டோம். இதுவரை நிகழ்ச்சியில் உங்களுடன் ஸ்ரீநிர்த்தியா. இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள் கேட்கலாம். டெல்லியிலிருந்து அஞ்சலாக.

0: அடுத்த மாத மகிழ்ச்சி விதத்தை திக்கும் நம் குமரி பண்பலை நூற்றொன்று. நேரம் காலை 8:30 ஆகியாச்சு. ரம்யமான காலை பொழுதில் நமது குமரி பண்பலை நூற்றொன்றில் இப்போது நாம் கேட்கலாம்.
1: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: சைபால்
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
3: முகத்தில் பருவா சைபால், சொரியா சிறங்கோ சைபால், இதயில் அடையா சைபால், சேர்த்து புண்ண சைபால்
2: சைபால்.
4: ஒரு மனுஷனை பார்த்து என்கிட்ட வாலாட்டாதே அப்படின்னு சொன்னால் அவன் நம்மக்கிட்ட ஏதோ அம்புக்கு வர்றான்னு அர்த்தம். ஒரு நாயை பார்த்து யாரும் என்கிட்ட வாலாட்டாதே அப்படின்னு சொல்கிறது இல்லை. ஏன்னா நாய் வாலாட்டுனா அது நம்மக்கிட்ட தன்னுடைய நன்றியை தெரிவிக்கிறதாக நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் அது அப்படி இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அது சம்பந்தமான நிபுணர்கள். ஒரு நாய் தன்னுடைய வாலை இந்த பக்கமும் அந்த பக்கமுமா இப்படியும் அப்படியும் ஆட்டிக்கிட்டு இருந்தா அது வந்து பதட்டத்தில் கூட இருக்கலாம். நாய் நட்பாக இருந்தாலும் வாலாட்டும், ஆத்திரத்தில் இருந்தாலும் வாலாட்டும், கோபத்தில் இருந்தாலும் வாலாட்டும், குழப்பத்தில் இருந்தாலும் வாலாட்டும், மகிழ்ச்சியாக இருந்தால் கூட அது வாலாட்டும். அதை நாம் வந்து தப்பாக புரிஞ்சுக்கிட்டு அதுக்கிட்ட போய் மாட்டிக்கக்கூடாது. நாயை பற்றி எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்கிறவங்க கூட அதுக்கிட்ட கடி வாங்கிட்டு வந்து நிற்கிறது உண்டு. நிபுணர்கள் என்ன சொல்கிறாங்க தெரியுமா? எப்போவுமே நாய்கள் திடீர்னு வந்து கடிச்சு விடுறதில்லை, கடிக்கிறதுக்கு முன்னாடி சில அறிகுறிகளை காட்டும். அதை சரியாக புரிஞ்சுக்கிட்டோம்னா தப்பிச்சுக்கலாம். ஒரு வீட்டுக்கு போகிறீங்க, அங்கே புதுசாக ஒரு நாயை பார்க்குறீங்க, உடனே அதுக்கிட்ட போய் குனிஞ்சு சிரிச்சுக்கிட்டே அது தலையில் தட்டுறீங்க, இது ரொம்ப தப்பான். ஒரு நாய் இன்னொரு நாயை நேருக்கு நேர் பார்த்து பல்ல காட்டினா அது தன்னுடைய தன்முனைப்பை காட்டுதுன்னு அர்த்தமா, உன்னை விட நான் பெரியவன் அப்படின்னு சொல்லுதுன்னு அர்த்தம். அதனால் நீங்கள் அது மாதிரி கிட்ட போய் சிரிக்கிறோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு பல்ல காட்டினா உங்களையும் எதிரியாக நினச்சிரும். இன்னொரு விஷயம் என்னென்னா, தலையில் தட்டுனா நாய்க்கு பிடிக்காது, அது வந்து தன்னை அடக்கிறதாகவும் அச்சுறுத்துறதாகவும் நினச்சிக்கிட்டு இருக்கும். சரி, அப்படின்னா புதுசாக ஒரு இடத்துல அல்லது வீட்டில் நாய்க்குட்டியை பார்த்தா என்ன பண்ணுறது? நீங்கள் சும்மா இருங்க, அதுவாக கிட்ட வரட்டும், அதுக்கப்புறம் அதுக்கிட்ட கனிவாக பேசுங்க. கண்ணம், மார்பு, தோல் இங்கெல்லாம் தட்டலாம், தப்பு இல்லையா? தலையில் தான் தட்டப்படாதான். ஒரு நாய் வந்து உங்களை நோக்கி ஓடி வருது, நீங்களும் ஓடுனா அது துரத்த ஆரம்பிச்சிடும். அசையாமல் சில மாதிரி நின்று விடுங்க, அது கிட்ட வராது, அதுக்கு ஆர்வம் இல்லாமல் போயிடும். ஒரு தெருவில் சின்ன பிள்ளைங்க நிறைய பேர் விளையாடிக்கிட்டு இருக்கிறாங்க, அப்போ சில நாய்கள் அங்கே ஓடி வருது, எல்லாரும் ஓடினாங்க. அப்படி ஓடுறப்போ ஒரு பையன் கால் தடிக்க கீழே விழுந்துட்டான். என்னாச்சு தெரியுமா? துரத்திக்கிட்டு வந்த நாய்கள்லாம் கீழே விழுந்தவன ஒன்றும் செய்யலை, அவன் கிட்டே போகலை. ஓடிக்கிட்டு இருந்தாங்கள பசங்க, அவங்கள துரத்திக்கிட்டு அவங்க பின்னாடி ஓடிச்சான். அதுதான் நாய்களுடைய சுபாவம். ஒரு நாய் நம்மளை நேருக்கு நேர் முறைச்சி பார்க்குதுன்னு வச்சுங்க, நாமளும் அதை முறைச்சி பார்க்கக்கூடாது, நாம் வேறு பக்கம் எங்கேயாவது பார்க்க ஆரம்பிச்சிடணும். ஒரு நாய் வந்து கோபமாக இருந்ததுன்னா அதோட வால் வந்து உறுதியாக நேராக நிற்கும். ஒரு நாய் பணிந்து போனால் அல்லது பயந்து போனால் அது தன்னோட வாலை காலுக்கு நடுவில் வச்சுக்கும். ஒரு நாய் நம்மளை பார்த்து பயந்து நிற்குதுன்னு வச்சுங்க, அதனால் நமக்கு ஆபத்து இல்லைன்னு நினச்சிடக்கூடாது. உங்களை பார்த்துட்டு ஒரு நாய் ஒடுங்குச்சுன்னா நீங்கள் விலகி போயிடணும் அப்படின்னு அது நினைக்குது. நிறைய பேர் பயந்து போன நாயால் கடிபடுறாங்க. இவன் நம்மளை விட பெரிய ஆள், மாட்டிக்கிட்டோம், வேறு வழி இல்லை அப்படிங்கிற நினப்பில் தான் நாய் வந்து கடிக்க ஆரம்பிக்குதான். இதே மாதிரி சங்கிலியால் கட்டி போடப்பட்டிருக்கிற நாயும் ஆபத்தானது தான். தொடர்ந்து கட்டி போட்டிருந்தா காலப்போக்கில் அது ஒரு மாதிரி ஆகிடும். நாய் வந்து குழந்தைகளை கடிக்காது அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க, அதுவும் ஒரு தவறான நம்பிக்கை. அதனால் சின்ன குழந்தைகளை தனியாக நாயோட விளையாட விடக்கூடாது. ஆகக்கூடி நாயை பற்றி நிறைய விஷயம் புரிஞ்சிக்க வேண்டியிருக்குது. ஒருத்தர் தன்னுடைய நண்பர் வீட்டுக்கு போயிருந்தார், அவசியம் எங்கள் வீட்டில் சாப்பிட்டுட்டு தான் போகணும் அப்படின்னு ரொம்ப அன்பாக சொல்லிவிட்டார். அதை மீற முடியல இவரால், சரின்னு உட்காந்துட்டார். சாப்பாடு போட்டாங்க, சாப்பிட ஆரம்பித்தார். அவங்க வீட்டில் கட்டி போட்டிருந்த நாய்க்குட்டி இவர் சாப்பிட்றத முறைச்சி பார்த்துது. ஏன் இப்படி என்ன இது முறைச்சி பார்க்குது உங்கள் வீட்டு நாய்க்குட்டி அப்படின்னு ஒரு கேட்டார். அப்போ அவங்க சொன்னாங்களாம், அதுக்கிட்ட ஒரு கெட்ட பழக்கமுங்க, தன்னோட தட்டில் யார் சாப்பிட்டாலும் அது அப்படி தான் முறைச்சி பார்க்கும் அப்படின்னாரா அவர்.
1: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கிய தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: சைபால்
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.

0: இடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
0: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
2: காதிற்கு இனிய பயணம் காற்றலையில், இது நம்ம குமரி பண்பலை 101. நேரம் இப்பொழுது காலை 8:35 ஆகியாச்சு.
3: குமரி பண்பலை 101 கே எக்ஸ்பிரஸ்.
2: கே எக்ஸ்பிரஸ் இதில் சூப்பர் ஹிட் திரை இசை பாடல்களை கேட்கலாம். அதற்கு முன்பு விளம்பரங்கள்.
4: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
5: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
4: 0% வட்டியில் ஈசி இஎம்ஐயுடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
5: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
6: ஃபயர் அண்ட் சேஃப்டி கோர்ஸ் நான் நிஸ்கன்யாகுமரியில் சூஸ் பண்ணணும்.
7: இது 4 இயர்ஸ் இன்ஜினியரிங் ப்ரோக்ராம், பிடெக் இன் ஃபயர் அண்ட் சேஃப்டி. NFP ரெகனைஸ் பண்ணி அமெரிக்கன் சர்டிபிகேஷன்ஸும் கிடைக்கிறதால வெளிநாட்டுல கூட ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்குது.
4: நிஸ்கன்யாகுமரி
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 9:02 RKG நெய் வழங்கும் வசந்த அழைப்பு. தொலைபேசி வழி நேயர் விருப்பம் நேரலை RKG நெய். இது உலகம் விரும்பும் நெய்.
8: என் பொண்ணுக்கு சர்ஜரி பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. பெரிய தழும்பும் வலியும் இருக்குமோன்னு கவலையா இருக்கு.
9: கிம்ஸ்க்கு போ. ஹிரண்யா சர்ஜரிஸ், அட்வான்ஸ் வூண்ட் கேர், டயாப் ஃபுட் கேர் அண்ட் லிம் சால்வேஜ், வெரிகோஸ் வெயின் லேசர் ட்ரீட்மெண்ட், எல்லா சர்ஜரிஸும் அட்வான்ஸ் மெத்தட்ல, சின்ன கீரல் குறைஞ்ச வழியில வேகமா குணமாகறதுனால ஹாஸ்பிடல்ல ரொம்ப நாள் இருக்க வேண்டாம்.
3: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிடல், சுங்கான் கடை, நாகர்கோயில்.
4: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ₹50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
10: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
11: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 10:02 இளைய பாரதம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ. இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் குழுக்குழு ஏசி மேளா. நமது பண்பலையின் கே எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியில இப்ப நம்ம வீட்டு பிள்ளை திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டிடலாம். டி இமானின் இசையமைப்பில், சிவகார்த்திகேயன் வரிகளில், அனிருத் ரவிச்சந்தர், நீதி மோகன் பாடி பாடல்.
12: உனக்கு நான் மினிஸ்ட்ரியில இடம் பாக்குறேன்.

கேட்ட பாடல் ஈட்டி திரைப்படத்திற்காக ஜி வி பிரகாஷ்குமாரின் இசையமைப்பில் நா முத்துக்குமாரின் வரிகளில் கே ஜி ரஞ்சித், வந்தனா ஸ்ரீனிவாசன், மாளவிகா பாடியது. நேர்களை இதுவரை நம்ம குமரி பண்பலை நூற்றொன்பது கே கே எக்ஸ்பிரஸ் சூப்பர் ஹிட் திரை இசை பாடல்களை கேட்டோம். இன்னும் சில நொடிகளில் வான்வெளியில் இசை துருகிய நிகழ்ச்சி சென்னையிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம்.

0: 45 நிமிடம்
1: ஆகாஷ்வாணி நேயர்கள் கேட்கவிருப்பது வானொலிக்கு 90 வான்வெளியில் இசை தூரிகை.
2: வானில் வர்ணஜாலம் படைத்திடும் பாட்டு பறவையே, வாசல்தோறும் தேனொளி பரப்பும் தேனிசை தென்றலே, ஒட்டுமொத்த ஊடகத்தின் அகரமே, நேயர்களின் மனதில் உயர்ந்து நிற்கும் சிகரமே, ஆகச் சிறந்த ஆகாஷ்வாணியே உனக்கு அகவை 90 ஆச்சரியம். ஆம் ஆச்சரியம், அகவை 90 மிளிர்கிறாய், வசீகரிக்கிறாய், பகலென்ன இரவென்ன என்றும் உடனிருக்கிறாய். காற்று பெட்டக பொக்கிஷத்தை வண்ணச் சொற்களால் அலங்கரிக்கலாமா? வானோடு கலந்து வண்ண தூரிகையால் இசையோவியம் நிரப்பிடும் ரீங்கார தேனிக்கு புகழாரம் சூட்டிடலாமா?

0: தேனிசை பரப்பி வரும் வானொலிக்கு வாழ்த்து மழை பொழிய வரும் நெஞ்சங்களை வரவேற்போம், வாருங்கள்.
1: அனைவருக்கும் வணக்கம். நான் எம் கே மணிமேகலை, கணித பட்டதாரி ஆசிரியர், ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி, டி வாடிப்பட்டி, தேனி மாவட்டம். காற்றென்ற ஊடகத்தின் வழியே உங்களை சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி. எண்ணங்களின் பரிமாற்றத்திற்கும் தகவல்களை நம் குரல் மூலம் கடத்துவதற்கும் எத்தனை எத்தனையோ ஊடகங்கள் என்று இருந்தாலும் இதன் மூல ஆதாரம் வானொலி தாங்க. இந்தியாவின் தேசிய பொது வானொலி ஒலிபரப்பு நிறுவனம் 1936 தொடங்கப்பட்டது. அதற்கு இன்று அகவை 90. 90 ஆண்டுகள் கடந்து இன்றைக்கும் காற்றலைகளில் கம்பீரமாக வலம் வருது. ஒரு புதிய கண்டுபிடிப்பு அதற்கு முந்தைய கண்டுபிடிப்பை ரீப்ளேஸ் பண்ணிடும்னு சொல்லுவாங்க. ஆனா இன்னும் பல நூற்றாண்டுகள் கடந்தாலும் வானொலியின் இடத்தை யாராலும் ரீப்ளேஸ் பண்ண முடியாது. ஒரு சின்ன பெட்டியில இருந்து எப்படி பேச்சு, பாட்டு, இசை அப்படின்னு பல விஷயங்கள் கேட்குதுன்னு வியக்க வச்சது நம்ம வானொலி தாங்க. வானொலியில ஒளிபரப்பப்படாத விஷயங்களே இல்லைன்னு சொல்லலாம். நம் நாட்டின் ஆணி வேரான வேளாண்மை தொடங்கி தொழில் வளம், அனுபவ பகிர்வு, இசை, பாட்டு, வேலை வாய்ப்பு, அறிவியல், மருத்துவம், வங்கி சேவை, வர்த்தகம், இப்படி பலதரப்பட்ட நிகழ்ச்சிகளை மனித சமுதாயத்திற்கு வழங்குறது நம்ம ரேடியோ தாங்க. பொருளாதார வளர்ச்சிக்கு அடிப்படை வர்த்தகம். இத மக்களிடம் கொண்டு சேர்க்கறதுல வானொலி விளம்பரங்கள் முக்கிய பங்கு வகிக்குது. ஒரு நாட்டுல எதிர்பாராம நடக்கிற மழை, வெள்ளம், புயல், நிலச்சரிவு போன்ற இயற்கை பேரிடர் காலங்கள்ல மக்களுக்கு தகவல்களை உடனுக்குடன் சொல்றதும் நம்ம வானொலி தாங்க. வானொலியின் சேவைய வியந்து பார்த்த பலர்ல நானும் ஒருத்தி. வானொலியில அறிவியல் தொடர்கள் ஒளிபரப்பு செய்வாங்க. ஆசிரியர் பணிக்கு வந்த பிறகு வானொலி அறிவியல் தொடர்களை எழுதி வழங்கும் வாய்ப்பையும் அத்தொடர்கள்ல பங்கு பெறும் வாய்ப்பையும் ஒரு சிறிய கிராமத்துல பணியாற்றும் எங்களுக்கும் எங்களுடைய மாணவர்களுக்கும் மதுரை வானொலி நிலையமும் எங்களுக்கு பெற்று தந்தாங்க. முதன் முதல்ல மதுரை வானொலி நிலையத்துல நுழையும் போது ஏற்பட்ட மகிழ்ச்சியான தருணம் இன்னும் என் நினைவுகள்ல வந்து போகுது. காலந்தோறும் கணிதம் என்ற நிகழ்வு தொடங்கி AI பற்றிய தொடரான இனியாவும் நுண்ணறிவே என்ற தொடர் வரை எங்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டது. எம் பள்ளி மாணவர்கள் குழந்தைகளுக்கான நிகழ்ச்சிகள்ல பங்கு பெற வாய்ப்பும் மதுரை வானொலியால் வழங்கப்பட்டது. சமீபத்தில் சிறப்பு விருந்தினர் பகுதியில் கலந்து கொண்டு எம் அனுபவங்களை பகிர்ந்து கொண்டதும் மறக்க முடியாத ஒரு நிகழ்வு. வானுக்கு இல்லை எல்லை, வானொலி சேவைக்கும் ஏதுங்க எல்லை. படித்தவர், பாமரர், பெரியவர், சிறியவர் தொட்டு பட்டி தொட்டி எல்லாம் AM FM அலைவரிசைகளில் நிகழ்ச்சிகளை நிறைவாய் வழங்கி வரும் அகில இந்திய வானொலியின் சேவை பல்லாண்டுகள் சிறந்து விளங்க வானொலி நேயர்களின் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி.

0: வானொலி நெஞ்சங்களுக்கு என்றும் வளர் அன்புடன் வணக்கம் கூறுவது மதுரையில் இருந்து நா முத்தையா. 26 ஆண்டுகளுக்கு முன் கணக்கு அலுவலராக பணி நிறைவு செய்தேன். வானொலியின் 90ஆம் ஆண்டு விழாவில் வாழ்த்தி வணங்குவது மனநிறைவு தரும் அரிய வாய்ப்பாகும். எழுத படிக்க தெரிந்த நாள் முதல் ஈர்ப்புடையவற்றை பதிவு செய்து பாதுகாக்கும் பழக்கம் இயல்பாக பற்றி கொண்டது. பெற்றவற்றை பகிர்ந்து கொள்ளும் இயக்கத்துக்கு மருந்தாக வானொலி கை கொடுத்தது. பணி ஓய்வுக்கு பின் உலக விவரம் அறியும் ஆர்வம் அமைதி அளிக்கிறது. 80 வயது நிறைவு பெற்று சில ஆண்டுகள் சென்றுவிட்ட போதும் முதுமையிலும் கலகலப்பாக வாழ வழிகாட்டியாக வானொலி பயன்படுகிறது. நிதர்சனத்தை காட்டிலும் கற்பனை வலுவானது என்பார் ஐன்ஸ்டீன். வானொலி நிகழ்ச்சியின் பங்கேற்பாளர்கள், அறிவிப்பாளர்கள் என பல்வேறு தரப்பினரையும் நேரில் கண்டு நெகிழ்வுறும் மனநிறைவு கிடைக்கிறது. உட்கார்ந்திருக்கும் இடத்திலேயே உலகை காணும் வாய்ப்புகள் வானொலி வழியே வருகின்றன. ஜான் ரோஃபின்ஸ் என்பார் படைத்த 100 வயதில் ஆரோக்கியம் என்னும் நூலில், வயதானோர் என்ற சொல்லாடல் இல்லை, வானொலிக்கும் வயது கிடையாது, வான்வெளியில் காற்றிருக்கும் வரை வானொலி பரவி நிலைத்து நிற்கும் என வாழ்த்துவோம். 1978ஆம் ஆண்டு ஒரு நாள் சென்னையை தாக்கக்கூடிய புயல் குறித்த எச்சரிக்கை வந்த வண்ணம் இருந்தது. புயல் சென்னையை நெருங்கியது. கடல் கொந்தளிப்பும் கடல் நீர் வெப்பமும் உணர முடிந்தது. சென்னை பட்டினப்பாக்கம் குடியிருப்புகளில் தரைத்தளங்களில் குடியிருந்தோர் மேல் மாடியில் தஞ்சமடைய வேண்டிய நிலை ஏற்பட்டது. கைவசம் இருந்த வானொலி பெட்டியுடன் மேல்மாடி சென்றோம். தகவல் தொடர்பு அடைபட்டிருந்த நிலையில் பதற்றத்துடன் இருந்தோம். நள்ளிரவில் புயல் சென்னையை விட்டு விலகி ஆந்திராவை நோக்கி திசை மாற்றம் அடைந்து விட்டதாக வானொலியில் செய்தி ஒலித்தது. நிற்கதியாய் செய்வது அறியாமல் குடும்பத்துடன் திகைத்திருந்த நிலையில் சென்னைக்கு புயல் தாக்கம் இல்லை என்று வானொலியில் ஒலித்தது இன்றும் காதுகளை துளைக்கிறது. எத்தனை உள்ளங்கள் வானொலியை வாழ்த்தியிருக்கும் என கணக்கிட முடியாது. இப்படி மக்களோடு ஒன்றிவிட்ட எத்தனையோ அரிய நிகழ்ச்சிகளை வழங்கும் வானொலி என்றென்றும் வாழும். மதுரை பண்பலை 103.3 வலம் வரும் நிகழ்ச்சிகள் வானொலிக்கு வாழ்த்துக்களை கொண்டு குவிக்கும் தரமான தன்மையை குறிப்பிட்டு ஆக வேண்டும். வள்ளுவ வாழ்க்கை விளக்கத்தை அதிகாலை வேளையில் இசையோடும் பொருளோடும் வழங்கும் நாளொரு குரல் நாள் சிறக்க உதவும் கருத்துக்களை தெளிக்கிறது. இணைத்தாலும் நல்லவி நிகழ்ச்சி கேட்பது நெறிபிறல்பற்ற அறமுறையான ஒழுக்கவியல் வாழ்க்கைக்கு வழிகாட்டுகிறது. இரவு நிகழ்ச்சியாக பட்டுச்சிறவில் ஒழிக்கும் பாடல்கள் இசை சுவைத்து இதமான உள்ளத்தோடு நாள் நிறைவதற்கு உதவுகிறது. இவ்வாறு உறக்கத்திலிருந்து விழித்து இரவு மீண்டும் உறங்கச் செல்லும் வரை எண்ணங்களை சீரமைத்து வாழ்க்கையை வளப்படுத்தும் அறவழி செயல்களுக்கு தூண்டல்களாக அமையும் நிலைய நிகழ்ச்சிகள் அனைத்தும் மனித மேன்மைக்கு உரமாக அமைகின்றன. பிரபஞ்சத்தோடு இணைந்து இயங்கும் நற்செயல்களுக்கு பிரபஞ்ச பேராற்றல் துணை நிற்கும் என்பது அறிவியல் கூற்றாகும். எப்படி இருந்தோம் என்பதை எடுத்துக்காட்டி, எப்படி இருக்கிறோம் என்பதை சுட்டிக்காட்டி, எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கான வானொலி நிகழ்ச்சிகள் அனைத்தும் ஆசிரியராய் செவிக்கு விருந்தளிக்கின்றன. சாமானியரையும் சென்றடையும் எளிமையான ஊடகமாக வானொலி விளங்குகிறது. வானொலி கேட்டு எழுத்தறிவையும் படிப்பறிவையும் பெருக்கி கடிதம் எழுதுவதிலும் சிறப்பு நிலையடைய கற்றுக்கொண்டதாக மக்கள் கூற கேட்டதுண்டு. காற்றில் விரியும் கடித மலர்கள் போன்ற நிகழ்ச்சிகளை சான்றாக கூறலாம். மனித வளர்ச்சியையும் பெருமையையும் வெளிச்சமிடும் மேம்பாட்டு நிகழ்ச்சிகள் நிறைய ஒலிபரப்பாகின்றன. தேர்வுக்கு தயாராகும் மாணவர்களுக்கு உதவும் அறிவார்ந்த நிகழ்ச்சி நன்றியுடன் என்றும் நினைவு கூறத்தக்கவை. செய்திகள் தரும் விவரங்களும் கேட்பவர்களை சிறப்பு நிலைக்கு உயர்த்தும். ஜூன் 5 உலக சுற்றுச்சூழல் தினம். வாழும் பூமியை பசுமைப்படுத்திட வேண்டும் என்னும் முயற்சிக்கிறோம். மனித மனங்களை மேலும் பசுமையாக்கும் வானொலி வளம் பெருகிட வாழ்த்துவோம். நிகழ்ச்சிகள் கேட்டு பயன்பெறுவோர் உள்ளவரை, பிரபஞ்சம் உள்ளவரை வானொலி வளமாய் வளம் பெற வாழ்த்தும் உள்ளங்கள் நாளும் அதிகரித்து வருகின்றன. நன்றி, வணக்கம்.
1: அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் மதுரை மாவட்டம் மணிநகரம் ஷோ சண்முக சுந்தரம். இந்த வானொலிக்கு 90 நிகழ்ச்சியில் பங்கேற்பதில் மிகுந்த

மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வானொலி நிகழ்ச்சிகளில் வந்து நான் வந்து 1998 இந்த நிகழ்ச்சிகளை வந்து கேட்டு வர்றேன். நான் வானொலினாலே என்ன சொல்வேன்னா, தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம்னா அது ரேடியோ தான். இதில் வந்து பல்வேறு நிகழ்ச்சிகள் வந்து ஒளிபரப்பாகி வருது. எனக்கு பிடிச்சது அப்படின்னா செய்திகள் தான். மார்னிங் செய்திகள் வந்து நான் ஆரம்பிக்காலுக்கு வந்து காலையில் எழுந்திரிச்சோடனே அதை கேட்பேன். அந்த செய்திகளில் கேட்கும்போது முந்தைய நாள் நிகழ்வுகள், இன்றைய நாளினுடைய சிறப்புகள் எல்லாமே வந்து இந்த செய்திகள் வந்து கொடுக்கும்போது மனதில் வந்து ஆழமாக பதிகிறது. ரெண்டாவது வந்து பொதறிவு நிகழ்ச்சிகள். நம்ம அகில இந்திய வானொலி வந்து அனைத்து நிலையங்களும் வந்து பொதறிவு நிகழ்ச்சிகள் வந்து கொடுக்குறாங்க. அதே மாதிரி இந்த நிகழ்ச்சிகள்லாம் தலையங்கமாக இன்று ஒரு தகவல் அப்படின்னு சொல்லிட்டு தெங்கச்சி கோ சுவாமிநாதன் அவர்கள் வழங்கக்கூடிய தகவல்கள், ஒரு 5 நிமிட தகவல்கள் வந்து எவ்வளவு பயனுள்ளதாக இருக்குன்னா, அந்த நிகழ்ச்சியை கேட்கும் போது ஒரு தகவலை வந்து இன்னொருத்தருக்கு எப்படி சொல்லி அவருக்கு புரிய வைக்கணும் அப்படின்றத வந்து நம்ம அதிலிருந்து தெரிஞ்சுக்க முடியுது. அதே நிகழ்ச்சியில் வந்து நீதி கதையை சொல்லி அதுக்கான விளக்கத்தை கொடுக்கும்போது அந்த நிகழ்ச்சி என்ன மனசில் வந்து ஆழமாக பதியுது. அது முடிவில் நகைச்சுவும் சொல்வார். இந்த வானொலிக்கு 90 நிகழ்ச்சியில் வந்து நானும் நிறையா பங்களிப்பு செஞ்சுருக்கேன். இப்போ அண்மையில் நடந்த மதுரை வானொலி நடத்திய வாக்கத்தான் நிகழ்வுலையும் கலந்து கொண்டேன். அங்கே வரும்போது நம்ம ஆர்ஜிஏக்களில் பார்க்க முடிஞ்சது, நேர்களில் பார்க்க முடிஞ்சது. நல்லா ஒரு பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்தாங்க. இதெல்லாம் வந்து பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. அதுக்கப்புறம் வந்து வானொலி வந்து நம்ம வந்து பல்வேறு வடிவில் இருக்குது. வித் பாரதி, கிசான் வாணி, யுவவாணி, அப்புறம் அந்த டிஆர்எம் சேவை, பண்பலை, மத்தியலை அப்படின்ற பல்வேறு அலைவரிசைகள் நம்மளுக்கு கொடுத்துட்டு வராங்க. அப்புறம் இந்த நியூஸ் ஆன் ஏர் ஆப் வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த நியூஸ் ஆன் ஏர் ஆப் வந்த பிறகு நம்ம செயலியிலேயே ரொம்ப கிளியர் கட்டாக நம்ம சென்னையிலிருந்து நாகர்கோயில் வரைக்கும் இருக்கக்கூடிய வானொலி நிகழ்ச்சிகளை வந்து ரொம்ப துல்லியமாக கேட்க முடியுது. அதே மாதிரி நம்ம செய்தி பிரிவில் வந்து ஒரு வாட்ஸ்அப் சேவை வச்சுருக்காங்க. இந்த வாட்ஸ்அப் சேவை என்னன்னா, நம்ம இன்கேஸ் நியூஸ் கேட்க முடியல அப்படின்னா அந்த நியூஸே நம்மளுக்கு வந்து வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிடுறாங்க. அன்றைக்கி கொஞ்சம் பிஸியாக இருந்தோம் அப்படின்னா எப்போ தேவையோ அந்த செய்திகளை வந்து நம்ம கேட்கறதுக்கு இந்த ஆப் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. 90 ஆண்டுகள் கடந்து இந்த வானொலி ஒழித்து கொண்டு இருக்கிறது. மேலும் பல ஆண்டுகள் இந்த சேவையானது தொடர வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி.

காலங்கள் கடந்தாலும் இளமை மாறாது, நேயர்களின் நெஞ்சங்களில் சிம்மாசனம் போட்டு அமர்ந்திருக்கும் ஆகாஷ்வாணிக்கு வாழ்த்து மழை பொழிந்த நன்மக்களுக்கும் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் வானலை வசந்தமாம் வானொலியை கொண்டாடி வரும் பொன் நெஞ்சங்களுக்கும் மனம் நிறை நன்றிகள்.

கேட்டது வானொலிக்கு 90 வான்வெளியில் இசை தூரிகை. அமைப்பு எஸ் கார்த்திகை தீபன். நிகழ்ச்சி படைப்பு மதுரை வானொலி நிலையம்.

0: செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கான நடவடிக்கைகளுக்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். எல்லைப் பகுதிகளில் கண்காணிப்பு நடவடிக்கைகளை வலுப்படுத்த வேண்டும் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வலியுறுத்தியுள்ளார். இந்தியா நேபாள எல்லைப் பகுதியில் பாதுகாப்பு பணிகளை இணைந்து மேற்கொள்வது என இரு நாடுகளும் முடிவு செய்துள்ளதாக வெளியுறவு அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் தற்போதைய அரசியல் மாற்றங்களுக்கு முக்கிய காரணியாக திகழ்கிறது என்று மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். அரசு மருத்துவமனைகளில் மருத்துவர்கள் பற்றாக்குறை வெகுவாக குறைந்துள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் 24 ஆண்டுகளுக்கு முன்பு பணியில் சேர்ந்த பொறியாளர்களில் முதற்கட்டமாக 300 பேருக்கு செயற்பொறியாளர் பதவி உயர்வு ஆணைகளை மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் வழங்கினார். வர்த்தக கண்காட்சி தொழில்துறை வளர்ச்சிக்கு உத்வேகம் அளிக்கும் என்று மாநில குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில்துறை அமைச்சர் திரு மதன்ராஜ் தெரிவித்தார். திமுக ஆட்சியில் கிடப்பில் போடப்பட்ட திட்டங்களை விரைந்து செயல்படுத்த வேண்டும் என்று தமிழக அரசை அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் கொண்டுள்ளார். சிங்கப்பூரில் உள்ள இந்திய வம்சாவளியினரை இழிவுபடுத்தும் வகையில் சீனாவில் இருந்து செயல்படும் 3 சமூக வலைதளங்களை அந்நாட்டு அரசு தடை செய்துள்ளது. தமிழகத்தில் 14 மாவட்டங்களில் ஒரிரு இடங்களில் அடுத்த 5 தினங்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலான்பாத்தர் ஓபன் மல்யுத்த போட்டியில் நேற்று இந்தியா 2 தங்கம் 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. தைபே ஓபன் தடகள போட்டியில் மகளிர் 400 மீட்டர் தொடர் ஓட்டத்தில் இந்தியா தங்கப்பதக்கம் வென்று புதிய சாதனை படைத்துள்ளது. தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டியில் இந்திய அணி பட்டம் வென்றது. உலக யோகாசன சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ரோஹன் டேடே தங்கப்பதக்கம் வென்றார். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: அம்மா போல பக்குமான பண்பிலை இது உங்கள் குமரி பண்பிலை 101.
2: நேரம் காலை 9:02.
3: ஆர்கேஜி நெய் வழங்கும்
2: வசந்த அழைப்பு.
3: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ஆர்கேஜி நெய்.
4: ஆஹா, செம்ம வாசனை
5: ஆர்கேஜி நெய். இது சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ.
6: ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை.

0: தினம் தினம் நலம் தரும் ஆர்கேஜி நெய்.
1: எப்ப பாரு அம்மா சமையல் தான் பிடிக்கும்னு சொன்னவருக்கு ஒரு நாள் ஆர்கேஜி நெய்ல சமைச்சு கொடுத்த.
2: ஆஹா, செம்ம வாசனை! அம்மா வந்திருக்காங்களா என்ன? அம்மா எங்க இருக்க?
1: அது நான் சமைச்சதுதான் சொன்னதும் ஆடி போயிட்டாரு. இந்த வளர்ந்த பிள்ளைங்களோட அம்மா கைப்பக்குவம் எல்லாம் ஆர்கேஜி நெய் உபயோகப்படுத்தினாலே கிடைச்சிருது. இது சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கும். கூடவே கொஞ்சம் பாராட்டையும் வாங்கி கொடுத்தா வேண்டாம் சொல்லுவோம்.
0: ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை.

வணக்கம் குமரி நெஞ்சங்களே, லேட்டா எந்திரிச்சவங்க, இப்பதான் காஃபி குடிக்கிறவங்க, இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் சமையல்னு யோசிச்சுட்டு இருக்கவங்கன்னு எல்லா தரப்பு நேயர்களுக்கும் ஒரு எனர்ஜியான ஞாயிறு காலை வணக்கங்கள். வாரத்தின் பெஸ்ட் ரெஸ்ட் டேயான இன்னைக்கு உங்க மூட அப்படியே ஹாப்பியா மாத்த சூப்பர் ஹிட் பாடல்களோட ஆணியர்ல வந்தாச்சு. நான் உங்க ஆர்ஜி எஸ் முத்து ஆனந்தி. உங்களுக்கு பிடிச்ச பாடலை உங்கள் குரல் மூலம் பதிவு செய்து கேட்க இதோ பண்பலை 101 ஆரம்பமாகியாச்சு வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேயர் விருப்ப நேரலை நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில உங்களுக்கு

0: மகிழ்ச்சி, சந்தோஷமான, உற்சாகமான சூப்பர் ஹிட் பாடல்களை கேட்க நீங்கள் அழைக்க வேண்டிய நமது நிலைய தொலைபேசி எண்களை நோட் பண்ணிக்கோங்க. 04652 என்ற முன் இணைப்பு எண்ணோடு, 2602400 என்ற எண்ணிற்கோ, 2907722 என்ற எண்ணிற்கோ அழைக்கலாம். உங்களுக்கான அலைபேசி எண் 8903257039. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில இணையக்கூடிய முதல் நேயர் யார், எங்கிருந்து பேசுறாங்க, என்ன பாடல் கேக்குறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சார், யார் பேசுறீங்க? கிருஷ்ணன் கோயில இருந்து சுரேஷ் சார். நலமா இருக்கீங்களா?
1: சூப்பரா இருக்கும் மேடம்.
0: சொல்லுங்க சார். நாங்க எல்லாருமே நலமா இருக்கோம். சொல்லுங்க, நிகழ்ச்சியில என்ன பாட்டு வேணும்?
1: ரஜினிகாந்த் நடித்த தர்மசிங்கரன் படத்திலிருந்து தென்மதுரை வைகை நதி.
0: கண்டிப்பா சார், உங்களுக்காகவும் நேயர்களுக்காகவும் இதோ நீங்கள் விரும்பி கேட்ட பாடல். நன்றி.
1: தேங்க்யூ.
2: தரமே தாரக மந்திரம்.

0: தரமே தாரக மந்திரமாய் 75 வருட பாரம்பரிய மிக்க தங்க நகை மாளிகை, மத்திய அரசின் HUID தர முத்திரையுடன் ராமையா ஜுவல்லர்ஸ், வெள்ளி விளாகம், காஞ்சிரக்கோடு.
1: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
2: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
3: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் கும்பரி பண்பலை 101 இன்று காலை 10:02 வசந்தன்கோ வழங்கும் இளைய பாரதம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்தியாவின் No.1 டீலர் வசந்தன்கோவின் குழு குழு ஈசி மேளா. நேரம் காலை 9:12. நீர்கள் இணைந்திருப்பது பண்பலை 101 வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேர் விருப்ப நேரலை நிகழ்ச்சியில் நமது நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த நேயர் யார், எங்கிருந்து பேசுறாங்கன்னு கேட்கலாம். வணக்கம்.
4: வணக்கம் இனிய சகோதரிக்கு, உற்சாகமான இனிய காலை வணக்கம். நாகர்கோவில்
3: வணக்கம் சார், சொல்லுங்க நிகழ்ச்சியில.
4: வலிமை படத்துல இருந்து ஒரு அம்மாவை பத்தி ஒரு அருமையான பாடல். நான் பாட்டு ஒரு அம்மாவோட ஒரு எதிரொலிக்கிற பாடல காலை நேரத்துக்கு நேரில் தாண்டி என்ன தாண்டி கேட்கிறேன்.
3: கண்டிப்பா சார், உங்களுக்காகவும் நேர்களுக்காகவும் சூப்பரான இந்த அம்மா சாங் வருது, கேட்டு என்ஜாய் பண்ணலாம்.
4: வாய்ப்புக்கு நன்றி.
3: நன்றி சார், நன்றி.

0: அதிக ருசி கொண்டது 1 ரூபாய் ரோஜா பாக்கு, சுவைக்க சிறந்தது 1 ரூபாய் ரோஜா பாக்கு, அதிக புத்துணர்ச்சி கொடுப்பது 1 ரூபாய் ரோஜா பாக்கு. கேட்டு வாங்குங்கள் 1 ரூபாய் ரோஜா பாக்கு.
1: வேலை வாய்ப்புகளை அள்ளி தருகின்ற கல்லூரி
2: நூருல் இஸ்லாம் கலை அறிவியல் கல்லூரி,
1: மனோன்மணியம் சுந்தர்மார் பல்கலைக்கழகத்தின் இணைவு பெற்ற
2: குமார கோயில் நூருல் இஸ்லாம் கலை அறிவியல் கல்லூரியில்
1: சேர்க்கை நடைபெறுகிறது.
3: நேர்களை, இது உங்கள் நினைவிற்கு. இன்று காலை 10:02 இளைய பாரதம் நிகழ்ச்சியில் சாதிக்க பிறந்தோர் தொகுப்பில் கே எஸ் அபிஜித் அவர்களுடன் நேர்முகம் நினைவூட்டுவோம் நிகழ்வுகளை, நடப்பு நிகழ்வுகள் இவை அனைத்தும் உங்களுக்காக இளைய பாரதம் நிகழ்ச்சியில் காத்திருக்கிறது. மறக்காம கேளுங்க. நேரம் 9:18 ஆகியாச்சு. நேர்களை, இணைந்திருப்பது பண்பலை 101 வசந்த அழைப்பில். நமது நிகழ்ச்சியில் இனி அடுத்த அன்பான நேயர். வணக்கம்.
4: ஹலோ.
3: வணக்கம். ரொம்ப நலமா இருக்கோம்மா, நீங்க நல்லா இருக்கீங்களா? நலம் விசாரிக்கிறது யாரு? இங்க இருந்து இளங்கடையில இருந்து ரஹிமாமா. ரஹிமாமா சொல்லுங்க, இன்னைக்கு வசந்த அழைப்புல உங்களுக்கு என்ன பாட்டு வேணும்?
4: சந்திச்சிருவோமா?
3: சரிம்மா, ஓகே. உங்களுக்காக நீங்கள் விரும்பி கேட்ட பாடல் இதோ. நன்றிம்மா.
4: நன்றி.

0: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
1: 0% வட்டியில் ஈசி இஎம்ஐயுடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர்லாண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்,
0: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி நாகர்கோவில்.

0: विधिक सेवा प्राधिकरण अधिनियम 1987 की धारा 12 के तहत पात्र नागरिक निशुल्क कानूनी सहायता न्याय बंधु मोबाइल ऐप और www.probono-doj.in से प्राप्त कर सकते हैं।
1: நேரம் காலை 9:24. நேர்களை இணைந்திருப்பது பண்பலை 101 வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேர் விருப்ப நேரலை நிகழ்ச்சியில் நிகழ்ச்சியில அடுத்ததா இணையக்கூடிய நேயர் யார், எங்கிருந்து பேசுறாங்கன்னு கேட்கலாம். வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம். சொல்லுங்க. மகேஸ்வரிமா, காலையில சாப்பிட்டீங்களா?
2: இல்ல,
1: இன்னும் சாப்பிடல. அதுக்குள்ள லைன் கிடைச்சிருச்சு, அதான் எனர்ஜி கம்மியா இருக்கு. சரிமா, சொல்லுங்க, நிகழ்ச்சியில என்ன பாட்டு வேணும்?
2: அமர்களம் படத்துல இருந்து.
1: கண்டிப்பாமா, உங்களுக்காக நீங்கள் விரும்பி கேட்ட பாடல் இதோ. நன்றிமா.

0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101 இன்று காலை 10:02 வசந்தன் கோ வழங்கும் இளைய பாரதம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோவின் குழுக்குழு ஈசி மேளா. நேசத்தால் இணைவோம், இசையால் நினைவோம். இது உங்கள் குமரி பண்பலை 101 ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம். நேரம் காலை 9:32. நீங்கள் இணைந்திருப்பது பண்பலை 101 வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேர் விருப்ப நேரலை நிகழ்ச்சியில். இந்நேரத்தில் நம்மதோடு இணையும் அடுத்த நேயர், வணக்கம் சார். கொஞ்சம் சத்தமா பேசுங்க, யார் பேசுறீங்க? ராமன் புதூர்ல இருந்து ஜோல். சொல்லுங்க சார், நிகழ்ச்சியில என்ன பாட்டு வேணும்?
1: பாட்டு
0: கண்டிப்பா சார், உங்களுக்காக நீங்கள் விரும்பி கேட்ட பாடல் இதோ. நன்றி.

0: வொர்க் ஃப்ரம் ஹோம், ஹை சாலரி, ஒரே கிளிக்லயா. ஆஹா,
1: மாட்டிக்கிட்டீங்க.
2: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க. ஆர்பிஐ சொல்கிறது,
3: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
4: நம் பாதுகாப்பு நம் கையில். தமிழ்நாடு தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறையின் கன்னியாகுமரி மாவட்ட அலுவலர் எஸ் சத்யகுமார் அவர்கள் வழங்கும் விழிப்புணர்வு தகவல்கள் கேட்கலாம்.
5: இந்த சமையல் எரிவாயுன்னு சொல்லும்போது எனக்கு ஒரு சின்ன ஒரு இது ஞாபகத்துக்கு வருது. நம்ம வீட்டில் வந்து சமையல் எரிவாயு கசிந்தால் என்ன செய்யறது, என்ன செய்யலாம், செய்யக்கூடாது. இப்போ நீங்க மின்சார சுவிட்சுகள்லாம் இருந்ததுன்னா எக்காரணம் கூட நீங்க ஆன் பண்ணியிருந்தாலோ அல்லது ஆஃப் பண்ணியிருந்தாலோ அது அந்த நிலையிலே விட்டுற வேண்டும். இப்போ ஆன் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு நீங்க அதை ஆஃப் பண்ணவோ அல்லது அதை ஆன் பண்ணவோ கூடாது. ஏன்னா அதுல வர்ற சிறு திரு தீப்பொறி போதும் அந்த விரைந்து அந்த சமையல் எரிவாயு கசிந்து இருக்கிறத உடனடியாக பெரிய ஆபத்துக்கு அழைத்து சென்று விடும். அதனாலதான் நீங்க வந்து அந்த மெர்காப்டன்கிற ஒரு வேதிப்பொருள் அதுல சேர்த்திருக்கிறனால தான் அது அந்த நெடி நமக்கு தெரியும். அந்த வாடையை கண்டுபிடிச்சிட்டா இமீடியட்டா உடனடியாக நம்ம செயல்பட வேண்டியது அந்த ரெகுலேட்டரை வந்து உடனடியாக அதை ஆஃப் பண்ணுங்க. அதை மூடிட்டாலே பாதி பிரச்சனை முடிஞ்சிடும். அப்புறம் எல்லா ஜன்னல்களையுமே திறந்து வைங்க. இதுதான் நீங்க மேற்கொள்ளணும். முதல்ல எல்லா இந்த மாதிரி ஆபத்துகள்ல இது வந்து நீர்நிலைகளையாகட்டும் அல்லது இந்த மாதிரி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், பதட்டப்படாமல் இருக்கிறதுக்கு நம்ம கண்டிப்பாக கற்றுக்கணும். நீங்கள் பதட்டப்படும் போது பார்த்தீங்கன்னா நம்ம செய்கிற இதே வந்து ஒரு அதீத பதற்றத்தினாலேயே நம்மளுடைய கவனம் இந்த இதில் செதறிடும். நம்ம பயந்தே வந்து அந்த ஆபத்தான சூழ்நிலிருந்து வெளியே வர்றதுக்கான வாய்ப்புகளை நாமளே குறைச்சிக்குவோம். அதனால எக்காரணம் கொண்டும் பதட்டப்படாதீங்க. கண்டிப்பாக அந்த ஆபத்தான சூழ்நிலிருந்து நம்ம வெளியே வந்துடுவோங்கிற ஒரு நம்பிக்கையில் நீங்கள் செயல்பட வேண்டும்.
4: இதுவரை நம் பாதுகாப்பு நம் கையில் தமிழ்நாடு தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறையின் கன்னியாகுமரி மாவட்ட அலுவலர் எஸ் சத்யகுமார் அவர்கள் வழங்கிய விழிப்புணர்வு தகவல்கள்.

0: கேட்டீர்கள்.
1: நேரம் காலை 9:41. நேர்கள் இணைந்திருப்பது பண்பலை 101 வசந்த அழைப்பில். நமது நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த நேயர், வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம், யார் பேசுறீங்கம்மா? என்ன பாட்டு வேணும்?
2: கருக்கம்மா படத்துல இருந்து தென்மேற்கு பருவ காற்று தேனி பக்கம் வீசும் போது சாரல், அந்த பாட்டு வேணும் மேடம்.
1: கண்டிப்பா புது சாரல்.
2: நம்மளுக்கு தென்மேற்கு பருவ காற்று வீசுது, மழை பெய்யுது.
1: ஆமா, சாரல் காத்து அடிக்குது.
2: மழையில நனைஞ்ச ஃபீலிங் வந்து இந்த பாட்டு கொடுக்கும் மேடம்.
1: கண்டிப்பா
2: அனுபவிக்கிட்டது.
1: உங்களுடைய நல்ல எண்ணத்துக்கு நன்றி. கண்டிப்பா எல்லாருக்கும் இந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும். எல்லாரும் அப்படியே மழையில நினைச்சிட்டே பாட்டை கேட்கற மாதிரி ஒரு ஃபீல் வந்துடும். இதோ உங்களுக்காகவும் நேயர்களுக்காகவும். நன்றிமா.
2: நன்றி மேடம். நன்றி.
1: நன்றி.

0: பிளஸ் டூ முடிச்சாச்சா? உங்களுக்காகவே நம்ம கேஎம்எம்சில
1: பிஎஸ்சி நர்சிங், பேச்சுலர் ஆஃப் பார்மசி, பேச்சுலர் ஆஃப் பிசியோதெரபி,
0: பேச்சுலர் ஆஃப் ஆக்குபேஷனல் தெரபி, ஆல் அலைடு ஹெல்த் சயின்ஸ் ப்ரோக்ராம்ஸும் இருக்கு.
1: பிடெக்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் ஏஐ அண்ட் டேட்டா சயின்ஸ் கொலாபரேஷன் வித் இன்டெல் என்இசி ஜப்பான்.
0: அது மட்டும் இல்ல, யுஜிஆர்பிஜி ஹாஸ்பிடல் அட்மினிஸ்ட்ரேஷனும் படிக்கலாம்.
1: வேலை வாய்ப்பு திறமை படிப்புகளில் சேர்ந்து பயில 9444447 க்கு கால் பண்ணுங்க.
2: அந்த இயரிங்க காட்டுங்க.
3: போச்சு வோ பிரைஸ் மணி.
2: கொஞ்சம் முதலீடு பண்ணிருக்கலாம் இல்ல?
4: வரும்போதே பண்ணிட்டேன். மொபைல்ல இருந்து.
2: எங்க?
4: கவர்மெண்ட் செக்யூரிட்டீஸ்ல.
2: ஹா?
4: ஆர்பிஐ ரீட்டெயில் டைரக்ட் மொபைல் ஆப் இருக்கே, ரீட்டெயில் டைரக்ட் ஸ்கீம் மூலம் முதலீடு, அதாவது மெச்சூரிட்டியின் போது கேரண்டீட் ரிட்டர்ன்ஸ்,
3: நோ ப்ரோக்கரேஜ்,
4: நோ ஹிடன் ஃபீஸ்.
3: ஒத்துக்கறேன். உனக்கு இல்ல, ஆப்க்கு.
4: ஆர்பிஐ சொல்கிறது.
5: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க. ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101. இன்று இரவு 7:30 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் உழவருக்கு ஒரு சிந்தனை. கிராமப்புற குளங்களும் வேளாண் பணிகளும். தாளக்குடி ஏ மகராஜ பிள்ளை அவர்களுடன் நேர்முகம். அமுத சுரபி உலக உணவு பாதுகாப்பு தினம் உரையாடல். நொடிகளில் சில நுட்பங்கள். இதில் கறவை மாடுகளில் ஏற்படும் மடிவீக்க நோய். நாகர்கோவில் கால்நடை நோய் புலனாய்வு பிரிவு கால்நடை உதவி மருத்துவர் ஜெப ஹிலாரி அவர்கள் வழங்கும் தகவல்கள் ஆகியன ஒலிபரப்பாகும்.
6: தெரிஞ்ச விஷயம் கொஞ்சம், தெரியாத விஷயம் அதிகம். நாம தினமும் பாக்குற உலகத்துக்கு பின்னால இவ்வளவு சுவாரஸ்யமான உண்மைகள் இருக்கான்னு ஆச்சரியப்பட வைக்க போது நம்ம பொது அறிவு, அதாவது ஜிகே குவிஸ் ப்ரோக்ராம் இன்று முற்பகல் 11:02 எக்ஸ் உரை தொடர்ந்து உங்கள் குமரி பண்பலையில் உங்களுக்காக காத்திருக்கு. மூளைக்கு கொஞ்சம் வேலை, மனசுக்கு கொஞ்சம் பாட்டு, ரெண்டும் சேர்ந்து கலக்கலை இருக்க போது நேர்களை ஆர்வமா கலந்துக்க நீங்கள் அழைக்க வேண்டிய நமது நிலைய தொலைபேசி எண்களை நோட் பண்ணிக்கோங்க. மறக்காம எல்லாரும் கலந்துக்கோங்க. இப்பொழுது தொலைபேசி எண்கள் உங்களுக்காக 0465226024 என்ற எண்ணிற்கோ, 2907722 என்ற எண்ணிற்கோ அழைக்கலாம். உங்களுக்கான அலைபேசி எண் 8903257309. நேரம் காலை 9:49. நேர்களை இணைந்திருப்பது பண்பலை 101 வசந்த அழைப்பில். நமது நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த நேயர், வணக்கம்.
7: வணக்கம் மேடம்.
6: வணக்கம், யார் பேசுறீங்கம்மா? சுங்கான் கடையிலிருந்து உஷாமா. சொல்லுங்க, நிகழ்ச்சியில என்ன பாட்டு வேணும்? கண்டிப்பாமா, உங்களுக்காக நீங்கள் விரும்பி கேட்ட பாடல் இதோ. நன்றிமா.
7: நன்றி மேடம். நன்றி.

0: ஆஷா ஃபர்னிச்சர் லேண்டின்
1: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் ஃபர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
0: 0% வட்டியில் ECEMI உடன் ஃபர்னிச்சர் வாங்கிட ஆஷா ஃபர்னிச்சர் லேண்ட், ராஜி தியேட்டர் அருகில்
1: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
2: ஹாய் சுட்டீஸ், சண்டே எல்லாரும் தூங்கி முடிச்சிட்டீங்களா? உங்களுக்காக இன்று காலை 10:30 சிறுவர் குரல் நிகழ்ச்சி நம்ம 101 உங்களுக்காக காத்துட்ருக்கு. நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு பாட்டி சொன்ன கதை, அம்மா சொல்லிக் கொடுத்த திருக்குறள், அப்பா கேட்ட விடுகதை, இப்படி எதுவாக இருந்தாலும் எங்கள் கூட

0: ஷேர் பண்ணுங்க. ஷேர் பண்ண நீங்கள் அழைக்க வேண்டிய நமது நிலைய தொலைபேசி எண்களை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 0465 என்ற முன் இணைப்பு எண்ணோடு 2602 என்ற எண்ணிற்கோ 2907 என்ற எண்ணிற்கோ அழைக்கலாம். உங்களுக்காக ஒரு மொபைல் நம்பரும் இருக்கு, 8903257309. நேரம் காலை 9:56 ஆகியாச்சு. வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேயர் விருப்ப நேரலை நிகழ்ச்சியில் நிறைவான நேயரை சந்திக்கும் நேரமும் வந்தாச்சு. ஸோ நம்ம நிகழ்ச்சியில இணையக்கூடிய நேயர் யாரு? வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: சண்முகம், மேற்கு சூரப்பள்ளம்.
0: மேற்பு சூரப்பள்ளத்தில இருந்து சண்முகம் சார், சொல்லுங்க, நிகழ்ச்சியில என்ன பாட்டு வேணும்?
1: படம் வந்து முள்ளு மலரும். செந்தாளும் பூவில் வந்தாடும் செந்தல், அந்த பாட்டு மேடம்.
0: பாடி முடிச்சிடலாமே, சூப்பரா பாடுங்க சார். நன்றி சார், உங்களுக்காக நீங்கள் விரும்பி கேட்ட பாடல் இதோ.
1: நன்றி மேடம்.

0: பண்பலை 101 நாம் அனைவரும் இதுவரை கேட்டு ரசித்த இந்நிகழ்ச்சி வசந்த அழைப்பு. நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு நல்ல நல்ல பாடல்களை கேட்டு ரசித்த அத்துணை நேயர்களுக்கும் நிலையத்தின் சார்பாக நன்றிகள். இனி வருவது 10 மணிக்கான செய்தி சுருக்கம். சென்னை அஞ்சல்.
1: தொடர்வது செய்தி சுருக்கம்.
2: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கான நடவடிக்கைகளுக்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். எல்லைப் பகுதிகளில் கண்காணிப்பு நடவடிக்கைகளை வலுப்படுத்த வேண்டும் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வலியுறுத்தியுள்ளார். இந்தியா நேபாள எல்லைப் பகுதியில் பாதுகாப்பு பணிகளை இணைந்து மேற்கொள்வது

0: என இரு நாடுகளும் முடிவு செய்துள்ளதாக வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் தற்போதைய அரசியல் மாற்றங்களுக்கு முக்கிய காரணியாக திகழ்கிறது என்று மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். அரசு மருத்துவமனைகளில் மருத்துவர்கள் பற்றாக்குறை வெகுவாக குறைந்துள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் 24 ஆண்டுகளுக்கு முன்பு பணியில் சேர்ந்த பொறியாளர்களில் முதற்கட்டமாக 300 பேருக்கு செயற்பொறியாளர் பதவி உயர்வு ஆணைகளை மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் வழங்கினார். வர்த்தக கண்காட்சி தொழில்துறை வளர்ச்சிக்கு உத்வேகம் அளிக்கும் என்று மாநில குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில்துறை அமைச்சர் திரு மதன்ராஜ் தெரிவித்துள்ளார். திமுக ஆட்சியில் கிடப்பில் போடப்பட்ட திட்டங்களை விரைந்து செயல்படுத்த வேண்டும் என்று தமிழக அரசை அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் கொண்டுள்ளார். சிங்கப்பூரில் உள்ள இந்திய வம்சாவளியினரை இழிவுபடுத்தும் வகையில் சீனாவிலிருந்து செயல்படும் 3 சமூக வலைதளங்களை அந்நாட்டு அரசு தடை செய்துள்ளது. தமிழகத்தில் 14 மாவட்டங்களில் ஒரிரு இடங்களில் அடுத்த 5 தினங்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலான்பாத்தர் ஓபன் மல்யுத்த போட்டியில் நேற்று இந்தியா 2 தங்கம் 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. தைபே ஓபன் தடகள போட்டியில் மகளிர் 400 மீட்டர் தொடர் ஓட்டத்தில் இந்தியா தங்கப்பதக்கம் வென்று புதிய சாதனை படைத்துள்ளது. தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டியில் இந்திய அணி பட்டம் வென்றது. உலக யோகாசன சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ரோஹன் டேடே பதக்கம் வென்றார். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: நேரம் காலை 10:02. அலைக்கடலோரம் அழகான தமிழ் கீதம். இது குமரி பண்பலை 101 ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம். இளைய பாரதம்.
2: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
3: ஏனா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
4: இப்போ புரிஞ்சண்டியா, எப்பவுமே வசந்த் அண்ட் கோ தான் சரின்னுட்டு.

0: ஈஸியா ஏசி வாங்க வசந்த் & கோ க்கு வாங்க. ஏசிக்கான இஎம்ஐ 1990 மட்டுமே. 0% வட்டியில் புத்த புதிய ஏசியை உங்கள் வீட்டுக்கு சொந்தமாக்குங்கள். மேலும் இஎம்ஐயில் முன்பணம் இல்லாமல் கேஷ்பேக் வசதியுடன் ஏசியை எடுத்துச் செல்லுங்கள். உங்கள் பழைய ஏசிக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. குறிப்பிட்ட மாடல் ஏசிகளுக்கு இன்ஸ்டாலேஷன் முற்றிலும் இலவசம். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை. வசந்த் & கோ.
1: புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
2: இப்போ புரிஞ்சியா, எப்பவுமே வசந்த் & கோ தான் சரின்னுட்டு.

வணக்கம் நண்பர்களே. இலக்கை அடைவதில் மனம் உறுதியாக இருந்தால் அதை அடையும் மார்க்கமும் உங்கள் கண்முன் தெளிவாக தெரியும். வெற்றி இலக்கை அடைய துடிக்கும் இளைஞர்களுக்கான நிகழ்ச்சியில் இன்று இடம்பெற காத்திருப்பவை சாதிக்க பிறந்தோர் நேர்முகம், நினைவூட்டுவோம் நிகழ்வுகளை, நடப்பு நிகழ்வுகள் ஆகியன. வெற்றி என்பது ஒரு மோசமான ஆசிரியர். அது புத்திசாலிகளையும் மயக்கி தோல்வியே நமக்கு இல்லை என்று நினைக்க வைத்துவிடும்.

0: என்கிறார் பில்கேட்ஸ் அவர்கள். சாதிக்க பிறந்தோர் பகுதியில் நாகர்கோவில் பகுதியை சேர்ந்த கல்லூரி மாணவரான கராத்தே வீரர் கே எஸ் அபிஜித் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். நேயர்களுக்கு வணக்கம். இதுவரைக்கும் சாதிக்க பிறந்த வரிசையில நிறைய சாதனையாளர்களை நம்ம சந்திச்சிட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம கூட சர்வதேச அளவுல விளையாடிட்டு இருக்கோம் டேக்வாண்டோ பிளேயர் கே எஸ் அபிஜித் அவங்களை நம்ம சந்திக்க போறோம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: இப்போ நீங்க வந்து டேக்வாண்டோ பிளேயரா சர்வதேச அளவில் விளையாடிட்டு இருக்கீங்க. இந்த டேக்வாண்டோ விளையாட்டுல உங்களை ஆர்வம் வர காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா?
1: நான் ஸ்டார்டிங்ல அம்மா வந்து ஸ்கூல் டீச்சரா இருந்தாங்க. அப்போ நான் சின்ன வயசுலேருந்து அங்கதான் படிச்சுட்டு இருந்தேன். அப்போ தேர்ட் ஸ்டாண்டர்ட் ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் அந்த த்ரீ இயர்ஸ்ல அப்போ எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் நிறையவே கனெக்ட் பண்ணுவாங்க. அப்போ பாத்துக்கிட்டீங்கன்னா டேக்வாண்டோ, யோகா, சிலம்பம் அப்படின்னு மூணு ஸ்போர்ட்ஸ் அவங்க கனெக்ட் பண்ணியிருந்தாங்க. அப்போ என்னோட மாஸ்டர் தான் எனக்கு முக்கியமான காரணமா இருந்தாங்க இதுக்கு. அவங்க நேம் வந்து கெனடி மணிராஜ். அவங்க தான் எனக்கு என்ன மோட்டிவேட் பண்ணாங்க, நல்லா விளையாடுறேன், நான் தனியாக ஸ்டேடியத்தில் கிளாஸ் எடுக்கிறேன், அங்கே வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறேன் அப்படின்னு கேட்டாங்க. நான் எங்கள் அம்மாட்ட கேட்டேன் இப்படி ப்ராக்டிஸ் பண்ணுவோம் அப்படின்னு. எங்கள் அம்மா ஓகே நீ போ அப்படின்னு சொன்னாங்க.
0: தோட் படிக்கும் போது ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்டா போயிருக்கீங்க, அதில் வின் பண்ணலன்னு சொல்லியிருக்கீங்க. அப்புறம் உங்களுடைய பயணங்கள், நீங்க வந்து நிறைய மேட்சஸ் நிறைய இது போயிருக்கீங்க, அதில் நீங்க கலந்து கொண்ட உங்களுடைய ஸ்டேட் மேட்சஸ் பத்தி சொல்லலாமா?
1: நான் அந்த மேட்ச் நான் விளையாடி அவுட் ஆயிட்டேன். அதுக்கடுத்து நான் ஒரு மேட்ச் போயிருந்தேன், அது டிஸ்ட்ரிக்ட்ல, அது ஸ்டேடியத்தில் தான் நடந்த, அண்ணா ஸ்டேடியத்தில் அந்த இதுக்கு கனெக்ட் பண்ணாங்க. அப்போ நான் அந்த டிஸ்ட்ரிக்ட்ல விளையாடி அதில் கோல்டு மெடல் வின் பண்ணேன். அப்போ டிஸ்ட்ரிக்ட் மேட்ச்ல கோல்டு மெடல் வின் பண்ணனால என்னை ஸ்டேட்டை கூப்பிட்டு போயிருந்தாங்க. அது தேனியில் நடந்த அந்த ஸ்டேட் மேட்ச், அதான் என் ஃபர்ஸ்ட் ஸ்டேட் மேட்ச். நான் அந்த ஸ்டேட் மேட்ச்ல அவுட் ஆயிட்டேன். அதுக்கடுத்த ஒரு ஸ்டேட் மேட்ச்ல தான் நான் ஜெயிச்சுக்கிட்டே வந்தேன்.
0: ஓகே, நீங்க அப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டேட் மேட்ச்ல வின் பண்ணல, ஆனாலும் நீங்க வந்து எல்லாமே ஸ்டார்டிங்ல வந்து நீங்க வின் பண்ணாம இருந்தாலும் நீங்க வந்து மறுபடியும் கண்டினியூ பண்ணி உங்களுடைய பிராக்டிஸ் வந்து இன்னும் எஃபோர்ட்ஸ் கொடுத்து நீங்க வந்து ஹை லெவல்ல வந்திருக்கீங்க. அப்புறமா நீங்க கலந்து கொண்டவங்க மேட்சஸ் பத்தி சொல்லலாமா?
1: அதுக்கப்புறமா தான் என்னோட கெரியரே ஸ்டார்ட் ஆச்சு. இதெல்லாமே நான் ஸ்டார்டிங் ஏஜ்ல நான் கத்துக்கிட்டு இருந்ததுதான். அதுக்கப்புறம் தேனியில் அவுட் ஆயிட்டேன். அதுக்கப்புறம் ஃபோர்த்து ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட்லாம் படிக்கும் போது தர்மபுரியில ஒரு அடுத்த ஒரு ஸ்டேட் போயிருந்தேன். அந்த ஸ்டேட்ல வந்து நான் பிரான்ஸ் மெடல் வின் பண்ணியிருந்தேன். அதே என்னோட ஃபர்ஸ்ட் பிரான்ஸ் மெடல். அது வின் பண்ணதுக்கு அப்புறம் அது டிஸ்ட்ரிக்ட் ஸ்டேட்ல நான் அப்போ அதான் பார்ட்டிசிபேட் பண்ணேன். நான் சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது தான் முதல் முதல்ல கவர்மெண்ட் மேட்ச்ல இறங்கினேன். அது வந்து டிஸ்ட்ரிக்ட் கோல்டு மெடல் வின் பண்ணேன். வின் பண்ணிட்டு ஸ்டேட் வந்து தூத்துக்குடியில் நடந்து. அப்போ அந்த ஸ்டேட்ல தான் என்னோட ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட் மெடலை நான் வின் பண்ணேன், பிரான்ஸ் மெடல். அதுக்கப்புறம் நான் செவன்த் எய்த்து போக போக அப்படி கவர்மெண்ட் மேட்ச் வின் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டேட் கோல்டு மெடல் அடிச்சு நேஷனல்ஸ் போய் அதுக்கப்புறம் இன்டர்நேஷனல்ஸ் வர நான் போயிருந்தேன்.
0: ஓகே, அப்ப நீங்க வந்து கண்டினியூ பண்ணி ஸ்டேட் மேட்ச் வின் பண்ணிட்டு வந்திருக்கீங்க. நீங்க இந்த ஸ்டேட் மேட்ச் வின் பண்ணி நேஷனல் மேட்சஸ் போயிருப்பீங்களா, அந்த நேஷனல் மேட்சஸ் பத்தி சொல்லலாமா?
1: நான் இப்ப என்னோட ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து நான் சேலம்ல தான் நேஷனல்ஸ் போயிருந்தேன். அந்த நேஷனல்ஸ்ல கோல்டு மெடல் வின் பண்ணேன். அதுக்கப்புறம் தான் நான் டென்த் படிக்கும் போது இன்டர்நேஷனல்ஸ் போயிருந்தேன். அது இன்டர்நேஷனல்ஸ் வந்து நேபாள் போயிருந்தேன். அப்ப நேபாள் போனப்ப எனக்கு கூட ஃப்ரெண்ட்ஸ் வந்திருந்தாங்க. அப்ப அந்த லாங்குவேஜ் எதுவுமே தெரியாது. அதுக்கப்புறம் நாங்க கொஞ்சம் கொஞ்சமா விளையாடி அந்த கொஞ்சம் லைட்டா பக்குவப்படுத்தி அங்க சில்வர் மெடல் வின் பண்ணேன். அதுக்கப்புறம் நான் ஒரு நேஷனல்ஸ் போயிருந்தேன் மத்திய பிரதேசல. மத்திய பிரதேசல அந்த நேஷனல்ஸ் அப்போ அந்த போகக்கூடிய டைம்ல வந்து எனக்கு கால் பிராக்சர் ஆயிடுச்சு. அப்ப எங்க மாஸ்டர் தான் ரொம்ப என்கரேஜ் பண்ணாங்க, அதெல்லாம் ஒண்ணு இல்ல நீ போய் விளையாடலாம் அப்படின்னு. அப்ப வீட்லயும் எங்க அப்பா அம்மா எனக்கு ரொம்ப என்கரேஜ் பண்ணிருந்தாங்க. அப்ப அந்த பிராக்சர் ஆன காலே நான் மத்திய பிரதேசல பிரான்ஸ் மெடல் வின் பண்ணேன். இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷனல் ஸ்டோரி. அதுக்கப்புறம் இப்ப ரீசெண்டா கோவா போயிருந்தேன். கோவால ஒரு நேஷனல் செலக்ட் ஆகி போயிருந்தோம், அதுல வந்து சில்வர் மெடல் வின் பண்ணிருந்தேன்.
0: இப்போ நீங்க வந்து நம்ம என்ன தடை வந்தாலும் உங்களுக்கு அந்த விளையாட்டுல கான்சென்ட்ரேஷன் இருந்து அதுல நீங்க வந்து பிராக்சர் வந்த அப்புறமும் நேஷனல் பிரான்ஸ் மெடல் அடிச்சிருக்கீங்க. என்ன தடை வந்தாலும் அதெல்லாம் பொருட்படுத்தாம நீங்க வந்து உங்களுடைய ஃபோக்கஸிங் ஃபுல்லா உங்களுடைய கேம்ல இருந்திருக்கு. ஓகே, நீங்க வந்து நேஷனல் இன்டர்நேஷனல் இந்த இது தவிர அப்புறமா நம்ம வந்து இப்போ சிஎம் ட்ராஃபி இந்த மாதிரி கனெக்ட் பண்றாங்களா, அதுல நீங்க கலந்து கொண்டிருக்கீங்களா?
1: ஆமா, அது சிஎம் ட்ராஃபின்னு சொல்ல முடியாது. இப்போ எங்க டேக்வாண்டோ ஸ்போர்ட்ஸ் கம்பேர் பண்ணும்போது சிஎம் ட்ராஃபி நடத்த மாட்டாங்க, ஆர்டிஎஸ் பிடிஎஸ் ஒரு ஒரு வெரைட்டி மூலமா நடத்துவாங்க. அப்போ அந்த ஆர்டிஎஸ் பிடிஎஸ்ல நான் சிக்ஸ்ல இருந்தா அது ஸ்டார்டிங், சிக்ஸ்ல இருந்தா விளையாட முடியும், சிக்ஸ்ல இருந்து டுவெல்த் வர. அப்போ நான் வந்து சிக்ஸ்ல இருந்து டுவெல்த் வர உள்ள டிஸ்ட்ரிக் மேட்ச் எல்லாமே எனக்கு கோல்டு மெடல் வின் பண்ணியிருந்தேன். அது சிக்ஸ்த்தில் நான் ஸ்டேட் மேட்ச் போயிருந்தேன், அதான் ஃபர்ஸ்ட் ஸ்டேட் மேட்ச் தூத்துக்குடியில் போயிருந்தேன், யாருமே சொல்லியிருந்தேன் அது பிரான்ஸ் மெடல் வின் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் செவன்த் எய்த் போல அது கொரோனா டைம்னால போகல. அதுக்கப்புறம் டென்த் போயிருந்தேன், டென்த்தில் போயிருந்தப்போ நான் அதில் அவுட் ஆகிட்டேன் அந்த ஸ்டேட் மேட்ச்சில். அதுக்கடுத்து லெவன்த் போயிருந்தேன், லெவன்த்தில் சென்னை

0: நடந்திருந்து அந்த ஸ்டேட் மேட்ச். அதில் சில்வர் மெடல் வின் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் 12th நான் அதை அவுட் ஆகிட்டேன். அந்த சில்வர் மெடல் வின் பண்ணனால தான் எனக்கு இப்போ இந்த ஸ்போர்ட்ஸ் கோட்டால எனக்கு அது அதான் முக்கியமாக எனக்கு அந்த ரோல் பிளே பண்ணிச்சு.
1: நீங்க இப்போ ஸ்கூல் முடிச்சுட்டு இப்போ கரண்டாக நீங்க வந்து என்ன ஸ்டடிஸ் பண்ணிட்டு இருக்கீங்க?
0: இப்போ நான் சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜில் ADS படிக்கிறேன், ஃபர்ஸ்ட் இயர்.
1: ஓகே, நீங்க வந்து சொன்னீங்க இந்த மேட்சஸ் எல்லாம் வின் பண்ணனாலதான் எங்களுக்கு வந்து காலேஜ்ல வந்து ஸ்போர்ட்ஸ் கோட்டால இடம் கிடைச்சிருக்குன்னு சொல்லிருக்கீங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லலாமா?
0: ஃபர்ஸ்ட் நான் வந்து இன்ஜினியரிங்

0: நீ ஸ்போர்ட்ஸ் கோட்டால் ட்ரை பண்ண இவ்வளோ சர்டிஃபிகேட்ஸ் வச்சிருக்கே அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் ஸ்போர்ட்ஸ் கோட்டால ட்ரை பண்ணி பார்த்தேன், நம்ம சர்டிஃபிகேட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு. உன்னை ஸ்போர்ட்ஸ் கோட்டால ரிஜிஸ்டர் பண்ணி அண்ணா யூனிவர்சிட்டியில் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் கண்டக்ட் பண்ணாங்க. அப்போ நாங்கள் போயிருந்தேன், அங்கே போய் சில சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் பார்த்து எனக்கு எலிஜிபிள் உண்டு அப்படின்னு தமிழ்நாட்டில் 17th ரேங்க் வந்திருந்தேன். அப்படி 17th ரேங்க் வந்து ஸ்போர்ட்ஸ் கோட்டால இப்போ நான் சாராமஞ்சன் காலேஜில் படிக்கிறேன்.
1: ஓகே, நீங்க இப்ப கரண்டா வந்து கல்லூரியில முதலாம் ஆண்டு படிச்சிட்டு இருக்கீங்க. இப்போ நீ கரண்டா சரி, நீங்க ஸ்கூல் படிக்கிறோம் சரி, இதுக்கெல்லாம் பிராக்டிஸ் நீங்க எடுக்கும் போது உங்களுக்கு ஸ்டடிஸும் இந்த பிராக்டிஸ் டைம் எந்த மாதிரி எல்லாம் நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டீங்க?
0: இப்போ நான் ஸ்போர்ட்ஸை பொறுத்தவரை ஸ்டடிஸ் வந்து அவ்வளோ கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. நான் வந்து ஸ்டடிஸில் கொஞ்சம் வீக் தான், நான் ஸ்போர்ட்ஸில் நல்லா இருப்பேனே தவிர ஸ்டடிஸ் கொஞ்சம் வீக் தான். 10th கூட மார்க் ரொம்ப கம்மியாக தான் எடுத்தேன். நார்மலாக போல பசங்க எப்படினா ஸ்போர்ட்ஸ் எவ்வளோத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்களோ அதே அளவுக்கு ஸ்டடிஸுக்கு கொடுத்தா ரொம்பவே நல்லது. நான் வந்து ஸ்போர்ட்ஸுக்கு மேஜராக இம்பார்ட்டன்ட் கொடுத்தனால ஸ்டடிஸ் அவ்வளோ இல்லை. இப்போ கூட நான் காலேஜ் பார்த்தீங்கன்னா கூட ஸ்போர்ட்ஸ் கோட்டால தான் போயிருந்தேன் தவிர ஸ்டடிஸ் மூலமான போல.
1: ஓகே, டைமிங் எல்லாம் நீங்க எப்படி அட்ஜஸ்ட் பண்றீங்க? ஸ்டடிஸ்க்கும் உங்களுடைய பிராக்டிஸ் டைமும் நீங்க எப்படி அட்ஜஸ்ட் பண்றீங்க?
0: இப்போ நான் நார்மலாக ஸ்கூல் போயிருந்தேன்னா ஸ்கூல் போயிட்டு 4:00 ஸ்கூல் விட்டுருவாங்க. ஸ்டார்டிங் 6th 7th டைம்லாம் நான் ஸ்கூல் முடிஞ்சு டேரெக்டாக ஸ்டேடியம் போயிடுவேன். 4:00 ஸ்கூல் முடிஞ்சிடும். நான் 4:00 முடிஞ்சோடனே 4:10 பஸ் ஏறி 4:30 ஸ்டேடியம் போயிடுவேன். எங்கள் ஸ்கூலில் வந்து ஸ்டேடியம் கிட்ட தான் நாங்கள் போயிருவேன். அங்கே போய் 6:30 7:00 வர நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுவேன். ப்ராக்டிஸ் பண்ணிட்டு நான் வீட்டுக்கு 10 minutes போயிருவேன். போயிட்டு நான் அதுக்கப்புறம் டைம் இருந்தால் நான் வீட்டிலேருந்து படிப்பேன். இது வந்து என்னோட 6th 7th ஜோனி. அதுக்கப்புறம் கொரோனாலாம் வந்ததுக்கப்புறம் 10th வந்து நான் ரொம்ப படிக்கணும், வீட்லேயே கம்பல் பண்ணாங்க நல்லா படிக்கணும் அப்படின்னு. நான் அதனால் என்னைக்காவது ஸ்டடிஸ் ரொம்ப கம்மியாக இருந்தேன்னா அந்த டைம் மட்டும் நான் ஸ்டேடியம் போவேன். மற்றபடி நான் டியூஷன் அப்போ அந்த டைம் கொஞ்சம் டியூஷன் போகணும்னு சொல்லி அப்போ அந்த 10th 12th மேக்ஸிமம் டியூஷன் போக ட்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இப்போ பார்த்துக்கிட்டீங்கன்னா நான் வந்து காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறேன். இப்போ நாங்கள் ஹாஸ்டலில் இருக்கிறனால எனக்கு அவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ண டைம் இல்லை. இப்போ கூட எனக்கு யூனிவர்சிட்டி மேட்ச் கனெக்ட் பண்ணாங்க காலேஜ் மூலமாக, இன்டர் யூனிவர்சிட்டி. அதில் கூட என்னால் பார்ட்டிசிபேட் பண்ண முடியல, ஏன்னா எனக்கு அந்த டைமில் வந்து எனக்கு செமஸ்டர் எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. அதனால எனக்கு இதை பார்ட்டிசிபேட் பண்ண முடியல.
1: இப்போ ஸ்கூல் லெவலில் நீங்கள் இதில் கலந்து கூட நிறைய காம்படிஷன் வச்சுருக்கீங்க, நீங்கள் காலேஜ் வந்த அப்புறம் நீங்கள் கலந்து கூட காம்படிஷன் வச்சிடலாமா?
0: இப்போ நான் காலேஜ் வந்ததுக்கப்புறம் இப்போ நான் ஒரு காம்படிஷன் இன்னும் கலந்து கொள்ள, ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து யூனிவர்சிட்டி மேட்ச்சு கலந்து கொள்றதுக்கு அது என்னால போக முடியல. ஏன்னா செமஸ்டர் எக்ஸாம் வந்ததுனால நான் அது போக முடியல. நெக்ஸ்ட் இயர் நான் கண்டிப்பா நான் போயிடும்.
1: ஓகே ஓகே, இப்போ உங்களுக்கு ஸ்கூல்லையும் சரி காலேஜ்லயும் சரி உங்களுக்கு கோச்சஸ் பத்தி சொல்லலாமா?
0: ஸ்கூல்ல வந்து எனக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணது பிரேம் சார். அவர் இருந்தனாலதான் என்னால கவர்மெண்ட் மேட்ச் எல்லாம் போக முடிஞ்சது. அவர் வந்து எனக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணுவாரு. ஸ்கூல்ல வந்து எனக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணிருக்காரு. இப்ப காலேஜ்ல வந்து எனக்கு பிடி சார் குமார் சார்னு ஒரு சார் இருக்காங்க, வேற இன்னும் 2 பிடி சார் இருக்காங்க, அவங்களும் நல்லா சப்போர்ட் பண்றாங்க. இப்போ
1: ஓகே, இப்போ ஒரு டேக்வாண்டோ பிளேயரா உங்க ஹெல்த் எல்லாம் நீங்க எப்படி மெயின்டைன் பண்றீங்க?
0: நான் வந்து ஃபுட்டு வந்து மேக்ஸிமம் ஹெல்த்தி ஃபுட்ஸ் அப்படிலாம் நான் மேக்ஸிமம் ட்ரை பண்ண மாட்டேன். நான் வந்து வீட்டில் என்ன சாப்பாடு தராங்களோ நான் தான் சாப்பிடுவேன். ஹெல்த் வந்து பார்த்துட்டீங்கன்னா நான் டெய்லியும் ப்ராக்டிஸ் போகும்போது எனக்கு நல்லாவே பெயின், லெக் பெயினாக இருக்கட்டும் பேக் பெயினாக இருக்கட்டும் நல்லாவே பெயின் இருக்கும். அது மேக்ஸிமம் அந்த பெயினெல்லாம் பொருட்படுத்த மாட்டேன். இன்றைக்கி ஒரு ப்ராக்டிஸ் பண்ணுவேன், அடுத்த நாளும் இந்த பெயின் வரதான் செய்யும். நான் அதை அப்படி பெயின் ரொம்ப இது பண்ண மாட்டேன். இப்போ மேட்ச் போகிற சுச்சுவேஷன் ஒரு 1 week மேட்ச் இருக்கு, ஒரு 1 month மேட்ச் இருக்கு அப்படின்னா மட்டும் ஃபுட்ஸ்லாம் நல்ல குவாலிட்டியான ஃபுட்ஸ்லாம் எடுத்துப்பேன்.
1: ஓகே, நீங்க இப்போ ஒரு நேஷனல் இன்டர்நேஷனல் அந்த மாதிரி விளையாட போறீங்க, அதுக்காக வந்து உங்களுக்கு டேட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க, அந்த டைம்ல நீங்க உங்களை எப்படி உங்களை நீங்க தயார்படுத்திக் கொள்வீங்க? உங்களுக்கு உடல் ரீதியாகவும் சரி உங்களுடைய தகுதியை நீங்க அந்த டைம்ல எப்படி மேம்படுத்துவீங்க?
0: இப்போ இன்டர்நேஷனல்ஸ் போற லாஸ்ட் 3 months நான் நல்லா ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எங்க வீட்டுல முக்கியமாதிரி எங்க அப்பா ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாரு. காலையிலேயே ராஜா மாஸ்டர்னு ஒரு மாஸ்டர் எனக்கு இருக்காங்க, அவங்க வீட்டுல வந்து காலையிலேயே எங்க அப்பா ப்ராக்டிஸ் பண்ண கூட்டு போயிருவாங்க. காலையில அங்க ப்ராக்டிஸ் முடிச்சுட்டு டேரக்டா நான் ஸ்கூல் போவேன். ஸ்கூல் போயிட்டு நாங்க ஈவினிங் ஸ்டேடியம் போயிருவேன். ஸ்டேடியத்தில் எங்க மாஸ்டர் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க, சொல்லி கொடுப்பாங்க. நான் அப்படி இன்டர்நேஷனல்ஸ்ல ஒரு 3 months ஃபுல்லாவே ப்ராக்டிஸ் தான். அப்ப நான் வந்து ஸ்டடீஸ் அவ்வளவு கான்சென்ட்ரேட்டே பண்ணல. அப்ப நான் ஃபுல்லா ப்ராக்டிஸ் பண்ணி அப்படிதான் இன்டர்நேஷனல்ஸ்ல ஒரு மெடல் வின் பண்ணேன்.
1: ஓகே, இதுக்கு உங்க ஸ்கூல் எல்லாம் எப்படி சப்போர்ட் பண்றாங்க? இப்போ நீங்க வந்து சொல்லிருக்கீங்க நீங்க வந்து ஸ்டடீஸ் வந்து கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டீங்க, மார்க் எல்லாம் கொஞ்சம் ஸ்கோர் பண்றதெல்லாம் கொஞ்சம் கம்மியா தான் பண்றேன் அப்படின்னு. உங்க ஸ்கூல் எல்லாம் எப்படி சப்போர்ட் பண்றாங்க?
0: ஸ்கூல்ல வந்து எல்லாத்துக்கும் என்ன பத்தி நல்லாவே தெரியும். எங்க டீச்சர்ஸ்ல இருந்தும் சரி, எங்க பிடி சார்ல இருந்தும் சரி, எங்க ஹச்எம் மதர் கொண்டு எல்லாருக்குமே எனக்கு தெரியும் நான் ஸ்போர்ட்ஸ்ல எப்படி இருக்கேன், எப்படி ஸ்போர்ட்ஸ் நல்லா அச்சீவ்மெண்ட் பண்றேன் அப்படின்னு. ஸ்கூல்ல வந்து நான் மேக்ஸிமம் என்ன பார்த்தாலும் ஸ்போர்ட்ஸ்க்கு போறான், ஸ்போர்ட்ஸ்ல நல்லா ப்ராக்டிஸ் பண்றான், ஸ்போர்ட்ஸ் எல்லாம் போயிருவான் அப்படி ஸ்கூல்ல நல்லா என்கரேஜ் பண்ணுவாங்க.
1: இப்போ நீங்க இந்த டேக்வாண்டோல வந்து பெல்ட் குடுக்கறாங்கல்ல, நீங்க இப்ப இதுல என்ன கலர் பெல்ட் வச்சிருக்கீங்க?
0: இப்ப நான் கரண்டா 2nd பிளாக் பெல்ட்ல இருக்கேன். இது பெல்ட் எப்படி கொடுப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒயிட் பெல்ட், அடுத்த எல்லோ, எல்லோ 1, கிரீன், கிரீன் 1, ப்ளூ, ப்ளூ 1, ரெட், ரெட் 1, பிளாக் அப்படின்னு ஒரு வரிசையா இருக்கும் ஒரு ஒரு ஸ்டேஜுக்கு. நான் அது வந்து சின்ன வயசுல இருந்தே நான் ஒரு ஒரு பெல்ட்டா வாங்கி நான் 9th படிக்கும் போது என்னோட ஃபர்ஸ்ட் பிளாக் பெல்ட் நான் வாங்கினேன். அதுக்கப்புறம் நான் 11th வந்து என் 2nd பிளாக் பெல்ட் கரண்டா அப்புறம் இம்ப்ரூவ் ஆனேன். இனி அடுத்த போக போக 3rd பிளாக் பெல்ட்டுக்கு
1: ஓகே, இந்த பெல்ட் வந்து உங்களுக்கு குடுக்கறாங்களா? நீங்க வந்து ஒவ்வொரு லெவல்ல இந்த ஒவ்வொரு கலர் சேஞ்ச் பண்ணி குடுக்கறாங்களா? இது வந்து எப்படி உங்களுக்கு குடுக்கறாங்க? நீங்க அச்சீவ்மென்ட் பண்றதை வச்சு வந்து குடுக்கறாங்களா, இல்ல உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு குடுக்கறாங்களா, எப்படி உங்களுக்கு குடுக்கறாங்க அதை பத்தி சொல்லலாம்.
0: இது வந்து முழுக்க முழுக்க எக்ஸ்பீரியன்ஸ் தான். இப்போ நீங்க ஒயிட் பெல்ட் எடுக்கிறீங்கன்னா அடுத்த 6 மந்த்க்கு அப்புறம் நீங்க எல்லோ பெல்ட் ப்ரமோட் ஆகலாம். அதே மாதிரி எல்லோ பெல்ட் எடுக்கிறீங்கன்னா அடுத்த 6 மந்த்க்கு அப்புறம் எல்லோ ஒன் ப்ரமோட் ஆகலாம். இது வந்து 6 மந்த் ஒன்ஸ் இந்த பெல்ட் எக்ஸாம் நடக்கும். இது பெல்ட் எக்ஸாம் எப்படி கண்டக்ட் பண்ணுவாங்க

0: ஆனா பூம்சேன்னு ஒரு ஒரு ஆக்டிவிட்டி உண்டு, அதுல பூம்சே நம்ம பண்ணி காட்டணும், செல்ஃப் டிஃபென்ஸ் அந்த மாதிரி நிறைய நம்ம ஃபைட்டை தவிர மிச்சம் பேசிக் பூம்சே செல்ஃப் டிஃபென்ஸ் கட்டாஸ் இந்த மாதிரி நிறைய இருக்கு, அதெல்லாம் பண்ணி காமிச்சு ஜூர் முன்னாடி பண்ணி காணிக்கணும், அவங்க உங்களுக்கு ப்ரொமோட் பண்ணுவாங்க. அது 6 மந்த் ஒன்ஸ் நடக்கும்.
1: இப்போ பிளாக் பெல்ட்ல நீங்க வந்து பிளாக் பெல்ட் 1 அந்த லெவல்ல இருக்கீங்க, இனி இதுல வந்து ஹையஸ்ட் லெவல் சொன்னா என்ன பெல்ட் இருக்கு?
0: நான் இப்போ கரண்டா 9th டான் வர எடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன் தமிழ்நாட்டில். இப்போ நான் 2nd டான் பிளாக் பெல்ட்ல இருக்கேன்.
1: இப்போ நீங்க 6 மந்த்க்கு ஒருக்க வந்து இந்த கலர்ஸ் பெல்ட் வந்து சேஞ்ச் ஆகி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நீங்க இப்போ பிளாக் பெல்ட் 1 இருக்கீங்க, நெக்ஸ்ட் வந்து இந்த லெவல் வந்து சேஞ்ச் ஆகும்போது எந்த மாதிரி கொடுக்குறாங்க? இது
0: இப்போ பிளாக் பெல்ட் இப்போ நீங்க எடுத்துட்டீங்கன்னா அது 1st டான் பிளாக் பெல்ட்னு சொல்லுவாங்க ஸ்டார்டிங். 2nd டான் பிளாக் பெல்ட் நீங்க எடுக்கணும்னா அதுக்கு வந்து 2 to 3 இயர்ஸ் கேப் வேணும். இப்போ நார்மல் கலர் பெல்ட் தான் 6 மந்த் ஒன்ஸ், பிளாக் பெல்ட் அப்படி கிடையாது. 3 இயர்ஸ் ஃபர்ஸ்ட் டான் பிளாக் பெல்ட் எடுத்துக்கிட்டு 2nd டான் எடுக்கும்போது 3 இயர்ஸ், அதே மாதிரி 3rd டான் எடுக்கிறதுக்கு அடுத்து 3 இயர்ஸ், அதே மாதிரி ஒவ்வொரு 3 இயர்ஸ்க்கு பிளாக் பெல்ட் இன்க்ரீஸ் ஆகும்.
1: இப்போ நீங்க வந்து இன்டர்நேஷனல் லெவல்ல இருக்கீங்க, அப்போ நீங்க ஏதாவது ஸ்டூடெண்ட்ஸ் கத்து கொடுக்கறீங்களா, ஏதாவது கோச்சா இருக்கீங்களா?
0: நான் இப்ப கரண்டா கோச்சா இல்ல, இப்ப நான் கிளாஸ் போனா பசங்களுக்கு சொல்லி கொடுப்பேனே தவிர நான் இப்ப கோச்சா, நான் இப்ப பிராக்டிஸ் தான் பண்ணிட்டு இருக்கேன்.
1: செப்பரேட்டா கோச்சா இல்லாம ஜஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்தா நீங்க கத்து கொடுக்கறீங்க, அல்லாம நீங்க வந்து டேக்வாண்டோ பிளேயரா நீங்க என்ன ஃபீல்ட்ல இருக்கீங்க?
0: 11th படிக்கும் போது ரெஃபரி எக்ஸாம் நான் ட்ரை பண்ணியிருந்தேன். அது நான் என் ஃப்ரெண்ட்ஸ் என் மாஸ்டர்ஸ் எல்லாம் போயிருந்தோம், அது சென்னையில கண்டக்ட் பண்ணாங்க. அந்த ரெஃபரி எக்ஸாம் ஸ்டேட் ரெஃபரி எழுதி நான் அதை ஸ்டேட் ரெஃபரியா பண்ணி எலிஜிபிள் இருக்கேன்.
1: ஸ்டேட் ரெஃபரியா இருக்கீங்கன்னு சொல்லிக்கீங்க, அந்த எக்ஸாம்ஸ் வந்து எப்படி கண்டக்ட் பண்ணாங்க?
0: அது மொத்தம் 3 டேஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க. மொத்த நாள் வந்து சொல்லி கொடுப்பாங்க என்னன்னா இப்போ பிராக்டிகல் இப்படி இருக்கும் தியரி இப்படி இருக்கும்னு ஃபர்ஸ்ட் டே சொல்லி கொடுப்பாங்க. 2nd நாள் வந்து தியரி எக்ஸாம் கண்டக்ட் பண்ணாங்க, 3rd டே வந்து பிராக்டிகல் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணாங்க. அப்படி 3 டேஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க, கண்டக்ட் பண்ணி அதுல அந்த எக்ஸாம் யார் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்து
1: விளையாடும்போது
0: நடக்கும்
1: போகாம நம்ம டிஸ்ட்ரிக்ட்டுக்குள்ள மட்டும் நீங்க ரெஃபரியா இருக்கீங்க. ஓகே, இப்போ நீங்க 11th படிக்கும் போது ஸ்டேட் ரெஃபரியா வந்து நீங்க செலக்ட் ஆயிருக்கீங்க, பட் நீங்க ரெண்டுலயுமே கான்சென்ட்ரேஷன் பண்ண முடியாது சொல்லிட்டு இப்ப நீங்க வந்து ரெஃபரியா போகல. நீங்க இப்போ அட்டெண்ட் பண்ணி 3 இயர்ஸ் ஆகுது, இது வந்து உங்களுக்கு இத்தனை வருடங்கள் வந்து இதோட இது இருக்கும், இந்த ரெஃபரியா வந்து உங்களை பிக்ஸ் பண்ணி வச்சிருப்பாங்க?
0: இது எனக்கு ஒழுங்கா தெரியல, நான் நினைக்கிறேன் ஒரு 4 to 5 இயர்ஸ் இப்படி இருக்கலாம் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் திருப்பி ரீ அட்டெம்ப்ட் எழுதணும் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஸ்டேட் ரெஃபரி மட்டும் இல்ல, நேஷனல் ரெஃபரி கூட இருக்கு, அந்த நேஷனல் ரெஃபரியும் அடுத்த எழுதுவேன்.
1: இப்போ ரெஃபரிக்கு வந்து என்னெல்லாம் எலிஜிபிலிட்டி இருக்கு உங்களுக்கு அந்த எக்ஸாம் வந்து எழுதுறதுக்காக?
0: இப்போ ரெஃபரி ஆகணும்னா ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ், அது 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பிளாக் பெல்ட் எலிஜிபிள் இருக்கணும், பிளாக் பெல்ட் எலிஜிபிள் இருந்தா ஸ்டேட் ரெஃபரி ஆகும்.
1: ஓகே ஓகே, நீங்க ஆல்ரெடி பேசும்போது சொல்லியிருக்கீங்க உங்களுக்கு வந்து பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப சப்போர்ட்டா இருக்காங்க, அது உங்க அப்பா வந்து ரொம்ப சப்போர்ட் பண்றாங்க அப்படின்னு. உங்க பேரண்ட்ஸ் எந்த மாதிரிலாம் சப்போர்ட் பண்றாங்க?
0: இப்போ நான் ஒரு மேட்ச்ல அவுட் ஆயிட்டேன்னா கூட வீட்டில் கேட்பாங்க ஏன் அவுட் ஆனா அப்படின்னு கேட்பாங்க. ஆனா இப்போ ஒரு சில பேரண்ட்ஸ் வந்து இப்போ பையன் மேட்ச்ல அவுட் ஆயிட்டானா நெக்ஸ்ட் மேட்ச் அலோவ் பண்ண மாட்டாங்க, வேண்டாம் திருப்பி அவுட் ஆயிரும் அப்படின்னு. ஆனா என் பேரண்ட்ஸ் அப்படி கிடையாது, இப்போ ஒரு மேட்ச் அவுட் ஆயிட்டா கூட அடுத்த மேட்சுக்கு என்ன சப்போர்ட் தான் பண்ணுவாங்க, சரி இப்போ நான் எவ்வளவு சொல்லணும்னு பாத்துங்க அப்படின்னு சொல்லி என்ன அனுப்ப தான் செய்வாங்க. இது வகையில் எனக்கு ரொம்ப எங்க பேரண்ட்ஸ் சப்போர்ட்.
1: உங்க உடன் பிறந்த சகோதரர்கள் யாராவது இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் இருக்காங்களா?
0: இல்ல, இப்போ எனக்கு 2 தம்பி இருக்கான், அதுல ஒரு தம்பி வந்து அபிஷியலா ஸ்போர்ட்ஸ்ல எதுவும் இல்லை, சும்மா ஃபுட்பால் ரொம்ப பிடிக்கும், அதனால ஃபுட்பால் அடிக்கடி விளையாடுவோம்.
1: இப்போ நீங்க வந்து ஸ்டார்ட் பண்ணது 3rd இருந்து ஸ்டார்ட் பண்றீங்க, இப்போ காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கும் வர நீங்க வந்து டேக் கொண்டு கன்யூ பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த இதுல உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் நீங்க இது விளையாட போறது சரி மறக்க முடியாத அனுபவங்கள் சொல்ல நீங்க என்ன சொல்லுவீங்க?
0: என்னோட இன்ஜுரிஸ் தான். நான் வந்து மத்திய பிரதேசில் நான் ஒரு நேஷனல் செலக்டாக இருந்தோம், மத்திய பிரதேஷ் நான் நாளைக்கு கிளம்புறேன்னா அதுக்கு முந்தின நாள் நான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தேன், அந்த முந்தின நாள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது எனக்கு கால் ஃப்ராக்சர் ஆயிடுச்சு. அப்படி எனக்கு என்னோட இன்ஜுரிஸ் தான் நிறையவே இருக்குது. அதுக்கப்புறம் நான் ஒரு நாள் ஒரு செல்ஃப் டிஃபென்ஸ் பண்ணலான்னு நானே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தோம், அப்படி அதுலேயும் பண்ணிட்டு இருக்கும்போது என் கை ஃப்ராக்சர் ஆயிடுச்சு. இந்த மாதிரி மறக்க முடியாத அனுபவம்னு பார்த்துட்டேன்னா ஃபுல் என்னோட இன்ஜுரிஸ் தான் நிறையா.
1: நீங்க இப்ப ஒரு பிளேயரா இருக்கீங்க, அதோட நீங்க ஒரு ரெஃபரியா இருக்கீங்க, இந்த ரெண்டுக்கும் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி சொல்லலாமா? அப்படின்னா நீங்க ஒரு பிளேயரா விளையாடுறீங்க, அதே டைம் நீங்க வந்து ரெஃபரியா வந்து வேற பிளேயர் விளையாடுறதுல இருக்க ஃபவுல்ஸ் நீங்க கண்டக்ட் பண்றீங்க, இந்த ரெண்டுக்கும் உங்களுடைய டிஃபரன்ஸ் என்ன நினைக்கிறீங்க?
0: இப்போ நான் ரெஃபரியா இருந்தேன்னா எனக்கு மேக்சிமமான விஷயம்

0: தெரிஞ்சிருக்கும். இப்போ இந்த மாதிரி பண்ணால் இந்த மாதிரி ஃபவுல், இந்த மாதிரி பண்ணால் இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். அந்த கொஞ்சம் நாலேஜ் எனக்கு கொஞ்சம் இருக்கிறதுனால நான் மேட்ச் விளாடும்போது நான் அதை கொஞ்சம் யோசிச்சு நான் விளாடுவேன், இந்த மாதிரி பண்ணக்கூடாது, இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு. இது வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.
1: சரி ஓகே, நீ இப்போ இந்த ஃபவுல்ஸ் எல்லாம் கண்டெக்ட் பண்ணுறீங்களா, இந்த பாயிண்ட்ஸ் ஸ்கோர் பண்ணுறதும் சரி, ஃபவுல்ஸ் கண்டெக்ட் பண்ணுறது இதெல்லாம் என்ன மாதிரி இது பண்ணுறீங்க, உங்களுடைய கேமோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் பற்றி சொல்லலாம்.
0: இப்போ நார்மலாக செஸ்டில் இப்போ எங்கள் கேமை பார்த்துட்டீங்கன்னா ஹிப்புக்கு மேலே கிக் பண்ணுறது தான். இப்போ செஸ்டில் நார்மல் கிக் பண்ணால் 2 points, அதே நார்மல் கிக் ஃபேஸில் பண்ணால் 3 points. இப்போ டேனிங் கிக் செஸ்டில் அடிச்சிங்கன்னா 4 points கொடுப்பாங்க, அதே டேனிங் கிக் ஃபேஸில் அடிச்சிங்கன்னா 5 points கொடுப்பாங்க. இது வந்து பாயிண்ட்ஸ். அதே மாதிரி கிட்ட வந்து பஞ்ச் பண்ணால் அதுக்கு 1 point கொடுப்பாங்க. இப்போ ஃபவுல் பார்த்துட்டீங்கன்னா ஃபவுல் நிறைய விதமாக இருக்குது. இப்போ நீங்கள் ஆப்போனண்ட்டுக்கு இடுப்பு கீழே அடிச்சிங்கன்னா அது ஃபவுல். அது ஃபவுல் எப்படின்னா உங்களுக்கு மார்க் மைனஸ் ஆகாது, அந்த ஆப்போனண்ட்டுக்கு 1 mark இன்க்ரீஸ் ஆகும். அந்த மாதிரி இப்போ போட் இருக்கும், போட்டு விட்டு வெளியே போனால் அது ஒரு ஃபவுல்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அங்கே இந்த ஃபேஸில் பஞ்ச் பண்ணால் அது ஒரு ஃபவுல்னு சொல்லுவாங்க. அது மாதிரி ஆப்போனண்ட் கீழே விழுந்து அவனை கிக் பண்ணால் அது ஒரு ஃபவுல்னு சொல்லுவாங்க. அது மாதிரி ஃபவுல் நிறையா இருக்குது.
1: இப்போ நீங்க சொல்லிக்கீங்க உங்க பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்றாங்க அப்படின்னு, உங்க பேரண்ட்ஸை தாண்டி உங்களுக்கு வந்து சப்போர்ட்டா இருக்க யாரெல்லாம்?
0: ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா என்னோட மாஸ்டர்ஸ் தான், முக்கியமா என்னோட கெனடி மாஸ்டர், ஜான்சி மாஸ்டர், சிவானந்த் மாஸ்டர், ராஜா மாஸ்டர், வினோத் மாஸ்டர் அப்படி நிறைய மாஸ்டர்ஸ் இருக்காங்க. அவங்க எனக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணிருக்காங்க. அது இல்லாம நிறையவே எனக்கு டெக்னிக்ஸ் எல்லாம் சொல்லி கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் என்னோட சப்போர்ட் பாத்துட்டீங்கன்னா என்னோட ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு டேக்வோண்டோ மூலமாவும் சரி என்னோட தண்ணி போட்ட ஃப்ரெண்ட்ஸா இருந்தாலும் சரி ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பாத்துட்டீங்கன்னா என்னோட பிடி சார்ஸ், ஸ்கூல்ல பிரேம் சார் இருக்காங்க, சுப்பிரமணியன் சார் இருக்காங்க, இப்ப காலேஜில் கூட குமார் சார் இருக்காங்க, அவங்களா ரொம்ப இப்ப கரண்டா ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்றாங்க.
1: நம்ம நிகழ்ச்சியோட நிறைய பகுதி வந்துட்டோம். இதுவரைக்கும் நம்ம கூட சர்வதேச அளவில் விளையாடிட்டு இருக்கோம் டேக்வாண்டோ பிளேயர் KS அபிஜித் அவங்க நம்ம கூட பேசிட்டு இருந்தாங்க. அவங்க வந்து இன்டர்நேஷனல் லெவல்ல சில்வர் மெடல் வாங்கியிருக்காங்க, நேஷனல்ல கோல்டு மெடல் வாங்கியிருக்காங்க, இன்னும் கேலோ இந்தியா அட்டன் பண்ணிருக்காங்க, CM டிராஃபில வாங்கியிருக்காங்க, அப்புறம் ரெஃபரி எக்ஸாம் அட்டன் பண்ணி அதுல வின் பண்ணி ரெஃபரியா இருக்காங்க. அவங்க வந்து தன்னுடைய 3rd வகுப்புல இருந்தே இந்த டேக்வாண்டோல அவங்க விளையாட ஆரம்பிச்சு இதுவரை காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் வரை அவங்க வந்து இந்த டேக்வாண்டோல விளையாடிட்டு இருக்காங்க. அதுவும் மட்டும் இல்ல அவங்க வந்து ஸ்போர்ட்ஸ் கோட்டல தான் அவங்க வந்து கல்லூரியில சேர்ந்து படிச்சுட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்மோட பயந்துகிட்டாங்க. இவ்வளவு நேரம் உங்க நேரத்தை எங்களோட செலவிட்டமைக்கு மிக்க நன்றி.
0: தேங்க்யூ.
1: இதுவரை சாதிக்க பிறந்தோர் பகுதியில் நாகர்கோவில் பகுதியை சேர்ந்த கல்லூரி மாணவரான கராத்தே வீரர் KS அபிஜித் அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள். சில நினைவுகள் தான் எப்போதுமே நம்ம மனதுல நீங்காம இருக்கும் இல்லையா. அடுத்ததா நம்ம பார்க்க போறோம் நினைவூட்டுவோம் நிகழ்வுகளை. கடந்த June 1st என்று உலக பால் தினம் கொண்டாடப்பட்டது. இது 2001 முதல் ஒவ்வொரு ஆண்டும் June 1 அன்று ஐக்கிய நாடுகள் சபையின் உணவு மற்றும் வேளாண்மை அமைப்பால் உலகளாவிய உணவாக பாலின் முக்கியத்துவத்தை அங்கீகரிக்க நிறுவப்பட்ட ஒரு சர்வதேச நாளாகும். கடந்த June 3rd என்று உலக மிதிவண்டி தினம் கொண்டாடப்பட்டது. இது April 2018 ஐக்கிய நாடுகள் சபையின் பொது சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட உலக மிதிவண்டி தினம். மிதிவண்டியின் தனித்துவம், நீண்ட ஆயுள் மற்றும் பல்துறை திறன், எளிமையான மலிவு, நம்பகமான, சுத்தமான மற்றும் சுற்றுச்சூழலுக்கு ஏற்ற நிலையான போக்குவரத்து வழிமுறை, சுற்றுச்சூழல் மேலாண்மை மற்றும் ஆரோக்கியத்தை வளர்ப்பது ஆகியவற்றை அங்கீகரிக்கிறது. சுற்றுச்சூழலின் பாதுகாப்பு மற்றும் ஆரோக்கியம் என்பது உலகெங்கிலும் உள்ள மக்கள் நல்வாழ்வையும் பொருளாதார வளர்ச்சியையும் பாதிக்கும் ஒரு முக்கிய பிரச்சனை என்பதை எடுத்துக்காட்டுவதற்காக ஐக்கிய நாடுகள் சபை June 5th உலக சுற்றுச்சூழல் தினமாக கொண்டாடியது.
2: இவ்வளவு நேரம் நினைவூட்டுவோம் நிகழ்வுகளை செக்மெண்ட்ல நிறைய தகவல்களை தெரிஞ்சிருப்பீங்க இல்லையா. எப்போதுமே நம்மளை பற்றி மட்டுமே யோசிக்காம நம்மளை சுற்றி என்ன நடக்குது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும் இல்லையா. அதுக்காக தான் அடுத்ததா கேட்க போறோம் நடப்பு நிகழ்வுகள்.
1: ஜவஹர்லால் நேரு வெப்பமண்டல தாவரவியல் பூங்கா மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் அறிவியலாளர்கள் செந்தூர்னி வனவிலங்கு சரணாலயத்தின் ஆற்றங்கரை காடுகளில் ஹம்ஃபோல்டியா நைரியானா என்ற புதிய பசுமை மாறா மர வகையை கண்டுபிடித்துள்ளனர். கம்ஃபோல்டியா நைரியானா பருப்பு வகை தாவர குடும்பத்தின் கம்ஃபோல்டியா பேரினத்தை சேர்ந்ததாகும். கடற்படை துணை அதிகாரியான சஞ்சய் வத்சாயன் அவர்களுக்கு பதிலாக கடற்படையின் 48th துணை தளபதியாக கடற்படை துணை அதிகாரி அஜய் கோச்சார் அவர்கள் பொறுப்பேற்றுள்ளார்.

0: 1928 ஆம்ஸ்ட்ராங் ஒலிம்பிக்கில் ஹாக்கியில் இந்தியா வென்ற முதல் ஒலிம்பிக் தங்க பதக்கத்தை நினைவு கூறும் வகையில் ஹாக்கி வரலாற்று ஆய்வாளர் கே ஆறுமுகம் அவர்கள் எழுதிய இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஒலிம்பிக் கோல்டு என்ற புத்தகம் புதுடெல்லியில் வெளியிடப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேசத்தின் தேசிய சம்பல் சரணாலயத்தில் அடர் பழுப்பு நிற புள்ளி கொண்ட பூனை முதல் முறையாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. அடர் பழுப்பு நிற புள்ளி கொண்ட பூனையானது ஆசியாவிலேயே மிக சிறிய காட்டுப்பூனை இனங்களில் ஒன்றாகும். எவரெஸ்ட் சிகரத்தில் வெற்றிகரமாக ஏறிய முதல் பயணத்தின் 73rd ஆண்டு நினைவு தினத்தை குறிக்கும் வகையில் 2026 May 29 அன்று சர்வதேச எவரெஸ்ட் தினம் அனுசரிக்கப்பட்டது. 1953 May 29 அன்று எட்மண்ட் ஹிலாரி மற்றும் டென்சிங் நோர்கே ஆகியோர் எவரெஸ்ட் சிகரத்தை அடைந்த முதல் மலையேறுபவர்கள் ஆவர். ஜெர்மனியின் முனிச் நகரில் நடைபெற்ற 2026 ISSF உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடுதல் போட்டியில் பெண்களுக்கான 25 மீட்டர் துப்பாக்கிச் சுடுதல் பிரிவில் இந்திய வீராங்கனை ஈஷா சிங் அவர்கள் உலக சாதனை புள்ளிகளுடன் தங்கப்பதக்கம் வென்றுள்ளார்.
1: இதுவரைக்கும் நடப்பு நிகழ்வுகள் செக்மெண்ட்ல சொன்ன ஒவ்வொரு விஷயங்களும் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் நம்புறோம்.
0: உலகிலேயே நீங்கள் திருப்திப்படுத்த வேண்டிய ஒரே ஆள் யார் என்றால் உங்கள் மனசாட்சி மட்டுமே. மீண்டும் இது போன்ற புதுவிதமான தகவல்களோடு அடுத்த வார இளைய பாரத நிகழ்ச்சியில் சந்திக்கிறோம். அதுவரை நன்றி, வணக்கம்.

0: இந்நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கியவர் ஸ்ரீ அனுஷா ஷாஜி. நிகழ்ச்சி அமைப்பு எஸ் நவரத்னா.
1: இத்துடன் இன்றைய இளைய பாரதம் நிறைவு பெறுகிறது.

0: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
1: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
2: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
3: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
2: 0% வட்டியில் ECEMI-யுடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
3: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி, நாகர்கோவில்.
4: எங்க அம்மா கீழே விழுந்ததுல இருந்து சரியா நடக்க முடியல.
5: நீ நம்ம நாகர்கோவில் கிம்ஸ்க்கு கூட்டிட்டு போ. அங்க எலும்பு முறிவு மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைகள், ஹேண்ட் அண்ட் மைக்ரோவாஸ்குலர் சர்ஜரிஸ் மூலமா மைனூட் சர்ஜரிஸ், ரொம்ப நுணுக்கமா எக்ஸ்பர்ட் டாக்டர்ஸ் வச்சு சிறந்த முறையில பண்றாங்க. ஸ்போர்ட்ஸ் மெடிசன், ஆர்த்தோஸ்கோபின்னு ஆர்த்தோபெடிக்ஸ்ல அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறாங்க.
6: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிடல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
7: படிச்சு முடிச்சதும் உடனே வேலை கிடைக்கணும். அப்போ நிஷ் கன்னியாகுமரி யூனிவர்சிட்டி, ஒரே கேம்பஸ்ல 13 மேற்பட்ட ப்ரொஃபஷனல் காலேஜஸ், எக்ஸ்பீரியன்ஸ் ஃபேக்கல்டி, மாடர்ன் ஃபெசிலிட்டிஸ், எக்ஸலன்ட் பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ்னு எல்லாமே இருக்கு.
6: நிஷ் கன்னியாகுமரி.
0: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டு வலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
8: ஸ்ரீநிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
9: கேட்ட நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ.
10: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
11: ஏன்னா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
12: இப்போ புரிஞ்சுண்டியா, எப்பவுமே வசந்த் அண்ட் கோ தான் சரின்னுட்டு.

ஈஸியா ஏசி வாங்க வசந்த் அண்ட் கோக்கு வாங்க. ஏசிக்கான இஎம்ஐ 1990 மட்டுமே, 0% வட்டியில் புத்த புதிய ஏசியை உங்கள் வீட்டிற்கு சொந்தமாக்குங்கள். மேலும் இஎம்ஐயில் முன்பணம் இல்லாமல் கேஷ்பேக் வசதியுடன் ஏசியை எடுத்துச் செல்லுங்கள். உங்கள் பழைய

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
1: காலை நேர புதுமையாய்,
0: பகலுக்கு ஏற்ற கொடுமையாய்,
1: இரவு பொழுதின் இனிமையாய்,
0: என்றென்றும் எப்போதும் உங்களுடனே பயணித்துக் கொண்டிருக்கும்
1: குமரி பண்பலை 101.
0: குமரி பண்பலை 101.
2: நேரம் காலை 10:32. என்றும் இளமை எப்போதும் புதுமை. இது உங்கள் குமரி பண்பலை 101 ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம். வண்ண வண்ண பட்டம் பூச்சிகளாய் சிறகடித்து பிறக்கும் நம் குட்டி செல்லங்களின் கலகலப்பான குரல்களால் இந்த ஞாயிறு காலை பொழுதை நந்தவனமாய் மாற்ற வருகிறது சிறுவர் குரல் நேரலை நிகழ்ச்சி. நம்ம வீட்டு சுட்டிகளின் மழலை மொழியிலும் அவர்களின் உலகத்திலும் நாமும் கொஞ்சம் குழந்தைகளாய் மாறி பயணிப்போம். வாருங்கள் நேயர்களே, குழந்தைகளை நீங்கள் அழைக்க வேண்டிய நமது நிலைய தொலைபேசி எண்களை நோட் பண்ணிக்கோங்க. 04652 என்ற முன் இணைப்பு எண்ணோடு 2602400 என்ற எண்ணிற்கோ, 2907722 என்ற எண்ணிற்கோ அழைக்கலாம். உங்களுக்கான அலைபேசி எண் அதாவது மொபைல் நம்பர் 8903257309. நிகழ்ச்சியில் குழந்தைகள்லாம் வரதுக்கு முன்னாடி அவங்களுக்காக ஒரு சூப்பரான சாங்ஸ் கொடுத்துடலாம். தாய்க்கிழவை திரைப்படத்திலிருந்து நிவாஸ் கே பிரசன்னாவின் இசையில் சிவகார்த்திகேயன் பாடிய பாடலை இப்பொழுது கேட்கலாம்.

0: வேலை வாய்ப்புகளை அள்ளித் தருகின்ற கல்லூரி
1: நூருல் இஸ்லாம் கலை அறிவியல் கல்லூரி,
0: மனோன்மணியம் சுந்தர்மார் பல்கலைக்கழகத்தின் இணைவு பெற்ற
1: குமாரகோயில் நூருல் இஸ்லாம் கலை அறிவியல் கல்லூரியில்
0: சேர்க்கை நடைபெறுகிறது.
2: மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம் பாருங்களேன்.
3: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
4: இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
5: ஆகாஷ்வாணி, நாகர்கோவில், குமரி பண்பலை 101. இன்று இரவு 7:30 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் உழவருக்கு ஒரு சிந்தனை, கிராமப்புற குளங்களும் வேளாண் பணிகளும், தாளக்குடி ஏ மகராஜ பிள்ளை அவர்களுடன் நேர்முகம், அமுத சுரபி, உலக உணவு பாதுகாப்பு தினம் உரையாடல், நொடிகளில் சில நுட்பங்கள். இதில் கறவை மாடுகளில் ஏற்படும் மடிவீக்க நோய், நாகர்கோவில் கால்நடை நோய் புலனாய்வு பிரிவு கால்நடை உதவி மருத்துவர் ஜெப ஹிலாரி அவர்கள் வழங்கும் தகவல்கள் ஆகியன ஒலிபரப்பாகும்.

சாரி அப்படின்னு இந்த நாலு எழுத்து வார்த்தைக்கு பின்னாடி எவ்வளோ பெரிய பவர் இருக்குது தெரியுமா? உடஞ்சு போன எத்தனையோ ஃப்ரெண்ட்ஷிப்பை, முக்கியமான உறவுகளை ஒட்ட வச்சதே இந்த ஒரு வார்த்தை தான். நீங்கள் யாருக்காவது சாரி சொல்லி அந்த சாரி சொன்னதுக்கப்புறம் உங்கள் லைஃப்பில் நடந்த அந்த மாற்றம், அதாவது அந்த மேஜிக்கல் மூமெண்ட் பற்றி எங்கள் கூட ஷேர் பண்ண நேர்களை வாங்க இன்று பிற்பகல் 3-2 தேநீர் நேரத்தில். சாரி என்ற ஒற்றை வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுத்திய மாற்றம் என்ன அப்படிங்கிற தலைப்பில் நேர்களை நீங்கள் எல்லாரும் கலந்துக்கிட்டு பேசுவாங்க. நிகழ்ச்சியில் அழைக்க வேண்டிய நமது நிலை தொலைபேசி எண்களை நோட் பண்ணிக்கோங்க. 04652 என்ற முன் இணைப்பு எண்ணோடு, 2602400 என்ற எண்ணிற்கும், 2907722 என்ற எண்ணிற்கும் அழைக்கலாம்.

உங்களுக்கான அலைபேசி எண் 8903235703 நேரம் காலை 10:41 ஆகியாச்சு. நேர்கள் இணைந்திருப்பது பண்பலை 101 சிறுவர் குரல் நேரலை நிகழ்ச்சியில். செல்ல குட்டிகளே, உங்களுக்காக தான் இந்த ப்ரோக்ராம் வச்சுருக்கோம். நீங்கள் இந்த ப்ரோக்ராமில் கலந்துக்க வேண்டிய நமது நிலைய தொலைபேசி எண்களை நோட் பண்ணிக்கோங்க. 04652 என்ற முன் இணைப்பு எண்ணோடு, 26024040 என்ற எண்ணிற்கோ, 9072 என்ற எண்ணிற்கோ அழைக்கலாம். இன்று நமது நிகழ்ச்சியில் இணையும் முதல் நேயர், முதல் சுட்டி குழந்தை யார், எங்கேருந்து பேசுகிறாங்கன்னு கேட்கலாம். வணக்கம். ஹலோ, யார் பேசுறீங்க? சுங்கான் கடையிலிருந்து தன்விஸ்ரீயா? தன்வி. ஜனனி, சரி சொல்லுங்க, நீங்க என்ன என்ன பேச போறீங்க நிகழ்ச்சியில? ரைம்ஸ் சொல்ல போறீங்களா? சரி, ஸ்கூல் ஓபன் ஆயிடுச்சா? ஸ்கூலுக்கெல்லாம் போனீங்களா? என்னமா? 17? ஓ, அது வரைக்கும் உங்களுக்கு லீவ் தானா? வீட்டில் தான் இருப்பீங்களா? என்ன கிளாஸ் படிக்க போறீங்க நீங்க? சென்னைக்கு போயிருவீங்களா? ஓ, சென்னையில எந்த கிளாஸ் படிச்சுட்டு இருக்கீங்க நீங்க? ப்ரீகேஜ் போக போறீங்க. ஓகே, சரி. ப்ரீகேஜ் சொல்லுங்க. ரைம்ஸ் சொல்லுங்க. அப்புப்பா? ஆ, ஓகே, சரிம்மா, சரி, தப்பாக சொல்லிட்டேனா, சாரி. சரி சொல்லுங்கள், உங்கள் ரைம்ஸ் சொல்லுங்கள், நாங்கள் கேட்குறோம்.

0: சூப்பர், அழகா பாடிட்டீங்களே. யார் இந்த ரைம்ஸ் உங்களுக்கு சொல்லி கொடுத்தா?
1: எங்க மேம்.
0: உங்க மேம் சொல்லி கொடுத்தாங்களா? உங்க மேம் பேர் என்ன? உங்க மேம் பேர் தெரியாதா? ஓகே, சூப்பரா பாடுனீங்கம்மா, நன்றி.
2: மாஷா ஃபர்னிச்சர் லேண்டின்
3: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் ஃபர்னிச்சர்களுக்கு 10 முதல் 30% வரை தள்ளுபடி.
2: 0% வட்டியில் ஈசி இஎம்ஐயுடன் ஃபர்னிச்சர் வாங்கிட மாஷா ஃபர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
3: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி, நாகர்கோவில்.
4: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
5: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
0: நேரம் காலை 10:45. இது சுட்டி குட்டி குழந்தைகளுக்கான சிறுவர் குரல் நேரலை நிகழ்ச்சி. நமது நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த சுட்டி குழந்தை, வணக்கம். வணக்கம் வணக்கம். யார் பேசுறீங்க? தூத்துக்குடியில இருந்து கால் பண்ணிருக்கீங்களா?
6: ஆமா.
0: வாவ், சூப்பர். சொல்லுங்க, நீங்க எந்த கிளாஸ் படிக்கிறீங்க?
6: 9th ஸ்டாண்டர்ட்.
0: 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க? ஓ, 8th முடிச்சு 9th போயாச்சு. ஸ்கூல்லாம் ஓபன் பண்ணியாச்சு?
6: ஆமா.
0: 2 டேஸ் ஸ்கூல் அட்டெண்ட் பண்ணியாச்சு. ஸ்கூல் எப்படி போயிட்டு இருக்கு?
6: நல்லா
0: போகுதா? சரி, ஸ்கூல் லீவ் முடிஞ்சு ஸ்கூல் போனப்போ எவ்வளோ ஜாலியாக இருந்துச்சா, இல்லை ஐயோயோ ஸ்கூல் ஓப்பன் பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு போனீங்களா? ஜாலியாக இருந்துச்சு. என் வீட்டில் 2 மாதம் போர் அடிச்சிருச்சா? சூப்பர்மா. சொல்லுங்க, நிகழ்ச்சியில் என்ன பேச போறீங்க? சீர்பெற்ற
6: செல்வம்.
0: செல்வம், சரி, பேசுங்க.
6: சிட்டிக்கு தேங்க

0: சூப்பர், அழகாக சொன்னீங்க. ஆனால் எங்களுக்கு தான் கொஞ்சம் தெளிவாக கேட்கல. உங்களுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் உண்டா, கம்மியான ஃப்ரெண்ட்ஸ் தான் உண்டா? கம்மி ஃப்ரெண்ட்ஸ் தானா? சரி, ஸ்கூலுக்கு எதில் போவீங்க? பஸ்ஸா, அல்லது வேன்லேயா, இல்லை வந்து பைக்லேயா, இல்லை நடந்தா?
1: டாடி கூட போ
0: டேடி கூட போவீங்களா? சரிம்மா, ஓகே. சரிம்மா, சூப்பராக பேசுனீங்க. நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு நன்றி.
1: நன்றி.

0: புதுமையான மாடல்களில் சோபா செட்டுகள், பீரோ, கட்டில், டைனிங் டேபிள் மற்றும் அனைத்து விதமான பர்னிச்சர்களுக்கும்
1: ஏஎம்பி ஜெய்ஹரன்கோ திங்கள் நகர் மற்றும் ஏஎம்பி பர்னிச்சர் மால் சுங்கான் கடை.
2: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. ஆர் எஸ் எம் சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. ஆர் எஸ் எம் சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும் நிபந்தனைக்கு உட்பட்டது.
3: நேர்களை, இது உங்கள் நினைவிற்கு. இன்று பிற்பகல் 12:50 நலமாய் வாழ்வும் மருத்துவ தொடரில் உலக உணவு பாதுகாப்பு தினம் குறித்த விழிப்புணர்வு தகவல்களை தருகிறார் குட்டக்குழி அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தின் ஆயுஷ் மருத்துவ ஆலோசகர் சி சைஃபா அவர்கள். கேட்டு பயன்பெறுங்கள்.
4: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில் ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை இலவச ஆலோசனை.

0: நாகர்கோவில்.
1: ராகுல், உன்னோட ட்ரீம் என்ன?
2: ஒரு டிகிரி படிக்கணும், ஐஏஎஸ் ட்ரை பண்ணனும்.
1: மேஷ் கன்னியாகுமரியில பிஏ பொலிட்டிக்கல் சயின்ஸ் கோர்ஸ் சூஸ் பண்ணு. இது ஒரு டீம்ட் யூனிவர்சிட்டிங்கறனால 60% ஐஏஎஸ் டீச்சிங் பேட்டர்ன ஃபாலோ பண்றாங்க.
0: மேஷ் கன்னியாகுமரி.
3: நேர்களை, இது உங்கள் நினைவிற்கு. இன்று பிற்பகல் 1:10 பூவையர் பூங்கா நிகழ்ச்சியில் பூச்செண்டாகும் பூவையர் வரிசையில் தொழில் முனைவோர் தலக்குளம் எஸ் பகவதி அம்மாள் அவர்களுடன் நேர்முகம். நமக்குள்ளே சாதனை பெண்மணி கேட்க தவறாதீர்கள். நேரம் காலை 10:52. பண்பலை 101 நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்நிகழ்ச்சி சிறுவர் குரல், சிறுவர்களுக்கான நேரலை நிகழ்ச்சி. குட்டீஸ் சுட்டீஸ் உங்களுக்காக தான் இந்த நிகழ்ச்சி காத்துட்டு இருக்கு. நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள நீங்கள் அழைக்க வேண்டிய நமது நிலைய தொலைபேசி எண்களை நோட் பண்ணிக்கோங்க, கால் பண்ணுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச பாட்டு, விடுகதை, திருக்குறள் இப்படி எதுவாக இருந்தாலும் எங்க கூட ஷேர் பண்ணுங்க. அழைக்க வேண்டிய நமது நிலைய தொலைபேசி எண்கள் 04652 என்ற முன் இணைப்பு எண்ணோடு, 2602400 என்ற எண்ணிற்கோ, 2702072 என்ற எண்ணிற்கோ அழைக்கலாம். உங்களுக்கான அலைபேசி எண் 8903257309. குட்டீஸ்களை, உங்களுக்காக இன்னொரு பாட்டு வருது. மாரி திரைப்படத்திலிருந்து அனிருத் ரவிச்சந்தர் இசையில் அவருடைய குரலோடு தனுஷின் குரலும் இணைகிறது. பாடலை கேட்கலாமா?

0: பாடலோடு நிறைவு பெற்றது இன்றைய சிறுவர் குரல் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் பங்கேற்ற குழந்தைகளுக்கு நிலையத்தின் சார்பாக நன்றிகள். இனி வருவது 11 மணிக்கான செய்திச் சுருக்கம். சென்னை அஞ்சல்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கான நடவடிக்கைகளுக்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். எல்லைப் பகுதிகளில் கண்காணிப்பு நடவடிக்கைகளை வலுப்படுத்த வேண்டும் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வலியுறுத்தியுள்ளார். டிஜிட்டல் சுகாதார கட்டமைப்பை உருவாக்க அரசு அர்ப்பணிப்புடன் செயல்படுவதாக மத்திய இணையமைச்சர் திருமதி அனுப்பிரியா பட்டேல் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவைத் தேர்தல் முடிவுகள் தற்போதைய அரசியல் மாற்றங்களுக்கு முக்கிய காரணியாக திகழ்கிறது என்று மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். அரசு மருத்துவமனைகளில் மருத்துவர்கள் மற்றும் பணியாளர்கள் சிகிச்சைக்கு வரும் பொதுமக்களிடம் மிகவும் பொறுப்புணர்வுடன் நடந்து கொள்ள வேண்டும் என்று மாநில வணிகவரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் அறிவுறுத்தியுள்ளார். அரசு மருத்துவமனைகளில் மருத்துவர்கள் பற்றாக்குறை வெகுவாக குறைந்துள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் 24 ஆண்டுகளுக்கு முன்பு பணியில் சேர்ந்த பொறியாளர்களில் முதற்கட்டமாக 300 பேருக்கு செயற்பொறியாளர் பதவி உயர்வு ஆணைகளை மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் வழங்கினார். வர்த்தக கண்காட்சி தொழில்துறை வளர்ச்சிக்கு உத்வேகம் அளிக்கும் என்று

0: மாநில குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில்துறை அமைச்சர் திரு மதன்ராஜ் தெரிவித்தார். திமுக ஆட்சியில் கிடப்பில் போடப்பட்ட திட்டங்களை விரைந்து செயல்படுத்த வேண்டும் என்று தமிழக அரசை அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் கொண்டுள்ளார். சிங்கப்பூரில் உள்ள இந்திய வம்சாவளியினரை இழிவுபடுத்தும் வகையில் சீனாவிலிருந்து செயல்படும் மூன்று சமூக வலைதளங்களை அந்நாட்டு அரசு தடை செய்துள்ளது. தமிழகத்தில் 14 மாவட்டங்களில் ஒரிரு இடங்களில் அடுத்த 5 தினங்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலான்பாத்தர் ஓபன் மல்யுத்த போட்டியில் நேற்று இந்தியா 2 தங்கம் 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. தைபே ஓபன் தடகள போட்டியில் மகளிர் 400 மீட்டர் தொடர் ஓட்டத்தில் இந்தியா தங்கப்பதக்கம் வென்று புதிய சாதனை படைத்துள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் இப்பொழுது முற்பகல் 11:02. நேர்களை இந்த நேரத்தில் நமது பண்பலையில் நாம் கேட்கலாம். எக்ஸூர்

சந்தோஷமா நம்ம குமரி பண்பலை நூற்றொன்று கேட்டுட்டு இருக்கோம். நேர்களை, உங்களுக்காக ஒரு சூப்பரான நிகழ்ச்சியை ஞாபகப்படுத்திடுறோம். உங்களுடைய விருப்ப பாடல்களை நம்ம குமரி பண்பலை நூற்றொன்று நீங்க கேட்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறீங்களா? அப்படின்னா உங்களுக்கு இப்போதே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குதுங்க. இன்னைக்கு சாயங்காலம் 4:10 நம்ம குமரி பண்பலை நூற்றொன்றுல இடம்பெறக்கூடிய எஸ்எம்எஸ் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில பங்கேற்கணும் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா இப்போதே அதுக்கான குறுஞ்செய்தியை அனுப்பலாமே. அனுப்ப வேண்டிய நம்முடைய பண்பலையின் அலைபேசி எண் உங்களுக்காக 94 42 43 02 43. என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த எண்ணிற்கு உங்களுடைய பெயர், உங்களின் ஊர், உங்களுக்கு பிடித்த பாடல், அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம், இந்த விவரங்களுடன் 94 42 43 02 43 இந்த அலைபேசி எண்ணிற்கு அனுப்பி எஸ்எம்எஸ் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடித்த பாடலை நம்ம குமரி பண்பலை நூற்றொன்றுல கேட்டு ரசிக்கலாம். இன்று மாலை 4:10 இடம்பெறும் எஸ்எம்எஸ் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சிக்காக இப்போதே ஆயத்தமாகுங்கள்.

0: நேரம் இப்பொழுது முற்பகல் 11:10 ஆகியாச்சு. நம்ம குமரி பண்பலை நூற்றொன்றுல இப்போது முதல் நண்பகல் 12 வரைக்கும் நாம கேட்டு பயன்பெறலாம் இந்திய குமரி பண்பலையோட நிகழ்ச்சிகள் பொது அறிவு நேரலை. பொது அறிவில் ஆர்வமுள்ள அன்பு நேயர்களே, போட்டித் தேர்வுக்கு ஆயத்தமாகும் இந்திய நேயர்களே, உங்களுக்காக தான் இந்த நிகழ்ச்சி. நம்ம கமல் பண்பலை நூற்றொன்றில் உத்வேகம் ஊட்டக்கூடிய சிறப்பு நிகழ்ச்சி இது. அறியாத வினாக்களின் விடைகளை அறிந்து கொள்ள, அறிந்த வினாக்களின் விடைகளை பகிர்ந்து கொள்ள, தன்னம்பிக்கையை ஊட்டக்கூடிய இந்த நிகழ்ச்சியில நீங்க பங்கேற்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறீங்களா அப்படின்னு அழைக்கலாம். நம்முடைய பண்பலையின் தொலைபேசி எண்கள் உங்களுக்காக 260-240 மற்றும் ஒரு எண் 290-7-22 முன் இழைப்பு எண் 04-652. நாங்க ரெண்டு பேர் ரெடியா இருக்கோம். கேள்வி என்ன அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டி நீங்களும் ஆயத்தமா இருப்பீங்க. இப்ப நேரடியா நிகழ்ச்சிக்கு போயிடலாமா?
1: போயிடலாம்.
0: நிகழ்ச்சி முதல் கேள்வி கேட்டுடலாமா?
1: கேட்கலாம்.
0: சரி, முதல் கேள்வி என்ன?
1: முதல் கேள்வி அதாவது டிஜி யாத்ரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்கு. இந்த டிஜி யாத்ரா இந்த ஆப் எங்க யூஸ் பண்றோம் அப்படின்னா, விமான நிலையங்கள்ல பயணிகள் பேப்பர்ஸ் எதுவும் இல்லாம, அதாவது ஐடி ப்ரூஃபோ டிக்கெட்டோ இல்ல போர்டிங் பாஸ் எதுவும் இல்லாம, வரிசையில காத்திருக்காம விரைவா செல்றதுக்காக இந்திய அரசு கொண்டு வந்த ஒரு டிஜிட்டல் பயண சேவை தான் இந்த டிஜி யாத்ரா ஆப். இப்போ நம்ம கேள்வி என்ன அப்படின்னா, வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி மக்களுக்கு சிறந்த சேவை

0: வழங்கியதற்காக மத்திய அரசு 2025 ஆண்டு இந்த டிஜி யாத்ரா ஆப்புக்கு ஒரு விருது வழங்கியிருக்காங்க. அது என்ன விருது? அதுதான் கேள்வி. கேள்வியை மறுபடியும் கேட்டலாமா?
1: கண்டிப்பா.
0: வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி மக்களுக்கு சிறந்த சேவை வழங்கியதற்காக டிஜி யாத்ரா திட்டத்திற்கு மத்திய அரசு வழங்கிய விருது என்ன? இதுதான் கேள்வி.
1: கேள்வி சொல்லிய

0: கேள்வி சொல்லியாச்சு. அந்த ஆப்னால என்ன பயன்பாடு இருக்குது அப்படிங்கறத நம்ம தெளிவா சொல்லியாச்சு. இப்ப நேர்கள் எல்லாம் தெரிஞ்சிருப்பாங்க, விடை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெடியா வந்துட்டாங்க. சந்திச்சிடலாமா? வணக்கம்.
1: வணக்கம்,
0: உங்க பேர் சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க? ஓகே, மதுரை இதுல இருந்து சண்முகசுந்தர் ஐயா பேசுறீங்க. விடை சொல்லிடலாமே. நல்ல முயற்சி, கேள்வி கேட்டோம் ஆர்வமா வந்தீங்க, தொடர்ந்து நிகழ்ச்சியை கேளுங்க. நன்றி. வணக்கம். வணக்கம்
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
0: நல்லா இருக்கும், நீங்க நலமா இருப்பீங்க? ஓகே, இதே உற்சாகத்தோட விடை சொல்லிடலாம். உங்களுக்காக அந்த கேள்வி ஒரு முறை நாங்க ஞாபகப்படுத்திடுறோம்.
1: வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி மக்களுக்கு சிறந்த சேவை வழங்கியதற்காக டிஜி யாத்ரா திட்டத்திற்கு மத்திய அரசு வழங்கிய விருது என்ன? மத்திய அரசு ஒரு அவார்டு கொடுத்திருக்காங்க, அந்த அவார்ட் பேர்
2: என்ன?
1: ஆமா, அதாவது போன வருஷம் 2025 இது வந்து இப்பதான் இந்த அவார்டு அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. நிறைய தொழில்நுட்பங்கள் பயன்படுத்துற இதுக்கெல்லாம் ஆப்புக்கு எல்லாமே இந்த அவார்டு கொடுத்துட்டு இருக்காங்க.
0: நேர்களே, நாம ஒரு கேள்வி கேட்டிருக்கோம், அந்த கேள்வி உங்களுக்காக மீண்டும் ஒரு முறை நாங்க ஞாபகப்படுத்திடுறோம்.
1: வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி மக்களுக்கு சிறந்த சேவை வழங்கியதற்காக டிஜி யாத்ரா திட்டத்திற்கு மத்திய அரசு வழங்கிய விருது என்ன? இதுதான் கேள்வி.
0: டிஜி யாத்ரா திட்டம் பத்தி எல்லாம் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோம், அதுவே ஒரு குழுவா வச்சுக்கிட்டு நம்ம நேர்கள்லாம் கண்டுபிடிச்சிடலாம். இந்த ஆப்புக்கு வந்து என்ன விருது கிடைச்சிருக்கு அப்படிங்கறத ஈஸியா கணிச்சிருப்பாங்க. இப்படி விடையை கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா உடனே இணைப்புல வரலாம், பதில சொல்லலாம். அதற்கு அழைக்க வேண்டிய பண்பையும் தொலைபேசி எண்களை உங்களுக்காக ஞாபகப்படுத்திடுறோம்.
1: 04652 என்ற முன் இணைப்பு என்னோடு 260240 என்ற எண்ணிற்கும் 290722 என்ற எண்ணிற்கும் அழைக்கலாம்.
0: உங்களுக்காக ஒரு அலைபேசி எண் கூட இருக்குது,
1: 8903257309.
0: சரி, இணைப்புல ஒரு நேயர் வந்துட்டாங்க, சந்திச்சிடலாமா? வணக்கம்.
1: வணக்கம்,
0: பார்வதி புரத்துல இருந்து உங்க பெயர் ஒருக்கா சொல்லுங்க.
1: ரேணுகா,
0: விடை தெரியுமா?
1: கரெக்டா பாதி வந்துட்டீங்க, ஆனா ஃபுல்லா சொல்லணும். கோல்ட் அவார்டு தான்.
0: என்ன கோல்டு? ஒரு பாதி கண்டுபிடிச்சிட்டீங்க, ஆர்வமான முயற்சிக்கு பாராட்டுகள். சூப்பரான ஒரு கண்டுபிடிப்பு, நன்றிமா.
1: நன்றி. அதாவது அந்த நேயர் வந்து அந்த விருதுல வந்து கோல்டு அவார்டு அப்படின்னு சொல்லிட்டாங்க, ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு இது இருக்கு, வார்த்தை இருக்கு, அது முக்கியமான ஒரு வார்த்தை.
0: சரி, அடுத்த நேயர் சொல்றாங்களாங்க, தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். ஒரு முறை வந்தாச்சு, அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். நன்றிங்க ஐயா, நன்றி. அதாவது எப்படியாவது நம்ம நிகழ்ச்சியில வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நேயர்கள்லாம் ரொம்பவே ஆர்வமா இருக்காங்க. சரி, அந்த விடை என்ன அப்படிங்கறத நம்ம நேயர்கள் கண்டுபிடிக்கட்டும். இப்ப அடுத்த கேள்வி கூட கேட்டுக்கலாம். ஏரிகளின் நகரம் என்று அழைக்கப்படும் பகுதி எது? ஏரிகளின் நகரம் என்று அழைக்கப்படும் பகுதி எது? இப்ப இரண்டு கேள்விகள் இருக்குது உங்களுக்கு. எந்த கேள்விக்கு கண்டுபிடிச்சாலும் இந்த பாட்டை கேட்டுக்கிட்டே நீங்க வந்து என்னவா விடை இருக்கும் சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருங்க. இந்த பாடலுக்கு அப்புறமா நம்ம தொடர்ந்து பேசலாம், அதுக்கான விடையை நம்ம பகிர்ந்துக்கலாம். சரி, என்ன பாடல் கேட்க போறோம் அப்படின்னா, கொம்பன் அப்படிங்கிற திரைப்படத்துல இருந்து உங்களுக்காக பாடல் வந்துகிட்டே இருக்கு. ஜி வி பிரகாஷ்குமாரின் இசையமைப்பில் ரா தனிக்கொடியின்

0: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் ஃபர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
1: 0% வட்டியில் ஈசி இஎம்ஐ உடன் ஃபர்னிச்சர் வாங்கிட மாஷா ஃபர்னிச்சர்லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
0: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி நாகர்கோவில்.
2: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி ஃபைனான்ஸில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ₹50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி ஃபைனான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
3: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான

0: காரணம். அதுவும் குறைவான கட்டணத்தில் ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
1: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
2: நேரம் இப்பொழுது முற்பகல் 11:22 ஆகியச்சு. நம்ம குமரி பண்பலை நூற்றிலிருந்து குமரி பண்பலையுடன் பொது அறிவு நேரலை நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கோம். நேயர்கள் கிட்ட இப்ப இரண்டு கேள்வி இருக்கு. இரண்டு கேள்விகள்ல விடை எந்த கேள்விக்கு சொல்ல போறாங்க அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்ப்போம். வருக, வணக்கம்.
3: வணக்கம். ராஜஸ்தான்.
2: ராஜஸ்தான்ல எந்த ஊர்ன்னு சொல்ல முடியுமா? என்னங்க சார்?
3: ஜெய்ப்பூர்.
2: ஜெய்ப்பூர் சொல்லிருக்கீங்களா? அதுல ஒரு மூணு எழுத்து மாத்தினா மட்டும் இன்னும் சரியான விடையா இருக்கும். சரி, ராஜஸ்தான் அப்படிங்கறது சரியான விடைதான். வாழ்த்துக்கள் ஐயா.
4: உங்க நேம் சொல்லுங்க.
2: ஓகேங்க சார், ஓகே. நன்றிங்க ஐயா, நன்றி. நிகழ்ச்சியில் இணையம் அடுத்த நேயர், வணக்கம்.
5: காலை வணக்கம்.
2: உங்க பெயர் சொல்லுங்க. உதய்பூர், ராஜஸ்தான் அப்படின்னு சொல்லிருக்கீங்க. ஏரிகளின் நகரம் அப்படின்னு சொல்லி அழைக்கக்கூடிய பகுதி அப்படிதானே? இன்னொரு கேள்வி கேட்டிருந்தோம், அதுக்கான விடை தெரியுமா? சரி, உங்களுக்காக அந்த கேள்வி மட்டும் ஒரு முறை நாங்க ஞாபகப்படுத்திடுறோம்.
4: வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி மக்களுக்கு சிறந்த சேவை வழங்கியதற்காக டிஜி யாத்ரா திட்டத்திற்கு மத்திய அரசு வழங்கிய விருது என்ன? இதுதான் கேள்வி. டிஜி யாத்ராங்கிறது இது ஒரு செயலிமா ஆப், சரியா? இந்த ஆப் வந்து நம்ம வந்து ஏர்போர்ட்ல யூஸ் பண்ணலாம், விமான நிலையத்துல நம்ம இந்த ஆப் யூஸ் பண்ணலாம். நம்மளோட ஆதார் கார்டு காமிக்கணும், போர்டிங் பாஸ் எடுக்கணும், நம்ம பிளைட் டிக்கெட் எல்லாம் காமிக்கணும் இல்லையா? அந்த மாதிரி எதுவுமே இல்லாம இந்த ஒரு ஆப்ப மட்டும் நீங்க டவுன்லோட் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா இது வந்து இந்த காமிச்சிட்டு நீங்க உள்ள போயிட்டே இருக்கலாம். கியூல எல்லாம் வெயிட் பண்ணணும் அவசியமே கிடையாது.
2: தொடர்ந்து நிகழ்ச்சியை கேளுங்க, இதுக்கான சரியான விடையை தெரிஞ்சுக்கலாம். நன்றி.
4: நன்றிமா, நன்றி.
2: சரி, ஏரிகளின் நகரம் அப்படின்னு சொல்லி அழைக்கக்கூடியது ராஜஸ்தானின் உதய்பூர் அப்படிங்கறது ரொம்ப ரொம்ப சரியான விடை. பிரம்மாண்டமான மற்றும் அழகிய செயற்கை ஏரிகளால் உதய்பூர் வந்து உலக புகழ் பெற்ற பகுதியா இருக்குது. நம்ம இந்திய திருநாட்டுல பார்த்தோம் அப்படின்னா மொத்தம் 22,361 ஏரிகள் இருக்குதா. இதுல வந்து 13,629 ஏரிகள் நம்ம தமிழ்நாட்டுல இருக்குது அப்படிங்கறத கெத்தா பெருமையா நம்ம சொல்லிக்கலாம்.
4: கண்டிப்பா.
2: ஏரிகளுடைய எண்ணிக்கையில நம்ம தமிழ்நாடு முன்னிலையில வகிக்கிறதுக்கு அழகிய ஏரிகளின் அடையாளமாட்ட உதய்பூர் வந்து திகழுது. ஏரிகளின் நகரம் என்று அழைக்கப்படும் பகுதி ராஜஸ்தானின் உதய்பூர். இப்போ ஒரு கேள்வி வந்து விடை பாதி சொல்லிட்டாங்க, அடுத்த நேயர் மீதி பாதிய சொல்றாங்களா அப்படிங்கறத பாக்கலாம். வணக்கம்.
4: வணக்கம்.
6: இனிய சகோதரி, இருவருக்கும் உற்சாகமான
2: சரிங்கய்யா, விடை சொல்லிடலாமா?
6: பிளாட்டினம் ஜகான்.
2: கோல்டுல இருந்து பிளாட்டினத்துக்கு போயாச்சுல்ல. இதுக்கு முன்னாடி ஒரு நேயர் வந்து அதுல பாதி வந்து சரியா சொன்னாங்க, தங்கம் அப்படின்னு சொல்லிட்டு. அதான் சொன்னோம், இப்ப தங்கத்துல இருந்து நம்ம ஐயா பிளாட்டினத்துக்கு போயாச்சே. உங்களுடைய முயற்சிக்கு பாராட்டுக்கள் ஐயா. நன்றி,
4: நன்றி.
2: அடுத்த ஒரு நேயர் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு அடுத்தது நம்ம விடையை பகிர்ந்துக்கலாம். வணக்கம்.
4: வணக்கம்.
7: வணக்கம்.
2: வணக்கம். உங்க பேர் சொல்லுங்கம்மா, எங்க இருந்து பேசுறீங்க?
4: தேசிய மின் ஆளுமை தங்க விருது. இ கவர்னஸ்னா அதாவது மின் இதுக்கு சொல்ல மின் ஆளுமை, அதுக்காக கொடுக்கப்படக்கூடிய ஒரு அவார்டு தான் இந்த நேஷனல் இ கவர்ன்ஸ் கோல்டு அவார்டு. சோ இந்த கேள்விக்கான பதில கொஞ்சம் நம்ம டீடைலா தெரிஞ்சுக்கலாம். இந்திய அரசின் நிர்வாக சீர்திருத்தங்கள் மற்றும் பொது குறை தீர்க்கும் துறையால் ஒவ்வொரு ஆண்டும் மின் ஆளுமையில் அதாவது இ கவர்ன்ஸ்

0: மிகச்சிறந்த டிஜிட்டல் கண்டுபிடிப்புகள் மற்றும் குடிமக்கள் சேவைகளுக்காக இந்த உயரிய விருது வழங்கப்படுது. இது ஏன் டிஜியாத்ராக்கு கொடுத்திருக்காங்க அப்படின்னா, டிஜியாத்ரா செயலிக்கு ஏர்போர்ட்ல பயணிகள் நீண்ட வரிசையில காத்திருப்பதை தவிர்க்க முக அங்கீகார தொழில்நுட்பம், அதாவது ஃபேஷியல் ரெகக்னேஷன் டெக்னாலஜி, இந்த ஆப்பை நம்ம டவுன்லோட் பண்றப்பே அது வந்து ஃபர்ஸ்ட் கேக்குறது நம்மளுடைய ஃபேஸ மட்டும்தான். சோ நம்மளுடைய ஃபேஷியல் ரெகக்னேஷனை வச்சு இது எல்லாத்தையுமே டவுன்லோட் பண்ணி நமக்கு கொடுத்துரும். நம்மளுடைய ஏர் டிக்கெட்டை கொடுத்துட்டோம் அப்படின்னா அதுவே போர்டிங் பாஸ் எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துரும். நம்ம ஏர்போர்ட்ல போய் கியூல நிக்கணும்னு அவசியமே கிடையாது. 5 செகண்ட்ஸ்ல நம்ம வந்து கான்டாக்ட்லெஸ் முறையில செக் இன் பண்ணிக்கலாம். ஏர்போர்ட்ல நம்மளுடைய ஃபேஸ் தான் இங்க ஐடி கார்டா யூஸ் பண்றோம்.
1: ஒரு நியூ டெக்னாலஜி இல்ல.
0: ஆமா, நம்ம இந்தியால வந்து ஒரு 38 ஏர்போர்ட்ல வந்து இந்த டிஜியாத்ரா ஆப்பை செயல்படுத்தலாம்.
1: சரி, ஒரு சுற்று 2 கேள்வி நம்ம முடிச்சிட்டோம். அடுத்த கேள்விக்கு நம்ம போயிடலாம். அடுத்த 2 கேள்வி உங்களுக்காக காத்திருக்குது. ஒரு கேள்வி நான் ஃபர்ஸ்ட் கேட்டுடுறேன். இந்தியாவின் முதல் பெண் ஐஏஎஸ் அதிகாரி என்ற சிறப்புக்குரியவர் யார்? இதுதான் ஒரு கேள்வி. இந்தியாவின் முதல் பெண் ஐஏஎஸ் அதிகாரி என்ற சிறப்புக்குரியவர் யார்? எப்படியே அடுத்த கேள்வியும் கேட்டுடலாமா?
0: கேட்டலாம். நேயர்களுக்கு 2 கேள்வி கேட்டு அவங்களுக்கு சாய்ஸ் கொடுத்துருவோம். 2வது கேள்வி என்ன அப்படின்னா, அமெரிக்க விண்வெளி ஆய்வு நிறுவனமான நாசா செவ்வாய் கிரக பரிசோதனைக்காக பூமியில் உருவாக்கிய செயற்கை வாழ்விடத்தின் பெயர் என்ன? அதாவது செவ்வாய் கிரகத்துல மனுஷங்க எப்படி வாழ முடியும் அப்படிங்கறத பூமியிலே ஒரு செயற்கையா உருவாக்கி அந்த இடத்துல வந்து ஒரு வருஷமா வாழ்ந்திருக்காங்க ஒரு 4 விண்வெளி வீரர்கள். சோ அந்த இடத்தோட பெயர் என்ன? அதுதான் கேள்வி. அமெரிக்க விண்வெளி ஆய்வு நிறுவனமான நாசா செவ்வாய் கிரக பரிசோதனைக்காக பூமியில் உருவாக்கிய செயற்கை வாழ்விடத்தின் பெயர் என்ன?
1: இணைப்புல ஒரு நேயர் வந்துட்டாங்க, சந்திச்சிடலாம். வணக்கம்.
0: வணக்கம், இணைப்புல இருக்கீங்க, பேசலாம்.
1: சரி, வணக்கம் நேயர்களை, உங்களுக்காக அந்த கேள்வி ஒரு முறை நாங்க ஞாபகப்படுத்திட்டோம். இந்தியாவின் முதல் பெண் ஐஏஎஸ் அதிகாரி என்ற சிறப்புக்குரியவர் யார் அப்படிங்கறது ஒரு கேள்வி.
0: இன்னொரு கேள்வி, அமெரிக்க விண்வெளி ஆய்வு நிறுவனமான நாசா செவ்வாய் கிரக பரிசோதனைக்காக பூமியில் உருவாக்கிய செயற்கை வாழ்விடத்தின் பெயர் என்ன?
1: விடை சொல்றதுக்கு இணைப்பில் வரும் நேயர் வணக்கம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க சார்.
2: வெற்றி செல்வன், தென் தாமரைக்குளம்.
1: ஓகே சார், விடை சொல்லிடலாமே.
2: அன்னராஜம் மல்கோத்ரா.
1: அன்னராஜம் மல்கோத்ரா அப்படிங்கறது சரியான விடை. வாழ்த்துக்கள், நன்றி.
0: நன்றி.
1: அன்னராஜம் மல்கோத்ரா அப்படிங்கிற சரியான விட, இந்தியாவின் முதல் பெண் இந்திய ஆட்சிப்பணி அதிகாரி ஐஏஎஸ் அப்படிங்கிற சிறப்பை பெற்றாங்க. கேரளாவின் ஆலப்புழா பகுதியை சேர்ந்தவங்க தான் இவங்க. 1989 வருஷம் பத்மபூஷன் விருதை பெற்ற சிறப்புக்குரியவங்க இவங்க. முதல்ல நம்ம தமிழ்நாட்டுல ராஜாஜி அவங்க முதலமைச்சரா இருந்த போது திருப்பத்தூர் மாவட்டத்துல துணை ஆட்சியரா பொறுப்பு வகித்தாங்க. கேள்வியும் பதிலும் மீண்டும் ஒரு முறை, இந்தியாவின் முதல் பெண் ஐஏஎஸ் அதிகாரி என்ற சிறப்புக்குரியவர் யார்? இதற்கான விடை அன்னராஜம் மல்கோத்ரா அவங்க. இப்ப நேயர்களுக்கு ஒரே ஒரு கேள்வி இருக்கு, அந்த கேள்வியை மட்டும் சொல்லிட்டு நம்ம ஒரு பாட்டு கேட்டுடலாம்.
0: கேட்கலாம். அமெரிக்க விண்வெளி ஆய்வு நிறுவனமான நாசா செவ்வாய் கிரக பரிசோதனைக்காக பூமியில் உருவாக்கிய செயற்கை வாழ்விடத்தின் பெயர் என்ன?
1: சரி, இதுக்கான விடை என்னவா இருக்கும் அப்படிங்கறத யோசிச்சுக்கிட்டே இந்த பாடலும் கேளுங்க. பாடலுக்கு அப்புறமா தொடர்ந்து பேசலாம். திருச்சிற்றம்பலம் திரைப்படத்திலிருந்து அனிருத் ரவிச்சந்தருடைய இசையமைப்பில் எழுதி பாடல் பாடியவங்க யாரு அப்படின்னா தனுஷ். பாடல் கேட்டுடலாம்.

0: நேரம் இப்பொழுது முற்பகல் 11:35 ஆகியாச்சு. நம்ம குமரி பண்பலை நூற்றுள்ள சூப்பரான நேயர்களோட பங்களிப்போடு கேட்டுட்டு இருக்கோம் குமரி பண்பலையுடன் பொது அறிவு நேரலை. இந்த நேரத்தில் நம்மோடு இணைப்பில் இணையும் அடுத்த நேர சந்திச்சிடலாம். வணக்கம். வணக்கம். வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க? ஓகேமா. பவானி சிங். பவானி ஸ்ரீயா? ஓகே, விடை சொல்லிருக்கீங்க. ஆனா நாங்க வந்து எந்த கேள்விக்கான விடையாங்க நீங்க
1: சொன்னீங்க?
0: அதிரடிப்படையா? அப்படி ஒரு கேள்வியே இல்லையே. ஒரு கேள்வி ஆல்ரெடி போயிட்டு இருந்துச்சு, இந்தியாவின் முதல் பெண் ஐஏஎஸ் அதிகாரி என்ற சிறப்புக்குரியவங்க யாருன்னு கேட்டிருந்தோம். அது கண்ணராஜம் மல்ஹோத்ரா அப்படிங்கிற சரியான விடை சொல்லிட்டாங்க. இப்போ உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி மட்டும் இருக்குது. அந்த கேள்வியை ஒரு முறை உங்களுக்காக ஞாபகப்படுத்திடுறோம்.
2: அமெரிக்க விண்வெளி ஆய்வு நிறுவனமான நாசா செவ்வாய் கிரக பரிசோதனைக்காக பூமியில் உருவாக்கிய செயற்கை வாழ்விடத்தின் பெயர் என்ன? இதுதான் கேள்வி.
0: சரி, உங்களுடைய ஆர்வமான பங்களிப்புக்கு வாழ்த்துக்கள். நன்றிமா.
2: நன்றிமா.
0: இணைப்பில் இணையும் அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம்.

0: உங்களுடைய இணைப்பு சரியா இல்ல, கொஞ்சம் சத்தமா பேசலாம். வானொலி போட்டிருந்தீங்கன்னா ஒலி அளவு குறைச்சு வச்சுட்டு பேசலாம். கேள்வி மீண்டும் நேர்களை உங்களுக்காக.
1: அமெரிக்க விண்வெளி ஆய்வு நிறுவனமான நாசா செவ்வாய் கிரக பரிசோதனைக்காக பூமியில் உருவாக்கிய செயற்கை வாழ்விடத்தின் பெயர் என்ன?
0: வணக்கம்.
2: கொட்டாரத்துல
0: இருந்து மகாராஜன் ஐயா சொல்லுங்க விடை. வாழ்த்துக்கள் சொல்லியாச்சு. இப்ப விடை கூடுதல் தகவல்கள் எல்லாம் பகிர்ந்துக்கலாம்.
1: ஆமா, அந்த இடத்தோட பேர் வந்து மார்ஸ் ஜூன் ஆல்பா.
0: ஓகே.
1: அதாவது நாசா வந்து ஒரு ஆண்டு கால பரிசோதனை திட்டத்திற்கு ஒரு பேர் வச்சிருக்காங்க. இந்த ஒரு ஆண்டு கால பரிசோதனை திட்டத்திற்கு அது என்ன பேர் அப்படின்னா, க்ரூ ஹெல்த் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் எக்ஸ்பிளனேஷன் அனலாக். அது இந்த திட்டம் வந்து கடந்த 2023 ஜூன் மாதம் 25 தொடங்கி 2024 ஜூலை மாதம் 6 வரை நடைபெற்றுச்சு. அதாவது இந்த திட்டத்துக்காக 4 விண்வெளி வீரர்கள் கிட்டத்தட்ட 378 அந்த செயற்கையா உருவாக்கப்பட்ட செவ்வாய் கிரகத்துல வாழ்ந்திருக்காங்க. எந்தவித வெளி உலக தொடர்பும் என்று முழுமையா அந்த இடத்துல இருந்திருக்காங்க. இந்த இது எங்க இருக்கு அப்படின்னா, டெக்சாஸ் மாநிலத்துல உள்ள நாசாவின் ஜான்சன் விண்வெளி மையத்தில் சுமார் 1700 சதுர அடி பரப்பளவில் இந்த செயற்கை தளம் அமைக்கப்பட்டிருந்திருக்கு. முக்கியமா இது வந்து 3D பிரிண்டிங் தொழில்நுட்பம் மூலம் செவ்வாய் கிரகத்தின் மண் போன்ற அமைப்பை கொண்டு வடிவமைக்கப்பட்டிருக்கு. எதிர்காலத்துல மனிதர்களை செவ்வாய் கிரகத்திற்கு அனுப்பும் போது அவர்களின் உடல் மற்றும் மனநலம் எப்படி இருக்கும் அப்படிங்கறத முன்கூட்டியே கணிக்க நாசா நடத்திய மிக முக்கியமான வரலாற்று சிறப்பு மிக்க ஆய்வு தான் இது.
0: சூப்பரா கூடுதல் தகவல்கள் எல்லாம் நம்ம பகிர்ந்துகிட்டோம். இப்ப நேயர்களுக்காக அடுத்த கேள்வி கேட்டுடலாமா? இப்ப நம்ம ட்ரெயின் எல்லாம் வருதுன்னா ரொம்ப தூரத்துல வர்றதுக்கு முன்னாடி அதனுடைய ஒரு அலர்ட்டா நம்மளுக்கு சத்தம் கேட்கும்ல, அந்த ஒலி அளவு எவ்வளவு டெசிபல் வரை இருக்குது அப்படிங்கறத கேள்வி. ரயிலின் ஹார்ன் ஒலி எவ்வளவு டெசிபல் வரை ஒலிக்கும் அப்படிங்கறதா நேயர்களே உங்களுக்கான கேள்வி. இதுக்கான விடைய நம்ம நேயர்கள் யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கு முன்னாடி எதனால நம்ம வந்து இவ்வளவு சத்தத்துல இருக்குது, அதாவது இப்ப காலையில நம்ம அமைதியா இருக்கும் போது நம்ம வீடு ரொம்ப தொலைவுல இருந்தாலும் ரயில்வே ஸ்டேஷன் வந்து பல கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கும், ஆனா ட்ரெயின் வர்ற சத்தம் நம்மளுக்கு கேட்கும்ல. அந்த இப்ப ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஏதோ ட்ரெயின் வந்திருக்கு, இந்த ட்ரெயின் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். எதனால இந்த ஒலி அந்த சத்தம் வச்சிருக்காங்க அப்படின்னா, ட்ரெயின் வந்து ரொம்ப ஃபாஸ்டா வரும் இல்லையா, அப்ப வந்து அந்த அந்த ட்ரெயின்ல நடக்க அந்த தண்டவாளத்துல சிலவங்க வந்து பகுதிகள்ல வந்து இருக்காது, கேட் இருக்காது இல்ல. ஆமா, அப்ப சில மக்கள் வந்து இல்ல நடந்து போவாங்க, இல்லைன்னா விலங்குகள் இருக்கும், பக்கத்துல வசிக்கக்கூடிய மக்களா இருக்கலாம், இல்லைன்னா சாலையில பயணம் செய்யக்கூடியவங்களா இருக்கலாம். இவங்களுக்கு எல்லாம் ஒரு அலாட்மெண்ட் கொடுக்கக்கூடிய வகையில தான் அவ்வளவு டெசிபல் சத்தத்துல வந்து வச்சிருக்காங்க. அது என்ன டெசிபல் அப்படிங்கறதா நேயர்களுக்கான கேள்வி. ரயிலின் ஹார்ன் ஒலி எவ்வளவு டெசிபல் வரை ஒலிக்கும்? இதுக்கான விடையை கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா உடனே இணைப்புல வரலாம். இப்போது இணைப்பில் இணையும் ஒரு நேர சந்திச்சிடலாம். வணக்கம்.
3: வணக்கம்.
0: திட்டவிளையிலிருந்து சாஜித் ஐயா, விடை சொல்லிடலாமே. 96 சொல்லிருக்கீங்க. அந்த 120 உள்ள, ஆனா அதை தாண்டி இன்னும் அதிகமான அளவு அப்படிங்கிற ஒரு குளூவா வச்சுக்கலாம். உங்களுடைய ஆர்வமான பங்களிப்புக்கு வாழ்த்துக்கள் ஐயா. நன்றி.
1: நன்றி.
0: நல்ல முயற்சி பண்றாங்க நம்ம நேயர்கள்லாம் கேள்வி கேட்ட உடனேயே. ரயிலின் ஹார்ன் ஒலி எவ்வளவு டெசிபல் வரை ஒலிக்கும் அப்படிங்கறது நேயர்களே உங்களுக்கான கேள்வி. சரி, நம்ம வந்து இந்த ஒலி வந்து எத்தனை கிலோமீட்டர் வரைக்கும் கேட்கும் அப்படின்னா, 4-5 டிஸ்டன்ஸ் வரைக்கும் அந்த ஒலி வந்து அவ்வளவு சவுண்டா வந்து கேட்குமா? கேள்வி மீண்டும் ஒரு முறை. ரயிலின் ஹார்ன் ஒலி எவ்வளவு டெசிபல் வரை ஒலிக்கும்? விடை சொல்றது கிணைப்பில் வரும் நேயர். வணக்கம்.
1: வணக்கம்.
4: வணக்கம்.
0: உங்க பேர் சொல்லுங்கம்மா, எங்க இருந்து பேசுறீங்க?
4: என்ன
0: வகுப்பு படிக்கிறீங்க? 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க. இன்னைக்கு லீவு நாள், இணைப்புல வந்தாச்சு, பதில் சொல்லிடலாமா?
4: சொல்லுங்களேன். 106 வரை.
0: 110 வரை.

0: சூப்பரான முயற்சி பண்ணிருக்கீங்க, தொடர்ந்து நிகழ்ச்சியை கேளுங்கம்மா. வாழ்த்துக்கள், நன்றி.
1: நன்றி.
0: ரயிலின் ஹார்ன் ஒலி எவ்வளவு டெசிபல் வரை ஒலிக்கும்? சரி, நேயர்களுக்கு இன்னொரு கேள்வி கூட கேட்டுடலாமா?
2: கேட்கலாம். இந்தியாவின் மற்றும் உலகின் மிக நீளமான நதி உல்லாச கப்பல் சேவையின் பெயர் என்ன? யூஸ்வலா கப்பல் அப்படின்னா நம்ம எல்லாருமே கடல்ல போகணும் நினைப்போம் இல்லையா, ஆனா இது வந்து நதியில போகக்கூடிய உல்லாச கப்பல், ரிவர் க்ரூஸ். அந்த ரிவர் க்ரூஸோடைய பெயர் என்ன, அதுதான் கேள்வி. இந்தியாவின் மற்றும் உலகின் மிக நீளமான நதி உல்லாச கப்பல் சேவையின் பெயர் என்ன?
0: இப்ப நேர்கள்ட்ட இரண்டு கேள்விகள் இருக்குது, இணைப்புல வர்றாங்க, எந்த கேள்விக்கு பதில் சொல்றாங்க தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
2: மற்றும் உலகின் மிக நீளமான நதி உல்லாச கப்பல் சேவையின் பெயர் என்ன?
0: வணக்கம். சரி, இரண்டு கேள்விக்கான விடையும் நம்ம நேயர்கள் யோசிச்சுக்கிட்டே இருக்கட்டும். இந்த பாடலை கேட்டுக்கிட்டே உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்கு. தனிஷ் தனுஷ் அறிவு இவங்களுடைய குரல்கள்ல, தனுஷின் வரிகள்ல, இட்லி கடை திரைப்படத்திலிருந்து இது ஒரு பாடல்.

0: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
1: பிரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
2: நேர்களே, ஈகோ முக்கியமா அன்பு முக்கியமா அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம் இல்லையா? தப்பே பண்ணலனாலும் ரிலேஷன்ஷிப்காக இறங்கி போய் சாரி கேட்கிறப்ப கண்டிப்பாக அந்த நேரத்தில் ஒரு மாற்றம், ஒரு மேஜிக்கல் மூமெண்ட் நம்ம எல்லாருக்குமே நடந்திருக்கோம். ஸோ அதை பற்றி தான் இன்னைக்கு பிற்பகல் 3:00 தேநீர் நேரத்தில் என் கூட நீங்கள் ஷேர் பண்ண போறீங்க. சாரி என்ற ஒற்றை வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுத்திய மாற்றம் என்ன அப்படிங்கிற தலைப்பில் நிகழ்ச்சியில பங்கேற்க நீங்கள் அழைக்க வேண்டிய நமது நிலைய தொலைபேசி எண்களை நோட் பண்ணிக்கோங்க. 0465 என்ற முன் இணைப்பு எண்ணோடு 2602 என்ற எண்ணிற்கும், 2907 என்ற எண்ணிற்கும் அழைக்கலாம்.
3: நேரம் இப்பொழுது 11:49 ஆகியாச்சு. சூப்பரா, நம்ம நேர்களோட பங்களிப்போடு நம்ம குமரி பண்பலை நூற்றிலிருந்து கேட்டுட்டு இருக்கோம். குமரி பண்பலையுடன் பொது அறிவு நேரலை. நேயர்கள் கிட்ட இப்ப 2 கேள்விகள் இருக்குது. ஒரு கேள்வி என்னன்னா, ரயிலின் ஹார்ன் ஒலி எவ்வளவு டெசிபல் வரை ஒலிக்கும் அப்படிங்கறது ஒரு கேள்வி.
2: இன்னொரு கேள்வி, இந்தியாவின் மற்றும் உலகின் மிக நீளமான நதி உல்லாச கப்பல் சேவையின் பெயர் என்ன? அதுதான் கேள்வி.
3: இந்த 2 கேள்விக்கான விடையை கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா உடனே இணைப்புல வரலாம். உங்களுக்காக நம்முடைய பண்பலையின் தொலைபேசி எண்கள் 2602 மற்றும் ஒரு எண் 2907 முன் இணைப்பு எண் 04652 அலைபேசி எண்
2: 8903257309
3: இணைப்பில் இணையும் அன்புநேயர் வணக்கம்.
2: வணக்கம்.
4: வணக்கம்.
2: பார்வதிபுரம் ரேணுகா, ஆல்ரெடி சொல்லிட்டீங்களே நீங்க. மீதி பாதியை ஃபில் பண்ணலாம்னு வந்துட்டீங்களா?
3: அந்த கொஸ்டின் முடிஞ்சு போச்சு.
2: மற்ற நேருக்கு வாய்ப்பு கொடுத்துடலாமா? சரி சொல்லுங்க, உங்க விடை என்னன்னு சொல்லுங்க பாப்போம். கங்கா விலாஸ். இதுலயும் நீங்க பாதி சொல்லிட்டீங்க. முன்னாடி உள்ள 2 இன்ஷியல மறந்துட்டீங்களே. அச்சோ, ஃபீல் பண்ணாதீங்க.
3: வணக்கம். கேள்வி உங்களுக்காக, ரயிலின் ஹார்ன் ஒலி எவ்வளவு டெசிபல் வரை ஒலிக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி. இன்னொரு இது பாதி ஆன்சர் சொல்லிருக்காங்க.
2: இந்தியாவின் மற்றும் உலகின் மிக நீளமான நதி உல்லாச கப்பல் சேவையின் பெயர் என்ன? சோ இந்த கேள்விக்காக கங்கா விலாஸ் அப்படிங்கிற பாதி ஆன்சரை சொல்லிட்டாங்க.
3: வணக்கம்.
2: எம்வி இன்ஷியல் மட்டும் சொல்றது யாரு?
3: இவங்க ஏற்கனவே இணைப்புல வந்துட்டாங்க. இருந்தாலும் இந்த நிகழ்ச்சிக்கு மேல நம்ம நேயர்களுக்கு தனி பிரியம் தான்.
2: இதுதான் அந்த கேள்விக்கான பதில். சோ இந்த கேள்விக்கான ஆன்சர் கூடுதல் தகவலை நாம தெரிஞ்சுக்கலாம். இந்த பிரம்மாண்ட சொகுசு உல்லாச கப்பல் சேவையை கடந்த 2020

0: 1963 ஆண்டு ஜனவரி மாதம் 13 தேதி நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் வாரணாசியில தொடங்கி வச்சாங்க. இந்த கப்பல் சுமார் 51 நாட்களில் 3200 கிலோமீட்டர் தூரத்தை கடந்து சாதனை படைச்சிருக்கு. அதாவது இது ஃபுல்லாவே நதியிலேயே டிராவல் பண்ணிருக்கு. உத்தரப்பிரதேசம் வாரணாசியில தொடங்கி பீகார், ஜார்க்கண்ட், மேற்கு வங்கம் வழியாக பங்களாதேஷ் நாட்டிற்குள் நுழைந்து அங்கிருந்து மீண்டும் இந்தியாவின் அசாம் மாநிலம் திப்ருகர் வந்து அடையுது. இந்த ஒரே பயணத்துல கங்கை, பாகிரதி, ஹுக்லி, மேக்னா மற்றும் பிரம்மபுத்திரா உள்ளிட்ட 27 நதி அமைப்புகளின் வழியாக இக்கப்பல் பயணிக்குது. அது மட்டும் இல்ல, வழியில உள்ள வரலாற்று சிறப்பு மிக்க 50 மேற்பட்ட சுற்றுலா தலங்கள் மற்றும் உலக பாரம்பரியம் மிக்க இடங்களை இணைக்கும் வகையில இந்த கப்பலுடைய சுற்றுத்தலம் வந்து அமைக்கப்பட்டிருக்கு. ஆமா, எல்லா நதியிலும் டிராவல் பண்ணிட்டு வந்தாச்சு. கேள்வியின் பதிலும் இன்னொரு முறை, இந்தியாவின் மற்றும் உலகின் மிக நீளமான நதி உல்லாச கப்பல் சேவையின் பெயர் என்ன? எம்வி கங்கா விலாஸ்.
1: அட்டகாசமா போயிட்டு இருக்கக்கூடிய நம்ம நிகழ்ச்சியில அடுத்து பேசக்கூடிய நேர சந்திச்சிடலாம். வணக்கம்.
0: வணக்கம்.
1: அமைதியாக இருக்கும் தங்களின் பெயரை சொல்லலாமா? என்னங்கய்யா?
0: கிருஷ்ணன் கோயில இருந்து சுரேஷ்.
1: ஓகே சார், விடை சொல்லிடலாமா?
2: 120
1: ஒரு பாதி கரெக்ட்.
0: நாங்க குத்து மதிப்பா சொல்லிட்டோம்.
1: அப்படி இன்னும் கொஞ்சம் அதுக்கு கீழே குறைங்க பாப்போம்.
0: எந்த பாதின்னு கேக்குறாங்க.
1: 120 அப்படின்றது சரியான விடை. வாழ்த்துக்கள் ஐயா. நன்றி நன்றி
0: நன்றி.
1: ஓகே, ரயிலுடைய இந்த ஹார்ன் ஒலி வந்து 120 to 140 டெசிபல் வரை வந்து ஒலியை உருவாக்குது. இந்த சத்தம் வந்து ரொம்ப அதிகமா கேட்கும், அதாவது 4 to 5 kilometers வரைக்கும் கேட்கக்கூடிய வகையில அமைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். இதுல வந்து நம்ம அந்த ஹார்னை வந்து அழுத்தும் போது அந்த அழுத்தக்கூடிய காற்று, அதாவது ஏர் பிரஷர் வந்து ஒலியாக மாறி ஒரு பெரிய சத்தத்தை உருவாக்குது. இந்த ஹார்ன் வந்து 140 டெசிபல் வரை சத்தத்தை உருவாக்கும். இது வந்து தொலைவில் உள்ளவங்களுக்கு நம்ம சொன்ன மாதிரி ஒரு எச்சரிக்கையாக இருக்கும்படி ஒரு ஒலிய அலாட்மெண்ட் மாதிரி அறிவுறுத்துது. ஓகே, கேள்வியின் பதில் மீண்டும் ஒரு முறை, ரயிலின் ஹார்ன் ஒலி எவ்வளவு டெசிபல் வரை ஒலிக்கும்? இதற்கான விடை 120 to 140 டெசிபல் வரை ஒலியை உருவாக்கும். இது வந்து வெறும் சத்தம் மட்டும் அல்ல, இல்ல உயிர்களை பாதுகாக்கும் ஒரு பாதுகாப்பு எச்சரிக்கை அப்படிங்கறத சொல்லிடலாம். நேயர்களுக்காக அடுத்த கேள்வி கேட்டுடலாமா?
0: கேட்கலாம். இந்தியாவில் அழியும் தருவாயில் உள்ள பழங்குடியின மொழிகளை பாதுகாப்பதற்காக மத்திய அரசால் அறிமுகப்படுத்தப்பட்ட புதிய AI தளத்தின் பெயர் என்ன? அதாவது நிறைய அந்த ட்ரைபல் லாங்குவேஜஸ் இல்ல, அவங்களுடைய மொழிகள்லாம் இப்ப அழிஞ்சிட்டே வருது. சோ அந்த மொழி அழியக்கூடாது அப்படிங்கறதுக்காக நம்மளுடைய மத்திய அரசு நிறைய முயற்சிகள் எடுத்து வருது. அதுக்காக ஒரு AI தளம் உருவாக்கப்பட்டிருக்கு. அந்த தளத்துடைய பெயர் என்ன? இதுதான் கேள்வி. இந்தியாவில் அழியும் தருவாயில் உள்ள பழங்குடியின மொழிகளை பாதுகாப்பதற்காக மத்திய அரசால் அறிமுகப்படுத்தப்பட்ட புதிய AI தளத்தின் பெயர் என்ன?
1: இந்த கேள்விக்கான பதில் என்னவா இருக்கும் அப்படிங்கறத இந்த பாடலை கேட்டுட்டு யோசிக்கலாம். டான் திரைப்படத்திலிருந்து அனிருத் ரவிச்சந்தருடைய இசையமைப்பில் அனிருத் ரவிச்சந்தர், ஜொனிட்டா காந்தி இவங்களுடைய குரல்களில், சிவகார்த்திகேயன் வரிகளில் இதோ பாடல்.

0: பொது அறிவு நேரலை நிகழ்ச்சி இது. நேயர்களுக்காக ஒரு கேள்வி கேட்டிருந்தோம், இப்ப நேரம் நெருங்கியாச்சு, அதனால நம்மளே பதிலும் கேள்வியும் பதிலும் சொல்லிடலாம்.
1: கேள்வி என்ன கேட்டிருந்தோம் அப்படின்னா, இந்தியாவில் அழியும் தருவாயில் உள்ள பழங்குடியின மொழிகளை பாதுகாப்பதற்காக மத்திய அரசால் அறிமுகப்படுத்தப்பட்ட புதிய ஏஐ தளத்தின் பெயர் என்ன? ஆதிவாணி. ஆதிவாணி அப்படிங்கறதா அதனுடைய பெயரு.
0: சரி,
1: கூடுதல் தகவல்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்தியாவில் உள்ள பழங்குடியின மக்களின் மொழிகள், கலை மற்றும் கலாச்சார ஆவணங்கள் காலப்போக்கில் அழிந்து விடாமல் டிஜிட்டல் தொழில்நுட்பம் மற்றும் செயற்கை நுண்ணறிவு மூலம் அடுத்த தலைமுறைக்கு சொல்லுவதே இந்த திட்டத்துடைய முதன்மையான நோக்கமாகும். இதை யார் உருவாக்கியிருக்காங்க அப்படின்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் டிரைபல் அஃபேர்ஸ் மற்றும் ஐஐடி டெல்லி இரண்டு சேர்ந்துதான் இந்த தளத்தை உருவாக்கியிருக்காங்க. முக்கியமா சந்தாலி, முந்தாரி, கோம்பி போன்ற எழுத்து வடிவம் குறைவாக உள்ள வாய்மொழி மரபாக மட்டுமே இருக்கக்கூடிய மொழிகளை துல்லியமா புரிஞ்சுக்கிட்டு மற்ற இந்திய மொழிகளுக்கு மொழிபெயர்க்க இந்த ஏஐ உதவுதான். இந்தியாவின் பழமையான மற்றும் அரிய பழங்குடியின மொழிகளுக்கு டிஜிட்டல் உலகில் மறுவாழ்வு கொடுக்கும் ஒரு புரட்சிகரமான தொழில்நுட்பம் தான் இந்த ஆதிவாணி அப்படிங்கிற செயலி.
0: ஓகே, கேள்வியும் பதிலும் பகிர்ந்தாச்சு. நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். நேயர்களே, இதுவரை நம்ம குமரி பண்பலை 101 குமரி பண்பலையுடன் பொது அறிவு நேரலை நிகழ்ச்சி கேட்டோம். இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற நேயர்களுக்கும், பங்கு கொள்ள முயற்சித்த மற்றும் நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த அனைத்து அன்பு நேயர்களுக்கும் நிலையத்தின் சார்பாக நன்றி. இதுவரை நிகழ்ச்சியில் கேள்வி கணைகளோடு உங்களோடு உரையாடி மகிழ்ந்தவர்கள்
1: எஸ் முத்து ஆனந்தி,
0: ஸ்ரீ நிர்த்தியா.
2: மனதின் குரலாக,
3: சிரிப்பின் மகிழ்வாக,
2: ஆனந்தத்தின் நிறைவாக
3: என்றும் உங்களோடு இணைந்திருப்பது
2: குமரி பண்பலை 101.
0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலியில் எம் குமரி பண்பலை 101. நேரம் இப்பொழுது நண்பகல் 12 மணி. நிகழ்ச்சி நிரல் கேட்கலாம். விளம்பரத்தை தொடர்ந்து
4: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
5: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி,
4: 0% வட்டியில் ECEMI உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
5: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி நாகர்கோவில்.

நமது பண்பலை நிகழ்ச்சி நிரல் கேட்கலாம். இன்று இடம்பெறும் நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு. இன்று பகல் 12:10 மனம் நனையும் மதுரமழை. இது தேரல் சுவையில் சாரலிசை. 12:50 நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் உலக உணவு பாதுகாப்பு தினம் குறித்த விழிப்புணர்வு தகவல்களை தருகிறார் குட்டக்குழி அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தின் ஆயுஷ் மருத்துவ ஆலோசகர் சி ஷைஃபா அவர்கள். 12:55 திரை இசை. பிற்பகல் 1 மணிக்கு செய்தி தெரியுமா? 1:10 பூவையர் பூங்கா. பூச்செண்டாகம் பூவையர் வரிசையில் தொழில் முனைவோர் தலக்குளம் எஸ் பகவதியம்மாள் அவர்களுடன் நேர்முகம். நமக்குள்ளே சாதனை.

பெண்மணி ஆகியன இடம்பெறும். 1:55 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள், 2:15 திரை இசை, 2:55 வானிலை அறிக்கை, 3:02 தேநீர் நேரம். இதில் சாரி என்ற ஒற்றை வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுத்திய மாற்றம் குறித்து நேரலையில் நேயர்கள் பங்கேற்று பேசி சிறப்பிக்கலாம். மாலை 4:02 வானிலை அறிக்கை. அதனைத் தொடர்ந்து ஆகாஷ்வாணி தனது 90வது ஆண்டு கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக அகில இந்திய வானொலி குமரி பண்பலை 101 மாவட்ட அளவில் நடத்திய கட்டுரை போட்டியில் வானொலி ஒரு வரப்பிரசாதம் எனும் தலைப்பில் 2 பரிசு பெற்ற தென் திருவிதாங்கூர் இந்து கல்லூரியின் மாணவி சி மேபல் அவர்களின் உரை கேட்கலாம். தொடர்ந்து எஸ்எம்எஸ் உங்கள் சாய்ஸ். 5:02 கிசான் விகாஸ் பத்ரா திட்டம் உரையாடல். தொடர்ந்து முல்லைச்சரம், அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள துறை இசைச்சரம் இடம்பெறும். மாலை 6:00 நிகழ்ச்சி நிரல். 6:10 சேவை செய்திகள். 6:15 திரையின் 1, 6:20 மல்லிசை, 6:40 திரை இசை. இரவு 7:00 இன்னிசை நேரம். 7:10 நாகப்பட்டினம் மாவட்ட செய்திகள். எழுதியவர் என் செல்வன் ஜெபராஜ் அவர்கள். 7:25 உழவர் உலகம், உழவர்களுக்கான அறிவிப்புகள். இதில் உழவருக்கு ஒரு சிந்தனை, கிராமப்புற குளங்களும் வேளாண் பணிகளும் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் தாளக்குடி மகாராஜ பிள்ளை அவர்கள். அமுத சுரபி, இதில் உலக உணவு பாதுகாப்பு தினம் உரையாடல். நொடிகளில் சில நுட்பங்கள், கறவை மாடுகளில் ஏற்படும் மடிவீக்க நோய் தகவல்களை தருகிறார் கால்நடை நோய் புலனாய்வு பிரிவு கால்நடை உதவி மருத்துவர் ஜெப கில்லாரி அவர்கள்.

நேயர்களை இன்று இரவு 8 மணிக்கு செய்தி அறிக்கை இடம்பெறும். 8:05 பட்டாம்பூச்சிகள் சிறுவர் நேரலை, 8:30 9:15 9:30 திரை இசை இடம்பெறும். இன்று இரவு 10 மணிக்கு ரவிவாசரி அகில பாரத சங்கீத சபா, இதில் விதுஷி டாக்டர் மந்தா சுதாராணி அவர்களின் பாட்டு இடம்பெறும். பதினோரு மணிக்கு மனசு மயங்கும் திரை இசை, நள்ளிரவு 12 மணி முதல் நாளை அதிகாலை 5 மணி வரை விடியும் வரை திரை இசை, நாளை அதிகாலை 5 மணி முதல் 6 மணி வரை மங்கள நாதம். நேயர்களை, இதுவரை நம்ம குமரி பண்பலை நூற்றோனிலிருந்து நிகழ்ச்சி நிரல் கேட்டோம். இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள் கேட்கலாம். டெல்லியிலிருந்து அஞ்சலாக.

0: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
1: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.

நேயர்களுக்காக நம்ம குமரி பண்பலை நூற்றொன்றில் இடம்பெறக்கூடிய ஒரு நிகழ்ச்சியை ஞாபகப்படுத்திடுறோம். இன்று பகல் 12:50 நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடர் இடம்பெறுது. இதுல உலக உணவு பாதுகாப்பு தினம் குறித்த விழிப்புணர்வு தகவல்களை தர்றாங்க. குட்டக்குழி அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தின் ஆயுஷ் மருத்துவ ஆலோசகர் சி சைஃபா அவர்கள். நிகழ்ச்சியை கேட்டு பயன்களை பெறலாமே. நமது குமரி பண்பலை நூற்றொன்றிலிருந்து மனம் நனையும் மதுரமழை, இது தேரல் சுவையில் சாரல் இசை கேட்டுட்டு இருக்கோம். மென்மையாய் மலர்ந்து வளர்ந்து ஒளி வீசும் முத்து போல் இதமாய் அன்பு தொழிர்விட்ட உள்ளம், முத்தமிழில் அன்பு மொழியில் இனிய இசையில் முத்தாய்ப்பாய் இசைக்கிறது. பி சுசீலாவின் குரலில், எம் எஸ் விஸ்வநாதனின் இசையமைப்பில், கவிஞர் கண்ணதாசனின் வரிகளில், ராமு திரைப்படத்திலிருந்து பாடல்.

இனிமையப்படுத்துறோம் நேயர்களே. மங்கையரை உங்களுக்காக ஒரு சூப்பரான நிகழ்ச்சி இன்னைக்கு நம்ம குமரி பண்பலை நூற்றொன்றுல பகல் 1:10 கேட்கலாம். பூவையர் பூங்கா. இதில் பூச்செண்டாகும் பூவையர் வரிசையில் தொழில் முனைவோர் தலக்குளம் எஸ் பகவதி அம்மாள் அவர்களுடன் நேர்முகம், நமக்குள்ளே சாதனை பெண்மணி ஆகியன கேட்டு மகிழலாம்.

கன்னியாகுமரி பண்டலை நூற்றொன்றின் மனம் நனையும் மதுரமழை. இது தேரல் சுவையில் சாரலிசை கேட்டுட்டு இருக்கோம். புன்னகை விலை மதிப்பற்ற செல்வம், கவலைகளை மறக்கச் செய்யும், அனைவரையும் மகிழ்ச்சியில் திளைக்க செய்யும். அதனால்தான் தன் வெளியெதிரில் புன்னகையோடு காட்சியளிக்கும் இவர் நம் கவிமகனின் உள்ளத்தில் தெய்வமாய் பரிணமிக்கின்றாரோ? பாபு திரைப்படத்தின் பாடல், வாலியின் வரிகளில் டி எம் சவுந்தரராஜன், எஸ் ஜானகியின் குரல்களில் எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைத்துள்ள பாடல் இதோ.

0: மங்கள அணிகலன்கள் சூட்டி மங்களமாய் வாழ்வு வாழ பெண்மையின் உயர் மாண்பை பெற்றேன். மன்னவனே, உன் தயவால் உன் வருகைக்காக காத்திருக்கும் காலத்திலும் மழலையின் வரவால் மகிழ்ச்சி ஊற்றேன். நினைவுகள் நிழலாட அன்று என் நிகழ்வுகளையும் எண்ணி பார்க்கும் என் மனம் இன்று இசையாய் எடுத்துரைக்கின்றது தன் நினைவுகளை. பார்த்தால் பசி தீரும் திரைப்பட பாடல் கவிஞர் கண்ணதாசனின் வரிகளில் விஸ்வநாதன் ராமமூர்த்தியின் இசையமைப்பு. பாடலை பாடியவர் பி. சுசீலா.
1: மெல்லினமாம்
2: இடையினமாம்
1: இடையினமாம்.

நேயர்களே, உங்களுக்காக நம்ம குமரிப்பம்பளை நூற்றோட்டின் சூப்பரான ஒரு நேரலை நிகழ்ச்சியை ஞாபகப்படுத்திடுறோம். நம்முடைய வாழ்க்கையில பல நேரங்கள்ல பலர்கிட்ட சாரி அப்படிங்கிற வார்த்தையை கேட்டிருப்போம் இல்லையா? அதை பத்தி தான், இந்த ஒற்றை வார்த்தையில உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுத்திய மாற்றம் குறித்து தான் இன்றைய தேநீர் நேரம் நேரலை நிகழ்ச்சியில நீங்க பங்கேற்று பேச போறீங்க. மீண்டும் ஒரு முறை, இன்றைய தேநீர் நேரம் நிகழ்ச்சியில் சாரி என்ற ஒற்றை வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுத்திய மாற்றம் குறித்த கருத்துக்களை பகிர்ந்து

இதுக்கெல்லாம் நேரலை. நம்ம குமரி பண்பலை நூற்றிலிருந்து மனம் நனையும் மதுரமழை, இது தேரல் சுவையில் சாரலிசை நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கோம். புது வரவாய் பூவையவள் ஒளி தீபம் ஏற்றும் வேளை இது. நீலவானில் ஒளி வீசும் அழகிய முழு நிலவு போல் ஜொலிக்கும் மங்கையே, உன் செங்கமல பாதங்களால் அடியெடுத்து இல்லம் தேடி வர இனிமையுடன் வரவேற்று இசைக்கின்றேன் இனிய கானம். புகுந்த வீடு திரைப்படத்திற்காக பாடலை பாடியவர்கள் ஏ.எம். ராஜா, ஜிக்கி. இசையமைத்திருக்காங்க சங்கர் கணேஷ். கவிஞர் வாலியின் வரிகளில் இதோ பாடல்.

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று இரவு 7:30 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் உழவருக்கு ஒரு சிந்தனை. கிராமப்புற குளங்களும் வேளாண் பணிகளும் தாளக்குடி ஏ மகராஜ பிள்ளை அவர்களுடன் நேர்முகம். அமுத சுரபி உலக உணவு பாதுகாப்பு தினம் உரையாடல். நொடிகளில் சில நுட்பங்கள். இதில் கறவை மாடுகளில் ஏற்படும் மடிவீக்க நோய். நாகர்கோவில் கால்நடை நோய் புலனாய்வு பிரிவு கால்நடை உதவி மருத்துவர் ஜெப ஹிலாரி அவர்கள் வழங்கும் தகவல்கள் ஆகியன ஒலிபரப்பாகும்.

மனதில் நிழலாட கனவின் வடிவம் நிஜத்தில் தென்பட எண்ணி பார்க்கும் மனம் எடுத்துரைக்க விளைகின்றதோ? நாளை நமதே திரைப்பட பாடல் பாடியவர்கள் பி சுசீலா, கே ஜே யேசுதாஸ், எம் எஸ் விஸ்வநாதனின் இசையமைப்பில் பாடலை எழுதியவர் கவிஞர் வாலி.

0: நேயர்களே, இதுவரை நமது குமரி பண்பலை 101 நம் மனித நிலத்தை இனிமையான திரைப்பட பாடல்களின் தொகுப்பினை கேட்டோம். மனம் நனையும் மதுரமழை, இது தேரல் சுவையில் சாரலிசை. இதுவரை நிகழ்ச்சியில் உங்களுடன் ஸ்ரீ நிர்த்தியா. இன்னும் சில நொடிகளை தமிழில் செய்திகள் கேட்கலாம். சென்னையிலிருந்து அஞ்சலாக.
1: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். சர்வதேச சந்தையில் சமையல் எரிவாயு விலை கடுமையாக உயர்ந்துள்ள போதிலும் இந்தியாவில் மிக குறைந்த விலையில் வழங்கப்படுவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இந்தியா இந்தோனேஷியா இடையே இருதரப்பு உறவுகள் வலுப்பெற்று வருவதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். நாட்டில் டிஜிட்டல் சுகாதார கட்டமைப்பை மேம்படுத்துவதில் அரசு உறுதியுடன் இருப்பதாக சுகாதார மற்றும் குடும்ப நலத்துறை இணையமைச்சர் திருமதி அனுப்பிரியா பட்டேல் தெரிவித்துள்ளார். கடலோர கர்நாடகா, கேரளா மற்றும் மாஹே ஆகிய பகுதிகளில் இன்று ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. அமெரிக்கா சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன் ரித்விக் இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். சர்வதேச சந்தையில் சமையல் எரிவாயு விலை கடுமையாக உயர்ந்த போதிலும் உலகிலேயே மிக குறைந்த விலையில் இந்தியாவில் வழங்குவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இதுகுறித்து பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், அண்டை நாடுகள் மற்றும் அமெரிக்கா, ஆஸ்திரேலியா மற்றும் கனடா போன்ற வளர்ந்த நாடுகளை விடவும் இந்தியாவில் சிலிண்டர் விலை மிகவும் குறைவு என்று கூறப்பட்டுள்ளது. பிரதமரின் உஜ்வாலா திட்ட பயனாளிகளுக்கு ஆண்டுக்கு முதல் 4 சிலிண்டர்களுக்கு தலா 300 ரூபாய் நேரடி பணப்பயன் பரிமாற்றம் வழங்கப்பட்ட பிறகு ஒரு 14.2 கிலோ எல்பிஜி சிலிண்டருக்கு 642 ரூபாய் மட்டுமே செலவாகிறது என்றும், அதே நேரத்தில் டெல்லியில் ஒரு பொதுவான நுகர்வோருக்கான சில்லறை விலை 942 ரூபாயாக உள்ளது என்றும் அதில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. ஹார்மோஸ் நீரிணை பகுதியில் ஏற்பட்ட இடையூறுகளால் வளைகுடா நாடுகளின் விநியோகம் குறைந்ததைத் தொடர்ந்து இந்த ஆண்டு பிப்ரவரி மற்றும் ஜூன் மாதங்களுக்கு இடையில் சமையல் எரிவாயுக்கான நிர்ணயிக்கப்பட்ட விலை சுமார் 46% உயர்ந்ததே இந்த விலை அதிகரிப்புக்கு காரணம் என்று அமைச்சகம் விளக்கம் அளித்துள்ளது. இதனால் 14.2 கிலோ சிலிண்டரை விநியோகிப்பதற்கான செலவு 1600 ரூபாய்க்கும் மேல் உயர்ந்தது என்றும், நிலையற்ற உலகளாவிய எரிசக்தி சந்தைகளின் தாக்கத்தில் இருந்து நுகர்வோரை பாதுகாப்பதற்காக இந்த விலை உயர்வின் பெரும் பகுதியை அரசே ஏற்றுக்கொண்டுள்ளது என்றும் அந்த அமைச்சகம் கூறியுள்ளது. பாகிஸ்தான், நேபாளம், பங்களாதேஷ் மற்றும் இலங்கை உள்ளிட்ட அண்டை நாடுகளின் சமையல் எரிவாயு விலையை விட உஜ்வாலா பயன்

0: பயனாளிகள் செலுத்தும் உண்மையான விலை குறைவாகவே உள்ளது என்பதை அமைச்சகம் எடுத்துரைத்துள்ளது. மேலும் நாட்டில் பெட்ரோலியப் பொருட்களுக்கு எவ்வித பற்றாக்குறையும் ஏற்படவில்லை என்றும், சமையல் எரிவாயு சிலிண்டர் நிரப்புதல் மற்றும் விநியோக நடவடிக்கைகள் வழக்கம்போல் தடையின்றி தொடர்ந்து வருவதாகவும் தெரிவித்துள்ளது. இந்தியா இந்தோனேஷியா இடையே இருதரப்பு உறவுகள் வலுப்பெற்று வருவதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். புதுதில்லி வந்துள்ள இந்தோனேஷிய வெளியுறவு அமைச்சர் திரு சுகியோனோ இன்று டாக்டர் ஜெய்சங்கரை சந்தித்து பேசினார். இந்தியா இந்தோனேஷியா இடையேயான கூட்டு ஆணையக் கூட்டம் 4 ஆண்டுகளுக்கு பிறகு தற்போது நடைபெறுகிறது. இந்த கூட்டுக் கூட்டத்திற்கு தலைமை தாங்கி பேசிய டாக்டர் ஜெய்சங்கர், இந்த இடைப்பட்ட காலத்தில் இருதரப்பு உறவுகளில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இரு நாடுகளும் தங்களது இருதரப்பு உறவுகள் தொடங்கப்பட்டதன் 75வது ஆண்டை கொண்டாடியதாக அவர் கூறினார். அரசியல், பாதுகாப்பு, கடல்சார் விவகாரங்கள், வர்த்தகம், முதலீடு, சுகாதாரம், மருந்துகள், உணவு பாதுகாப்பு, சுற்றுலா, கல்வி மற்றும் கலாச்சார ஒத்துழைப்பு உள்ளிட்ட அனைத்து வகையான ஒத்துழைப்புகள் குறித்தும் விரிவாக இந்த கூட்டத்தில் விவாதிக்க தாம் ஆவலுடன் இருப்பதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தமது தொடக்க உரையில் குறிப்பிட்டார். சைக்கிள் ஓட்டுவது நமது பூமியை தூய்மையாக வைத்திருப்பதற்கும் போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்கும் உதவும் என்று மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று காலை நடைபெற்ற 77வது ஃபிட் இண்டியா சண்டேஸ் ஆன் சைக்கிள்ஸ் என்ற பேரணியை தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பெரிய நகரங்களில் போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்கு சைக்கிள் ஓட்டுவது மிகச்சிறந்த தீர்வு என்று கூறினார். சைக்கிள் ஓட்டுவதால் பல்வேறு உடல் நலன்கள் மேம்படுவதாகவும், இந்த திட்டத்தில் இணைந்து ஆரோக்கியமான இந்தியாவை உருவாக்க மக்கள் ஆர்வத்துடன் பங்கேற்க வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். இந்த சைக்கிள் பேரணியில் பிரபல ஹிந்தி திரைப்பட நடிகர் விக்ராந்த் மெஸ்ஸி, ஃபிட் இண்டியா இயக்கம் மிகவும் அற்புதமானது என்றும், இது ஒரு மக்கள் இயக்கமாக மாறியுள்ளது என்றும் கூறினார். நாடு வளர்ச்சியடைய இம்மாதிரியான இயக்கங்கள் உதவுவதாகவும் அவர் குறிப்பிட்டார். நாட்டில் டிஜிட்டல் சுகாதார கட்டமைப்பை மேம்படுத்துவதில் அரசு உறுதியுடன் இருப்பதாக சுகாதார மற்றும் குடும்ப நலத்துறை இணையமைச்சர் திருமதி அனுப்பிரியா பட்டேல் தெரிவித்துள்ளார். ஆகாஷ்வாணி செய்திப்பிரிவுக்கு அளித்த பேட்டியில், ஆயுஷ்மான் பாரத் டிஜிட்டல் திட்டத்தின் கீழ் இந்தியாவில் 90 கோடிக்கும் அதிகமான தனித்துவமான ஆபா அடையாள அட்டைகள் உருவாக்கப்பட்டுள்ளதாகவும், 100 கோடிக்கும் அதிகமான டிஜிட்டல் மருத்துவ பதிவுகள் இந்த ஆபா அடையாள அட்டைகளுடன் இணைக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். சிபிஎஸ்இ பிளஸ் டூ தேர்வு விடைத்தாள் மறுமதிப்பீடு செய்ய விண்ணப்பிப்பதற்கு இன்று கடைசி நாளாகும். மத்திய கல்வி வாரியம் நடத்திய இந்த ஆண்டுக்கான பிளஸ் டூ பொதுத் தேர்வு முடிவுகளுக்கு பின்னர் விடைத்தாள் மதிப்பெண் சரிபார்ப்பு மற்றும் மறுமதிப்பீட்டிற்கு விண்ணப்பிக்கலாம் என்று சிபிஎஸ்இ ஏற்கனவே தெரிவித்திருந்தது. இந்த விண்ணப்பங்களை இன்று நள்ளிரவு வரை இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம் என்றும், இந்த காலக்கெடு முடிவதற்குள் விண்ணப்பங்களை முழுமையாக பூர்த்தி செய்து சமர்ப்பிக்குமாறு மத்திய கல்வி வாரியம் மாணவர்களை கேட்டுக் கொண்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: மேற்குவங்கத்தில் உள்ள தக்ஷினேஸ்வர் மற்றும் காலிகாட் போன்ற முக்கிய ஆன்மீக தலங்களில் வசதிகளை மேம்படுத்துவதற்காக பிஜேபி அரசு பெரிய அளவிலான வளர்ச்சித் திட்டங்களை மேற்கொள்ள இருப்பதாக அம்மாநில முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி தெரிவித்துள்ளார். கொல்கத்தாவில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், கங்கா சாகர் மேளாவை சர்வதேச தரத்திற்கு உயர்த்துவதற்கான பணிகள் ஏற்கனவே தொடங்கிவிட்டதாகவும் கூறினார். தெலங்கானாவில் பெண்களின் பாதுகாப்பு மற்றும் பொருளாதார சுதந்திரத்திற்கு பெரும் ஊக்கமளிக்கும் வகையில் ஸ்திரீ ரைடு திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. தெலங்கானா மகளிர் பாதுகாப்பு பிரிவு முழுவதும் பெண் ஓட்டுநர்களை கொண்ட கார்கள், ஆட்டோக்கள் மற்றும் மின்சார பைக்குகளை உள்ளடக்கியது இந்த திட்டம். தெலங்கானா மாநில காவல்துறை தலைமை இயக்குநர் திரு சி வி ஆனந்த் இந்த திட்டத்தினை கொடியசைத்து தொடங்கி வைத்தாா். இதன் மூலம் பெண் பயணிகள் பிரபலமான செயலியின் வழியாக பெண் ஓட்டுநர்களால் மட்டுமே இயக்கப்படும் வாகனங்களை முன்பதிவு செய்து பயணிக்க முடியும். இந்த திட்டத்தின் கீழ் மகளிர் பாதுகாப்பு பிரிவு

0: தனது இணையதளம் மூலம் 55 பெண்களை தேர்வு செய்து அவர்களுக்கு தொழில்முறை ஓட்டுநர் பயிற்சியுடன் மின்சார வாகனங்களை வாங்குவதற்கான நிதி உதவியையும் வழங்கியுள்ளது. இந்த தொடக்க விழாவில் பேசிய மகளிர் பாதுகாப்பு பிரிவு இயக்குநர் ஜெனரல் சாரு சின்ஹா, இந்த திட்டம் பெண்களுக்கு தன்னம்பிக்கையையும் பொருளாதார சுதந்திரத்தையும் வழங்கும் ஒரு இயக்கமாகும் என்று பாராட்டினார். பிரபல மலையாள திரைப்பட நடிகர் சலீம்குமார் நேற்று கொச்சியில் காலமானார். அவருக்கு வயது 57. உடல்நலக்குறைவு காரணமாக தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த அவர் சிகிச்சை பலனின்றி காலமானார். ஆரம்பத்தில் மிமிக்ரி மேடைகள் மற்றும் தொலைக்காட்சி நகைச்சுவை நிகழ்ச்சிகள் மூலம் மக்களின் கவனத்தை ஈர்த்த சலீம்குமார் 1996 சித்திக் ஷமீர் இயக்கிய இஷ்டமானு 100 வட்டம் என்ற திரைப்படத்தின் மூலம் சினிமாவுக்குள் நுழைந்தார். 3 தசாப்தங்களுக்கும் மேலாக தனது திரையுலக வாழ்க்கையில் சுமார் 350 திரைப்படங்களில் அவர் நடித்துள்ளார். கடலோர கர்நாடகா, கேரளா மற்றும் மாஹே ஆகிய பகுதிகளில் இன்று ஓரிரு இடங்களில் கனமழை முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வடகிழக்கு இந்தியாவின் சில பகுதிகள், அந்தமான் மற்றும் நிக்கோபர் தீவுகள், கர்நாடகா, கொங்கன் மற்றும் கோவா, லட்சத்தீவு, மகாராஷ்டிரா, துணை இமயமலை, மேற்கு வங்கம், சிக்கிம், தமிழகம் மற்றும் புதுச்சேரி ஆகிய இடங்களிலும் இன்று மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் அது கூறியுள்ளது. மேலும் ஆந்திரப்பிரதேசம், பீகார், ஜார்க்கண்ட், மத்திய பிரதேசம், ஒடிசா, தெலங்கானா, மேற்கு வங்கம் மற்றும் சிக்கிம் ஆகிய மாநிலங்களின் சில பகுதிகளில் இன்று இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. கடலோர ஆந்திரப்பிரதேசம் மற்றும் ஒடிசாவின் சில பகுதிகளில் இன்று வெப்ப அலை வீசக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுவதாகவும், ஒடிசாவில் இன்று இரவு நேரத்திலும் வெப்பமான சூழல் நீடிக்க வாய்ப்புள்ளதாகவும் அந்த மையம் கூறியுள்ளது. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன் ரித்விக் இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. இன்று நடைபெற்ற ஆடவர் இரட்டையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 6-3, 6-2 என்ற செட் கணக்கில் சீனாவின் ஃபைஜிங்சன், ஜப்பானின் செய்தா வட்டனிப் இணையை வென்றது. ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் இன்றைய 2 ஆட்டத்தில் இந்தியா சற்று முன்வரை 7 இழப்பிற்கு 510 ரன் எடுத்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சர்வதேச சந்தையில் சமையல் எரிவாயு விலை கடுமையாக உயர்ந்துள்ள போதிலும் இந்தியாவில் மிக குறைந்த விலையில் வழங்கப்படுவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இந்தியா இந்தோனேஷியா இடையே இருதரப்பு உறவுகள் வலுப்பெற்று வருவதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். நாட்டில் டிஜிட்டல் சுகாதார கட்டமைப்பை மேம்படுத்துவதில் அரசு உறுதியுடன் இருப்பதாக சுகாதார மற்றும் குடும்ப நலத்துறை இணையமைச்சர் திருமதி அனுப்பிரியா பட்டேல் தெரிவித்துள்ளார். கடலோர கர்நாடகா, கேரளா மற்றும் மாஹே ஆகிய பகுதிகளில் இன்று ஒரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. அமெரிக்க சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன் ரித்விக் இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: மிதக்கும் ஒலியாக கருத்தாய் மலர்ந்து உணர்வில் கலந்து உள்ளத்தில் ஒளி வீசும் பண்பலை, இது உங்கள் குமரி பண்பலை 101.
2: நேரம் பிற்பகல் 12:50. கடல் காற்றின் இசையாய் குமரி மண்ணின் குரலாய் ஒலித்துக் கொண்டிருப்பது குமரி FM 101. இது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம். நோயற்ற வாழ்வு வாழ இணைவோம் பண்பலை 101 இப்பொழுது.
3: நலமாய் வாழ்வோம்.
4: உலக உணவு பாதுகாப்பு தினம் குறித்த விழிப்புணர்வு தகவல்களை தருகிறார் குட்டக்குழி அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தின் ஆயுஷ் மருத்துவ ஆலோசகர் சி சைஃபா அவர்கள்.
5: வணக்கம் நேயர்களே, June 7 வந்து வேர்ல்ட் வைட் வந்து ஃபுட் சேஃப்டி டேயா அனுசரிக்கிறாங்க. இந்த ஃபுட் சேஃப்டி டேயோட இந்த வருஷம் தீம் என்னன்னா, ஃப்ரம் பர்டன் டு சொல்யூஷன், சேஃப் ஃபுட் எவ்ரிவேர். அதாவது நம்ம எல்லாருமே இப்ப வந்து ஒர்க் பண்றாங்க, அந்த மாதிரி ரொம்ப ஃபாஸ்டான லைஃப் ஸ்டைல இருக்கிறதுனால ஃபுட்டுங்கிறதே வந்து ஒரு பேர்டனா இருக்கு. அப்போ அதோட சேஃப்டி வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம ஃபுட்டு ப்ராப்பரா ஹைஜீனிக்கா எடுத்தா மட்டும்தான் நம்ம ஹெல்த்தியா வாழ முடியும். அந்த மாதிரி எங்க நம்ம ஒர்க் பண்ற இடத்துனாலும், டிராவல் பண்ற இடத்துனாலும், வீடு நம்ம வந்து ஃபுட்டை வந்து கேர்ஃபுல்லா நம்ம ஹேண்டில் பண்ணோம்னாலே நிறைய நோய்களை வந்து நம்ம ப்ரிவென்ட் பண்ணலாம், ஹெல்தியாவும் நம்ம வந்து வாழலாம். ஃபுட்போன் டிசீசஸ் வந்து ப்ரிவென்ட் பண்றதுக்கு நம்ம எப்பவுமே திருப்பி திருப்பி அதே சேம் பர்சனல் ஹைஜீன் தான். அதாவது நம்ம குக் பண்றதுக்கு முன்னாடியும் சாப்பிட்றதுக்கு முன்னாடியும் வந்து கையை வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு சாப்பிடணும். அப்புறம் வந்து நம்ம இப்ப ஏதாவது ஒரு ஃபுட்டு ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்து வெளியிலேருந்து வாங்குறோம்னா ஜஸ்ட் அந்த சால்ட் வாட்டர் இல்லை

0: கொஞ்சம் அது மஞ்சள் போட்டு 5 to 10 minutes அப்படி வச்சுட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணிட்டு அதை வந்து கட் பண்ணி ஃப்ரூட்ஸை எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. அப்புறம் வந்து இப்போது அது மாதிரி நிறைய ரெஃப்ரிஜரேட்டர்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுனால அதை வந்து ப்ராப்பராக நம்ம ஹேண்டில் பண்ணணும். அதே மாதிரி அதை அடிக்கடி திருப்பி ஹீட் பண்ணுறது, திருப்பி ரெஃப்ரிஜரேட் பண்ணுறது அந்த மாதிரி இல்லாமல் அது ஒன்ஸ் வந்து நம்ம நல்லா ஹீட் பண்ணி அதில் ஏதாவது கண்டாமினேஷன் இருந்தாலும் அதை நல்லா ஹீட் பண்ணிட்டு அதில் இன்ஃபெக்ஷன்ஸ் எதுவும் பாக்டீரியல் க்ரோத் எதுவும் இல்லாத மாதிரி நல்லா ஹீட் பண்ணி யூஸ் பண்ணுறது நல்லது. அதே மாதிரி ஹாட்டான ஃபுட்டை ஹாட்டாகவே சாப்பிட்றது நல்லது, கூலிங்கான ஃபுட்டை கூலிங்காகவே வந்து சாப்பிட்றது நல்லது. அதே டைம் நம்ம குக் பண்ணும்போது ஹேர் நெட்ஸ் அது மாதிரி ப்ராப்பரான ஒரு ஏப்ரான் யூஸ் பண்ணணும். நான்வெஜ் குக் பண்ணுற வெசல்ஸை வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து நம்ம சன்லைட்ல அதை வந்து ட்ரை பண்ணி அப்புறம் நம்ம திருப்பி உள்ள ஸ்டோர் பண்ணுறது ரொம்ப நல்லது. அது மாதிரி ஃபுட்பான் டிசீஸ்ன்னு பார்த்தோம்னா ஹெப்படைட்டிஸில் ஏஇ அதாவது இந்த காமாலை கூட காஸ் பண்ணுற அளவுக்கு சிவியர் இன்ஃபெக்ஷன் ஃபுட் வழியாக வருது. சால்மனல்லா, ஷிஜெல்லா, ஈகோலை அப்புறம் நிறைய பாரசைட்டிக் இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து நம்ம ஃபுட் வழியாக நம்ம பாடிக்குள்ளே என்ட்ரு ஆகுது. அப்போ இந்த ஃபுட்பான் டிசீஸ் ஏதாவது நமக்கு வருதுன்னா சிம்டம்ஸ் எப்படி இருக்கும்னா காமனாக வாமிட்டிங் சென்சேஷன் இருக்கும், இல்லை வாமிட்டிங் இருக்கும், இது டயரியா இருக்கும். அது மாதிரி சில பேருக்கு டயரியா கூட மியூக்கஸோட சேர்ந்து போகிற மாதிரி டயரியா இருக்கும். அப்புறம் வயிறு வலி இருக்கும், சில பேருக்கு சின்ன ப்ளீடிங்கோட மோஷன் போகிறது அந்த மாதிரி கண்டிஷன்ஸ் கூட இருக்கலாம். அப்போ வந்து நம்ம வந்து இது மாதிரி ஏதாவது ஒரு சின்ன ஒரு ஃபுட்டு நம்ம எடுத்ததுக்கு அப்புறம் ஒரு சின்ன சிம்டம்ஸ் ஏதாவது நமக்கு தெரியுதுன்னா ஃபர்ஸ்ட் நம்ம பண்ண வேண்டியது என்னன்னா அடுத்து வந்து உடனே வேற எந்த ஃபுட்டும் எடுக்காம கொஞ்சம் தேவைன்னா தண்ணி மட்டும் குடிச்சிட்டு ஒரு சின்ன ஃபுட் இன்டர்வல் கொடுக்கறது ரொம்ப நல்லது. ஏன்னா ஒரு டைம் ஃபுட்டை ஸ்கிப் பண்ணா கூட ப்ராப்ளம் இல்லை. ஃபுட் பாய்சன் ஏதாவது ஆயிருக்கு இல்ல இன்டைஜஷன் சிம்டம்ஸ் ஏதாவது இருக்குன்னா கண்டிப்பா நம்ம வந்து அடுத்து வந்து ஹெவியான ஃபுட் எதுவும் எடுக்க கூடாது. சிம்பிளா கஞ்சி இல்ல தண்ணி ஏதாவது அந்த மாதிரி சிம்பிளா போறது தான் ரொம்ப நல்லது. அதே மாதிரி நமக்கு வந்து இந்த மாதிரி லூஸ் டூல்ஸ் ஒரு டைம் எல்லாம் வாமிட்டிங் வந்து அதனால ப்ராப்ளம் இல்லை. அப்ப கண்டிப்பா அதை வந்து நம்ம சப்ரஸ் பண்றதை விட 1 or 2 times வாமிட்டிங் இருக்குன்னா அது அப்படியே கிளியர் ஆயிரும். அப்படி இல்ல மோர் தென் 2 times மேல வாமிட்டிங் இருந்துட்டு இருக்குன்னா கண்டிப்பா நம்ம வந்து மருத்துவரை வந்து அணுகிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி இந்த உணவு ஃபுட் பாய்சன்ஸ்க்கு வந்து நம்ம சித்த மருத்துவத்துல ஆயுர்வேத மருத்துவ நம்ம அரசாங்க மருத்துவமனைகள் ஆரம்ப சுகாதார நிலையங்கள்லயே நல்ல மெடிசின்ஸ் எல்லாம் அவைலபிளா இருக்கு. அதாவது இந்த மாதிரி கண்டிஷன்ல தயிர் சுண்டி சூரணம், சுண்டை வற்றல் சூரணம், ஓமத்தி நீர், ஏலாதி சூரணம் இப்படி நம்ம டைஜஷனை கரெக்ட் பண்றது மாதிரி மெடிசின் அதாவது டைரக்டா அந்த ஃபுட் பாய்சனை உடனே போய் சப்ரஸ் பண்ணாம அது எதனால வந்ததோ அந்த காரணத்தை கண்டறிஞ்சு அதை வந்து ட்ரீட் பண்றதுக்கு நல்ல மருத்துவர்கள் வந்து நமக்கு வந்து அரசாங்கத்திலே இருக்காங்க. அதனால இந்த மாதிரி இன்டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கிறவங்க கண்டிப்பா வெளியில உணவு வந்து எடுக்கிறத தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. அதனால நம்ம இந்த ஃபுட்பான் டிசீஸையும் அதனால வர பாதிப்புகளையும் நம்ம ப்ரிவென்ட் பண்ணலாம்.
1: உலக உணவு பாதுகாப்பு தினம் குறித்த விழிப்புணர்வு தகவல்களை தந்தவர் குட்டக்குழி அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தின் ஆயுஷ் மருத்துவ ஆலோசகர் சி சைஃபா அவர்கள்.
2: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில் ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
3: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
4: நேரம் பிற்பகல் 12:56. நேர்கள் இப்பொழுது மாஸ்க் திரைப்படத்திலிருந்து அந்தோனி தாசன் சுபலாஷினி பாடிய பாடலை கேட்கலாம்.

0: இதழோர புன்னகையாய்
1: இதழோர புன்னகையாய்
0: தேனூரும் பூந்தோட்டமாய்
1: தேனூரும் பூந்தோட்டமாய்
0: என்றும் உங்களுடன் உறவாடும்
1: என்றும் உங்களுடன் உறவாடும்
0: குமரி பண்பலை 101
1: குமரி பண்பலை 101
2: நேரம் பிற்பகல் 1 மணி. செய்தி தெரியுமா? வணக்கம் நேயர்களே, ஜூன் 7ஆம் தேதியான இன்று உலகம் முழுவதும் உலக உணவு பாதுகாப்பு நாள் கடைபிடிக்கப்பட்டு வருது. இத பத்தி தான் இன்றைய செய்தி தெரியுமாவில நாம தெரிஞ்சுக்க போறோம். இந்த நாள் எப்படி உருவாச்சுன்னு முதல்ல தெரிஞ்சுக்கலாம். உலகளாவிய உணவு தர நிர்ணய அமைப்பான கோடெக்ஸ் அலிமெண்டாரியஸ் கமிஷன், அதாவது கோடெக்ஸ் அலிமெண்டாரியஸ் ஆணையம், உணவு பாதுகாப்பிற்கென உலக அளவில் ஒரு தனி நாள் வேணும் அப்படிங்கிற யோசனையை முதன் முதலா 2016ஆம் ஆண்டு வச்சாங்க. ஐக்கிய நாடுகள் சபையின் உணவு மற்றும் வேளாண்மை அமைப்பான FAO மற்றும் உலக சுகாதார அமைப்பான WHO என்ற இந்த 2 முக்கிய அமைப்புகளும் இந்த யோசனைக்கு தங்களுடைய ஆதரவை 2017ஆம் ஆண்டு வழங்குச்சு. 2018ஆம் ஆண்டு ஐக்கிய நாடுகள் சபை மற்றும் மத்திய அமெரிக்க நாடான கோஸ்டாரிக்கா கொண்டு வந்த தீர்மானத்தின் அடிப்படையில் ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 7ஆம் தேதியான இன்று உலக உணவு பாதுகாப்பு நாளாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டு 2019ஆம் ஆண்டு முதல் இத்தினம் கடைபிடிக்கப்பட்டு வரப்படுகிறது. ஆண்டு இந்த நாளிற்கான கருப்பொருள், அதாவது தீம் என்ன அப்படின்னா, ஃபுட் சேஃப்டி எவ்ரி ஒன்ஸ் பிஸ்னஸ், அதாவது உணவு பாதுகாப்பு அனைவரின் பொறுப்பு என்பதாகும். உணவே மருந்து அப்படின்னு வாழ்ந்த சமூகம் நம்முடையது. ஆனா இன்னைக்கு நாம சாப்பிடக்கூடிய உணவு பாதுகாப்பானது தானா என்ற கேள்வி எல்லார் மனசுலயும் இருக்கத்தான் செய்யுது. உலக சுகாதார நிறுவனத்தின் கணக்குப்படி பாதுகாப்பற்ற உணவை உண்பதால் உலகில் ஒவ்வொரு நாளும் 1000

கணக்கான மக்கள் பாதிக்கப்படுறாங்களாம். உணவு பாதுகாப்பு அப்படிங்கிறது ஒரு பெரிய தொழிற்சாலைகளுக்கு மட்டும் சம்பந்தப்பட்ட விஷயம் கிடையாதுங்க. அது நம்முடைய வீட்டு சமையல் அறையிலிருந்தே தொடங்குது. எப்படி தெரியுமா? நாம கடைகளில் சமையலுக்கான பொருட்களை வாங்குறப்ப அதனுடைய எக்ஸ்பயரி டேட், அதாவது காலாவதி தேதியை பார்த்து வாங்குறத ஒரு பழக்கமாக வச்சுக்கணும். அடுத்ததா சுத்தம் ரொம்ப ரொம்ப முக்கியம். சமைப்பதற்கு முன்பும் சாப்பிட்ட பின்னாடியும் கைகளை சுத்தமாக கழுவணும். காய்கறிகளையும் பழங்களையும் சமைக்கிறதுக்கு முன்னாடி நல்ல கழுவி பயன்படுத்தணும். சமைத்த உணவுகளை சுத்தமான பாத்திரத்தில் நல்ல மூடி போட்டு ஈயோ அல்லது வேறு பூச்சிகளோ அதில் வராமல் பாதுகாப்பாக வைக்கணும். விவசாயி உற்பத்தி செய்யும் இடத்தில் தொடங்கக்கூடிய பாதுகாப்பானது அதை நம்முடைய தட்டில் வைத்து உண்ணும் வரைக்கும் தொடரணும். பாதுகாப்பான உணவை உண்பது நம் ஒவ்வொருவரின் உரிமை மட்டுமல்ல, அது உறுதிப்படுத்துவது நம்முடைய கடமையும் கூட. உணவு பாதுகாப்பு என்பது உற்பத்தியாளர்களின் பொறுப்பு மட்டும் கிடையாதுங்க. விவசாயிகள், விற்பனையாளர்கள், உணவகங்கள் மற்றும் நுகர்வோர்கள் என அனைவருடைய கூட்டு பொறுப்பாகும். இன்றைய காலத்தில் தெருவோர உணவுகள் முதல் ஆன்லைன் ஃபுட் டெலிவரி வர பல்வேறு வழிகளில் உணவுகளை நாம வாங்குறோம். ஸோ நாம அந்த உணவுடைய தரம், சுத்தம், தயாரிப்பு தேதி, காலாவதி தேதி என

கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் உன் சமையல் அறையில். பாடலை பாடியவர் கைலாஷ் கர். நேசத்தால் இணைவோம், இசையால் நினைவோம். இது உங்கள் குமரி பண்பலை 101 ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம். நேரம் பிற்பகல் 1:10. நேர்கள் இப்பொழுது கேட்கலாம்

0: வணக்கம் தோழியரே, எல்லாரும் நலமா இருக்கீங்களா? இன்னைக்கு உலக உணவு பாதுகாப்பு தினம். உணவுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம், அதுல பாதுகாப்புங்கிறதும் இன்றைய காலகட்டத்துல முக்கியமான விஷயம் அப்படின்னு ஆயிடுச்சு இல்லையா. சோ பாதுகாப்பான உணவுகளை சரியா எடுத்துக்கிட்டு ஆரோக்கியமா நம்மளுடைய வாழ்க்கைய வாழணும். வாழ்க்கைக்கு ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம், ஆரோக்கியத்துக்கு நல்ல உணவு பழக்கமும் ரொம்பவே முக்கியமான விஷயம், சரிதானே? இன்றைய நிகழ்ச்சியில் நாம் கேட்கவிருப்பது பூச்செண்டாகும் பூவேர் வரிசையில் நேர்முகம், நமக்குள்ளே சாதனை பெண்மணி. இன்றைய பூச்செண்டாகும் பூவேர் வரிசையில் தொழில் முனைவோர் தலக்குளம் எஸ் பகவதியம்மாள் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். வணக்கம் நேர்களே, நம்மளுடைய நிகழ்ச்சியில வாரந்தோறும் பல்வேறு துறைகளையும் வளர்ந்து வரக்கூடிய மிளிர்ந்து கொண்டிருக்கக்கூடிய பெண்களை சந்திச்சு பேசிட்டு இருக்கோம் இல்லையா. இன்னைக்கு வந்துட்டு நம்ம கூட ஒரு தொழில் முனைவோர் நம்ம கூட இருக்காங்க. ஒவ்வொரு தொழிலை பத்தியும் நமக்கு ஒவ்வொரு அறிமுகம் இருக்கும், அதை பத்தின தகவல்கள் அப்படிங்கறது வந்து புதுசா இருக்கும், புதுசா தெரிஞ்சுக்கும் போது அது உண்மையிலேயே நல்லாதான் இருக்கும். இன்னைக்கு நம்ம கூட இருக்காங்க தொழில் முனைவோர் தலக்குளம் எஸ் பகவதி அம்மாள் அவர்கள். அவங்க வந்துட்டு மண்பாண்டம் அப்படிங்கிற ஒரு வியாபாரத்தை அழகா நடத்திட்டு அதுல வளர்ந்து வந்து கொண்டிருக்காங்க. அவங்கள சந்திச்சு அவங்களுடைய அனுபவங்கள் இன்னும் பல்வேறு விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நம்மளுடைய நிலையத்துக்கு வந்திருக்காங்க. வணக்கம் மேம்.
1: வணக்கம் மேம்.
0: இந்த நிகழ்ச்சியில உங்களை சந்திச்சது ரொம்ப மகிழ்ச்சி மேம்.
1: ரொம்ப சந்தோஷம்.
0: நீங்க இப்போ மண்பாண்ட வியாபாரம் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியோட ஆரம்பமா உங்களுடைய இளமை காலம் கல்வி எப்படி இருந்தது அப்படிங்கறத சொல்லலாமா மேம்?
1: நான் வந்து 10ஆம் கிளாஸ் தான் படிச்சிருக்கேன். அப்புறம் வந்து ஐடிஐ முடிச்சிருக்கேன், தையல் படிச்சிருக்கேன். அப்புறமா வீட்டு வறுமையினால நாலு பெண்கள், அப்பா அம்மா தொழில் தான் பண்ணிட்டு இருக்காங்க. நான் கொஞ்சம் படிப்பு சுமார் தான். சரி, நம்ம தங்கச்சிங்கள் நல்லா படிக்கட்டும் அப்படின்ட்டு நான் ஐடிஐ முடிச்சிட்டு அப்பா அம்மா கூட இந்த மண்பாண்ட தொழில பண்ணிட்டு தான் இருக்கிறேன்.
0: இப்போ வந்துட்டு இளமை காலம் எப்படி இருந்தது இல்லையா, இப்போ அந்த மண்பாண்டங்கள் ஆரம்பத்துல நீங்க இப்ப கத்துக்க ஆரம்பிச்சீங்க?
1: நான் ஒரு 9ஆம் கிளாஸ் படிக்கும் போதே கத்துட்டு இருக்கிறேன் மேடம்.
0: எப்படி செய்ய ஆரம்பிச்சீங்க? ஏன்னா ஒரு பள்ளிக்கூடம் போற பருவமா இருக்கும், காலையில ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். எப்படி உங்களுக்கு நேரம் கிடைச்சது? எப்படி
1: சொல்லுவாங்க, இதை எடுத்து அச்சில போட்டு எடுத்து வச்சிருப்பாங்க, அதை எடுத்து நீ கொஞ்சம் காய வேமான்னு சொல்லுவாங்க. சரின்னு சொல்லி நான் காய வச்சிருக்கேன். அதை சட்டுறதுக்கு வேண்டிய ஒரு பக்கத்துல கொண்டு கொடுக்கணும், கொண்டு கொடுன்னு சொல்லுவாங்க. அதுல நான் சரின்னு சொல்லி கொண்டு கொடுத்துருக்கேன். அது விளையாட்டு நான் கொஞ்சம் கொஞ்சமா தெரிஞ்சுக்கிட்டேன்.
0: சின்ன சின்ன வேலைகளா தந்து உங்களை அதுக்கு பயிற்சி கொடுத்துருக்காங்க இல்லையா?
1: ஆமா ஆமா.
0: இப்ப வந்துட்டு அந்த டைம்ல உங்களுக்கு ஆர்வம் இருந்துச்சு?
1: ஆர்வம் இருந்துச்சு. விளையாட்டு பருவத்தினால அது செய்ய

0: உங்களுக்கு ஆர்வம் இருந்துச்சு?
1: ஆர்வம் இருந்துச்சு, ஆர்வம் இருந்துச்சு. விளையாட்டு பருவத்தினால அது செய்யணும் அப்படிங்கறது ஆர்வம் இருந்துச்சு. அப்புறம் வந்து நமக்கு சின்ன பிள்ளைங்களோட உடைக்கவும் செய்வோம், திரும்ப அதை மண்ணில போட்டு விளையாடுறதுக்கும் செய்வோம். அப்புறம் வந்து நம்மளோட வச்சு நமக்கு நிறைய பழைய ஃப்ரெண்ட்ஸுகள்லாம் வந்தாங்க, நாங்களும் செய்யறோம் கூட அப்படின்னு சரின்னு சொல்லிட்டு செய்திருக்கிறோம். அப்படி உடைக்கவும் செய்வோம், கையிலேருந்து கீழே தவறி விழவும் செய்யும், உடைக்கவும் செய்வோம். அப்பா அம்மா திட்டவும் செய்வாங்க, சரி நம்ம அப்பா அம்மா தானே இது பண்றாங்க, சரி திரும்பவும் நம்ம அதை மண்ணிலே போட்டு நம்ம அதை எடுத்துக்கலாம் அப்படின்னு அதையும் செய்திருக்கிறோம்.
0: ஓகே மேம், இப்ப இதை வந்து நீங்க வந்து அதுல இறங்கி ஒரு தொழிலா தொடங்கினது எப்போ மேம்?
1: நான் வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து அதை திரும்ப நம்ம கண்டினியூ பண்ணணும், நம்ம இது வந்து ரொம்ப இதா இருக்குது, இம்பார்ட்டண்டா இருக்கு, நம்ம கலையை வந்து நம்ம எப்போ இது பண்ணணும் அப்படின்னு நான் வச்சுட்டு நடத்திட்டு தான் இருக்கிறேன்.
0: ஓகே மேம், என்னென்ன மாதிரியான பொருட்கள் வந்து நீங்க பண்ணி கொடுக்குறீங்க?
1: சாப்பாடு தட்டு இருக்குது, கப்பு இருக்குது, தீவக்கால் இருக்குது, அப்புறமா ஊர்காய் ஜாடி இருக்குது, அப்புறம் வந்து சாம்பிராணி கோட்டு போக போன்றதுக்கு அதுக்கு ஹோல் எல்லாம் போட்டு இருக்குது, புட்டுக்கலையும் இருக்குது, எல்லாமே பல இதெல்லாம் இருக்குது.
0: புட்டுக்கோடை எல்லாம் கூட இப்ப மண்ணில இருக்கு?
1: ஆமாமா இருக்குது. அப்புறம் வந்து டீ போடுறதுக்கு அதுவும் இருக்குது.
0: ஓகே, ஆனா இதை வந்துட்டு மக்கள் ப்ரிஃபர் பண்றாங்க?
1: கண்டிப்பா, இப்ப அதை ரொம்ப எதிர்பார்க்கறாங்க. எதிர்பார்க்கறாங்கன்னா நமக்கு இப்போ வந்து அதனுடைய பழைய ஆட்கள் எல்லாம் இப்ப பண்றது இல்ல, இப்போ உள்ள ஜெனரேஷன் வந்து அதை உருவாக்கணும். அதனால கண்டிப்பா இனி உள்ள பிள்ளைங்க வந்து இதை படிக்கணும், படிச்சாதான் அந்த இது வந்து இன்னும் மேல் மேலும் நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது வச்சு. இப்ப வந்து காபி ஜக்கெல்லாம் இப்பதான் வந்திருக்கு, முன்னால அந்த இதெல்லாம் கிடையாது. புட்டுக்கல்லையும் உண்டு, தோசைக்கல் உண்டு, ஆப்பச்சட்டி உண்டு, இப்போதான் அந்த இட்லி தட்டு வரைக்கும் அதுல வந்திருக்கு. மண் சட்டியில இட்லி வைக்கிற தட்டு எல்லாமே வந்திருக்கு. அதே மாதிரி இன்னும் பல பல விஷயங்கள்லாம் இப்போ உள்ள பிள்ளைங்க கண்டிப்பா இதை தெரிஞ்சுக்கிடணும். ஏன்னா பழைய ஆட்கள் அவங்களுக்கு இதை பத்தி தெரியாது. சட்டி செய்வாங்க, மூடி செய்வாங்க, பானைக்கு மூடி செய்வாங்க, அந்த மாதிரிதான் பண்ணிட்டு இருந்தாங்க. உண்டியல் பண்ணுவாங்க. இப்ப வந்து அந்த உண்டியல்ல பல பல மாடல்லாம் வந்திருக்கு.
0: இப்ப வந்து ஒரு பக்கம் அது பயன்பாடு அப்படின்னு ஒரு விஷயம் இருந்தாலும் கலையாவும் அந்த மண்பாண்டங்கள்னு ஒண்ணு இருக்கு. ஒரு பல கலையா வந்துட்டு பல்வேறு கலை பொருட்கள் வந்து செய்யப்பட்டு அதை வந்து கண்காட்சிகள் எல்லாம் கூட வைக்கிறாங்க. நீங்க அந்த மாதிரி கண்காட்சிகள் பங்கேற்கிற பழக்கங்கள் இருக்கு?
1: ஆமா ஆமா இருந்துச்சு. எனக்கு வந்து சுங்காங்கட காலேஜ்ல நான் மூணு நாளா கேம்ப் மாதிரி போட்டிருந்தாங்க. அதுல என்னோட சட்டிப்பானை எல்லாமே சைஸ் சைஸா கொண்டு வச்சிருந்தேன். மண்ணுல விசிலு, அப்புறம் இந்த கால்ல வந்து அழுக்கு தேய்க்கிற அதுவுமே நாங்க மண்ணுல இப்ப பண்ணி வச்சிருக்காங்க. இந்த பிரஷ் மாதிரி எல்லாம் முன்னால வந்து இப்ப மண்ணுல அதை பண்ணி வச்சிருக்காங்க. மேல சொரசொரப்பா போட்டு, ஆனா வந்து காலெல்லாம் அரிக்க ஒண்ணு செய்யாது. நாங்க வாங்கி அதுவும் வச்சிருந்தேன். நிறைய விசில் வச்சிருக்காங்க, டீ கப்பு இப்படி வச்ச கப்பு வச்சிருக்காங்க. இப்படி பல பல நிறைய விஷயங்கள்லாம் இப்ப இருக்கு. நாங்க பண்ணிட்டு தான் இருக்கிறோம். ஆனா இப்போ உள்ள ஜெனரேஷன் வச்சு பண்றோம். பழைய ஆளுக்கு தெரியாது. இப்ப சின்ன சின்ன இதெல்லாம் வச்சு நாங்க பண்ணிட்டு இருக்கிறோம்.
0: ஓகே மேம், கலை பொருட்களுடைய ஆர்வம் எப்படி இருக்கு மண்பாண்டங்கள்ல?
1: இப்ப வந்து ரொம்ப இதா இருக்குது. ஏன்னா நம்ம கேக்கிற போது அந்த பொருள் வந்து நமக்கு இப்ப குடுக்கணும். அவங்க பல பல விஷயங்கள்லாம் இப்ப கேக்குறாங்க. இப்ப என்னென்ன மாடல் அதெல்லாம் கேக்குறாங்க. இப்ப இருக்கிற மாதிரி பீங்கால இருக்கிற மாதிரி மண் பாத்திரத்தை அவங்க ரொம்ப விரும்புறாங்க. அதனால அது மாதிரி இப்ப நாங்க பண்ணிட்டு தான் இருக்கிறோம்.
0: ஓகே மேம், ஓகே. இத வந்துட்டு நீங்க எப்படி வந்து மக்கள் நுகர்வோர்கிட்ட எப்படி கொண்டு போய் சேர்க்கறீங்க? என்னென்ன வகையில வியாபாரங்கள் நடக்குது?
1: நாங்க வெளியில கொண்டு வச்சு விக்கிறோம். மற்றபடி நாங்க கடையிலயும் வச்சிருக்கிறோம். பஸ்ல போகக்கூடியவங்க எங்க பார்த்தாலும் மண் பாத்திரங்கள் கண்டவுடன் அதை நிப்பாட்டி வாங்கதான் மக்கள் ஆர்வமா விரும்புறாங்க. கோயில் அவசரங்களுக்கெல்லாம் மெயினா மண் பாத்திரம் தான். பொதுவாவே இப்ப கோயில் பங்கன்னாலே மண் பாத்திரம் வச்சுதான். இந்த மஞ்சப்பாலுக்கு பொங்கால போடுறது, இப்ப வந்து நிறைய நிறைய பொங்கால 101 மண்டைக்காடுல எல்லாம் 10,000 பொங்காலைக்கு பானையில நாங்க தான் கொடுத்துட்டு இருக்கோம். அடுப்பு கொடுப்போம். அந்த அடுப்புல நான் செய்திருக்கிறேன், நானே பண்ணி கொடுத்துருக்கேன் அப்பாவுக்கு. 5,000 அடுப்பு பானை எல்லாமே பண்ணி நாங்க கொடுத்துட்டு தான் இருக்கிறோம். இப்ப கோயில் அவசரத்துக்கு மெயினா மண் பாத்திரம் தான் விரும்புறாங்க. இந்த எண்ணெய் உருக்குற சட்டி, அந்த அப்பம் சுட்டு வைக்கிறது, அதுக்கும் தனியா சட்டி எல்லாம் இருக்குது. அதெல்லாம் நாங்க பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கிறோம்.
0: ஓகே மேம், இப்போ வந்து நீங்க சொன்ன மாதிரி பொங்காலை ஃபங்க்ஷன் எல்லாம் வரும்போது அடுப்புகள் பானைகள் வந்து முக்கியமா இந்த மண்பாண்டங்கள்ல இருக்கு. 5,000 அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும், எவ்வளவு நபர்கள் தேவைப்படுவாங்க, நீங்க எப்படி அதை பண்றீங்க?
1: நபர்கள் வந்து சொல்லும் போது ஒரு மினிமம் ஒரு 6 மாசம் அது டைம் ஆகும். டைம் ஆகும்போது ஒரு 5 பெண்கள் வச்சுதான் அதை பண்ண முடியும். ஏன்னா நிறைய வேலை இருக்கிறதுல மண்ணை காய பக்குவப்படுத்தணும், அதை அச்சில வச்சு உருவாக்கணும், அதை பதப்படுத்தி அதை வந்து பாலிஷ் கொடுப்போம். கல் வச்சு ஒரு மாதிரி பாலிஷ் கொடுப்போம். அதை கொடுத்து வெயில்ல வைக்கணும். ஏன்னா 5,000 பானின்னு சொல்லும் போது ரொம்ப நாள் ஆகும். அதனால ஒரு 6 மாசம் டைம் ஆகும். அதை கொஞ்சம் கொஞ்சமா காய வச்சு சுள்ள அடுக்குவோம். சுள்ள அடுக்கும் போது மழை வந்தாலும் அதுவும் ரொம்ப கஷ்டம். மெயினா எங்களுக்கு மழை இருக்கக்கூடாது, வெயில் தான் இருக்கணும். அதுக்கு வந்து சாயம் எல்லாம் பூசுவோம் அந்த மண் பாத்திரத்துக்கு. அப்பதான் வந்து கலர் கொடுக்கும். அந்த மண் பாத்திரத்துக்கு கலர் கொடுக்கும். அந்த சாயமே நாங்க 3 விதமா பக்குவப்படுத்தணும். ஃபர்ஸ்ட் வந்து தண்ணியில வந்து அதை இது பண்ணணும். அதை வந்து வெயில்ல காய வச்சு அதை எடுத்து வச்சுதான் நாங்க அந்த கலர் சாயம் பூசுவோம். அப்படி நிறைய வேலைகள் இருக்கு மண் பாத்திரத்தை பொறுத்த அளவுல. அதனால ஒரு 6 மாசமாவது அது ஆகதான் செய்யும். அதை வந்து இந்த அடுப்பு போடுறதுக்கு தனி செக்ஷன், பானை பண்றவங்க தனி செக்ஷன். அடுப்பு வந்து ஆம்பளைங்க தான் மெயினா அந்த அடுப்பெல்லாம் பண்ணுவாங்க. நாங்களும் சின்ன சின்ன இதனால நாங்களும் ஹெல்ப் பண்ணி கொடுத்துருக்கோம். மற்றபடி நம்ம வந்து கொஞ்சம் தான் பண்ணுவோம். ஆம்பளைங்கன்னு

0: சொல்லும்போது கொஞ்சம் ஸ்பீடா பண்ணிட்டே இருப்பாங்க. ஏன்னா டைம் கிடையாது, 6 மாசம் தான் இருக்கும் நமக்கு அந்த அடுப்பு. 5000 பானை 5000 அடுப்பு எல்லாமே நமக்கு கொடுக்கணும் கோயிலுக்கு. அதனால மழை இருக்க கூடாது எங்களுக்கு, வெயில் தான் ரொம்ப முக்கியம் இந்த இதுக்கு. அப்புறம் வந்து அதுக்கு வந்து சட்டிப்பானை லோடு வைக்கும் போது மினிமம் 10 பேராது எங்களுக்கு தேவைப்படும். அடுக்கிறதுக்கு ஒரு ஆளு, எடுத்து குடுக்கறதுக்கு ஒரு ஆளு, அதனால 10-15 பேர் நமக்கு தேவைப்படும்.
1: ஓகே மேம், ஓகே. அதாவது கிட்டத்தட்ட 6 மாசங்களா இதற்காக நீங்க பலரும் பணி செஞ்சு அதுக்கு நீங்க தயார்.
0: இரவும் பகலுமா உழைக்கணும். நைட்டும் இது பண்ணுவோம், காலையில 4 மணிக்கு எந்திரிச்சும் பண்ணுவோம். ஏன்னா இதுக்கு டைம் கிடையாது நமக்கு, அந்த இதுல அந்த இவ்வளவு எண்ணங்கள் கரெக்டா நம்ம கொடுக்கணும். அதனால எங்களுக்கு 24 மணிக்கு அந்த உழைப்பு இதுக்கு தேவைதான் எங்களுக்கு.
1: இப்போ நீங்க சொல்றீங்க 24 மணி நேரம் அப்படியே ஒர்க்ல இருக்கிறோம்னா, நம்ம ஃபேமிலி இருக்கு, சோ அவங்கள பாத்துக்கணும், பிள்ளைங்க இருக்காங்க, இதெல்லாம் எப்படி மேம் மேனேஜ்?
0: இதெல்லாம் நம்ம இந்த தொழில பொறுத்தவங்கள பிள்ளைங்களுக்கு யாரும் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. இந்த தொழிலேதான் ரொம்ப ஆர்வமா இருப்பாங்க. முன்னாலெல்லாம் சின்ன பிள்ளைங்க வந்து 4 சட்டி பானியத்துக்கு உள்ள வச்சுட்டு அதுக்கு உள்ள இருத்துவாங்க. இப்போ வந்து நிறைய மாடல்லாம் வந்துச்சு. எங்களுக்கு எல்லாம் நாங்க சின்ன பிள்ளையா இருக்கும் போது பிள்ளைங்க சரிஞ்சிடக்கூடாதுன்னு உடஞ்ச பானையை வச்சுதான் சுத்தி இத்திட்டு எங்களை அதுல இருத்திட்டு போயிருவாங்க. சாப்பாடு டைமுக்கு கிடைக்காதுதான். நாங்கெல்லாம் அப்படிதான் வளர்ந்தோம், ரொம்ப கஷ்டப்பட்டுதான் வளர்ந்தோம். இந்த தொழில் பண்றதுனால நமக்கு இதை வச்சுதான் எங்களுக்கு வருமானமே இருந்துச்சு. நாங்க 4 பொண்ணு, இது எங்க அப்பா அம்மா இந்த தொழில வச்சுதான், இதை வச்சுதான் கட்டி கொடுத்துருக்காங்க. இப்ப பின்ன பரவாயில்ல, கவர்மெண்ட்ல நிறைய மானியம் எல்லாம் கொடுக்கறாங்க, எங்களுக்கு திருவல் கொடுக்கறாங்க, இந்த சட்டிப்பானை செய்யறதுக்கு திருவல் கொடுக்கறாங்க. நல்ல வாரியத்திலிருந்து எங்களுக்கு வருஷத்துக்கு 5000 ரூபாய் வச்சு கொடுக்கறாங்க. இந்த மழை நிவாரணங்கிறது, மழை இருந்தா ரொம்ப கஷ்டம் சொல்லிட்டு 5000 ரூபாய் எங்களுக்கு கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க. இப்ப பரவாயில்ல, முன்னாலே இந்த மாதிரிலாம் எங்களுக்கு எதுவும் கிடையாது, இப்ப கொடுத்துட்டு இருக்காங்க.
1: ஓகே மேம், இதற்கு பயிற்சி அப்படின்னு எடுக்கும் போது எவ்வளவு சமயம் ஆகும்? ஒரு நல்ல தேர்ந்து மண்பாண்டங்கள் செய்யற ஒரு திறமையை வளர்த்துக்கிறதுக்கு ஒரு குறைஞ்சபட்சம் எவ்வளவு டைம் ஆகும்?
0: குறைஞ்சபட்சம் 10 நாள்ல இது படிச்சிடலாம். ஆர்வம் இருந்தா கண்டிப்பா இது படிச்சிடலாம்.
1: 10 நாள்ல படிச்சிடலாம். ஓகே. இப்ப ஏற்றுமதி இறக்குமதி பண்ணும் போது, இப்ப மண்பாண்டங்கள் அப்படின்னு பாக்கும்போது இன்னைக்கு பிளாஸ்டிக்கோட பயன்பாடுங்கிறது கொஞ்சம் அதிகமா இருக்கு, அதனால கேடுகள் ரொம்ப அதிகம். ஆனாலும் விலை குறைவா இருக்கு, டக்குனு கீழே விழுந்தா உடையாது, இந்த மாதிரியான விஷயங்கள்னால அதை ப்ரிஃபர் பண்றாங்க. நிறைய விழிப்புணர்வுகளும் கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ மண்பாண்டங்கள்னால நிறைய நலன்கள் இருக்கு, அதோட விழிப்புணர்வு மக்கள் கிட்ட எப்படி இருக்கு?
0: மண் பாத்திரம் சொல்லும் போது எந்த கலப்படமும் கிடையாது, அது வந்து களிமண் மணல் தண்ணி அந்ததான் நாங்க போடுறோம். சாயம் வந்து மற்றபடி இந்த சாய பொடின்னு கிடையாது, அதுவும் ஒரு வகையான செம்மண் தான் நாங்க வந்து சட்டி பானைக்கு சாயமா பூசுறோம். அதனால எந்த ஒரு கெடுதலும் அதுக்கு கிடையாது. பிளாஸ்டிக் பொறுத்த அளவுல அப்படி இல்லை, என்னென்ன கெமிக்கல் எல்லாம் சேர்த்துதான் அது பண்றாங்க. சட்டி பானையை பொறுத்த அளவுல எதுவுமே கிடையாது, எந்த கெமிக்கலுமே அதுல சேர்க்கறதே கிடையாது. எல்லாமே பாரம்பரியமா மண்ணு தான், களிமண் செம்மண் தண்ணி மணல் அந்த மாதிரிதான். அதுல இப்ப அதுல எந்த கலப்படமும் அதுல கிடையாது.
1: ஓகே மேம், ஓகே. இப்ப மண்பாண்டங்களுக்காக ஒரு மண்ணை எப்படி நீங்க தயார்படுத்துறீங்க மேம்?
0: மண்ணை வந்து கட்டியா தான் இருக்கும், அதை வந்து நம்ம தள்ளணும், தள்ளி அதை பொடிச்சு காய வைக்கணும். ஈரமா இருந்தா அந்த காய வச்சாதான் அந்த மண்ணுடைய பக்குவம் வந்து கரெக்டா இருக்கு. ஈரமா இருக்கே நம்ம அதை அப்படியே தூக்கி, நல்ல மழை பெய்தா பரவாயில்ல, கொஞ்சம் அறகுறையா இருந்தா நம்ம அதை வெயில காய வைக்கணும். காய வச்சாதான் அது சரியான பதத்துக்கு நம்ம கொண்டு வர முடியும். வெயில காய வைக்கணும், காய வச்சு அதை உடைக்கணும், உடைச்சுதான் தண்ணி விட்டு அதை கூற வைக்கணும். கூற வச்சுதான் அதை மறுநாள் என்ன பண்ணுவாங்க, சமுத்தணும். அதுக்கு வந்து மணல் சேர்க்கணும், மணல் சேர்த்துதான் அதை சமுத்தணும். அதுல இருக்க தூசி கல்லு மற்றபடி இலைகள்லாம் அதுல விடும். ஏன்னா நம்ம மண்ணு வந்து வெளியிலதான் போடும், அந்த மரத்துல உள்ள இலைகள்லாம் இருக்கும், அதை வச்சு ஒரு கம்பி வச்சு அறுக்கணும். அறுத்து அதில் வேஸ்ட் எல்லாம் எடுத்துட்டு தான் நம்ம அந்த மண்ணை பதப்படுத்தணும். பதப்படுத்தி தான் அந்த மிஷின்ல வச்சு இது பண்ணுவாங்க, மனை திரிச்சு மனைவாங்க. முன்னாலெல்லாம் கைத்திருவல் தான், இப்பதான் கரண்ட்ல கொடுத்துருக்காங்க. முன்னால பழைய காலத்துல எல்லாம் அதுக்கு வந்து சுத்துறதுக்கு ஒரு ஆள், ஒரு பொம்பளைங்க ஒரு ஆம்பளைங்க இருக்கணும், அந்த வீல சுத்தி கொடுக்கணும். இப்ப அப்படி இல்ல, கரண்ட்ல எல்லாமே பண்றாங்க. அந்த மண்ணை அதுல வச்சுதான் அது பண்ண முடியும். அந்த சட்டி பானையும் 2 நாள் வெயில காய வைக்கணும். காய வச்சதுக்கு அப்புறம் தான் அதை வந்து தட்ட முடியும். அடியில ஒரு கல் வச்சு அது ஒரு பலகை மாதிரி உண்டாத மேல வச்சு தட்டி தான் ஒரு சட்டி பதத்துக்கு உருவாக்க முடியும். அது காயறதுக்கு மினிமம் 2 நாள் ஆகும். திரும்ப அந்த சட்டி பானை ஒரு பாலிஷ் கொடுப்போம், அது ஒரு கல்லு மாதிரி உண்டு. இந்த குட்டி குட்டி பாறையா இருக்கும், அதை வச்சு நாங்க பாலிஷ் கொடுத்தாதான் கொஞ்சம் ஷைனிங்கா இருக்கும். சிறு சிறு ஓட்டைகளா இருந்தாலும் அந்த கல் வச்சு பாலிஷ் கொடுக்கும்போது அந்த ஓட்டையெல்லாம் அடைஞ்சிரும்.
1: ஓகே மேம், அது அழகா வந்துட்டு நிறைய விஷயங்கள் சொல்லுவீங்க. அதை செய்யறவங்களுக்கு இப்ப நம்ம ஒரு மண்பானை கடையில வாங்குறோம்னா, நம்ம ஒரு மண்பானை வாங்குறது இந்த மண்ல இருந்து செய்யறாங்க, ஒரு சக்கரத்துல சுத்துவாங்க இவ்வளவுதான் தெரியும். ஆனா அதுக்கு பின்னாடி இவ்வளவு விஷயங்கள் இருக்கு அப்படின்றது ரொம்ப அருமையா சொன்னீங்க. ஆனா ஏற்கனவே மண்பாண்டங்களை பொறுத்த வரைக்கும் அது கீழே விழுந்தா உடையக்கூடியது. இப்ப ஏற்றுமதி இறக்குமதி வந்து நம்ம வேற வேற இடத்துக்கு பண்ணும் போது, இப்ப நீங்க உங்களுடைய தந்தையும் அது அதே பணி பண்ணிருக்காங்கிறப்போ அந்த டைம்ல ஏற்றுமதி இறக்குமதி எப்படி இருந்து, இப்ப நீங்க பண்ணிட்டு இருக்கும் போது அந்த ஏற்றுமதி இறக்குமதி அதை பாதுகாப்பா கொண்டு போறதுக்கான ஏற்பாடுகள் எப்படி இருக்கு?
0: பொதுவா வண்டியில வைக்கும் போது இந்த சைடு கட்டெல்லாம் கட்டுவோம். முன்னால இருந்து ஓலையில கிடுவு மாதிரி ஒண்ணு உண்டு, அதை 2 சைடுல வச்சு கட்டுவாங்க. சட்டிப்பானை வைக்கும் போது அடியில வைக்கோல் போடணும். இப்ப கேரளாக்கெல்லாம் போகும்போது அடியில வைக்கல் போட்டுதான் சைட்ல கயிறு வச்சு பெரிய பெரிய பானை எல்லாம் சைட்ல கட்டுவாங்க. மற்றபடி சின்ன சின்ன சட்டிகளை ரோல் ரோல் அடுக்கி வச்சு வைக்கல் போட்டுதான்

0: அதுக்கு மேலதான் பண்ணி கொண்டு போவாங்க. மேல டார்பாலாம் கெட்டி அப்படியே ஒன்னு ரெண்டு சின்னது உடையதான் செய்யும்.
1: இப்ப எங்கெங்க நீங்க வந்து எங்கெங்க ஏற்றுமதி பண்ணிட்டு இருக்கீங்க?
0: இப்போ கேரளா பண்ணிட்டு இருக்கோம். மற்றபடி பக்கத்துலயும் நிறைய இடங்கள்லாம் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. தாளாகுடி, சுங்காங்கடை எல்லா இடம் பண்ணிட்டு தான் இருக்க, தலக்குளம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. மற்றபடி கோயில்கள்லாம் கொண்டு கொடுக்க தான் செய்யறோம்.
1: ஓகே மேம், இப்போ நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க, வேற மண்பாண்ட வியாபாரிகள் எல்லாம் எந்த அளவுக்கு இருக்காங்க? உங்களுக்கு அந்த போட்டிகள் எல்லாம் இருக்கா?
0: கண்டிப்பா இருக்குது போட்டிகள். ஆனா இப்ப வந்து பழைய காலத்துல நிறைய பேர் பண்ணிட்டு இருந்தாங்க, இப்ப ஒன்னு ரெண்டு பேர் தான் பண்ணிட்டு இருக்காங்க. பழைய ஆட்கள்லாம் போன இப்போ சன்னதிகளுக்கு ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது, ஆனா அது கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். இப்ப சட்டிப்பானதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்கறாங்க மக்கள். பிளாஸ்டிக் மற்றபடி கண்ணாடி பாத்திரங்கள் இருந்தாலும் பொதுவாக அந்த மண் பாத்திரத்துல வைக்கிற பொருள் ரெண்டு மூணு நாளைக்கு எதுவுமே கிடையாது, எந்த கெமிக்கலுமே கிடையாது அதுல. அதனால இப்ப மண் பாத்திரத்தை ரொம்ப விரும்புறாங்க. பொதுவா அந்த மீன் குழம்பு வந்து அந்த மண் சட்டில வைக்கிறதா ரொம்ப விரும்புறாங்க. அதே மாதிரி தயிர் எல்லாம் வச்சாச்சுன்னா, அந்த கப்புல எல்லாம் வச்சாச்சுன்னா புளிக்க செய்யாது. மற்றபடி நம்ம சில்வர் பாத்திரமோ கண்ணாடி பாத்திரத்துல வச்சா அந்த தயிர் புளிக்கும், இந்த மண் பாத்திரத்தை அந்த தயிர் வைக்கும் போது புளிக்கவே செய்யாது. அதனால இப்ப சட்டி பானைக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்கறாங்க மக்கள். மழை இல்லாம இப்ப மழை பெய்யறது எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். இந்த ஒரு இனி ஒரு நாலு மாசத்துக்கு எங்களுக்கு மழை தான், சட்டி பானையில அப்படியே வீட்டுல தேங்கி இருக்கும்.
1: இப்ப வந்துட்டு நீங்க அழகா சொன்னீங்க நிறைய விஷயங்கள். இப்ப மண் பாண்டங்கள்னு பார்த்தாலே சில பாத்திரங்கள் வந்து கருப்பு கலர்ல இருக்கு,
0: அது ஒரு வகையான களிமண் இருக்குது. அதுக்குன்னு ஒரு வகையான களிமண், சிலவங்க சொல்லுவாங்க இதுக்கு சாயம் பூசி இருக்குது, சாயம் கிடையாது, அது ஒரு வகையான களிமண் இருக்குது. அதனால அந்த சட்டி கருப்பாவே இருக்குது,
1: பாக்குறதுக்கு அழகா.
0: ஆமா, அது கருப்பு பூசின மாதிரி இருக்கும், ஆனா அப்படி கிடையாது, அது ஒரு வகையான களிமண் அதுவும்.
1: இப்ப வந்து கலை பொருட்களா ஒரு பானையை கூட வந்துட்டு நம்ம வெளியில வண்ணம் பூசலாம், வண்ணம் பூசி வந்து விக்கலாம், ஏதோ ஒரு அவங்க அழகுக்காக யூஸ் பண்ணுவாங்க.
0: சட்டி பானை வந்து உள்ள பூசுறோம், பானையை பொறுத்தல உள்ள செம்மண் பூச மாட்டேன், வெளியிலதான் ஒரு கலருக்காக வேண்டிதான். மற்றபடி அது பானைன்னு சொல்லும் போது உள்ள மட்டும்தான் பூச, வெளியில பூசக்கூடாது. அது ஒரு மக்கள் வந்து கலர் ரொம்ப எதிர்பார்க்க, அதுக்காக வேண்டி அந்த காவி மண்ணு நாங்க பூசுறோம். காவிங்கிறது செம்மண்ணு தான், காவிங்கிறது தனி, இந்த கலர் பொடி அந்த மாதிரிலாம் கிடையாது, அது ஒரு வகையான செம்மண் வச்சுதான் நாங்க பூசுறோம்.
1: இப்போ கலை பொருட்களா வந்து இப்ப கண்காட்சியில கொண்டு போற பானை பொருட்கள் இப்ப உலக அளவுல அதுக்குன்னு ஒரு தனி மதிப்பும் தனி ஒரு விலையும் இருக்கு. ஒரு கலை பொருட்களா அதை உருவாக்கும்
0: என்ன சட்டி பானை விலையை விட மற்றபடி சின்ன சின்ன பொருள், இந்த விசில் வரைக்கும் நாங்க வச்சிருந்தோம், மண்ணுல விசில் வச்சிருக்கிறோம், அப்புறம் இந்த ஜாடி வச்சிருந்தோம், கால் தேய்க்கிற அதுக்கு என்ன விலை சொன்னாலும் அதை கண்டிப்பா மக்கள் அதுக்கு மாதிரி பேச்சு கிடையாது எங்களுக்கு. அந்த காசு உடனே இப்போ சட்டி பானைன்னா விலை குறைக்க தான் பாக்குறாங்க. மற்றபடி இந்த விசிலுக்கு எல்லாம் என்ன விலை சொல்றோமோ மண்ணுல பண்ணின விசில் தான், பிளாஸ்டிக் கிடையாது, கண்ணாடி கிடையாது, மண்ணுல பண்ண விசில் தான். அதுக்கு என்ன விலை சொல்றோமோ அந்த விலை அவங்க தரதான் செய்யறாங்க. அதனால இப்போ உள்ள மாடலுக்கு மண் பாத்திரத்தை எதிர்பார்க்கறாங்க.
1: ஓ, அதாவது பயன்பாட்டு பொருட்களை விட கலை பொருட்கள்னா அதுக்கு அதிக மதிப்பு.
0: ஆமா ஆமா, ஷோகேஸ்ல வைக்கிற மாதிரி, அத மாதிரி இப்ப உள்ள சின்ன சின்ன பிள்ளைங்க அதை ரொம்ப விரும்புறாங்க.
1: ஓகே மேம், ஓகே. இப்ப வந்துட்டு கண்டினியூஸா ஒர்க் பண்றீங்களா, உங்களுக்கு விடுமுறைன்னு ஏதாவது எடுக்கிறது உண்டா?
0: விடுமுறை நம்மளா எடுத்தாதான் வந்து, இப்ப ஏதாவது ஒரு கல்யாண வீடுனா ஒரு பத்து நாள் நாங்க ரெஸ்ட் எடுப்போம், ஏன்னா நம்ம கல்யாண வேலைகள்லாம் பாக்கணும். அப்ப இந்த தொழிலை நிப்பாட்டி வச்சிருப்போம், நிப்பாட்டி வச்சுட்டு தான் இந்த வேலைகள், ஏதாவது நம்ம முக்கியமான பங்கனா இருந்தா உடம்பு சரியில்லாம இருந்தாலும் வச்ச பானைகள்லாம் வேஸ்ட் ஆக தான் செய்யும். ஏன்னா காஞ்சி நம்மளால முடிஞ்சு அதை தட்ட முடியாது, கொண்டு போக முடியாது, மண்ணு காஞ்சி போனாலும் அது வேஸ்டா தான் போகும். திரும்ப அந்த மண்ணு எடுத்து நாங்க அதுல போட்டு திரும்ப அதை ப்ரிப்பரேஷன் பண்ணுவாங்க.
1: ரொம்பவே சிறப்பா சொன்னீங்க மேம். சோ இப்ப வந்துட்டு நம்மளுடைய ஒரு பெண்களுக்கான ஒரு நிகழ்ச்சி இல்லையா, நம்மளுடைய நிகழ்ச்சி. சோ பல்வேறு துறைகளையும் பெண்கள் வந்துட்டு அவங்களுடைய திறமையை வெளிப்படுத்தி, உழைப்பை வெளிப்படுத்தி, ஒரு முனைப்போட முன்னேறிட்டு வராங்க. அப்படி பல்வேறு துறையில இருக்கக்கூடிய பெண்கள் அவங்களுடைய அனுபவங்களை பல்வேறு விதத்துல பகிர்ந்துகிட்டு இருக்காங்க. ஒவ்வொருத்தருடைய அனுபவமும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும், அதை பகிர்ந்துகிட்டு இருக்காங்க. அவங்களுடைய வாழ்க்கையில இருந்து ஒரு விஷயத்த பெண்களுக்காக அவங்க எடுத்தும் சொல்லியிருக்காங்க, இந்த விஷயத்த பெண்கள் கருத்துல வைக்கணும்னு. சோ உங்களுடைய இந்த அனுபவத்தில இருந்து, உங்களுடைய இந்த பயணத்துல இருந்து நீங்க நம்மளுடைய பெண்களுக்கு சொல்ல நினைக்கிற விஷயங்கள் என்ன மேம்?
0: இப்போ வந்து பெண்கள் பொம்பளை பிள்ளைங்க பொறுத்தளவுல நம்ம வாழ்க்கையில முன்னேறணும், முன்னால மாதிரி அடைஞ்சு கிடக்க கூடாது. இப்போ உள்ள பொம்பளை பிள்ளைங்க பொறுத்தளவுல எல்லாமே படிச்சு வெளியில வேலைக்கு போகணும், வெளிநாடுகள்லையும் கூட இப்ப போறாங்க, ஆட்டோ ஓட்டுறாங்க, ஏதாவது ஒரு தொழில். இப்ப பொம்பளை பிள்ளைங்க யாரும் முன்னால மாதிரி வீட்டுல அடங்கி கிடக்கிறது இல்ல, அதனால ஏதாவது ஒரு தொழிலுக்கு மெயினா இப்ப எல்லா இடமே பொம்பளை பிள்ளைங்க தான் இருக்கிறாங்க. ஆனா பெண்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கறாங்க.
1: இப்ப பெண்களுக்கு கொடுக்கற முக்கியத்துவம் கண்டிப்பா அதை வந்துட்டு யூட்டிலைஸ் பண்ணி நம்மளுடைய வாழ்க்கையை நல்லபடியா அமைச்சுக்கணும் இல்லையா மேம்?
0: ஆமா ஆமா. ஆமா, நம்ம கையில பத்து ரூபாய் நம்ம கையில இருந்தாலும் நம்ம ஆம்பளைங்களை எதிர்பார்க்கண்டாம் இல்ல. பெண்களுக்கு நமக்கு பல விஷயங்கள் தேவைப்படும், அதனால பெண்கள் இப்ப எல்லாமே வேலைக்கு போறாங்க, ரொம்ப இது பண்றாங்க பொம்பளைங்க.
1: அது மட்டும் இல்லாம சில நேரங்கள்ல வந்துட்டு வருமானம் ஒரு நம்ம ஈட்டி நம்ம சொந்த கால நிக்கிறோங்கிற ஒரு சூழ்நிலை வரும்போது அதற்கான ஒரு மதிப்பு மரியாதையும் அதிகமா தானே கிடைக்குது.
0: ஆமா, கண்டிப்பா அப்படிதான் இருக்குது.
1: இவ்வளவு நேரம் வந்துட்டு மண்பாண்டங்கள், உங்களுடைய தொழில் சார்ந்த நிறைய விஷயங்கள் சொன்னீங்க, நிறைய தகவல்கள் எங்களுக்கு. அது என்னதான் நம்ம வீட்டுல மண் பொருட்கள் பயன்படுத்தினாலும் அதை பத்தின விஷயங்கள் அப்படின்னு கேட்டா நமக்கு ரொம்ப தெரியாது. இன்னைக்கு வந்துட்டு அதுக்கு பின்னாடி எவ்வளவு சிரமங்கள் இருக்கு, எவ்வளவு உழைப்பு இருக்கு. அதுல ஒரு மழை வந்தா என்னென்ன சிரமங்கள், டக்குன்னு எதுவுமே பண்ண முடியாது இல்லையா. இருக்க எல்லா விஷயங்களையும் உங்களுடைய அழகா அந்த தகவல்களை பகிர்ந்துகிட்டு

0: நீங்க ரொம்பவே ஒரு பயனுள்ள விஷயமா இருக்கும். அதுவும் இல்லாம ஒரு நமக்கு பரீட்சையப்பட்ட நமக்கு திறமை இருக்கக்கூடிய ஒரு தொழில தைரியமா கால் பதிச்சு அதுல வந்துட்டு, ஏன்னா இந்த காலகட்டத்துல வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட துறைகளை நோக்கிதான் எல்லாருடைய பார்வையும் கவனமும் ஓடிட்டே இருக்கும்போது, நம்ம நமக்கு பழக்கப்பட்ட ஒரு விஷயத்துல நம்ம தைரியமா கால் வச்சு அதுல வந்து நீங்க இன்னைக்கு முன்னேறிட்டு வர்றீங்க, உண்மையிலேயே அது வந்துட்டு ஒரு அது ஒரு ஊக்கம் அளிக்கக்கூடிய விஷயம். ரொம்பவே சிறப்பா தகவல்களையும் அனுபவங்களையும் பகிர்ந்துகிட்டீங்க. நேயர்கள் சார்பாகவும் நிலையத்தின் சார்பாகவும் உங்களுக்கு நன்றி மேம்.
1: ரொம்ப நன்றி.
2: இதுவரை பூச்செண்டாகும் பூவேர் வரிசையில் தொழில் முனைவோர் தலக்குளம் எஸ் பகவதியம்மாள் அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள். இந்த நேர்முகத்தின் தொடர்ச்சியை அடுத்த வாரம் கேட்கலாம். உணவே மருந்துன்னு நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க இல்லையா. அந்த உணவை வந்துட்டு சரியா நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அதுவே உடல்ல ஏற்படக்கூடிய பல எதிர்மறையான விஷயங்களுக்கு மருந்தா இருக்கும். அப்படி இல்லைன்னா மருந்தையே உணவா எடுத்துக்கொள்ளக்கூடிய சூழல் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆரோக்கியமான உணவுகளை தேடி எடுக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொன்னாலும், ஆரோக்கியம் அல்லாத உடலுக்கு தீங்கு விளைவிக்க கூடிய உணவுகள் எதெல்லாம் அப்படிங்கறது நமக்கு ரொம்பவே நல்லா தெரியும். முதல்ல அதையெல்லாம் தவிர்க்கிறதே உணவுங்கிற விஷயத்துல ஒரு நல்ல முயற்சியா நல்ல முன்னெடுப்பா இருக்கும். நம்மளுடைய ஆரோக்கியமும் ரொம்ப நல்லா இருக்கும், சரிதானே? அடுத்ததா வருது நமக்குள்ளே.
3: என்ன ரொம்ப நேரமா பாத்துட்டு இருக்கே, சின்சியரா எழுதிட்டு இருக்க?
0: இன்னைக்கு வேர்ல்ட் ஃபுட் சேஃப்டி டே இல்லையா, அதனாலதான் ஏதாவது நாட்டுக்கு நல்லது பண்ணலாம்னு இதை எழுதி போஸ்ட் பண்ணலாம்னு எழுதிட்டு இருக்கேன்.
3: ஓ அப்படியா, ஃபுட் சேஃப்டி டே பத்தி அப்படி என்ன எழுதிட்டு இருக்க, கொஞ்சம் சொல்லு பாப்போம்.
0: அதுவா, இந்த ஃபுட் சேஃப்டிங்கிறது பெண்களோட ஆரோக்கியத்துல எவ்வளவு முக்கியம் அப்படிங்கறத பத்தி தான் ரொம்ப ஆழமா யோசிச்சு தேடி புடிச்சு எழுதிட்டு இருக்கேன்.
3: ஹெல்த்துக்கு ஃபுட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட் தெரியும், அது என்ன பெண்களுக்கு மட்டும் இம்பார்ட்டன்டான ஃபுட்டு அப்படின்னு என்ன இருக்கு?
0: நீ சொல்றதெல்லாம் சரிதான், ஆனா நான் எடுத்த டாபிக் பெண்களுக்குன்னு கொஞ்சம் பாப்பமேட்டுதான். நம்ம சாப்பிடுற சாப்பாட்டுல பலதுலயும் நமக்கு தேவையான சத்துக்கள் அப்படின்னு இருந்துச்சுன்னா அதையும் தாண்டி நிறைய சாப்பாட்டுல நமக்கு உடம்புக்கு தேவையில்லாத பிரச்சனைகளும் இருக்கு.
3: சரி, அப்படின்னா பொண்ணுங்க சாப்பிடக்கூடாத உணவு அப்படின்னா எதை சொல்லுவ?
0: முதல் விஷயம், இந்த ரொம்ப இனிப்பான ஃபுட்டு, சர்க்கரை அதிகமா இருக்கக்கூடிய ஃபுட்டு, இந்த கேக்கு, அப்புறம் இந்த ஜூஸ் எல்லாம் குளிர்பானங்கள் நம்ம கூலா வெளியில வாங்கி குடிக்கிறோம் பாத்தீங்களா, இந்த மாதிரியான விஷயங்கள் இதெல்லாம் அடிக்கடி சாப்பிடுறத தவிர்க்கணும். ஒரு வாரத்துக்கு ஒருக்கா தானே, அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்க கூடாது. ரொம்ப ஒரு அவசரத்துக்குன்னா பரவாயில்ல, ரெகுலரா நம்மளோட டேஸ்டுக்காக இல்ல ரொம்ப சூடா இருக்குன்னு போற வழியில எல்லாம் அப்படி இஷ்டத்துக்கு நம்ம வாங்கி குடிக்கிறதெல்லாம் ரொம்ப குறைக்கணும்.
3: சாப்பிடறதுக்கு தானமா நாக்கு இருக்கு, இதுல இனிப்பெல்லாம் சாப்பிடறதுல என்னமா இருக்க போகுது?
0: கரெக்ட் தான், சாப்பிடறதுக்கு தான் நாக்கு இருக்குது, அதெல்லாம் சரிதான், ஆனாலும் எல்லாத்துக்கும் அளவுன்னு ஒண்ணு இருக்குல்ல. ஹெல்த் நல்லா இருந்தா தானே நம்ம எதையுமே ஒரு என்ஜாய் பண்ண முடியும். அதுக்கு முக்கியமான விஷயமே இந்த சாப்பாடு தான். இந்த இனிப்பு அதிகமா சாப்பிடறதுனாலே பாடி வெயிட் எல்லாம் அதிகமாகுது, நீரழிவு நோய் அந்த மாதிரி பட்ட பிரச்சனை எல்லாம் வருது, அதோட நம்ம ஹார்மோன்ஸோட சமநிலை எல்லாம் ரொம்ப மாறுது. இந்த பெண்களுக்கான PCOSங்கிற பிரச்சனை கூட இந்த சர்க்கரை அதிகமா சாப்பிடறதால வருது, தெரியுமா?
3: சரி, இனிப்பு ஓகே, வேற ஏதாவது இதே மாதிரி சாப்பிடக்கூடாத உணவுகள் ஏதாவது இருக்கா?
0: சாப்பிடக்கூடாத உணவுகள்னா நம்ம ரொம்ப அவாய்ட் பண்ண முடியாது, ஆனா இதெல்லாம் அதிகமா எடுக்க கூடாது, குறைக்கணுங்கிறது தான் ரொம்ப முக்கியம். நான் கூட டேஸ்டுக்காக அப்படின்ட்டு வந்து நம்ம அதிகமா சாப்பிடறது கூடாது. முக்கியமா இந்த எண்ணெயில பொரிச்ச சாப்பாடு எல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கலாம். பஜ்ஜி, வடை, சிப்ஸ், முக்கியமா அந்த பாக்கெட்ல வாங்கி வந்து ஸ்நாக்ஸ் போற இடத்துல எல்லாம் அப்படி வாங்கி குறைச்சிட்டு இருக்கோம் தெரியுமா, அதெல்லாம் அறவே விட்டுறணும்.
3: ஆனா குழந்தைங்களுக்கு எல்லாம் அதானே பிடிக்குது.
0: பிடிக்குதுங்கிறதுக்காண்டி குழந்தைங்களுக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு நம்ம தானே சொல்லி கொடுக்கணும். இன்னும் இப்ப எல்லாம் பொம்பளை பிள்ளைங்க வளர நேரத்துல பல பிரச்சனைகளை சொல்றாங்க, நம்ம எல்லாம் எவ்வளவோ கேள்விப்படுறோம், அதுக்கெல்லாம் காரணம் இந்த உணவு முறை தான். அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி ஃபுட்ல எல்லாம் வந்துட்டு இருக்கக்கூடிய கொழுப்பு உப்பு எல்லாம் இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாவே இருக்கும். இதெல்லாம் இதய நோய், உயர் ரத்த அழுத்தம் இந்த மாதிரி நிறைய பிரச்சனைக்கு இதுதான் காரணம். ஃபுட்டுங்கிறது ஆரோக்கியத்துல ரொம்ப முக்கியமான ஒரு அடிப்படை.
3: அப்படி பார்த்தா பலரும் டைம் இல்லைன்னு ரெகுலர் ஃபுட்டையே வெளியேதான் வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் நீ என்ன சொல்ல போற?
0: என்ன சொல்ல முடியும், வீட்டுல நம்ம ஆரோக்கியமா சமைச்சு சாப்பிடணும். அதுலயே முக்கியமா இந்த உடனடி நூடுல்ஸ் இருக்கு தெரியுமா, அதாவது இந்த இன்ஸ்டன்டா எல்லாம் ரெடி பண்ணி குடுக்கறாங்க, சுவை ஊட்டிகள் எல்லாம் நம்ம டேஸ்டுக்காக அதிகமா சேர்க்கறாங்க தெரியுமா, இந்த ஃபுட் எல்லாம் வேண்டவே வேண்டாம் அப்படிதான் சொல்லுவேனா.
3: சாப்பிடக்கூடாது சாப்பிடக்கூடாதுன்னு சொல்ற, அப்ப எதைதான் சாப்பிடணுங்கிற?
0: நான் ஒண்ணும் புதுசா சொல்ல போறது இல்ல, எப்பவும் சொல்றதான் வரிசையா சொல்ல போறேன்.
3: என்ன சொல்ல போற?
0: கீரைகள், காய்கறிகள், பழங்கள், பருப்பு வகைகள், சிறுதானியங்கள், இந்த மாதிரியான இயற்கை உணவுகளை அதிகமா சாப்பிடணும். இதுல இரும்பு சத்து, புரதம், கால்சியம் இதெல்லாம் இருக்கக்கூடிய உணவுகள் வந்து ரொம்ப முக்கியம், கண்டிப்பா சேர்க்கணும்.
3: தண்ணி குடிக்கலாமா?
0: தண்ணி ரொம்ப முக்கியம், அது குடிக்காம இருந்தா முடியுமா? இதுல இன்னொரு முக்கியமான விஷயம், அந்த

0: பொண்ணுங்க வந்துட்டு வேலையை செஞ்சுட்டே இருப்பாங்க, வேலையை முடிக்கணும்னு இருப்பாங்க. இந்த தண்ணின்ற ஒரு விஷயம் இருக்கிறதே அவங்களுக்கு பல சமயத்துல ஞாபகம் இருக்கிறது இல்ல. ஒழுங்கா தண்ணி குடிக்கிறது கிடையாது. தண்ணி குடிக்கணுங்கிறதுக்காகட்டி அளவு அதிகமா குடிக்கிறதும் சரியா இருக்காது. உடம்புக்கு தேவையான அளவு தண்ணி கண்டிப்பா போகணும்.
1: ஏதோ ஃபுட் சேஃப்டி டேன்னு சொன்னாங்க, ஃபுட் எல்லாம் சேஃப்டியா வச்சு சாப்பிடலாம்னு நினைச்சேன். இப்ப நான் சாப்பிடலாமாங்கிறதே சந்தேகமா இருக்கே.
0: பசித்த பின் புசிக்க வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. நல்லா பசி எடுத்ததுக்கு அப்புறம் சாப்பிடணும். நம்மளுக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு சாப்பிடணும். அதுவும் ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும், கல்லும் கரையிற வயசு அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாத்தையும் நல்லா சாப்பிடலாம், ஆனா ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் எவ்வளவு சாப்பிடுறோம், எதை சாப்பிடுறோங்கிறதுல கொஞ்சம் கவனமா தான் இருக்கணும். சோ அதற்கேற்றது மாதிரி, சூழலுக்கு ஏற்றது மாதிரி நமக்கு சரியான உணவுகளை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நம்மளோட ஆரோக்கியம் நல்லா இருக்கும். நம்மளுடைய ஆரோக்கியம் நல்லா இருந்தா வாழ்க்கையை ரொம்பவே சந்தோஷமா மகிழ்ச்சியா நம்ம வாழலாம். சரிதானே? அடுத்ததா வருது சாதனை பெண்மணி.
2: இன்றைய சாதனை பெண்மணி வரிசையில் சாதனையின் சிகரம் தொட்ட பாராலிம்பிக் துப்பாக்கிச் சுடுதல் வீராங்கனை அவனி லெகரா பற்றி தெரிந்து கொள்ளலாம். வாழ்க்கையில் சவால்கள் வந்தால் பலர் துவண்டு விடுகிறார்கள், ஆனால் சிலர் அந்த சவால்களையே சாதனைக்கான படிக்கட்டுகளாக மாற்றுகிறார்கள். அப்படிப்பட்டவர்களில் ஒருவர்தான் அவனி லெகரா. ராஜஸ்தான் மாநிலத்தைச் சேர்ந்த அவனி சிறுவயதிலிருந்தே சுறுசுறுப்பான குழந்தையாக இருந்தார். ஆனால் 2012 நடந்த ஒரு சாலை விபத்து அவரது வாழ்க்கையையே முற்றிலுமாக மாற்றியது. அந்த விபத்தில் முதுகு தண்டுவிடத்தில் கடுமையான காயம் ஏற்பட்டதால் இடுப்புக்கு கீழே உள்ள பகுதி செயலிழந்தது. அதன் பின்னர் அவர் சக்கர நாற்காலியின் உதவியுடன் வாழ வேண்டிய நிலை ஏற்பட்டது. இத்தகைய சூழ்நிலையில் பலர் நம்பிக்கை இழந்திருப்பார்கள், ஆனால் அவனி மனம் தளரவில்லை. என்னால் இன்னும் ஏதாவது சாதிக்க முடியும் என்ற நம்பிக்கையுடன் முன்னேறினார். அப்போது அவருக்கு துப்பாக்கிச் சுடுதல் விளையாட்டில் ஆர்வம் ஏற்பட்டது. தொடர்ந்து கடினமான பயிற்சி செய்து தனது திறமையை வளர்த்துக் கொண்டார். அவரது உழைப்பிற்கு பலன் கிடைத்தது. 2021 நடைபெற்ற டோக்கியோ பாராலிம்பிக்ஸ் போட்டியில் தங்கப்பதக்கம் வென்று பாராலிம்பிக்ஸில் தங்கம் வென்ற முதல் இந்திய பெண் என்ற வரலாற்று சாதனையை படைத்தார். அதோடு வெண்கல பதக்கத்தையும் வென்று உலகின் கவனத்தை ஈர்த்தார். அவரது வெற்றி ஒரு பதக்கம் மட்டுமல்ல, அவனி லெகராவின் வாழ்க்கை நமக்கு ஒரு முக்கியமான பாடத்தை கற்பிக்கின்றது. வாழ்க்கையில் தடைகள் வரலாம், தோல்விகள் வரலாம், சில நேரங்களில் நம் கட்டுப்பாட்டிற்கு அப்பாற்பட்ட விஷயங்களும் நடக்கலாம். ஆனால் தன்னம்பிக்கை, விடாமுயற்சி மற்றும் கடின உழைப்பு இருந்தால் எந்த சவாலையும் வெல்ல முடியும் என்று இளைஞர்கள், மாணவர்கள், பெண்கள் என அனைவருக்கும் அவனி ஒரு முன்மாதிரியாக இருக்கிறார். என்னால் முடியாது என்ற வார்த்தையை நான் முயற்சி செய்கிறேன் என்று மாற்றினால் வெற்றி நிச்சயம் என்பதை அவரது வாழ்க்கை நிரூபிக்கின்றது. முடிவாக அவனி லெகராவின் வாழ்க்கை நமக்கு சொல்லும் செய்தி ஒன்றுதான், உடலில் இருக்கும் குறைபாடு வெற்றியை தடுக்காது, மனதில் இருக்கும் பயம்தான் தடுக்கிறது. நாமும் தன்னம்பிக்கையுடன் முன்னேறி நமது கனவுகளை நனவாக்குவோம்.

உடலுக்கு தீங்கு விளைவிக்க கூடிய உணவுகளை தவிர்த்து நன்மை சேர்க்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கணும். அதே நேரத்துல அந்த உணவுக்கு உணவுக்கான மரியாதையை நிச்சயமா கொடுக்கணும். உணவு வீணாவத நம்மளால இயன்ற மட்டும் தவிர்க்கணும். அதனால உணவை வீணடிக்க கூடாது, அதே நேரத்துல ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கணும். இது நம்மளுடைய சிறப்பான வாழ்க்கைக்கு நமக்கு துணையா நிக்கும். சரிதானே?

0: இத்துடன் நிறைவு பெற்றது பூவையர் பூங்கா.
1: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர், இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி,
2: 0% வட்டியில் இசிஎம்ஐயுடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர்லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
1: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
3: மாமா என்னாச்சு?
4: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
3: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாள்லயே நீங்க நடந்துடலாம்னா பாருங்களேன்.
5: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை.

0: தேரேகால் புதூர் நாகர்கோவில்.
1: இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909. அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
2: என் பொண்ணுக்கு சர்ஜரி பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. பெரிய தழும்பும் வலியும் இருக்குமோன்னு கவலையா இருக்கு.
3: கிம்ஸ்க்கு போ. ஹிரண்யா சர்ஜரிஸ், அட்வான்ஸ் வூண்ட் கேர், டயாப் ஃபுட் கேர் அண்ட் லிம்ப் சால்வேஜ், வெரிகோஸ் வெயின் லேசர் ட்ரீட்மெண்ட், எல்லா சர்ஜரிஸும் அட்வான்ஸ் மெத்தட்ல, சின்ன கீரல் குறைஞ்ச வழியில வேகமா குணமாகறதுனால ஹாஸ்பிட்டல்ல ரொம்ப நாள் இருக்க வேண்டாம்.
1: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோயில்.
4: இது நம்ம கேஎம்எம்சி மருத்துவமனை முட்டம்.
5: பிளஸ் டூ முடிச்சாச்சா? உங்களுக்காகவே நம்ம கேஎம்எம்சில
6: பிஎஸ்சி நர்சிங், பேச்சுலர் ஆஃப் பார்மசி, பேச்சுலர் ஆஃப் பிசியோதெரபி,
5: பேச்சுலர் ஆஃப் ஆக்குபேஷனல் தெரபி, ஆல் அலைடு ஹெல்த் சயின்ஸ் ப்ரோக்ராம்ஸும் இருக்கு.
6: பிடெக்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் ஏஐ அண்ட் டேட்டா சயின்ஸ், கொலாபரேஷன் வித் இன்டெல், என்இசி ஜப்பான்.
5: அது மட்டும் இல்ல, யுஜிஆர்பிஜி ஹாஸ்பிட்டல் அட்மினிஸ்ட்ரேஷனும் படிக்கலாம்.
6: வேலை வாய்ப்பு தரும் இப்படிப்புகளில் சேர்ந்து பயில 9444447 கால் பண்ணுங்க.
7: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
1: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
8: வேலை வாய்ப்புகளை அள்ளி தருகின்ற கல்லூரி
9: நூருல் இஸ்லாம் கலை அறிவியல் கல்லூரி.
8: மனோன்மணியம் சுந்தர்மார் பல்கலைக்கழகத்தின் இணைவு பெற்ற
9: குமாரகோயில் நூருல் இஸ்லாம் கலை அறிவியல் கல்லூரியில்
8: சேர்க்கை நடைபெறுகிறது.
10: நேர்களை இனி கேட்கலாம் மாநில செய்திகள். திருச்சிராப்பள்ளி அஞ்சல்.

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள், வாசிப்பவர் ஆனந்தி முத்தையன். தலைப்புச் செய்திகள். இந்தியா இந்தோனேஷியா இடையே ராணுவம், வர்த்தகம், முதலீடு உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பு மேம்படுத்தப்படும் என்று மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். நாட்டு மக்களுக்கு பாதுகாப்பான சுகாதாரமான உணவு வழங்க அரசு உறுதி பூண்டுள்ளதாக மத்திய சுகாதார குடும்ப நலத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார். பதிவுத்துறையில் இணைய வழி ஆவணப்பதிவு நடைமுறை விரைவில் கட்டாயமாக்கப்படும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. ஈரோட்டில் சாய ஆலை கழிவு பிரச்சினைகள் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படாத வகையில் சரி செய்யப்படும் என்று மாநில கைத்தறி துணிநூல்துறை அமைச்சர் திரு விஜயபாலாஜி உறுதியளித்துள்ளார். சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் இறுதியாட்டத்தில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன் போலிப்பணி இணை இன்று களமிறங்குகிறது. இனி விரிவான செய்திகள். இந்தியா இந்தோனேஷியா இடையே ராணுவம், கடல்சார் பாதுகாப்பு, வர்த்தகம், முதலீடு, சுகாதாரம், உணவு பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் பரஸ்பர ஒத்துழைப்பு மேம்படுத்தப்படும் என்று மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெறும் இரு நாடுகளுக்கு இடையிலான 8வது கூட்டு ஆணைய கூட்டத்தில் உரையாற்றிய அவர், 4 ஆண்டுகளுக்கு பின்னர் நடைபெறும் இந்த உயர்மட்ட ஆலோசனைக் கூட்டம் பரஸ்பர ஒத்துழைப்பில் முன்னேற்றங்கள் குறித்து அறிந்து கொள்ள வகை செய்வதாக கூறினார். இரு நாடுகளுக்கிடையே 75 ஆண்டுகால நட்புறவு கொண்டாட்டங்கள் கடந்த ஆண்டு நடைபெற்றதையும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார். நாட்டு மக்களின் ஆரோக்கியமான எதிர்காலத்திற்கு பாதுகாப்பான மற்றும் சுகாதாரமான உணவு வழங்குவதில் மத்திய அரசு உறுதியுடன் இருப்பதாக மத்திய சுகாதார குடும்ப நலத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். சர்வதேச உணவு பாதுகாப்பு தினத்தையொட்டி சமூக வலைதளத்தில் இன்று அவர் வெளியிட்ட செய்தியில், தன்னிறைவு பெற்ற இந்தியாவை உருவாக்க ஆரோக்கியமான உணவு பழக்க வழக்கம் கடைபிடிக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினார். சமையல் எண்ணெய் பயன்பாட்டை 10% குறைத்து சமச்சீர் உணவை பின்பற்ற வேண்டும் என்ற பிரதமரின் அறிவுறுத்தல்களை சுட்டிக்காட்டிய அவர், வலிமையான நாட்டை கட்டி எழுப்புவதில் இவை முக்கிய பங்காற்றும் என்றார். அறிவியல் சார்ந்த உணவு பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டியதன் அவசியத்தையும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார். ஆரோக்கிய இந்தியா இயக்கத்தில் இளையோர் பெருமளவு பங்கேற்க வேண்டும் என்று மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா வலியுறுத்தியுள்ளார். 77வது ஃபிட் இண்டியா மிதிவண்டி இயக்கத்தை புதுதில்லியில் இன்று தொடங்கி வைத்து பேசிய அவர், சைக்கிள் பயணங்களால் சுற்றுச்சூழல் மாசுபாடு பெருமளவு குறைவதுடன் போக்குவரத்து நெரிசலுக்கு மிகச்சிறந்த தீர்வு எட்டப்படுவதாக எடுத்துரைத்தார். திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி மத்திய ரிசர்வ் காவல்படை வளாகத்தில் நடைபெற்ற சைக்கிள் பேரணியில் ஃபிட் இண்டியா இயக்கத்தை வலுப்படுத்துவதன் அவசியம் எடுத்துரைக்கப்பட்டது.

0: தாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: உலக மிதிவண்டி தினத்தின் ஒரு பகுதியாக மிதிவண்டி பேரணிகள் மற்றும் ஃபிட் இந்தியா வலுவூட்டல் பாராட்டு நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்துள்ளது. சைக்கிள் பேரணியை ஆவடி மத்திய ரிசர்வ் காவல்படை மைய துணை காவல் கண்காணிப்பாளர் திரு ஆனந்த் ஜா கொடியசைத்து துவக்கி வைத்தார். சைக்கிள் ஓட்டுவதால் ஏற்படும் நன்மைகளை எடுத்துரைத்தார். பாரத பிரதமரின் ஃபிட் இந்தியா இயக்கத்தை வலுப்படுத்தி வளமான இந்தியா என்ற நோக்கத்தில் வளமுடன் வாழ வேண்டும் என்பதே இந்த பேரணியின் நோக்கமாகும். திருவள்ளூர் மாவட்ட செய்தியாளர் ஏ கே தனசேகரன்.
0: விவசாயிகள் தங்களது விளைபொருட்களுக்கு அதிக விலை பெறுவதை அரசு உறுதி செய்வதாக மத்திய வர்த்தக தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். ஜார்க்கண்ட் மாநில மாம்பழங்களை ஐரோப்பிய நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யும் திட்டத்தை இன்று தொடங்கி வைத்து பேசிய அவர், இதன் மூலம் உள்ளூர் தயாரிப்புகள் உலகளாவிய சந்தைகளை அடையும் நடவடிக்கைகளை மத்திய அரசு முன்னெடுத்து செல்வதாக குறிப்பிட்டார். மகளிருக்கான புதிய வாய்ப்புகள் மற்றும் அங்கீகாரம் கிடைப்பதை உறுதி செய்து நாட்டின் வேளாண் பொருட்கள் ஏற்றுமதி அதிகரிக்கப்பட்டு வருவதையும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார். சர்வதேச அளவில் சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை கடுமையாக உயர்ந்த போதிலும் இந்தியாவில் மிக குறைந்த விலையில் சிலிண்டர்கள் விற்பனை செய்யப்படுவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு அமைச்சகம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, கனடா உள்ளிட்ட வளர்ந்த நாடுகளை விட பிரதமரின் உஜ்வாலா திட்ட பயனாளிகளுக்கு இந்தியாவில் குறைந்த விலையில் சிலிண்டர்கள் விற்பனை செய்யப்படுவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இதனிடையே வீட்டு உபயோக சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை 29 ரூபாய் உயர்த்தப்பட்டுள்ளது. இந்த விலை உயர்வு இன்று முதல் அமலுக்கு வந்துள்ளது. தமிழகத்தில் பதிவுத்துறையில் இணைய வழி ஆவணப்பதிவு நடைமுறை விரைவில் கட்டாயமாக்கப்படும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. பொதுமக்கள் சிரமமின்றி ஆவணப்பதிவு நடைமுறைகளை தாங்களே மேற்கொள்ளும் வகையில் செயல்படுத்தப்படும் இத்திட்டத்தின் கீழ் முதல் விற்பனை மனை, முதல் விற்பனை அடுக்குமாடி குடியிருப்பு, தமிழ்நாட்டு வீட்டு வசதி வாரிய விற்பனை ஆவணங்கள், வங்கிக் கடன் ஆவணங்களை இணைய வழியில் பதிவு செய்து கொள்ளலாம் என அரசு அறிவித்துள்ளது. பொதுமக்கள், கட்டுமான நிறுவனங்கள், ஆவண எழுத்தர்கள், வங்கிகள் மற்றும் வழக்கறிஞர்கள் இதனை பின்பற்ற வேண்டும் என்று இன்று வெளியான தமிழக அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டிற்கு வருகின்றது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: ஈரோடு மாவட்டத்தில் சாய ஆலை கழிவுகளால் ஏற்படும் குடிநீர் மற்றும் சுற்றுச்சூழல் மாசுபாட்டை சரி செய்யும் நடவடிக்கைகள் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படாத வகையில் மேற்கொள்ளப்படும் என்று மாநில கைத்தறி துணிநூல்துறை அமைச்சர் திரு விஜயபாலாஜி தெரிவித்துள்ளார். காளிங்கராயன் வாய்க்கால் புனரமைப்பு பணிகளை இன்று ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இப்புனரமைப்பு பணிகளுக்கு கூடுதல் நிதி ஒதுக்குவது குறித்து அதிகாரிகளுடன் கலந்தாலோசித்து முடிவெடுக்கப்படும் என்றார். 50% பணிகள் மட்டுமே நிறைவடைந்துள்ள நிலையில் வரும் 16 வாய்க்காலில் நீர் திறப்பதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்து ஆராயப்படும் என்றார். தமிழகத்தில் தனியார் பள்ளி கட்டணம் கண்காணிக்கப்படும் என்று மாநில பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் திரு சம்பத்குமார் தெரிவித்துள்ளார். கோவையில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், மாவட்டத்தில் கல்வி, மருத்துவம், தொழில்துறை வளர்ச்சிக்கான திட்டங்கள் படிப்படியாக செயல்படுத்தப்படும் என்றார். மாநிலத்தின் அனைத்து இடங்களிலும் ஊழலுக்கு எதிரான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் கூறினார். தாவேக ஆட்சி எப்பொழுது வேண்டுமானாலும் கவிழலாம் என அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமியின் கருத்துக்கு பதிலளித்த அமைச்சர், மக்களின் நம்பிக்கையுடன் அமைந்துள்ளதால் இந்த ஆட்சி தொடர்ந்து நீடிக்கும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். நாமக்கல் ராசிபுரம் அரசு மருத்துவமனையில் மாநில வணிக வரி பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் திரு லோகேஷ் இன்று காலை ஆய்வு மேற்கொண்டார். நோயாளிகளுக்கு தரமான சிகிச்சை வழங்க அறிவுறுத்திய அவர், மருத்துவமனையை சுகாதாரமாக வைத்துக் கொள்ள உத்தரவிட்டார். சிபிஎஸ்இ 12 வகுப்பு பொதுத் தேர்வு விடைத்தாள் மறுகூட்டல் மறு மதிப்பீடு செய்வதற்கான கால அவகாசத்தை மத்திய இடைநிலை கல்வி வாரியம் இன்று வரை நீட்டித்துள்ளது. முன்னதாக நேற்றுடன் இதற்கான அவகாசம் முடிவடைந்த நிலையில் பெற்றோர் மற்றும் மாணாக்கரின் கோரிக்கையை ஏற்று இந்நடவடிக்கை. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக பெய்த மழையின் காரணமாக சாமந்திப்பு உற்பத்தி அதிகரித்துள்ளதால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: கிருஷ்ணகிரி, ராயக்கோட்டை, சூளகிரி, ஓசூர் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் 2000 ஏக்கர் நிலப்பரப்புகளில் சாமந்தி பூக்கள் சாகுபடி செய்யப்பட்டுள்ளது. கடந்த வாரங்களில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பரவலாக மழை பெய்ததன் காரணமாக நடப்பு பருவத்தில் சாமந்தி பூக்கள் விளைச்சல் அதிகரித்து ஏக்கருக்கு 10,000 ரூபாய் வரை லாபம் கிடைத்து வருகிறது. 2 நாட்களுக்கு ஒருமுறை அறுவடை செய்து பெங்களூரு, சென்னை, பாண்டிச்சேரி உள்ளிட்ட பல்வேறு இடங்களுக்கு அனுப்பப்பட்டு வருகிறது.

0: நகரிலிருந்து ராஜா சின்னத்தம்பி.
1: போதைப்பொருள் புழக்கத்தை குறைத்து மகளிர் குழந்தைகள் பாதுகாப்பை உறுதி செய்யும் நடவடிக்கைகள் முனைப்புடன் மேற்கொள்ளப்படும் என்று இன்று பொறுப்பேற்றுக் கொண்ட நெல்லை சரக காவல்துறை துணைத் தலைவர் திரு திருநாவுக்கரசு தெரிவித்துள்ளார்.
2: சரகத்திற்கு உட்பட்ட 4 மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்களுடன் இணைந்து ஆலோசித்ததில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகளை ஏற்படாத வகையில் அமைதியான சூழலை ஏற்படுத்துவது என்பது எங்களுடைய முதல் நோக்கமாகும். பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை தடுக்க தீவிர கண்காணிப்பினை மேற்கொண்டு போதைப்பொருள் நடமாட்டத்தை முழுமையாக கட்டுப்படுத்த தீவிர நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும். சாலை விபத்துகளை தடுத்து விழிப்புணர்வு மற்றும் கண்காணிப்புகளை மேற்கொண்டு ஒரு நல்ல சூழலை உருவாக்குவதற்கான ஏற்பாடுகளை நாங்கள் செய்யவிருக்கின்றோம்.
1: பெரம்பலூர் மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளிகளின் நலனுக்காக சிறப்பான சேவையாற்றியவர்கள் சமூக சேவை விருது பெற வரும் 25 தேதிக்குள் இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்கலாம் என ஆட்சித்தலைவர் திருமதி சரண்யாரி தெரிவித்துள்ளார். இதேபோல் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பெண்கள் முன்னேற்றத்திற்காக சிறந்த சேவையாற்றிய தனிநபர் மற்றும் தொண்டு நிறுவனங்கள் விருது பெற வரும் 19 தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம் என ஆட்சித்தலைவர் திருமதி ஸ்னேகா கூறியுள்ளார். தஞ்சையில் பிரசித்தி பெற்ற 18 வைணவ ஆலய நவநீத அலங்கார திருவீதி உலா இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. வளிமண்டல சுழற்சி காரணமாக தென்காசி, திருநெல்வேலி, கோவை மாவட்ட மலைப்பகுதிகள், நீலகிரி, திருப்பூர், திண்டுக்கல், ஈரோடு, சேலம் உள்ளிட்ட 14 மாவட்டங்களில் இன்று இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அமெரிக்காவில் நடைபெறும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் இறுதியாட்டத்தில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன் பொலிப்பள்ளி இணை அமெரிக்க இணையை இன்று எதிர்கொள்கிறது. இன்று நடைபெற்ற அரையிறுதியில் இந்த இணை சீன ஜப்பான் இணையை 6-3, 6-2 என்ற நேர்சிற்களில் வென்றது. நியூ சண்டிகரில் ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 2 நாளான இன்று இந்தியா தனது முதல் இன்னிங்ஸில் 8 விக்கெட் இழப்பிற்கு 564 ரன்னுக்கு டிக்ளேர் செய்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா இந்தோனேஷியா இடையே ராணுவம், வர்த்தகம், முதலீடு உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பு மேம்படுத்தப்படும் என்று மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். நாட்டு மக்களுக்கு பாதுகாப்பான, சுகாதாரமான உணவு வழங்க அரசு உறுதிபூண்டுள்ளதாக மத்திய சுகாதார குடும்பநலத்துறை அமைச்சர் திரு JP நட்டா கூறியுள்ளார். பதிவுத்துறையில் இணைய வழி ஆவண பதிவு நடைமுறை விரைவில் கட்டாயமாக்கப்படும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. ஈரோட்டில் சாய ஆலை கழிவு பிரச்சினைகள் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படாத வகையில் சரி செய்யப்படும் என்று மாநில கைத்தறி துணிநூல்துறை அமைச்சர் திரு விஜயபாலாஜி உறுதியளித்துள்ளார். சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் இறுதியாட்டத்தில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன் பொலிப்பள்ளி இணை இன்று களமிறங்குகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
3: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101 நேரம். பிற்பகல் 1:55 நேர்கள் இப்பொழுது கேட்கலாம்.
4: பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் இன்று ஸ்வமித்வா திட்டம் பற்றி தெரிந்து கொள்வோம். ஆண்டு ஏப்ரல் மாதம் 24 தேதியன்று தேசிய பஞ்சாயத்து ராஜ் தினத்தன்று பிரதமரால் தொடங்கப்பட்ட ஸ்வமித்வா திட்டம் கிராம குடியிருப்பு பகுதிகளில் உள்ள சொத்து உரிமையாளர்களுக்கு உரிமைகளின் பதிவு வழங்குவதன் மூலம் கிராமப்புற இந்தியாவின் பொருளாதார மாற்றத்திற்கு ஊக்கமளிப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது. நில எல்லையை வரையறுத்து வரைபடமாக்கலில் மேம்பட்ட ட்ரோன் மற்றும் GIS தொழில்நுட்பத்தை பயன்படுத்தும் இந்த திட்டம் சொத்தை பணமாக்குதலை ஊக்குவிக்கிறது, வங்கி கடன்களை அணுகுவதை எளிதாக்கும், சொத்து தகராறுகளை குறைக்கிறது, கிராம அளவில் விரிவான திட்டமிடலை ஊக்குவிக்கிறது. உண்மையான கிராம சுயராஜ்யத்தை அடைவதற்கான ஒரு நடவடிக்கையாக இந்த முன்முயற்சி கிராமப்புற இந்தியாவை மேம்படுத்துவதற்கும் அதை தற்சார்பாக மாற்றுவதற்கும் கருவியாக உள்ளது. கிராமங்களில் வசிப்போருக்கு வீடுகள் மற்றும் நிலத்திற்கான சட்டப்பூர்வ உடைமை அட்டைகள் இந்த திட்டத்தின் மூலம் வழங்கப்படுகின்றன. ட்ரோன்களும் சிறப்பு வரைபட கருவிகளும் பயன்படுத்தப்பட்டிருப்பதால் நிலத்தின் எல்லைகள் துல்லியமாக குறிக்கப்பட்டுள்ளன. ஸ்வமித்வா திட்டத்தின் மூலம் பெறப்படும் சொத்து அட்டைகளை கொண்டு வங்கியில் கடன்கள் பெற முடியும். தேசிய தகவல் சேவை மையத்தின் உதவியுடன் நில அளவைத்துறையால் இந்த திட்டம் செயலாக்கப்படுகிறது. இந்தியாவில் கிராமப்புற நிலத்தின் கணக்கெடுப்பும் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதும் முழுமையடையாமல் இருந்தது. பல மாநிலங்கள் கிராமங்களில் மக்கள் வசிக்கும் பகுதிகளை வரைபடமாக்கவோ அல்லது ஆவணப்படுத்தவோ தவறிவிட்டன. சட்ட ஆவணங்கள் இல்லாத நிலையில் இந்த பகுதிகளில் உள்ள சொத்து உரிமையாளர்களை முறையான பதிவுகள் இல்லாதவர்களாக ஆக்கியுள்ளது. இது அவர்கள் தங்கள் வீடுகளை மேம்படுத்த நிறுவன கடன் பெற அணுகுவதையோ அல்லது கடன்கள் மற்றும் பிற நிதி உதவிகளுக்கான அடமான சொத்தாக தங்கள் சொத்துக்களை பயன்படுத்துவதையோ தடுக்கிறது. பொருளாதார அதிகாரம் அளித்தலுக்கு சட்டப்பூர்வமாக அங்கீகரிக்கப்பட்ட சொத்து ஆவணங்களின் இன்றியமையாத முக்கியத்துவத்தை உணர்ந்து ஸ்வமித்வா திட்டம் உருவாக்கப்பட்டது. இந்த திட்டத்தின் நோக்கங்கள்: கிராமப்புற திட்டமிடலுக்கான துல்லியமான நிலப்பதிவேடுகளை உருவாக்குதல் மற்றும் சொத்து தொடர்பான தகராறுகளை குறைத்தல்.

0: கிராமப்புற இந்தியாவில் உள்ள குடிமக்கள் தங்கள் சொத்தை நிதி சொத்தாக பயன்படுத்தி கடன்கள் மற்றும் பிற நிதி சலுகைகளை பெறுவதற்கு உதவுவதன் மூலம் அவர்களுக்கு நிதி ஸ்திரத்தன்மையை கொண்டு வருதல். சொத்து வரி நிர்ணயம் இது பகிர்ந்தளிக்கப்பட்ட மாநிலங்களில் உள்ள கிராம ஊராட்சிகளுக்கு நேரடியாக சேரும் அல்லது மாநில கருவூலத்தில் சேர்க்கப்படும். எந்த ஒரு துறையும் தங்கள் பயன்பாட்டிற்காக பயன்படுத்தக்கூடிய கணக்கெடுப்பு, உள்கட்டமைப்பு மற்றும் GIS வரைபடங்களை உருவாக்குதல். GIS வரைபடங்களை பயன்படுத்தி சிறந்த தரமான கிராம பஞ்சாயத்து மேம்பாட்டு திட்டத்தை தயாரிப்பதில் ஆதரவளித்தல் ஆகியவற்றை கொண்டுள்ளது இந்த ஸ்வமித்வா திட்டம். உலகில் பொருள் வளத்தை உருவாக்குவதை நோக்கமாக கொண்ட எந்த ஒரு பொருளாதார நடவடிக்கைக்கும் நிலம் ஓர் அத்தியாவசிய வளமாகும். அறிக்கைகளின்படி இந்தியா மற்றும் உலகம் முழுவதும் மில்லியன் கணக்கான மக்கள் நில மோதல்களின் தாக்கத்தால் பாதிக்கப்படுகின்றனர். ஸ்வமித்வா திட்டம் உள்ளூர் மட்டத்தில் மோதல்களுக்கான மூல காரணத்தை நிவர்த்தி செய்வதை நோக்கமாக கொண்டுள்ளது. சிறந்த கிராம பஞ்சாயத்து மேம்பாட்டு திட்டங்களுக்கான உயர் தெளிவுத்திறன் கொண்ட டிஜிட்டல் வரைபடங்கள் பள்ளிகள், சமூக சுகாதார மையங்கள், ஆறுகள், தெருவிளக்குகள், சாலைகள் போன்ற உள்கட்டமைப்புகளை மேம்படுத்த வழிவகுக்கும். நிதியை திறம்பட ஒதுக்கீடு செய்தல் மற்றும் அணுகுதலை அதிகரித்தல் ஆகியவற்றை உள்ளடக்கியது இந்த ஸ்வமித்வா திட்டம். இதன் முக்கிய விளைவு மக்கள் தங்கள் சொத்தை பிணையமாக வைத்து பணமாக்க உதவுவதாகும். மேலும் சொத்துவரி விதிக்கப்படும் மாநிலங்களில் சொத்துவரியை ஒழுங்குபடுத்துவதன் மூலம் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சிக்கு ஊக்கம் அளிக்கப்படுகிறது. இது முதலீடுகள் அதிகரிப்பதற்கும் வணிகம் செய்வதை எளிதாக்குவதற்கும் வழிவகுக்கிறது. நேயர்கள், இதுவரை பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் இன்று ஸ்வமித்வா திட்டம் பற்றி தெரிந்து கொண்டோம்.
1: இனி கேட்கலாம் ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.
2: குட் ஆப்டர்நூன், திஸ் இஸ் ஆகாஷ்வாணி அண்ட் ஐ அம் சுனில் வர்மா வித் தி மிட் டே நியூஸ். The headlines. India-Indonesia Joint Commission meeting underway in New Delhi. Comprehensive strategic partnership and ways to further deepen bilateral cooperation under review. Home Minister Amit Shah calls for close watch on financial and property transactions along international borders. CBSE is to close Class 12 re-evaluation application window tonight. National award-winning Malayalam actor Saleem Kumar passes away in Kochi. IMD forecasts widespread rainfall across the country in next 2 to 3 days. And in cricket, India declare first innings at 564 for 8 against Afghanistan in one-off test in New Chandigarh. India-Indonesia Joint Commission meeting is underway in New Delhi. External Affairs Minister Dr. S. Jayashankar and his Indonesian counterpart Sugiono are co-chairing the meeting. In his opening remarks, Dr. Jayashankar said that the joint commission between both nations is convening after a gap of 4 years, and it is essential to acknowledge that significant advancements in bilateral relations have been made during this time. He said India-Indonesia celebrated the 75 years of establishment of bilateral ties last year.
3: Our joint commission is happening after 4 years, and I think it's important to recognize that in those 4 years we made good progress in our bilateral relations. Today I look forward to extensive discussions with you covering the full spectrum of our bilateral cooperation, from political to defense and security, maritime, trade and investments, health and pharmaceuticals, food security, as well as tourism, education and cultural cooperation.
2: Indonesian Foreign Minister Sugiono also said this is an important meeting to allow both the countries to review the progress of cooperation since the last Joint Commission meeting held in 2022.
4: I think it is an important meeting to allow us to review on the progress of our cooperation since the last JCM we held 2022 to address outstanding subjects to our common interests and follow up the result of the leaders' meeting during President Prabowo's visit to India, and of course to chart the way forward to translate this partnership into more concrete outcomes.
2: Our correspondent reports that the 8th India-Indonesia Joint Commission meeting will review the robust, comprehensive

0: grieve. In cricket, India have declared their innings at 564 for 8 on day 2 of the one-off test against Afghanistan in New Chandigarh. In response, Afghanistan were 28 for 1 in their first innings when reports last came in. Prime Minister Narendra Modi has also congratulated the Indian women's football team on winning the SAF Women's Championship 2026. In a social media post, he said that the team played excellently through the tournament. And now, before we end the bulletin, the headlines once again. India-Indonesia Joint Commission meeting underway in New Delhi. Comprehensive strategic partnership and ways to further deepen bilateral cooperation under review. Home Minister Amit Shah calls for close watch on financial and property transactions along international borders. CBSE to close Class 12 re-evaluation application window tonight. National award-winning Malayalam actor Saleem Kumar passes away in Kochi. IMD forecasts widespread rainfall across the country in next 2 to 3 days. And in cricket, India declare first innings at 564 for 8 against Afghanistan in one-off test in New Chandigarh. And with that, we end the midday news.
1: கலைகளின் சங்கமமாய் எங்கும் சமநேசமாய் எத்திக்கும் இன்பமயமாய்
2: மக்கள் மனங்களில் மாறாது மையம் கொண்டுள்ளது குமரி பண்பலை 101.
3: நெஞ்சை வருடும் மெல்லிசையாய் இடைவிடாத இசை பயணமாய் ஒலித்துக் கொண்டிருப்பது குமரி பண்பலை 101. இது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம். பண்பலை 101 மனதிற்கு நெருக்கமான பாடல்களோடு உங்களை தாளாட்ட வருகிறது திரை இசை. மழை பெஞ்சு முடிஞ்சதும் வானத்துல வர வானவில்ல பார்த்தா எல்லாருக்குமே ஒரு தனி சந்தோஷம் வரும் இல்லையா? அந்த 7 வண்ணங்களும் ஒன்னா சேர்ந்து பார்க்க எவ்வளவு அழகா இருக்குமோ அதே மாதிரி இன்னைக்கு நம்ம திரை இசையில பல வண்ணங்கள்ல பல உணர்வுகள்ல அமைந்த சூப்பரான வானவில் பாடல்களை நாம கேட்டு ரசிக்கலாம். வானவில்லோட அழகே அது வானத்துல மட்டும் வர்றது இல்லைங்க, அன்பான மனிதர்களோட மனதிற்குள்ளேயும் வரக்கூடிய அழகான நிறம்தான். அப்படி ஒரு அழகான வானவில் பாட்டு மூலமா நம்ம நெஞ்சுக்குள்ள இசை மழையை ஏற்படுத்த வராங்க சாதனா சர்க்கம் ரமணா திரைப்படத்திற்காக.

0: நம் பாதுகாப்பு நம் கையில். தமிழ்நாடு தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறையின் கன்னியாகுமரி மாவட்ட அலுவலர் எஸ் சத்யகுமார் அவர்கள் வழங்கும் விழிப்புணர்வு தகவல்கள் கேட்கலாம்.
1: இந்த சமையல் எரிவாயுன்னு சொல்லும்போது எனக்கு ஒரு சின்ன ஒரு இது ஞாபகத்துக்கு வருது. நம்ம வீட்டில் வந்து சமையல் எரிவாயு கசிந்தால் என்ன செய்யறது, என்ன செய்யலாம், செய்யக்கூடாது? இப்போ நீங்க மின்சார சுவிட்சுகள்லாம் இருந்ததுன்னா எக்காரணம் கூட நீங்க ஆன் பண்ணியிருந்தாலோ அல்லது ஆஃப் பண்ணியிருந்தாலோ அது அந்த நிலையில விட்டுற வேண்டும். இப்போ ஆன் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு நீங்க அதை ஆஃப் பண்ணவோ அல்லது அதை ஆன் பண்ணவோ கூடாது. ஏன்னா அதுல வர்ற சிறு திரு தீப்பொறி போதும் அந்த விரைந்து அந்த சமையல் எரிவாயு கசிந்து இருக்கிறத உடனடியாக பெரிய ஆபத்துக்கு அழைத்து சென்று விடும். அதனால தான் நீங்கள் வந்து அந்த மெர்காப்டன்கிற ஒரு வேதிப்பொருள் அதில் சேர்த்துருக்கறனால தான் அது அந்த நெடி நமக்கு தெரியும். அந்த வாடையை கண்டுபிடிச்சிட்டா இமீடியட்டாக உடனடியாக நம்ம செயல்பட வேண்டியது அந்த ரெகுலேட்டரை வந்து உடனடியாக அதை ஆஃப் பண்ணுங்க. அதை மூடிட்டாலே பாதி பிரச்சனை முடிஞ்சிடும். அப்புறம் எல்லா ஜன்னல்களையுமே திறந்து வைங்க. இதை தான் நீங்கள் மேற்கொள்ளணும். முதல்ல எல்லா இந்த மாதிரி ஆபத்துகளில் இது வந்து நீர்நிலைகளே ஆகட்டும் அல்லது இந்த மாதிரி நமக்கு தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம், பதட்டப்படாமல் இருக்கிறதுக்கு நம்ம கண்டிப்பாக கற்றுக்கணும். நீங்கள் பதட்டப்படும் போது பார்த்தீங்கன்னா நம்ம செய்கிற இதே வந்து ஒரு அதீத பதற்றத்தினாலேயே நம்மளுடைய கவனம் இந்த இதில் செதறிடும். நம்ம பயந்தே வந்து அந்த ஆபத்தான சூழலிலிருந்து வெளியே வர்றதுக்கான வாய்ப்புகளை நாமளே குறைச்சிக்குவோம். அதனால எக்காரணம் கொண்டும் பதட்டப்படாதீங்க. கண்டிப்பாக அந்த ஆபத்தான சூழ்நிலிருந்து நம்ம வெளியே வந்துடுவோங்கிற ஒரு நம்பிக்கையில் நீங்கள் செயல்பட வேண்டும்.
0: இதுவரை நம் பாதுகாப்பு நம் கையில் தமிழ்நாடு தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறையின் கன்னியாகுமரி மாவட்ட

இன்னிசை ராகங்களை அரங்கேற்றுக் கொண்டிருக்கும் இந்நிகழ்ச்சி திரை இசை. இன்றைய திரை இசையில் அழகான வானவில் பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். முதல் பாட்டில் அன்பை பற்றி பேசின அந்த வானவில் இப்போ அப்படியே காதலாக நிறமாறுதுங்க. ஆமாம், காதலில் விழுந்துட்டா போதும், நமக்கு மட்டும் ஸ்பெஷலாக ஒரு மழை பெய்கிற மாதிரியும் நாம் மட்டும் ஒரு தனி வானவில்லோட பக்கத்தில் வாழ்கிற மாதிரியும் ஒரு ஃபீல் வரும். அதையெல்லாம் விட ரொம்ப அழகான ஒரு வரி இந்த பாட்டில் வருது. குடைகள் இருந்துமே மழையில் நனைவது காதல் வந்த பின்தானே. வாங்க பாடலை கேட்கலாம். யுவன் சங்கர் ராஜாவின் இசையில் உதித் நாராயணன் குரலில் வருவது காதல் சொல்ல வந்தேன் திரைப்பட பாடல்.

0: ஆஷா ஃபர்னிச்சர் லேண்டின்
1: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் ஃபர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
0: 0% வட்டியில் ஈசி இஎம்ஐ உடன் ஃபர்னிச்சர் வாங்கிட ஆஷா ஃபர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
1: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி நாகர்கோவில்.
2: நேர்களே, இது உங்கள் நினைவிற்கு. இன்று பிற்பகல் 3:02 தேநீர் நேரத்தில் சாரி என்ற ஒற்றை வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுத்திய மாற்றம் என்ன அப்படிங்கிற தலைப்பில் நேயர்கள் கலந்துகிட்டு உங்களுடைய கருத்துக்களை எங்களுடைய பகிர்ந்து கொள்ளலாம். பகிர்ந்து கொள்ள நீங்கள் அழைக்க வேண்டிய நமது நிலைய தொலைபேசி எண்கள் 0465-2 என்ற முன் இணைப்பு எண்ணோடு 2602-240 என்ற எண்ணிற்கோ 2907-222 என்ற எண்ணிற்கோ அழைக்கலாம். உங்களுக்கான அலைபேசி எண் 8903257309. நேரம் பிற்பகல் 2:30. நேர்கள் இணைந்திருப்பது பண்பலை 101 கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது திரை இசை. இன்றைய திரை இசையை வானவில்லில் காணப்படும் 7 வண்ணங்கள் அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றன. வானத்தில் வர வானவில்ல நாம் எல்லாருமே அண்ணாந்து பார்த்து ரசிச்சிருப்போம். ஆனால் ஒருத்தருடைய கண்ணுக்குள்ளேயே வானவில் தோன்றி அது அவங்களோட இமைகளை தொட்டு பேசினா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தான் இந்த பாடல் நமக்கு சொல்லப்போகுது. தெய்வ திருமகள் திரைப்படத்திற்காக ஜி வி பிரகாஷ்குமார் இசையில் சைந்தவி பாடிய பாடல்.

0: எங்க அம்மா கீழே விழுந்ததுல இருந்து சரியா நடக்க முடியல.
1: நீ நம்ம நாகர்கோயில் கிம்ஸ்க்கு கூட்டிட்டு போ. அங்க எலும்பு முறிவு மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைகள், ஹேண்ட் அண்ட் மைக்ரோவாஸ்குலர் சர்ஜரிஸ் மூலமா மைனூட் சர்ஜரிஸ் ரொம்ப நுணுக்கமா எக்ஸ்பர்ட் டாக்டர்ஸ் வச்சு சிறந்த முறையில பண்றாங்க. ஸ்போர்ட்ஸ் மெடிசன், ஆர்த்தோஸ்கோபின்னு ஆர்த்தோபெடிக்ஸ்ல அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறாங்க.
2: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிடல், சுங்கான் கடை, நாகர்கோயில்.
3: நேரம் பிற்பகல் 2:38. பண்பலை 101 நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது திரை இசை. காதல் வந்துட்டாலே வானத்துல நீளமா இருக்கிற அந்த வானவில் கூட அப்படியே வளைஞ்சு நமக்கு மட்டும் வட்டமா தெரிய ஆரம்பிச்சிருமா. பாடல் கேட்கலாம். புலி திரைப்படத்திலிருந்து தேவி ஸ்ரீ பிரசாத்தின் இசையில் விஜய் மற்றும் ஸ்ருதிஹாசன் பாடிய பாடல்.

0: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பைனான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பைனான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும் நிபந்தனைக்கு உட்பட்டது.
1: நேர்களை, இது உங்கள் நினைவிற்கு இன்று மாலை 4:02 வானிலை அறிக்கையை தொடர்ந்து ஆகாஷ்வாணி தனது 90th ஆண்டு கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக அகில இந்திய வானொலி குமரி பண்பலை 101 மாவட்ட அளவில் நடத்திய கட்டுரை போட்டியில் வானொலி ஒரு வரப்பிரசாதம் என்னும் தலைப்பில் 2nd பரிசு பெற்ற தென் திருவிதாங்கூர் இந்து கல்லூரியின் மாணவி சி மேபல் அவர்களின் உரை கேட்கலாம். நேரம் பிற்பகல் 2:43. நேர்கள் இணைந்திருப்பது பண்பலை 101 திரை இசையில். திரை இசையில் வானவிலின் வண்ணங்களாய் பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். வானத்தில் இருக்கிற வானவில்லோட பாதியையும் நிலாவோட பாதியையும் ஒன்னா சேர்த்து செஞ்ச சிலைதான் இந்த காதலியா. அந்த காதலியை பற்றி அழகாக வர்ணித்து பாட வருகிறார் வீரம் திரைப்படத்திற்காக

நேர்களை, இது உங்கள் நினைவிற்கு. இன்று இரவு 7:25 உழவர் உலகத்தில் உழவர்களுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து உழவருக்கு ஒரு சிந்தனை, கிராமப்புற குளங்களும் வேளாண் பணிகளும். நேர்முகத்தில் பங்கேற்கிறார் தாளக்குடி மகராஜ பிள்ளை அவர்கள். அமுது சுரபி, உலக உணவு பாதுகாப்பு தினம், உரையாடல், நொடிகளில் சில நுட்பங்கள், கறவை மாடுகளில் ஏற்படும் மடிவீக்க நோய் தகவல்களை தருகிறார் கால்நடை நோய் புலனாய்வு பிரிவு கால்நடை உதவி மருத்துவர் ஜெபக்கிலாரி அவர்கள். கேட்டு பயன்பெறுங்கள்.

0: காற்றின் கரங்கள்ல கதை சொல்ற அந்த குரல், காணாத கண்களில் கனவுகள் விதைக்கும். தூரத்து தாயின் தாலாட்டு போல தொலைந்த மனங்களுக்கு நெருக்கம் தரும் ஓசை. மலை தாண்டி கடல் தாண்டி பறந்து வந்து மனங்களோட எல்லைகளை இணைக்கிற பாலம், அறிவின் விளக்கா செய்தியும் சிந்தனையும் ஒலிக்கிற காற்றலைகள், அன்பின் மொழியில உலகத்தை இணைக்கிற நம்பிக்கையின் குரல், சேர்த்து சொன்னா சமூகத்தோட இதய துடிப்பு வானொலி.
1: வானொலி அறிக்கை கேட்கலாம். ஆகாஷ்வாணி. தமிழ்நாட்டின் ஓரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் மழை இல்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும் கோயம்புத்தூர் மாவட்டம் சின்னக்கல்லாறு 6 சென்டிமீட்டர், உபாசி சோலையாறு, நீலகிரி மாவட்டம் விண்ட்வர்த் பந்தலூர் வட்டாட்சியர் அலுவலகம் சின்கோனா ஆகிய இடங்களில் 5 சென்டிமீட்டர், நெய்யூர் வால்பாறை பரம்பிக்குளம் ஆழியாறு திட்டப்பகுதி வால்பாறை வட்டாட்சியர் அலுவலகம் ஆகிய இடங்களில் 4 சென்டிமீட்டர், அவலாஞ்சி ஹாரிசன் ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர், திருநெல்வேலி மாவட்டம் 4 முக்கு, மேல்பவானி, உட்பிரையர், நாகர்கோவில், குருந்தன்கோடு, பார்வுட், கிளன்மார்கன், கன்னிமார், தேவாலா, சிறுவாணி அடிவாரம், முள்ளங்கினாவிள்ளை, ஊத்து, நடுவட்டம், நாகர்கோவில், பெரியார், குந்தாப்பாலம், சூரலக்கோடு ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர், எமரால்டு, பாபநாசம், திருப்பதி சாரம், கிண்ணக்கோரை, கொடுமுடியாறு அணை, குண்டார் அணை, மாம்பழத்துறையாறு, தேக்கடி, பேச்சிப்பாறை, புத்தன் அணை, அடையாமணை, ஆடைக்கடங்கு, பாலமூர், பூதப்பாண்டி, சித்தாறு, சாம்ராஜ், கிடாய், குடலூர் பசார், காக்காச்சி, சிவலோகம், பெருஞ்சாணி அணை, தக்கலை, உதகமண்டலம், திருப்பரப்பு, மேல்கூடலூர், கன்னியாகுமரி, இரண்யல், செர்வலார் அணை, முக்கூடல் அணை, செங்கோட்டை, கோழிப்போர் விளை ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. அதிக வெப்பநிலை கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாடு புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லாமல் இருந்தது. அதிக வெப்பநிலை தமிழ்நாடு புதுச்சேரி பகுதிகளின் ஓரிரு இடங்களில் 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உயர்ந்திருந்தது இயல்புக்கு. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியே காணப்பட்டது. மிக அதிக வெப்பநிலையான 40.4 டிகிரி செல்சியஸ் சென்னை விமான நிலையத்தில் பதிவானது. மிக குறைந்த வெப்பநிலையான 22.6 டிகிரி செல்சியஸ் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் பதிவாகியிருந்தது. உதகமண்டலத்தில் பதிவான மிக குறைந்த வெப்பநிலை 12.6 டிகிரி செல்சியஸ். அதிக வெப்பநிலை தஞ்சாவூர் கோயம்புத்தூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு குறைந்திருந்தது. மதுரை ராமநாதபுரம் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு இயல்புக்கு அதிகரித்திருந்தது. சென்னை, கடலூர், நாகப்பட்டினம், புதுச்சேரி, வேலூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இயல்புக்கு 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அதிகரித்து காணப்பட்டது. ஈரோடு, நீலகிரி, கோயம்புத்தூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு குறைந்திருந்தது. கோயம்புத்தூர் மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு இயல்புக்கு அதிகமாயிருந்தது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது. தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. வானிலை முன்னறிவிப்பு. கிழக்கு மேற்காக காற்றழுத்த தாழ்வு பாதை கடலோர கர்நாடகம் மற்றும் கடலோர

0: ஆந்திர பிரதேசத்தை சுற்றியுள்ள கடற்பரப்பில் 3.5 கிலோமீட்டருக்கும் 4.6 கிலோமீட்டருக்கும் இடைப்பட்ட பகுதியில் உருவாகியுள்ளது. வடக்கு கேரளம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் கடல் மட்டத்திலிருந்து 3.1 கிலோமீட்டர் தொலைவில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி ஒன்று உருவாகியுள்ளது. பலத்த காற்றுடன் நீலகிரி, திருப்பூர், திண்டுக்கல், தேனி, கன்னியாகுமரி, ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, மதுரை, விருதுநகர் மாவட்டங்களிலும், தென்காசி பகுதிகளிலும், திருநெல்வேலி, கோயம்புத்தூர் மாவட்டங்களிலும் ஓரிரு இடங்களில் பலத்த இடிமழை பெய்யக்கூடும். மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன். நாளை நீலகிரி, திருப்பூர், தேனி, திண்டுக்கல், கன்னியாகுமரி, ஈரோடு, சேலம் மாவட்டங்களிலும், தென்காசி, திருநெல்வேலி, கோயம்புத்தூர் மாவட்டங்களிலும் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் இடிமழைக்கு வாய்ப்புண்டு. சென்னைக்கு மதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மிகுந்த வெப்பம் அதிகரித்திருக்கக்கூடும். வெப்பநிலை 39 முதல் 40 டிகிரி செல்சியஸ் ஆகவும், குறைந்துள்ள வெப்பநிலை 29 முதல் 30 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மிதமான மழை பொழிவுக்கு வாய்ப்புண்டு. கன்னியாகுமரியில் பதிவான அதிகள வெப்பநிலை 30.6 டிகிரி செல்சியஸ், குறைந்தள வெப்பநிலை 23.3 டிகிரி செல்சியஸ். அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு சில நொடிகளில் தொடரும்.
1: மத்திய அரசு கூறியுள்ளது, தமிழகத்தில் வருகை இல்லா ஆவணப்பதிவு நடைமுறை விரைவில் கட்டாயமாக்கப்பட உள்ளதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. கோவையின் வளர்ச்சிக்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொள்ள உள்ளதாக மாநில அமைச்சர் திரு சம்பத்குமார் கூறியுள்ளார். பெண்களின் பாதுகாப்பில் தமிழக அரசுக்கு அக்கறை உள்ளதா என்ற கேள்வி மக்கள் மனதில் எழுந்துள்ளதாக திமுக தெரிவித்துள்ளது. தொழில் முதலீடுகளை தக்கவைக்க உரிய நடவடிக்கைகளை தமிழக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. சமையல் எரிவாயு விலை உயர்வை மத்திய அரசு திரும்பப் பெற வேண்டும் என்று பாமக கேட்டுக் கொண்டுள்ளது. மாநிலம் முழுவதும் அறிவிக்கப்படாத மின்வெட்டு காரணமாக மக்கள் வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளதாகவும், இதனை களைவதற்குரிய நடவடிக்கைகளை தமிழக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்றும் தேமுதிக கோரிக்கை விடுத்துள்ளது. திருப்பரங்குன்றம் தீப விவகாரத்தில் முந்தைய நடைமுறையே தொடரும் என்று மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் அறிவித்திருப்பது வரவேற்கத்தக்கது என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கூறியுள்ளது. தென்காசி, திருநெல்வேலி, கோவை, நீலகிரி, திருப்பூர், திண்டுக்கல், தேனி, கன்னியாகுமரி, ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, மதுரை மற்றும் விருதுநகர் மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. உலன்பட்டார் மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் தீபக் மற்றும் தினேஷ் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளனர். ஜப்பானில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் செஸ் போட்டியில் இந்தியாவின் வைஷாலி அரையிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளார். நியூ சண்டிகரில் நடைபெற்று வரும் இந்தியாவுக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் இரண்டாம் நாளான இன்று ஆப்கானிஸ்தான் முதல் இன்னிங்ஸில் சற்றுமுன் வரை 2 விக்கெட் இழப்பிற்கு 48 ரன் எடுத்துள்ளது. முன்னதாக இந்தியா 8 விக்கெட் இழப்பிற்கு 564 ரன் எடுத்திருந்த நிலையில் ஆட்டத்தை முடித்துக் கொள்வதாக அறிவித்தது. கஸ்கஸ்தானில் நடைபெற்று வரும் 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய படகு சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
2: மதுர தமிழோடு தென்பாண்டி இசையோடு தேனிசை சாரலில் நனைய வைப்பது குமரி பண்பலை 101.
3: நேரம் பிற்பகல் 3:02. முக்கடல் சங்கமிக்கும் ஓசையை ஒலித்துக் கொண்டிருப்பது குமரி பண்பலை 101. இது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம். பண்பலை 101 ஆரம்பமாகிறது தேநீர் நேரம். வாழ்க்கையில சில வார்த்தைகளை சொல்றதுக்கு ரொம்பவே தைரியம் வேணுங்க. அதுல முதல் வார்த்தை ஐ லவ் யூ அப்படின்னா, அதை விட ரொம்ப பவர்ஃபுல்லான இன்னொரு வார்த்தை சாரி. ஈகோவை கொஞ்சம் ஓரமா ஒதுக்கி வச்சுட்டு மனசார ஒரே ஒரு சாரி கேக்கிறப்ப அங்கே உடைய வேண்டிய பல கோபங்கள் உடைஞ்சு தூரமான பல இதயங்கள் ஒன்று சேர்ந்துரும். ஆமாங்க, இன்னைக்கு இந்த மத்தியான நேரத்துல நாம நேர்களோட பேசக்கூடிய தலைப்பு சாரி என்ற ஒற்றை வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுத்திய மாற்றம் என்ன. ஒரு சின்ன சாரி உங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை காப்பாத்துச்சா, இல்ல பிரிஞ்சு போன உங்க அன்பான உறவுகளை சேர்த்து வச்சுதா, இல்ல உங்க குடும்பத்துக்குள்ள ஒரு பெரிய நிம்மதியை கொடுத்துதா அப்படின்னு

0: அந்த செகண்டில் உங்கள் மனசு எவ்வளவு லேசாச்சு அப்படிங்கிறத எங்கள் கூட ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ண கால் பண்ண வேண்டிய நீங்கள் அளிக்க வேண்டிய நமது நிலைய தொலைபேசி எண்கள் 04652 என்ற முன் இணைப்பு எண்ணோடு 2020240 என்ற எண்ணிற்கும் 2907222 என்ற எண்ணிற்கும் அழைக்கலாம். உங்களுக்கான அலைபேசி எண் 8903257309. தலைப்பு கொடுத்த உடனே நேயர்கள்லாம் அப்படியே வரிசையாக வந்துட்டே இருக்காங்க. நிகழ்ச்சியில் இணைய முதல் நேயர் வணக்கம். வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார் பேசுறீங்க? ஒற்றை வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுத்திய மாற்றம் என்ன? சாரி, மன்னிச்சுக்கோங்க.
1: அவங்க ஃபர்ஸ்ட் தங்களுடைய தவறு ரியலைஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கறதே அந்த சாரி அப்படிங்கற ஒற்றை வார்த்தை தான் நமக்கு பிரகடனப்படுத்துது.
0: இல்ல இல்ல, நான் என்ன கேக்குறேன்னா, இந்த சாரிய நீங்க யார்ட்டையாவது சொல்லியிருப்பீங்க. சோ அந்த டைம்ல, அதாவது சொல்லியிருப்போம், சொல்லாமலே விட்டுருப்போம், சொல்லியிருக்கலாமே அப்படின்னு ஃபீல் பண்ணியிருப்போம். சம்டைம்ஸ் நம்ம அப்படி சொல்லி உங்களுக்கு உங்க லைஃப்ல என்ன சேஞ்சஸ் வந்துச்சு அதை தான் கேக்குறேன்.
1: சந்திரசேகர்னு ஒரு நாளைக்கு ஒரு 10 வாட்டியாவது கால் பண்ணுவான், நேர்ல பாப்பான், பேசுவான். அந்த உரிமையாக இருந்தாலும் சில வார்த்தைகள் அப்படிங்கறத ரிலேஷன்ஷிப்ல விட கூடாது அப்படின்ட்டு உணர்ந்து அந்த சமயத்துல சாரி அப்படின்னு கேட்டதுனால இப்ப அவனுடைய நட்பு கிட்டத்தட்ட ஒரு 6-7 இயர்ஸ் தொடர்ந்துட்டு
0: இருக்கு.
1: ஒரு சாரி கேட்டதுனால
0: உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் வந்து காப்பாற்றப்பட்டிருக்கு.
1: காப்பாற்றப்பட்டது அந்த இன்னும் புரிதலும் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் ஆழமும் அதிகமாச்சு அப்படின்னு சொல்லுவேன்.
0: சூப்பர் சூப்பர், ரொம்ப நிகழ்ச்சியில அழகா பங்கேற்றீங்க, நன்றி.
1: நன்றி.
0: வணக்கம். வணக்கம். யார் பேசுறீங்க?
2: வணக்கம். நல்லா இருக்கீங்களா?
0: நல்லமா இருக்கும். நீங்க யார் பேச கேக்குது சார், சொல்லுங்க. சொல்லுங்க சார்.
2: சிறந்த தலைப்பு, வாழ்த்துகள் சார். இந்த ஒரு வார்த்தை இருக்குது உங்களை எனக்கு ரொம்ப மேம்படுத்தணும் சார். இந்த வார்த்தை
0: சரி சார்.
2: சமீபத்துல ஒரு 6 மாசத்துக்கு
0: முன்னால
2: நான் பஸ்ல டிராவல்
0: பண்ணி
2: பாக்கெட் வச்சிருந்தேன். பஸ் உறங்கிட்டேன். பக்கத்துல ஒரு பாத்தியார் இருந்துச்சு, எனக்கு தெரியாது யாருன்னு தெரியாது. அவரு எடுத்து என் சொல்லி அந்த தந்துகிட்டு உறங்கிட்டியா எனக்காக வந்துட்டு எடுத்து யாரு தந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரு சாரியாக்கு சாரி நாம சாரிக்கிறேன்
0: வந்துட்டேன்.
2: இங்க என்ன என்ன ரெண்டு இதுன்னு கேட்காது. விஷ்ணு கடை கையில
0: விடுங்க.
2: அதுல விஷ்ணு நல்ல குமாரி பண்ணுறேன்னு
0: உங்களுக்கு வந்து ஒரு ஒர்க்கே கிடைச்சிருச்சு. சரி சார், நன்றி. நன்றி நன்றி. வணக்கம்.
3: வணக்கம்.
0: வணக்கம். யார் பேசுறீங்க?
3: வணக்கம். கூட்டத்துல அப்படி போயிட்டு இருக்கிறப்ப நம்ம தெரியாம சில நேரம் மிதி யாருக்காவது மேல மிதிப்பட நம்ம செய்யும். அது ஒரு அனுசரிச்ச மாதிரி நம்ம வந்து நம்ம தெரியாமலே சாதிச்சிருக்கோம் அப்படி. அதாவது விட்டு கொடுப்பார் கட்டு போவதில்லை அந்த மாதிரி சார் சொல்லிட்டோம். நமக்கும் ஒரு நிம்மதி அவங்களும்.
0: ஓகே சரி சார். ஓகே.

நன்றி சார், நன்றி.

0: புதுமையான மாடல்களில் சோபா செட்டுகள், பீரோ, கட்டில், டைனிங் டேபிள் மற்றும் அனைத்து விதமான பர்னிச்சர்களுக்கும்
1: AMB ஜெய்ஹரன்கோ திங்கள் நகர் மற்றும் AMB பர்னிச்சர் மால் சுங்கான் கடை.
2: மகளிருக்கான நுண்துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை. 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குளை அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, ஹிஸ்டரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
3: நேரம் பிற்பகல் 3:10 ஆகியாச்சு. நேர்கள்லாம் சூப்பராக வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது சாரி அப்படிங்கிற ஒரு வார்த்தை உங்கள் லைஃப்பில் பண்ண மேஜிக் என்ன, அந்த சாரிங்கிற ஒரு வார்த்தையை நீங்கள் சொன்னதுனால உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட முக்கியமான மாற்றங்கள் என்ன, எந்த ஃப்ரெண்ட்ஷிப்லாம் உங்களுக்கு திருப்பி கண்டினியூ ஆச்சு அப்படிங்கிறத எங்கள் கூட ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம்.
4: வணக்கம்.
3: யார் பேசுறீங்க?
4: நான் மணிகண்டன், செட்டியார் மடம்.
3: சொல்லுங்க சார், உங்க சாரி பத்தின ஒரு ஸ்டோரி.
4: நம்ம பஸ்ல ஏறுவோம் பார்த்தாலும், பஸ்ல ஏறுவோம் இல்ல, இந்த பஸ்ல கூட்ட நெருக்கடியில வந்து நம்ம ஏறத்துமோ, யாரா செவுத்துட்டோம்னா, வயசானால செவுத்துட்டோம், அதான் சாரி வந்து கும்பிட்டேன். அதான் என்னுடைய கரம். நன்றி மேடம். நன்றி.
3: நன்றி சார். அதாவது சாரிங்கிற வார்த்தையை நம்ம நிறைய இடத்துல சொல்லாமல் விட்டுருப்போம். ஏன்னா ஒரு ஈகோ இருக்கிறதுனால நம்ம அந்த வார்த்தையை, நான் ஏன் சாரி சொல்லணும் அப்படிங்கிற எண்ணத்தில் விட்டுருப்போம். ஆனால் சம்டைம்ஸ் அந்த சாரியை வந்து நம்ம அந்த ஈகோவும் மறந்துட்டு அந்த இடத்துல சாரி கேட்குறப்ப அந்த உறவுகள் வந்து நமக்கு நெடுங்காலமாக அப்படியே தொடர்ந்துகிட்டே இருக்கும். ஸோ நம்ம நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம்.
5: வணக்கம் மேடம், நான் பேசுகிறேன்.
3: பகவதி அம்மாள், சொல்லுங்க உங்கள் சாரி பற்றின ஸ்டோரி.
5: நம்ம பஸ்ல நெருக்கமா போகும்போது, நம்ம பஸ்ல நெருக்கமா போகும்போது யாரும் சாரியாலும் மிதிச்சிருவோம், நம்ம தெரியாமலே மிதிச்சிருவோம். சாரிமா அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு
3: அனுபவிச்சிருக்கீங்க. சாரி சொன்னே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருக்கீங்க. சரிம்மா, சரி. வேற நீங்க உங்க உறவுகள்ட்ட எல்லாம் சண்டை போட்டு கோவப்பட்டு சாரி கேட்டு அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே இல்லையா? பஸ்ல தான் சாரி கேட்டிருக்கீங்களா? திருப்தி வந்துடும். சாரி கேட்டோம், அவங்க வந்து மன்னிக்கிறாங்களோ மன்னிக்கலையோ, நம்ம கடமையை நம்ம ஒழுங்கா செஞ்சிட்டோம் அப்படிங்கிற எண்ணம் நமக்கு வந்திருக்கும்ல.
5: தெரியாம நடந்ததான்.
3: சரிம்மா, ஓகே, சூப்பர்மா, அழகா சொன்னீங்கம்மா, நன்றி. வணக்கம்.
6: ஹலோ. வணக்கம் மேடம்.
3: வணக்கம். யார் பேசுறீங்க?
6: ராஜேஸ்வரி பேசுறேன் மேடம்.
3: ராஜேஸ்வரிமா, சொல்லுங்க சாரி சொன்ன தருணத்தை.
6: சாரி சொன்ன தருணம்னு சொன்னா, நம்ம வேலை தப்பு இருந்தா நம்ம ஒருத்தருக்கும் சாரி சொல்ல வேண்டிய அவசியம், கண்டிப்பா சொல்லியே தீரணும். அந்த இடத்துல
3: என்ன
6: கேட்டேன்,
3: நிறைய பேர் நேயர்கள் வெயிட் பண்றாங்க.
6: அந்த சிலைகளை எல்லாம் பார்த்து ரசிச்சுட்டே வந்தேன். நாங்க உரம் இல்லாம தான் நான் போயிட்டு இருந்தேன். அப்போ ரெண்டு பிள்ளைகளும் புருஷனும் பெண்டாட்டியுமான்ட்டு அவங்க கையில ஏதோ சாதனம் கொண்டு வந்துட்டே இருந்தாங்க. அதே நேரத்துல நான் என்ன செய்தேன், இப்படி பார்த்து பார்த்து பார்த்து போனே நான் அவங்க மேல இடிச்சுட்டேன்.
3: சரி,
6: இடிச்சு அவங்க கையில இருந்த பொருள் எல்லாம் கீழே விழுந்து.
3: சரி,
6: கீழே விழுந்தோன்னா நான் அம்மா மன்னிச்சுக்கம்மான்னு சொல்லிட்டு நானும் புரட்சி கொடுத்தேன். அந்த புருஷன் நேரம் தானே, இல்லம்மா ஒண்ணு இல்ல போட்டு போட்டு என்ன, ஆனா அவ்வளவு புருஷன்

0: சரி.
1: அப்ப நான் அன்னைக்கு மனசார என்ன மேல இருந்த தப்பு, நான் அதனால மனசார அவள்கிட்ட
0: மன்னிப்பு
1: மன்னிப்பு கேட்டேன்.
0: கேட்டோம். கண்டிப்பாம்மா. சரிம்மா, நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்க நன்றிம்மா. வணக்கம்.
2: குமரி பண்பலை 101 வானொலி நிலைய உறவுகளுக்கு இனிமையான பிற்பகல் வணக்கம்.
0: வணக்கம், சொல்வது யார்?
2: நான் திருப்பூர் மாநகர் மன்னரை பாரப்பழிந்து சேரங்கசியம் பேசுங்க சௌகரியங்க.
0: பேர் என்ன சார்?
2: சேரங்கசியம் குறிங்க சௌகரியங்க.
0: சரி, சொல்லுங்க. நீங்கள் சாரி கேட்ட சாரி கேட்ட தருணம், அதாவது
2: மன்னிப்புன்னு சொல்லுங்க.
0: கண்டிப்பா
2: தூய தமிழ் பொறுத்தல்கள் வந்து பாத்தீங்கன்னா வாகனத்துல போற மத்த எதிர

0: நான் திருப்பூர் மாநகர் மாநகர் மன்னரை பாரப்பழந்து சேரங்கசியம் பேசுங்க சௌகரிங்க.
1: பேர் என்ன சார்?
0: சேரங்கசியம் கொடுங்க சௌகரிங்க.
1: சரி சொல்லுங்க. நீங்கள் சாரி கேட்ட தருணம், அதாவது
0: மன்னிப்புன்னு சொல்லுங்க, மன்னிப்புங்கிறது பரமொழி சொல்லுங்க.
1: கண்டிப்பா
0: பொறுத்தல்கிறது தூய தமிழ். பொறுத்தல்க வந்து பாத்தீங்கன்னா வாகனத்துல போறோம், மத்த எதிரே வந்து இப்ப வண்டியில வர்றதுக்கு எனக்கு எனக்கு சொல்ல சொல்றேங்க. கொஞ்சம் வந்து நான் போயிட்டு இருந்தேங்க, பின்னாடி ஒரு சுத்தம் தருங்க. என்னுடைய இது வந்து இப்படி போகணும் பார்த்தேன், இடது பக்கம் போகணும் பார்த்தேன், சரி வலதகம் போவோம் சொல்றாருங்க. மண்டியில வந்து ஏசிட்டாருங்க, அதாவது மகிழ் வந்துள்ள வந்து ஏசிட்டாருங்க வந்து என்று. அப்புறம் மன்னிப்பு கேட்க வேண்டியதை பொறுத்திருக்கேன் கேட்க
1: வேண்டியதானுங்க.
0: அப்புறம் இல்லத்தில பேசும்போது அந்த உப்பு காரம் போடும் போது அப்புறம் சத்தம் போடு கொஞ்சம் ஏன் என்ன இப்படி போட்ட அப்படின்னு சொல்லி இது பண்ணுவாங்க. அப்புறம் வந்து அப்புறம் சத்தம் போடு சத்தம் போடும்
1: நேர்களை பொழுது மொழி திரைப்படத்தில் இருந்த பாடல் ஒன்றை கேட்கலாம். வித்யாசாகரின் இசையில் எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடல்.

0: ஆஷா பர்னிச்சர் லேண்டின்
1: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
0: 0% வட்டியில் ECEMI உடன் பர்னிச்சர் வாங்கிட ஆஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
1: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி நாகர்கோவில்.
2: இது நம்ம கேஎம்எம்சி மருத்துவ
3: அதிநவீன கேட்லாப் உதவியுடன் சிறப்பு மருத்துவர்களின் வழிகாட்டுதலில்
4: ஆஞ்சியோபிளாஸ்டி, ஆஞ்சியோகிராம்,
3: ஓபன் ஹார்ட் சர்ஜரி உள்ளிட்ட இதய சிகிச்சைகள், மூட்டு மற்றும் இடுப்பு அறுவை சிகிச்சை, நரம்பியல் அறுவை சிகிச்சை, சிறுநீரக அறுவை சிகிச்சை,
4: வாத நோய்க்கான சிகிச்சை, டயாலிசிஸ், சர்க்கரை நோய் மருத்துவம்,
3: மகப்பேறு மகளிர் மருத்துவ வசதி,
4: உலகத்தரத்தில் லேப் வசதி,
3: சிடி எம்ஆர்ஐ போன்ற ஸ்கேன் வசதி, அனைத்து விதமான அறுவை சிகிச்சைகளும் குறைவான கட்டணத்தில் செய்திட வாருங்கள்.
4: கேஎம்எம்சி ஹாஸ்பிட்டல், இது நம்ம குடும்ப மருத்துவமனை, மூட்டம்.
3: கால் 7900447-3872.
5: தரமே தாரக மந்திரமாய் 75 வருட பாரம்பரிய மிக்க தங்க நகை மாளிகை, மத்திய அரசின் HUID தர முத்திரையுடன் ராமையா ஜுவல்லர்ஸ், வெள்ளி விளாகம், காஞ்சிரக்கோடு.
6: நேரம் பிற்பகல் 3:21 ஆகியாச்சு. நேர்கள் பண்பலை 101 இணைந்திருப்பது தேநீர் நேரத்தில். தேநீர் நேரத்தில் சாரி அப்படிங்கிற ஒரு வார்த்தை, மன்னிப்பு அப்படிங்கிற ஒரு வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுத்திய மாற்றம் என்ன அப்படிங்கிற தலைப்பில் தான் நாம் பேசிகிட்ருக்கோம். இப்போ நேயர் வராங்க, என்ன சொல்கிறாங்கன்னு கேட்கலாம். வணக்கம்.
7: ஹலோ.
6: வணக்கம், யார் பேசுகிறீங்க?
7: கோட்டார்லேருந்து கிருஷ்ணன்.
6: கோட்டார்லேருந்து கிருஷ்ணன்.
7: ஆமாம், கிருஷ்ணன்.
6: சொல்லுங்கள் சார்.
7: மன்னிப்பு
6: கேட்டிருக்கீங்க, சரி. சோ அதனால அவங்களும் வந்து ஓகே.
7: ஆமா ஆமா, நம்ம கொஞ்சம் லேட்டா இருந்தாலும் சாரி மன்னிப்பா அப்படின்னு.
6: சரி சார், சூப்பர், நன்றி சார்.
7: தேங்க்யூ மேடம், தேங்க்யூ, தேங்க்யூ.
6: பல நேரங்களில் நாம் ஏன் ஒரு சாரி கேட்குற தயங்குறோம் அப்படிங்கிறத என்றைக்காவது யோசிச்சு பார்த்துருக்கோமா? ஏன்னா நாம் ஏன் ஃபஸ்ட்டு சாரி கேட்கணும் அப்படிங்கிற எண்ணம் தான் எல்லாருக்குமே வரும். என் மேலே என்ன தப்பு அப்படிங்கிற எண்ணமும் வரும். ஆனால் நல்லா யோசிச்சு பார்த்தா நமக்கு அந்த வார்த்தை முக்கியமா இல்லை அந்த மனிதர்கள் முக்கியமா, நாம் தப்பே பண்ணலனாலும் ஒரு ரிலேஷன்ஷிப் வேணுங்கிறதுக்காக நாம் இறங்கி போய் கேட்குற ஒரு சாரி இருக்கே, அதுக்கு முன்னாடி எவ்வளோ பெரிய கோபமாக இருந்தாலும் அது பனி போல உருகிறோம். ஸோ சாரி கேட்குறதுல எந்தவித ஈகோவும் பார்க்கக்கூடாது. வணக்கம்.
8: வணக்கம்
6: மேடம். வணக்கம், யார் பேசுறீங்க? பூதப்பாண்டியில இருந்து முத்துலட்சுமிமா, நீங்க சொல்லுங்க உங்க சாரி சொன்ன ஸ்டோரி.
8: சாரின்னு சொன்னபடிய தலைப்புக்காக உங்களுக்கு வாழ்த்துக்கள்.
6: நன்றி, நன்றி.
8: நான் வந்து தையல் கிளாஸ் படிச்சுட்டு இருந்தேனா.
6: சரி.
8: அப்போ என்னுடைய ஃப்ரெண்டு பிள்ளைக்க சேலையை நான் ஏதோ இழுக்கும் போது அவளுக்கு லேசா கிழிஞ்சிச்சு.
6: ஓகே.
8: அவளும் ரொம்ப கஷ்டப்பட்டா, நானும் ரொம்ப கஷ்டப்பட்டு அழுது.

0: அப்புறம் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம்.
1: ஒரு சாரி வந்து
0: ஆமா,
1: உங்களுக்கு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை கொடுத்துருக்கு.
0: அதுக்கு முன்னாடி சும்மா சாதா தான் பேசுவா. அப்புறமா நல்லா பேசுவா, சரிமா காவனா மன்னிச்சுட்டேன் சொல்லி அப்படி அப்படி ஒரு தர்மத்துல நான் சாரி கேட்டு ஒரு
1: ஃப்ரெண்ட்ஷிப்ப உருவாக்கிட்டீங்க. சூப்பர்மா சூப்பர், நன்றிமா நன்றி, அழகா சொன்னீங்க, நன்றி. சாரி சொன்ன அந்த தருணத்தினால ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பே நமக்கு கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத ரொம்ப அழகாக அந்த முத்துலட்சுமி அப்படிங்கிற நேயர் அழகாக சொன்னாங்க. ஸோ இதை மாதிரி உங்கள் லைஃப்பில் சாரி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்ல போய் உங்களுக்கு என்னென்ன உறவுகள் திரும்ப கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத எங்கள் கூட ஷேர் பண்ணுங்கள். கால் பண்ண நீங்கள் அழைக்க வேண்டிய நமது நிலைய தொலைபேசி எண்கள் 0465 2 என்ற முன் இணைப்பு எண்ணோடு 2602 4 0 என்ற எண்ணிற்கும் 2907 2 2 என்ற எண்ணிற்கும் அழைக்கலாம். உங்களுக்கான அலைபேசி எண் 8903-2-5703-9. நிகழ்ச்சியில் இப்போ சூப்பராக ஒரு பாடல் கேட்டுடலாம். விண்ணை தாண்டி வருவாயா திரைப்படத்திலிருந்து ஏ ஆர் ரஹ்மானின் இசையில் ஏ ஆர் ரஹ்மான் ஸ்ரேயா கோஷல் பாடிய பாடல்.

0: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
1: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
2: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும் நிபந்தனைக்கு உட்பட்டது.
3: எங்க அம்மா கீழே விழுந்ததுல இருந்து சரியா நடக்க முடியல.
4: நீ நம்ம நாகர்கோவில் கிம்ஸ்க்கு கூட்டிட்டு போ. அங்க எலும்பு முறிவு மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைகள், ஹேண்ட் அண்ட் மைக்ரோவாஸ்குலர் சர்ஜரிஸ் மூலமா மைனூட் சர்ஜரிஸ் ரொம்ப நுணுக்கமா எக்ஸ்பர்ட் டாக்டர்ஸ் வச்சு சிறந்த முறையில பண்றாங்க. ஸ்போர்ட்ஸ் மெடிசன், ஆர்த்தோஸ்கோபின்னு ஆர்த்தோபெடிக்ஸ்ல அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறாங்க.
5: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிடல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
6: நேரம் பிற்பகல் 3:33 ஆகியாச்சு. நேர்கள் இணைத்திருப்பது பண்பலை 101 தேநீர் நேரத்தில். இன்றைய தேநீர் நேரத்தில் நேர்களுக்காக நாம சூப்பராக ஒரு தலைப்பு கொடுத்துருக்கோம். சாரி அப்படிங்கிற ஒற்றை வார்த்தை சொல்றதுனால உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட மாற்றம் என்ன? ஸோ அந்த மாற்றங்களை எங்கள் கூட ஷேர் பண்ண நீங்கள் அழைக்க வேண்டிய நமது நிலைய தொலைபேசி எண்களை நோட் பண்ணிக்கோங்க. 04652 என்ற முன் இணைப்பு எண்ணோடு 2602240 என்ற எண்ணிற்கோ, 2907222 என்ற எண்ணிற்கோ அழைக்கலாம். உங்களுக்கான அலைபேசி எண் 8903257309. சில நேரத்தில் நாம் கேட்குற சாரி வந்து ரொம்ப ஃபன்னி மூமெண்ட்டாக இருக்கும். ஏன் தெரியுமா? நம்ம வந்து பசங்கள்லாம் அப்படியே வெளியே போயிட்டு ஸ்கூல் போயிட்டு கொஞ்சம் லேட்டாக வருவாங்க. அப்போ அம்மா

0: அப்போ தெரியும் பசங்க வந்து ஃப்ரெண்ட்ஸோடு தான் வெளியே போயிருக்காங்க, லேட்டாக வருவாங்க அப்படின்னு தெரியும். ஆனால் அம்மா வந்து வீட்டில் வரப்போ ஒரு கெத்தாக ஒரு கோவத்தில் இருப்பாங்க. ஆனால் அந்த பசங்க வீட்டுக்கு வந்தோடனே, அம்மா சாரிம்மா, ப்ளீஸ்மா, மன்னிச்சுக்கோங்கம்மா, ஃப்ரெண்ட்ஸோடு வெளியே போயிட்டேன், லேட் ஆகிடுச்சு, விளையாட போயிட்டேன், லேட் ஆகிடுச்சு, ப்ளீஸ்மா, சாரிம்மா அப்படின்னு ஒன்று கேட்ட உடனே அந்த அம்மாக்கெல்லாம் அந்த கோவம்லாம் எங்கே பறந்து போகும் அப்படிங்கிறதே தெரியாது. உடனே கூலாகி, பாவா சாப்பிடவா, பசியோடு எவ்வளோ நேரம் காத்திருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா அவங்களோட மைண்ட் அப்படியே சேஞ்ச் பண்ணிடும் இந்த ஒற்றை வார்த்தை சாரி. ஸோ இதை பற்றி சொல்ல வாங்க நிகழ்ச்சியில் இப்போ ஒரு நேயர் வராங்க, என்ன சொல்கிறாங்கன்னு கேட்கலாம். வணக்கம். வணக்கம். யார் பேசுறீங்க?
1: வணக்கம். சகோதரிக்கு உற்சாகமான பிற்பகல் வணக்கம். நான் போய் திருக்குடியிருக்கு கலீல் ரஹ்மான்மா.
0: சொல்லுங்க சார், உங்க சாரி ஸ்டோரி.
1: சாரி ஒத்த வார்த்தை, அதாவது ஒரு பெரிய ஒரு மலையை கூட சாத்திடலாம். உண்மை எப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது பொதுவாகவே நம்ம ஒரு பாதாசாரியாவோ அல்லது எப்படி ஒரு பிரச்சனை நடந்து போயிட்டு இருக்க நேரத்துல பின்னாடி ஒரு வாகனத்துல வந்தவங்க லேசா ஒரு லேசா ஒரு மோதிட்டாங்கன்னு வைங்க, ரொம்ப பாதிப்பு இல்லைன்னு காரி சார் தெரியாம பண்ணிட்டுன்னு சொல்லும் போது நம்மளுடைய வலி வரைக்கும் அந்த அந்த இடத்துல காணாம போயிடும்.
0: காணாம போயிடும் கண்டிப்பா சார்.
1: ஆமா, உண்மைதான். அதாவது நம்ம வந்து கொஞ்சம் இறங்கி போகணும்.
0: நீங்க இந்த மாதிரி யார்ட்டையாவது சாரி சொல்லிருக்கீங்களா? உங்களுக்கு அந்த மூமெண்ட்
1: ஆயிரம் பேருக்கு சொல்லிருக்கோம்.
0: ஆயிரம் பேர்த்து
1: சொல்லிருக்கேன். தவறு செஞ்சுட்டாங்க வருத்தப்படுறேன்னு சொல்றது வருத்தம் கிடையாது. அதை சில பேர் சொல்ல மாட்டாங்க, தோருமா புரிஞ்சுக்காங்க. அப்படி புரட்சி பார்த்து நம்ம மேல என்னமோ அவங்க நம்ம மேல மிஸ்டேக் மாதிரி அவங்க சேர்த்து அவங்க போயிடுவாங்க. அப்ப நம்ம மனசுக்குள்ளே அவங்கள நம்ம திருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். வாப்பு அதை வரைக்கும் வரும். ஆனா ஒரு நம்ம ஒத்த சொல்லி பாருங்க சாருங்கிற ஒரு வார்த்தை, ஒரு தனிந்த திருத்த முகத்துல அப்படி சொல்லும் போது நம்ம பட்ட வேதனை வரைக்கும் அந்த நேரத்துல அதை கலந்துடும். அதனால உண்மையிலேயே ஒவ்வொரு மனிதர்களும் தாம செய்த தவறு தான்,
0: கண்டிப்பா சாரி அப்படிங்கற சொல்றதுனால நம்ம வந்து கண்டிப்பா சூப்பர்.
1: பொதுவாகவே எல்லாருமே ஒரு வார்த்தைப்படுற சாரிங்கிற ஒரு வார்த்தையை நம்ம கேட்கறதாலே நம்ம எந்த வருஷமும் படம் தைரியமா கட்டி நம்மளுடைய மனசும் ரிலாக்ஸ் ஆகும், அவங்களுக்கு ரிலாக்ஸ் ஆகும் சொல்லி இந்த பண்புகளை அன்பு அன்பு சகோதரிக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோமா. நன்றி.
0: நன்றி சார். நன்றி. கண்டிப்பாக அவங்க சொன்ன மாதிரி சாரி அப்படின்னு நம்ம சொல்கிறதுனால நம்ம வந்து எந்த விதத்துலேயும் குறைஞ்சி போகிறது கிடையாது. தெரியாமல் பட்டுருச்சு, வேணுக்குனே யாரும் இடிக்க போகிறதில்ல, வேணுக்குனே யாரும் எதுவும் கஷ்டப்படுத்த போகிறதில்ல. தெரியாமல் பட்டுருச்சு, அந்த இடத்துல நாம் சாரி கேட்குறதுனால எந்த பிரச்சனையும் வராது. ஸ்மூத்தாக அந்த வந்து அந்த அந்த அந்த டைம் வந்து அப்படியே மூவ் ஆகி போயிடும். ஸோ சாரி அப்படிங்கிற ஒற்றை வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுத்திய மாற்றம் என்ன அப்படிங்கிறத எங்கள் கூட ஷேர் பண்ணுங்கள். நேர்கள் இப்பொழுது ஒரு பாடல் ஒன்றை கேட்கலாம், குரு திரைப்படத்திலிருந்து.

0: அதிக ருசி கொண்டது 1 ரூபாய் ரோஜா பாக்கு, சுவைக்க சிறந்தது 1 ரூபாய் ரோஜா பாக்கு, அதிக புத்துணர்ச்சி கொடுப்பது 1 ரூபாய் ரோஜா பாக்கு. கேட்டு வாங்குங்கள் 1 ரூபாய் ரோஜா பாக்கு.
1: Work from home, high salary, ஒரே கிளிக்லயா? ஆஹா,
2: மாட்டிக்கிட்டீங்க.
3: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க. RBI சொல்கிறது,
4: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
5: காமராஜ் தொழில்நுட்ப கல்லூரி, பழவிளை நாகர்கோவில்,
6: அரசு உதவி பெருமை கல்லூரியில் சிவில், மெக்கானிக்கல், EEE,
5: ஆட்டோமொபைல் பட்டய படிப்புடன் கம்ப்யூட்டர் டெக்னாலஜி, எக்ஸ்ரே டெக்னாலஜி பயிலும் வாய்ப்பு.
6: அரசு சலுகைகள், விடுதி வசதி, பேருந்து வசதி,
5: ஆசிரியர்கள் வழிகாட்டுதலுடன் வேலை வாய்ப்பும் பெற அழையுங்கள்.
6: 0465225390.
7: நேரம் பிற்பகல் 3:43 ஆகியாச்சு. நேர்கள் இணைந்திருப்பது பண்பலை 101 தேநீர் நேரத்தில். நிகழ்ச்சியில சூப்பரான டாபிக் கொடுத்திருக்கோம், சாரி அப்படிங்கிற ஒற்றை வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுத்திய மாற்றம் என்ன அப்படிங்கிற தலைப்பு தான். ஸோ இந்த தலைப்புல நேர் ஒருவர் பேச காத்திருக்காங்க. யார், எங்கிருந்து பேசுறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
8: ஹலோ. வணக்கம் மேடம்.
7: வணக்கம். யார் பேசுறீங்க?
8: நான் பாஞ்சலி பேசுறேன் மேடம், மலங்கூர்ல இருந்து.
7: எங்க இருந்துமா? மருங்கூர். மருங்கூர்ல இருந்து பாஞ்சாலிமா, சொல்லுங்க. நலமா இருக்கோமா, நீங்க எப்படி இருக்கீங்க? சொல்லுங்க. டாபிக் கேட்டீங்களா, சாரி அப்படின்னு சொல்றேன்.
8: கேட்டேன் மேடம்.
7: சொல்லுங்க.
8: எங்க வீட்டு

0: பக்கத்து ஊர்ல இருந்து ஒரு பையன் எங்க தெருவோடிதான் தினம் காலேஜ்
1: போவான்.
0: அப்ப போகும்போதெல்லாம் அவன் எப்பவும் சாயங்காலம் பார்ப்பேன், கையில செல்ல வச்சு பார்த்துட்டேதான் நடந்து போவான்.
1: சரி,
0: காலையிலயும் அப்படிதான். அப்ப நான் நிறைய தடவாண்ட சொல்லுவேன், தம்பி போகும்போது எல்லாம் செல்ல பாத்துட்டே நடக்காதப்பா, எங்கயா உழுந்துரும் உழுந்துருவேன் சொல்லுவேன், கேட்க மாட்டான். எப்போதும் அப்படிதான், நீ அப்படி செய்யாதப்பா அப்படின்னு சொல்லுவேன். அப்ப ஒரு வாரமா அந்த பையனை காணும். அப்ப ஒரு நாள், அதுக்கப்புறம் ஒரு நாள் பாக்க கால கெட்டு போட்டுட்டு நடந்து மெதுவா
1: வாரான்,
0: பாக்கெட்ல செல்ல வச்சுட்டு வாரான். அப்ப நான் கேட்டேன், யாப்பாக்கா எப்படி நடக்க அப்படின்னே, ஆச்சு நீங்க தினம் சொல்லுவீங்க, நான் கேக்கல,
1: இனிமையான தருணம் இல்லையா அது, அந்த பையன் வந்து
0: உணர்ந்துட்டான். எனக்கு அழகா வந்துட்டு
1: புது பேரை வந்து கிடைச்சிட்டாங்க. சரிமா, சரி, ரொம்ப அழகா சொன்னீங்கம்மா, நிகழ்ச்சியில் பங்கேற்றதுக்கு நன்றி. ரொம்ப அழகான தருணம் இல்லையா, இந்த பாட்டி சொல்லி சொல்லி அந்த பையன் கேட்கல, ஆனால் ஒரு வாட்டி கீழே விழுந்ததுக்கு அப்புறம் அவனுக்கு வந்து தெரிஞ்சிருச்சு, ஐயோ இந்த பாட்டி டெய்லி சொன்னாங்களே நம்ம கேட்கலையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டிகிட்ட போய் சாரி கேட்ட தருணம் வந்து ரொம்பவே இனிமையான தருணம். நிகழ்ச்சியில் பங்கேற்கும் அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம் வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம், யாரு?
2: உங்களுக்கும்
1: சாரி, மறந்து போச்சு.
2: சாரி வந்து சில நேரத்துல சிக்கல்
1: ஆயிருந்து
2: என்ன கிடைச்சது, சாரி சொன்னதுனால. என்ன கிடைச்சுன்னா, திருப்பதி கோயிலுக்கு போனோம், 36 மணிக்கு கியூல நிக்கும், அதுல நெருக்கத்துல ஒரு ஆளுக்கு கால் பட்டு இதாயிட்டு. அதான் அவங்க நம்ம தமிழ்நாட்டுக்காரன் ஆந்திராக்காரன் எல்லா ஸ்டேட்ல இருந்து வந்திருப்பாங்க,
1: ரொம்ப கஷ்டமான மூமெண்ட் கொடுத்துருக்கு. சரி சார், ரொம்ப அழகா சொன்னீங்க, நிகழ்ச்சியில் பங்கிட்டு இருக்கு, நன்றி. எல்லாருக்குமே ஸ்வீட் மூமெண்ட்ஸ் தான் இருக்கும் அப்படின்னு நினச்சா, ஒரு சார் சொல்கிறாங்க, எனக்கு வந்து ரொம்ப ஆங்கிரி மூமெண்ட்டாக மாறிடுச்சுமா, நான் கேட்ட சாரி அப்படின்னு சொல்லி அழகாக சொன்னாங்க, நன்றி சார். நிகழ்ச்சியில் இப்பொழுது சேதுபதி திரைப்படத்திலிருந்து பாடல் ஒன்றை கேட்கலாம். நிவாஸ் கே பிரசன்னாவின் இசையில் சித்ரா பாடியது.

0: வேலை வாய்ப்புகளை அள்ளி தருகின்ற கல்லூரி
1: நூருல் இஸ்லாம் கலை அறிவியல் கல்லூரி.
0: மனோன்மணியம் சுந்தர்னார் பல்கலைக்கழகத்தின் இணைவு பெற்ற
1: குமார கோயில் நூருல் இஸ்லாம் கலை அறிவியல் கல்லூரியில்
0: சேர்க்கை நடைபெறுகிறது.

0: स्कीम के टेलीलॉ न्याय बंधु कानूनी साक्षरता एवं जागरूकता कार्यक्रम से जुड़े कानूनी सहायता टेलीलॉ के टोल फ्री नंबर 1-4-4-5-4 और वेबसाइट www.tele-law.in से प्राप्त की जा सकती है।
1: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று இரவு 7:30 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் உழவருக்கு ஒரு சிந்தனை, கிராமப்புற குளங்களும் வேளாண் பணிகளும், தாளக்குடி ஏ மகராஜபிள்ளை அவர்களுடன் நேர்முகம், அமுத சுரபி உலக உணவு பாதுகாப்பு தினம் உரையாடல், நொடிகளில் சில நுட்பங்கள். இதில் கறவை மாடுகளில் ஏற்படும் மடிவீக்க நோய், நாகர்கோவில் கால்நடை நோய் புலனாய்வு பிரிவு கால்நடை உதவி மருத்துவர் ஜெப ஹிலாரி அவர்கள் வழங்கும் தகவல்கள் ஆகியன ஒலிபரப்பாகும்.

நேரம் பிற்பகல் 3:53 ஆகியாச்சு. நேர்கள் இணைந்திருப்பது பண்பலை 101 தேநீர் நேரத்தில். இன்றைய தேநீர் நேரத்தை ரொம்ப அழகா அலங்கரிச்சிட்டு இருக்குது சாரி அப்படிங்கிற ஒற்றை வார்த்தை. நிறைய நேர்கள் சொன்னாங்க, நம்ம வந்து பஸ்ஸில் போகிறப்ப தெரியாமல் யாரையாவது மிதிச்சிட்டோம் அப்படின்னா சாரி கேட்டுடலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எல்லாருமே தெரியாதவங்கள்ட்ட சாரி கேட்குறதுல ரொம்ப ஈஸியாக சாரி கேட்டுருவாங்க. ஆனால் தெரிஞ்ச நம்ம உறவுகள்கிட்ட, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, நம்ம சொந்தக்காரங்க கிட்ட சாரி அப்படிங்கிற ஒற்றை வார்த்தையை கேட்குறதுக்கு நிறைய பேருக்கு வந்து அவங்களுடைய ஈகோ வந்து அவங்கள தடுக்கும். இவங்கள்ட்ட போய் நான் சாரி கேட்கணுமா, நம்ம மேலே தப்பு இருந்தாலும் சரி அவங்க மேலே தப்பு இருந்தாலும் சரி நம்ம சாரி கேட்கணுமா இவங்க கிட்ட அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருக்குமே ஒரு மனசுக்குள்ளே ஒரு எண்ணம் வரும். தெரியாதவங்க கிட்ட சாரியை ஈஸியாக கேட்டுடலாம், ஆனால் தெரிஞ்சவங்க கிட்ட சாரி கேட்கறது அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஒரு கஷ்டமான விஷயம். ஆனால் அந்த கஷ்டம்

0: விஷயத்தை தாண்டி ஈஸியாக நம்ம போய் சாரி, எப்படி தெரியாதவங்கள்ட்ட சாரி கேட்குறோமோ அதை மாதிரி நம்ம கூட பிறந்தவங்க கிட்ட, சொந்தக்காரங்க கிட்ட சாரி அப்படிங்கிற ஒற்ற வார்த்தையை கேட்குறப்ப அந்த மூமெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், விட்டு கொடுத்து போன மாதிரி இருக்கும், எல்லாருக்குமே வந்து அந்த ஹாப்பியாக இருக்கும். ஸோ அந்த மூமெண்ட்டை யார் மிஸ் பண்ணிடாதீங்க. நம் நிகழ்ச்சியில் இனிய அடுத்த நேயர், வணக்கம்.
1: வணக்கம்மா.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: இந்திரா,
0: எங்க இருந்தமா? சொல்லுங்கம்மா.
1: ஒரு பிள்ளைக்கு
0: சாரி வந்து
1: அதில் பைக்கை தராம நிறுத்திட்டு போங்கம்மா பார்த்து போங்கம்மா
0: கண்டிப்பாமே.
1: நிறைய
0: விஷயங்கள் இருக்கு, ஆனா நான் சொன்ன மாதிரிதான் நம்ம வந்து நமக்கு தெரியாதவங்க கிட்ட ஈஸியா சாரி கேட்டுறோம், ஆனா நம்ம குடும்பத்துக்குள்ள, நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்குள்ள, நம்ம உறவுகளுக்குள்ள அந்த சாரி கேட்கறதுக்கு வந்து நமக்கு எல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கு. அது ஏன்
1: சரி, அதுல அவங்க ஒண்ணுமே சொல்லல. நீங்க போயிட்டு நான் என்ன பண்ணது, நான் எதே போன இடத்துல எடுக்கவும் கேல, அந்த கூட்டத்தை எடுக்க முடியாதான் எடுக்கல அப்படின்னு அவர்
0: சொன்னான்.
1: அவர் அடுத்த ஆளுங்க நான் சொல்லுமே, நான் கோபத்துல ஒரு சித்தி போட்ட என்னமா என்ன மக்கா
0: அப்படின்னு
1: அந்த அதுல நான் எனக்கு மந்தாச்சு அப்படின்னு அந்த பிள்ளை தெரிஞ்சு.
0: சரி,
1: அப்ப எப்படி இருக்கு நம்ம சொல்ல போறப்ப அவ ஞாபகத்தை நான் மனசுல சொன்னப்போ, இப்ப நான் தான் சின்னவங்க அவ பெரியவாயிட்டா
0: கண்டிப்பாமா. ஏன்னா அந்த ஒற்றை மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு கேக்குறதுல நாம யாருமே குறைஞ்சு போறது கிடையாது இல்லையா? அந்த இடத்துல மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி கேட்டாலே அதை அந்த இடம் வந்து ரொம்ப அமைதியா போயிரும், எந்த பிரச்சனையும் இல்லாம போயிரும். மாமனிதர், சூப்பர், ரொம்ப அழகா சொன்னீங்கம்மா. நிகழ்ச்சியில் பங்கேற்றதுக்கு நன்றி. நன்றி.
2: அந்த இயரிங்க காட்டுங்க. போச்சுவோம் பிரைஸ் மணி. கொஞ்சம் முதலீடு பண்ணிருக்கலாம் இல்ல? வரும்போதே பண்ணிட்டேன். மொபைல்ல இருந்து
3: எங்க?
2: கவர்மெண்ட் செக்யூரிட்டீஸ்ல. ஆர்பிஐ ரீட்டைல் டைரக்ட் மொபைல் ஆப் இருக்கே, ரீட்டைல் டைரக்ட் ஸ்கீம் மூலம் முதலீடு, அதாவது மெச்சூரிட்டியின் போது கேரண்டீட் ரிட்டர்ன்ஸ்,
3: நோ ப்ரோக்கரேஜ்,
2: நோ ஹிடன் ஃபீஸ்.
3: ஒத்துக்கறேன். உனக்கு இல்ல, ஆப்க்கு.
2: ஆர்பிஐ சொல்கிறது,
4: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

நேரம் பிற்பகல் 3:58 ஆகியாச்சு. நேயர்களுக்கு ஒரு நினைவூட்டல், இன்று மாலை 4:02 வானிலை அறிக்கை தொடர்ந்து ஆகாஷ்வாணி தனது 90வது ஆண்டு கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக அகில இந்திய வானொலி குமரி பண்பலை 101 மாவட்ட அளவில் நடத்திய கட்டுரை போட்டியில் வானொலி ஒரு வரப்பிரசாதம் எனும் தலைப்பில் 2வது பரிசு பெற்ற தென் திருவிதாங்கூர் இந்து கல்லூரியின் மாணவி சி மேபல் அவர்களின் உரை கேட்கலாம். நீர்களை இணைந்திருப்பது பண்பலை 101 தேநீர் நேரத்தில். இன்றைய தேநீர் நேரத்தில் நேயர்களுக்காக நாம் கொடுத்த தலைப்பு, சாரி என்ற ஒற்றை வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுத்திய மாற்றம் என்ன? ஸோ அந்த சாரி அப்படிங்கிற வார்த்தைக்காக எவ்வளோ பேர் எவ்வளோ சொன்னாங்க, எவ்வளோ விஷயங்கள் நம்மக்கிட்ட பகிர்ந்து கேட்டாங்க அப்படிங்கிறத நம்ம கேட்டோம். சாரிக்கு பின்னால் எவ்வளவு அன்பு, எவ்வளவு நெகிழ்ச்சியான தருணங்கள்

இருந்துச்சு அப்படின்னு நேர்கள் எல்லாருமே ரொம்ப அழகாக ஷேர் பண்ணாங்க. உண்மையில் சாரி கேட்குறதுனால நாம் யாருமே குறைஞ்சு போக போகிறது கிடையாதுங்க. மாறா நமக்கு ஈகோ பின்னாடி இருக்கிற ஈர்ப்பை விட மனிதர்களுடைய அன்பு தான் முக்கியம் அப்படின்னு நாம் நிரூபிக்கிறோம். இந்த ஞாயிற்றுக்கிழமை மத்தியான நேரத்தை இவ்வளோ அழகாக மாற்றிய உங்கள் அனைவருக்கும் நிலையத்தின் சார்பாக நன்றிகள். இன்னும் யாருக்கும் சாரி சொல்லாமல் மனசுக்குள்ளேயே வச்சுருந்தீங்கன்னா உடனே உங்கள் மொபைலை எடுங்க, கால் பண்ணுங்கள், அல்லது ஒரு மெசேஜை தட்டி விடுங்க, அப்புறம் பாருங்கள் மாற்றத்தை நிகழ்ச்சியில். நிகழ்ச்சியில் இதுவரை உங்களோடு ஆர்ஜேஎஸ் முத்து ஆனந்தி. இனி கேட்கலாம் 4 மணிக்கான செய்தி சுருக்கம். சென்னை அஞ்சல்

0: மகளிர் மேம்பாட்டிற்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. தமிழகத்தில் வருகையில்லா ஆவணப்பதிவு நடைமுறை விரைவில் கட்டாயமாக்கப்பட உள்ளதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. கோவையின் வளர்ச்சிக்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொள்ள உள்ளதாக மாநில அமைச்சர் திரு சம்பத்குமார் கூறியுள்ளார். பெண்களின் பாதுகாப்பில் தாவேக அரசுக்கு அக்கறை உள்ளதா என்ற கேள்வி மக்கள் மனதில் எழுந்துள்ளதாக திமுக தெரிவித்துள்ளது. தொழில் முதலீடுகளை தக்கவைக்க உரிய நடவடிக்கைகளை தாவேக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை உயர்வை மத்திய அரசு திரும்பப் பெற வேண்டும் என்று பாமக கேட்டுக் கொண்டுள்ளது. மாநிலம் முழுவதும் அறிவிக்கப்படாத மின்வெட்டு காரணமாக மக்கள் வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் இதனை களைவதற்குரிய நடவடிக்கைகளை தாவேக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்றும் தேமுதிக கோரிக்கை விடுத்துள்ளது. திருப்பரங்குன்றம் தீப விவகாரத்தில் முந்தைய நடைமுறையே தொடரும் என்று மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் அறிவித்திருப்பது வரவேற்கத்தக்கது என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கூறியுள்ளது. தென்காசி, திருநெல்வேலி, கோவை, நீலகிரி, திருப்பூர், திண்டுக்கல், தேனி, கன்னியாகுமரி, ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, மதுரை மற்றும் விருதுநகர் மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. உலன்பட்டார் மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் தீபக் மற்றும் தினேஷ் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளனர். ஜப்பானில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் செஸ் போட்டியில் இந்தியாவின் வைஷாலி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். நியூ சண்டிகரில் நடைபெற்று வரும் இந்தியாவுக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் இரண்டாம் நாளான இன்று ஆப்கானிஸ்தான் முதல் இன்னிங்ஸில் சற்று முன் வரை 3 விக்கெட் இழப்பிற்கு 82 ரன் எடுத்துள்ளது. முன்னதாக இந்தியா 8 விக்கெட் இழப்பிற்கு 564 ரன் எடுத்திருந்த நிலையில் ஆட்டத்தை முடித்துக் கொள்வதாக அறிவித்தது. கஸ்கஸ்தானில் நடைபெற்று வரும் 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய படகு சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. சீன தைபே ஓபன் தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. உலக யோகாசன சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ரித்து மொண்டல் 2 தங்கப்பதக்கங்களை வென்றார். லாட்வியா சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி பற்றி இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
1: செந்தமிழ் சொல்லெடுத்து
2: பைந்தமிழ் பாட்டிசைத்து
1: பாங்குடன் பவனி வந்து
2: உங்கள் இதய வினையில் இன்னிசை மீட்டிக் கொண்டிருப்பது
1: உங்கள் குமரிப்பண்பலை 101.
3: நேரம் 4:03. ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நமது குமரி பண்பலை 101 இப்பொழுது மீனவர்களுக்கான எச்சரிக்கை. வருகிற 10 தேதி வரை தமிழக கடலோரப் பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரி கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40-50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். எனவே இந்நாட்களில் மீனவர்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்படுகிறார்கள். எச்சரிக்கை கேட்டோம். நமது குமரி பண்பலை 101 இனி கேட்போம்.
4: ஆகாஷ்வாணி தனது 90th ஆண்டு கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக அகில இந்திய வானொலி குமரி பண்பலை 101 வானொலி ஒரு வரப்பிரசாதம் என்ற தலைப்பில் மாவட்ட அளவில் நடத்திய கல்லூரி மாணவர்களுக்கான கட்டுரை போட்டியில்

0: இரண்டாவது பரிசு பெற்ற தென் திருவிதாங்கூர் இந்து கல்லூரி மாணவி சி மேபல் அவர்களின் உரை கேட்கலாம்.
1: வணக்கம். வானொலிக்கு 90 கொண்டாடி கொண்டாடும் சமயத்தில் வானொலி ஒரு வரப்பிரசாதம் என்ற தலைப்பில் ஒரு கட்டுரையை உங்கள் முன் கூறலாம் என வந்துள்ளேன். அறிவியல் உலகம் நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டே செல்கிறது. மனித வாழ்க்கையை எளிமையாக்கவும் அறிவை பரப்பவும் பல கண்டுபிடிப்புகள் உருவாகியுள்ளன. அவற்றில் மிக முக்கியமான தகவல் தொடர்பு சாதனம் வானொலி ஆகும். உலகில் எந்த மூலையிலும் நடக்கும் நிகழ்வுகளை உடனுக்குடன் மக்களிடம் கொண்டு சேர்க்கும் திறன் கொண்டது வானொலி ஆகும். ஒரு காலத்தில் தொலைக்காட்சி, இணையம், கைபேசி போன்ற வசதிகள் இல்லாத போது மக்களின் ஒரே பொழுதுபோக்கு தகவல் தொடர்பு சாதனம் வானொலிதான். ஏழை, பணக்காரர் என்ற வேறுபாடு இல்லாமல் அனைவரும் பயன்படுத்தக்கூடிய சாதனமாக வானொலி விளங்குகிறது. வானொலி உண்மையிலேயே மனித குலத்திற்கு ஒரு வரப்பிரசாதம்தான். வானொலியின் வரலாறு. வானொலியை கண்டுபிடித்த பெருமை மார்க்கோனி அவர்களை சேரும். 1895 அவர் தகவல் பரிமாற்ற முறையை கண்டுபிடித்தார். இந்தியாவில் 1927 வானொலி ஒலிபரப்பு தொடங்கப்பட்டது. பின்னர் ஆகாஷ்வாணி என்ற பெயரில் அரசு வானொலி சேவையை நடத்த தொடங்கியது. இன்றும் இந்தியாவில் பல மொழிகளில் வானொலி நிகழ்ச்சிகள் ஒலிபரப்பப்படுகின்றன. தமிழகத்தில் சென்னை, மதுரை, திருச்சி, கோயம்புத்தூர் போன்ற நகரங்களில் வானொலி நிலையங்கள் இயங்கி வருகின்றது. வானொலியின் வளர்ச்சி நிலைகள். தொடக்க கால முறைகளில் இது ரொம்பவும் பயன்படுகிறது. AM ஒலிபரப்பு, FM வானொலி வளர்ச்சி, இணைய வானொலி, மொபைல் வானொலி சேவைகள் என பல வகைகளில் இது பயன்படுகிறது. வானொலியின் தனி சிறப்புகள் என்னெல்லாம் சொன்னா, வானொலி மிகவும் குறைந்த செலவில் கிடைக்கக்கூடிய சாதனம். ஏழை மக்களும் இதை எளிதாக வாங்க முடியும், எளிதில் பயன்படுத்தலாம். கல்வி அறிவு இல்லாதவர்கள் கூட வானொலியை இயக்கி செய்திகளை கேட்க முடியும். மின்சாரம் இல்லாமலும் வானொலியை பயன்படுத்தலாம். பேட்டரி உதவியுடன் வானொலியை பயன்படுத்த முடியும். இதனால் கிராமப்புறங்களில் இது மிகவும் பயனுள்ளதாக காணப்படுகிறது. எடுத்து செல்ல வசதியாக இருக்கும். சிறிய அளவில் இருப்பதால் எங்கு வேண்டுமானாலும் எடுத்து செல்லலாம். விரைவான தகவல் பரிமாற்றத்தை பெற்றுக் கொள்ளலாம். உலகில் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை உடனடியாக மக்களிடம் கொண்டு சேர்க்கிறது. கல்வியில் வானொலியின் பங்கு. வானொலி கல்வி வளர்ச்சியில் மிகப்பெரிய பங்கு வகிக்கிறது. அதில் முக்கியமான அம்சங்கள் என்னெல்லாம்னா, பாடங்கள் ஒலிபரப்பப்படுகின்றன, பொது அறிவு நிகழ்ச்சிகள் நடத்தப்படுகின்றன, மொழி பயிற்சி வழங்கப்படுகிறது, தேர்வு வழிகாட்டல்கள் தரப்படுகின்றன, பெண்கள் முன்னேற்றத்தில் வானொலி, சுகாதார ஆலோசனைகள் பெற உதவுகிறது, குழந்தை பராமரிப்பு பணிக்கு உதவுகிறது, பெண்கள் உரிமைகள் பெறுவதற்கு இந்த வானொலி பெரும் உதவியாக இருக்கிறது, தொழில் வாய்ப்பு தகவல்கள், சுய உதவி குழு விழிப்புணர்வுகளை ஏற்படுத்த வானொலி பெரும் உதவியாக பயன்படுகிறது. அவசர காலங்களில் வானொலியின் மூலம் நாம் புதிய புதிய தகவல்களை அறிந்து கொள்ளலாம். புயல் எச்சரிக்கை, வெள்ள அபாய தகவல், நிலநடுக்க அறிவிப்பு, மீட்பு நடவடிக்கை தகவல்கள், இளைஞர்களுக்கான வானொலி, வேலைவாய்ப்பு தகவல்களை பெற பயன்படுகிறது. போட்டி தேர்வு வழிகாட்டுதலுக்கு இந்த வானொலி பெரும் உதவியாக இருக்கிறது. வானொலி மற்றும் தேசிய வளர்ச்சி. ஒரு நாட்டின் முன்னேற்றத்திற்கு தகவல் பரிமாற்றம் மிகவும் அவசியம். வானொலி அரசின் திட்டங்களை மக்களிடம் கொண்டு சேர்க்கிறது. கல்வி, சுகாதாரம், விவசாயம், சமூக ஒற்றுமை, பேரிடர் மேலாண்மை போன்ற துறைகளிலெல்லாம் வானொலி மிகவும் உதவியாக இருக்கிறது. புதிய கற்பித்தல் முறைகள் பற்றி அறிய உதவுகிறது. அடுத்தது என்னன்னா, தொலைதூர கல்வியில் வானொலி பெரும் பங்கு வகிக்கிறது. கிராமப்புற மாணவர்களுக்கு வானொலி ஒரு சிறந்த கற்றல் கருவியாக உள்ளது. குறிப்பாக இணைய வசதி இல்லாத பகுதிகளில் வானொலி கல்வி சேவைகள் பயனுள்ளதாக உள்ளது. மொழி வளர்ச்சி. தமிழ், ஆங்கிலம் மற்றும் பிற மொழிகளை சரியான உச்சரிப்புடன் கற்றுக்கொள்ள வானொலி உதவுகிறது. சமூக முன்னேற்றத்தில் வானொலி விழிப்புணர்வு ஏற்படுத்துதல், சுகாதார விழிப்புணர்வு, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, பெண்கள் கல்வி, குழந்தைகள் பாதுகாப்பு, வாக்குரிமை விழிப்புணர்வு போன்ற துறைகளில் வானொலி பெரும் பங்கு வகிக்கிறது. குழந்தைகளுக்கான வானொலி நிகழ்ச்சிகள், கதைகள், பாடல்கள், அறிவியல் தகவல்கள்,

0: புதிர்கள், நல்லொழுக்க கதைகள் போன்றவற்றை குழந்தைகள் கேட்பதற்கு வானொலி பயன்படுகிறது. சமூக விழிப்புணர்வில் வானொலி சமூக மாற்றத்தை ஏற்படுத்துவதில் வானொலி முக்கிய பங்கு வகிக்கிறது. சுற்றுச்சூழல் பாதுகாப்பு கல்வியின் அவசியம், பெண்கள் பாதுகாப்பு, குழந்தைகள் உரிமைகள், வாக்குரிமை, சுகாதாரம் போன்ற தலைப்புகளில் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பப்படுகின்றன. மருத்துவ விழிப்புணர்வில் வானொலி நோய் தடுப்பு, தடுப்பூசி, சத்துணவு, உடற்பயிற்சி, சுகாதார பராமரிப்பு போன்ற தகவல்கள் வானொலியில் வழங்கப்படுகின்றன. இதனால் மக்களிடம் ஆரோக்கிய விழிப்புணர்வு அதிகரிக்கின்றன. கிராமப்புற மக்களுக்கு மருத்துவ சேவைகள் பற்றிய தகவல்கள் எளிதாக சென்றடைகின்றன. தேசிய ஒற்றுமை மற்றும் வானொலி நாட்டின் பல்வேறு பகுதிகளில் வாழும் மக்களின் மொழி, கலாச்சாரம், பண்பாடு ஆகியவற்றை ஒருவருக்கொருவர் அறிமுகப்படுத்துவதற்கு வானொலி பெரும் பங்கு வகிக்கிறது. தேசிய விழாக்கள் மற்றும் தலைவரின் உரைகள் நாட்டுப்பற்று உணர்வை வளர்க்கின்றன. இதனால் தேசிய ஒற்றுமை வலுப்பெறுகிறது. இணைய வானொலி தொழில்நுட்ப வளர்ச்சியால் இணைய வானொலி உருவாகியுள்ளது. உலகின் எந்த நாட்டிலிருந்தும் தமிழ் நிகழ்ச்சிகளை கேட்க முடிகிறது. வெளிநாடுகளில் வாழும் தமிழர்களுக்கு இது மிகவும் பயனுள்ளதாக உள்ளது. பொழுதுபோக்கு சாதனமாக வானொலி வானொலி மக்களுக்கு மகிழ்ச்சியையும் மன அமைதியையும் தருகிறது. திரைப்பட பாடல்கள், பக்தி பாடல்கள், நாட்டுப்புற இசை நாடகங்கள், நகைச்சுவை நிகழ்ச்சிகள், வானொலி நாடகங்கள் மிகவும் பிரபலமானவை. காட்சிகள் இல்லாத போதும் உரையாடல்கள் மற்றும் ஒலிகள் மூலம் மக்கள் கற்பனை திறனை அதிகரிக்கின்றன. வானொலியின் சிறப்புகள் வானொலி மிகவும் மலிவான தகவல் தொடர்பு சாதனம். கிராமப்புற மக்களுக்கும் எளிதில் கிடைக்கக்கூடியது. மின்சாரம் இல்லாத இடங்களில் பேட்டரி மூலம் பயன்படுத்தலாம். கல்வி, செய்திகள், இசை, விவசாயம், மருத்துவம் போன்ற பல துறைகளில் பயன்படுகிறது. 90வது ஆண்டை கொண்டாடும் வானொலிக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி.
1: இதுவரை ஆகாஷ்வாணி தனது 90வது ஆண்டு கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக அகில இந்திய வானொலி குமரி பண்பலை 101 வானொலி ஒரு வரப்பிரசாதம் என்ற தலைப்பில் மாவட்ட அளவில் நடத்திய கல்லூரி மாணவர்களுக்கான கட்டுரை போட்டியில் 2ம் பரிசு பெற்ற தென் திருவிதாங்கூர் இந்து கல்லூரி மாணவி சி மேபல் அவர்களின் உரை கேட்டீர்கள்.

0: நேரம் 4:12. ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நமது குமரி பண்பலை 101 என கேட்போம் உலக உணவு பாதுகாப்பு நாள் குறித்த சிற்றுரை.
1: உணவு பாதுகாப்பு என்பது அரசாங்கங்கள், தயாரிப்பாளர்கள் மற்றும் நுகர்வோர் என அனைத்து மட்டங்களிலும் பகிரப்பட்ட பொறுப்பு. நாம் உண்ணும் உணவு நமது ஆரோக்கியத்திற்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாத வகையில் உணவு பாதுகாப்பானதாக இருப்பதை உறுதி செய்வதில் அனைவருக்கும் பங்குண்டு. இதனை உலக சுகாதார நிறுவனம் உணவால் பரவும் நோய்களை குறைக்க முனைப்பு காட்டி வருகிறது. சுமைகள் முதல் தீர்வுகள் வரை எல்லா இடங்களிலும் பாதுகாப்பான உணவு என்ற கோட்பாட்டினை முன்வைத்து செயல்பட்டு வருகிறது. உணவு சார்ந்த நோய்கள் எல்லா இடங்களிலும் அனைவரையும் பாதிக்கிறது. இதன் முக்கியத்துவத்தை புரிந்து கொண்டால் அதிகாரிகளும் வியாபார உரிமையாளர்களும் தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளலாம். ஆதாரங்களின் அடிப்படையில் திட்டங்கள் வகுப்பது, பல்துறை நடவடிக்கைகள் மேற்கொள்வது, நுகர்வோர் விழிப்புணர்வு ஆகியவை ஆரோக்கியத்தின் மீதான சுமையை எதிர்கொள்ள வழிவகுக்கும். விவசாயிகள், தயாரிப்பாளர்கள், போக்குவரத்து, வர்த்தக வியாபாரிகள், உணவு ஆய்வாளர்கள், சமையலாளர்கள், நுகர்வோர் என உணவு சங்கிலியோடு தொடர்புடைய அனைவருக்கும் அறிவியல் வழிகாட்டுகிறது. அதாவது உணவு மாசை தவிர்ப்பது குறித்தும் ஆரோக்கியம் காப்பது குறித்தும் வழிகாட்டுகிறது. உணவு சார்ந்த விஷயங்கள் குறித்து கிடைக்கப்பெறும் தரவுகளின் அடிப்படையில் அரசாங்கங்கள் நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும். உணவு சார்ந்த தொழில் புரிவோரும் அதன் அடிப்படையில் தயாரிப்பு செய்யலாம். நுகர்வோரும் ஆதாரங்களின் அடிப்படையில் தங்களுக்கு தேவையானவற்றை தேர்ந்தெடுக்கலாம். இந்த உலக உணவு பாதுகாப்பு தினத்தை

தன்று சுகாதாரம் குறித்த தரவுகள்தான் சக்தி வாய்ந்தவை என எடுத்துக்கூற வாய்ப்பு கிடைக்கிறது. இந்த பிரச்சனையின் தீவிரம், பரவல், சுகாதார சீர்கேட்டின் தாக்கம் போன்றவற்றை புரிந்து கொள்வதன் மூலம் உணவை எத்தனை பாதுகாப்பானதாக ஆக்க முடியும் என்பதையே உலக சுகாதார நிறுவனம் நம்புகிறது. இந்தியாவில் இந்த உணவு பாதுகாப்பு நிகழ்ச்சியில் ஆரோக்கியமான இந்தியா என்பது வளர்ச்சியடைந்த பாரதத்தை உருவாக்கிட அவசியமானது. ஆகையால் சரியான உணவு வகைகள், ஆரோக்கியமான உணவு பழக்கங்கள் மற்றும் வாழ்க்கை முறையை பின்பற்ற வேண்டும் என இந்திய சுகாதார மற்றும் குடும்ப நல அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது. சுகாதார ஆபத்துகள், உணவு சார்ந்த நோய்கள் போன்றவற்றை தவிர்க்க உடல் பருமன் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என வலியுறுத்தியுள்ளது. மக்கள் சரிவிகித சத்தான உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் என எடுத்துரைக்கப்பட்டது.

0: விகித சத்தான உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் என எடுத்துரைக்கப்பட்டது. பாதுகாப்பான ஆரோக்கியமான ஊட்டச்சத்து நிறைந்த உணவு வகைகளை எடுத்துக்கொள்வதே மக்களின் நோய் எதிர்ப்பு திறனை அதிகரிக்கும் என தெரிவிக்கப்பட்டது. 2008 முதல் 2020 காலகட்டத்தில் உடல் பருமன் நகரத்தில் 39.6% கிராமப்புறங்களில் 23.1% உயர்ந்துள்ளது. இந்நிலை தொடர்ந்தால் வரும் 2050 நாட்டின் ஜனத்தொகையில் 1/3 பேர் உடல் பருமனால் பாதிக்கப்படுவார்கள் என ஆய்வுகள் கூறுகின்றன. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் பாரம்பரிய மற்றும் முழுமையான உணவு பழக்கங்களை பின்பற்றுமாறு வேண்டுகோள் விடுத்துள்ளார். சிறுதானியங்கள் உணவில் அதிகம் சேர்த்துக் கொள்ள வேண்டும் என அறிவுறுத்தியுள்ளார். மேலும் பொதுமக்கள் எண்ணெய் பயன்பாட்டினை 10% குறைத்துக் கொள்ளவும் உப்பு பயன்பாட்டினையும் அதேபோல குறைத்துக் கொள்வது நன்மை தரும் எனவும் தெரிவித்து வருகிறார். உணவில் உள்ள பாக்டீரியா, நச்சுயிரி, ஒட்டுண்ணிகள் போன்றவை மாசடைந்த உணவின் வழியாகவோ நீரின் வழியாகவோ உடலில் சேர்ந்து விடுகிறது. ஆண்டுக்கு சுமார் 600 மில்லியன் மக்கள் உணவு மாசினால் பாதிக்கப்படுகின்றனர். இது சுகாதாரத்திற்கு மட்டுமின்றி பொருளாதாரத்திற்கும் பெரும் கேடு விளைவிக்கும். ஒவ்வொரு ஆண்டும் மாசடைந்த உணவினை உண்டு சுமார் 420,000 பேர் உயிரிழப்பதாக தெரியவந்துள்ளது. இந்த உலக உணவு பாதுகாப்பு தினம் ஒவ்வொருவரும் உண்ணும் உணவின் பாதுகாப்பினை உறுதி செய்ய அனுசரிக்கப்படுகிறது.
1: இதுவரை உலக உணவு பாதுகாப்பு தினம் குறித்த சிற்றுரை இடம்பெற கேட்டோம்.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101 நிலையத்தில் நேரம் சரியாக 4:17. இல்லந்தோறும் இசைச்சாரல். இது நம்ம குமரி பண்பலை 101 SMS உங்கள் சாய்ஸ். உங்கள் விருப்ப பாடல்களை SMS மூலமாக கேட்டு மகிழும் நேரம் இது. நிகழ்ச்சியின் தொடக்கமாக அம்மன் கோவில் கிழக்காலை படத்திற்காக இளையராஜா இசையில் SP பாலசுப்ரமணியம் பாடிய பாடல். பாடலை விரும்பி கேட்டு SMS அனுப்பியிருக்கும் நேயர் திட்டு விலையிலிருந்து ஷாபி. இவர் விரும்பி கேட்ட பாடல் இதோ பண்பலையில்.

நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது குமரி பண்பலை 101 எஸ்எம்எஸ் உங்கள் சாய்ஸ். எஸ்எம்எஸ் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் வாத்தியார் வீட்டு பிள்ளை படத்திலிருந்து, இளையராஜா இசையில் எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியது. பாடலை விரும்பி கேட்டு எஸ்எம்எஸ் அனுப்பியிருக்கும் நேயர் நாகர்கோவிலிருந்து மந்திரமூர்த்தி, இவர் விரும்பி கேட்ட பாடல் இது உங்களுக்காக.

நமது குமரி பண்பலை 101 நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது எஸ்எம்எஸ் உங்கள் சாய்ஸ். நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் இடம்பெற்ற படம் ராசாமகன். பாடலை விரும்பி கேட்டு எஸ்எம்எஸ் அனுப்பியிருக்கும் நேயர் லீபுரத்திலிருந்து ஸ்ரீதேவி. இவர் விரும்பி கேட்ட பாடல் இதோ பண்பலையில்.

நேயர்களை மகிழ்வித்துக் கொண்டிருப்பது குமரி பண்பலை 101 எஸ்எம்எஸ் உங்கள் சாய்ஸ். நேயர்கள் எஸ்எம்எஸ் மூலமாக விரும்பி கேட்ட பாடல்களை ரசித்து கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் நிறைவாக மதுரையிலிருந்து சோ சண்முக சுந்தரம், எஸ் ஐஸ்வர்யா, எஸ் மித்ரன், எஸ் அக்ஷய மீனாட்சி இவர்கள் விரும்பி கேட்டு எஸ்எம்எஸ் அனுப்பியிருக்கும் பாடல் காதல் கோட்டை படத்திலிருந்து சிவப்பு லோலாக்கு என தொடங்கும் பாடல். இந்த பாடலை பாடியவர் எஸ்பி பாலசுப்ரமணியம், இசை தேவா. பாடலை கேட்போம்.

0: ஆகாஷ்வாணி.
1: வடிவழகி கபிலன் ஐநாவின் ராணுவ விருதினை பெற்ற மேஜர் அபிலஷா பாராக்கிற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார். மகளிர் மேம்பாட்டிற்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. தமிழகத்தில் வருகையில்லா ஆவணப்பதிவு நடைமுறை விரைவில் கட்டாயமாக்கப்பட உள்ளதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. கோவையின் வளர்ச்சிக்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொள்ள உள்ளதாக மாநில அமைச்சர் திரு சம்பத்குமார் கூறியுள்ளார். பெண்களின் பாதுகாப்பில் தாவேக அரசுக்கு அக்கறை உள்ளதா என்ற கேள்வி மக்கள் மனதில் எழுந்துள்ளதாக திமுக தெரிவித்துள்ளது. தொழில் முதலீடுகளை தக்கவைக்க உரிய நடவடிக்கையை தாவேக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை உயர்வை மத்திய அரசு திரும்பப் பெற வேண்டும் என்று பாமக கேட்டுக் கொண்டுள்ளது. மாநிலம் முழுவதும் அறிவிக்கப்படாத மின்வெட்டு காரணமாக மக்கள் வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் இதனை களைவதற்கு உரிய நடவடிக்கையை தாவேக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்றும் தேமுதிக கோரிக்கை விடுத்துள்ளது. திருப்பரங்குன்றம் தீப விவகாரத்தில் முந்தைய நடைமுறையே தொடரும் என்று மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் அறிவித்திருப்பது வரவேற்கத்தக்கது என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கூறியுள்ளது. தென்காசி, திருநெல்வேலி, கோவை, நீலகிரி, திருப்பூர், திண்டுக்கல், தேனி, கன்னியாகுமரி, ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, மதுரை மற்றும் விருதுநகர் மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. உலான்பட்டர் ஒபன் மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் தீபக் தங்கப்பதக்கம் வென்றார். ஜப்பானில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் செஸ் போட்டியில் இந்தியாவின் வைஷாலி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். நியூ சண்டிகரில் நடைபெற்று வரும் இந்தியாவுக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் இரண்டாவது நாளான இன்று ஆப்கானிஸ்தான் முதல் இன்னிங்ஸில் சற்று முன்வரை 5 விக்கெட் இழப்பிற்கு 113 ரன் எடுத்துள்ளது. முன்னதாக இந்தியா 8 விக்கெட் இழப்புக்கு 564 ரன் எடுத்திருந்த நிலையில் ஆட்டத்தை முடித்துக் கொள்வதாக அறிவித்தது. கஜகஸ்தானில் நடைபெற்று வரும் 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய படகு சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. சீன தைப்பை ஓபன் தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம் 2 வெள்ளிப்பதக்கம் வென்றது. உலக யோகாசன சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ரித்து மோண்டால் 2 தங்கப்பதக்கங்களை வென்றார். லாத்வியா சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி பற்றி இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
3: காலை நேர புதுமையாய்,
2: பகலுக்கு ஏற்ற குழுமையாய்,
3: இரவு பொழுதின் இனிமையாய்,
2: என்றென்றும் எப்போதும் உங்களுடனே பயணித்துக் கொண்டிருக்கும்
3: குமரி பண்பலை 101.
2: குமரி பண்பலை 101.

0: நேரம் 5:03. ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நமது குமரி பண்பலை 101 இனி கேட்போம்.
1: நம் பாதுகாப்பு நம் கையில். தமிழ்நாடு தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறையின் கன்னியாகுமரி மாவட்ட அலுவலர் எஸ் சத்யகுமார் அவர்கள் வழங்கும் விழிப்புணர்வு தகவல்கள் கேட்கலாம்.
2: இந்த சமையல் எரிவாயுன்னு சொல்லும்போது எனக்கு ஒரு சின்ன ஒரு இது ஞாபகத்துக்கு வருது. நம்ம வீட்டில் வந்து சமையல் எரிவாயு கசிந்தால் என்ன செய்யறது, என்ன செய்யலாம், செய்யக்கூடாது? இப்போ நீங்கள் மின்சார சுவிட்சுகள்லாம் இருந்ததுன்னா எக்காரணம் கூட நீங்கள் ஆன் பண்ணியிருந்தாலோ அல்லது ஆஃப் பண்ணியிருந்தாலோ அது அந்த நிலையிலே விட்டுற வேண்டும். இப்போ ஆன் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் அதை ஆஃப் பண்ணவோ அல்லது அதை ஆன் பண்ணவோ கூடாது. ஏன்னா அதில் வர்ற சிறு திரு தீப்பொறி போதும் அந்த விரைந்து அந்த சமையல் எரிவாயு கசிந்து இருக்கிறத உடனடியாக பெரிய ஆபத்துக்கு அழைத்து சென்றுவிடும். அதனால தான் நீங்கள் வந்து அந்த மெர்காப்டன்கிற ஒரு வேதிப்பொருள் அதில் சேர்த்துருக்கிறனால தான் அது அந்த நெடி நமக்கு தெரியும். அந்த வாடையை கண்டுபிடிச்சிட்டா இமீடியட்டாக உடனடியாக நம்ம செயல்பட வேண்டியது அந்த ரெகுலேட்டரை வந்து உடனடியாக அதை ஆஃப் பண்ணுங்க. அதை மூடிட்டாலே பாதி பிரச்சனை முடிஞ்சிடும். அப்புறம் எல்லா ஜன்னல்களையுமே திறந்து வைங்க. இதை தான் நீங்கள் மேற்கொள்ளணும். முதல்ல எல்லா இந்த மாதிரி ஆபத்துகளில் இது வந்து நீர்நிலைகளே ஆகட்டும் அல்லது இந்த மாதிரி நமக்கு தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம், பதட்டப்படாமல் இருக்கிறதுக்கு நம்ம கண்டிப்பாக கற்றுக்கணும். நீங்கள் பதட்டப்படும் போது பார்த்தீங்கன்னா நம்ம செய்கிற இதே வந்து ஒரு அதீத பதற்றத்தினாலேயே நம்மளுடைய கவனம் இந்த இதில் செதறிடும். நம்ம பயந்தே வந்து அந்த ஆபத்தான சூழலிலிருந்து வெளியே வர்றதுக்கான வாய்ப்புகளை நாமளே குறைச்சிக்குவோம். அதனால எக்காரணம் கொண்டும் பதட்டப்படாதீங்க. கண்டிப்பாக அந்த ஆபத்தான சூழ்நிலிருந்து நம்ம வெளியே வந்துடுவோங்கிற ஒரு நம்பிக்கையில் நீங்கள் செயல்பட வேண்டும்.
1: இதுவரை நம் பாதுகாப்பு நம் கையில் தமிழ்நாடு தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறையின் கன்னியாகுமரி மாவட்ட அலுவலர் எஸ் சத்யகுமார் அவர்கள் வழங்கிய விழிப்புணர்வு தகவல்கள் கேட்டீர்கள்.
0: நமது குமரி பண்பலை 101 இனி கேட்போம்.
3: பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் இன்று கிசான் விகாஸ் பத்ரா திட்டம். நடுத்தர மற்றும் ஏழை மக்கள் தங்களுடைய சேமிப்பு பழக்கத்தை அதிகரித்துக் கொள்ளவும், தனிநபர்களிடையே ஆரோக்கியமான முதலீட்டு பழக்கத்தை ஊக்குவிக்கவும் தொடங்கப்பட்டதுதான் கிசான் விகாஸ் பத்ரா திட்டம். மத்திய அரசின் அஞ்சல் துறையால் செயல்படுத்தப்பட்டு வரும் KVP எனப்படும் கிசான் விகாஸ் பத்ரா திட்டமானது சிறு சேமிப்பு திட்டங்களிலேயே வாடிக்கையாளர்களின் அதிக ஆதரவை பெற்றதாகும். கடந்த 1988 சிறிய சேமிப்பு சான்றிதழ் திட்டமாக தொடங்கப்பட்ட நிலையில் இன்று விவசாயிகளின் நலத்திட்டங்களுக்காகவே இந்த திட்டம் செயல்பட்டு வருகிறது. இந்த திட்டத்தின் முக்கிய அம்சமே இதன் அதிக வட்டி விகிதம்தான். இந்த திட்டத்தின் கீழ் முதலீட்டாளருக்கு 7.5% வட்டி விகிதம் வழங்கப்பட்டு வருவதே பலரது ஆதரவை எளிதாக பெற முடிகிறது. அதாவது ஆண்டுக்கு ஒருமுறை முதலீட்டுடன் வட்டி சேர்க்கப்படும். இந்த திட்டத்தில் சேர்வதற்கு குறைந்தபட்சமாக ₹1000 போதும். அதிகபட்சமாக விருப்பப்பட்ட தொகையை நீங்கள் இந்த திட்டத்தில் சேமிக்க முடியும். 10 வருடங்களில் ரெட்டிப்பு லாபத்துடன் முதலீடு செய்த தொகையை நீங்கள் பெறலாம். 9 வருடங்கள் 7 மாதங்கள் முதலீடு செய்த பிறகு வெறும் 3 மாதங்களிலேயே இந்த ரெட்டிப்பு லாபத்தை பெறலாம். அதாவது ஒரு வருடத்திற்கு தொடர்ந்து தினமும் ₹200 முதலீடு செய்தால் 10 வருடத்திற்குள் உங்களது முதலீடு ரெட்டிப்பாகும். கிசான் விகாஸ் பத்ரா திட்டத்தில் நீங்கள் இணைய வேண்டுமானால் அருகிலுள்ள தபால் அலுவலகத்திற்கு நேரில் அணுகி இணையலாம். இத்திட்டத்தில் யார் வேண்டுமானாலும் முதலீடு செய்யலாம். வயது வரம்பு எதுவுமே கிடையாது. ஒருவர் பெயரில் இருந்து இன்னொருவர் பெயருக்கு எத்தனை முறை வேண்டுமானாலும் கணக்கை மாற்றிக்கொள்ளவும் முடியும். பங்கு சந்தையில் காணப்படும் ஏற்றத்தாழ்வுகளால் கிசான் விகாஸ் பத்ரா திட்டத்திற்கு எந்தவிதமான பாதிப்பும் ஏற்படாது. இந்த திட்டத்திற்கு அரசாங்க உத்தரவாதமும் உண்டு. ஒருவர் எவ்வளவு தொகை முதலீடு செய்தாலும் அதற்குரிய பாதுகாப்பை மத்திய அரசு வழங்குகிறது. இந்த திட்டத்தின் கணக்கு 115 மாதங்களில் முதிர்ச்சி அடைவதால் கணக்கிலிருந்து நீங்கள் பணத்தை எடுக்கும் வரை உங்களுக்கு வட்டி தொடர்ந்து கிடைக்கும்.

நேரம் 5:09. ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. இனிய மாலை பொழுதில் இசை பூக்களாய் மலர்ந்து மனம் வீச வருகிறது முல்லைச்சரம். அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரை இசைச்சரம்

நிகழ்ச்சியில் தொடக்கமாக நான் ஆணையிட்டால் படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன், பி சுசிலா பாடிய பாடல், பாடலுக்கான வரிகள் கண்ணதாசன், பாடலுக்கான இசை எஸ் வேதாச்சலம். உன்னை பார்த்து கொண்டிருந்தால் பாட்டுக்கு பஞ்சமேது என்கிறாரோ இவர்?

இந்நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் அவன்தான் மனிதன் படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன், பி சுசிலா பாடியது. பாடலுக்கான வரிகள் கண்ணதாசன், பாடலுக்கான இசை எம் எஸ் விஸ்வநாதன். அகிலமே அழகாகும் அன்பு செய்தால் அன்பிலிருந்து தொடங்குகிறது மனமகிழ்ச்சி, அன்பிலிருந்து தொடங்குகிறது எதிர்காலம். அன்பு செய்வோம், அதுவே நம்மை அழகாக்கும்.

0: அக்கா, உங்களுக்கு ரொம்ப நாளா கர்ப்பப்பையில கட்டி இருக்குதுன்னு சொன்னீங்களே, அது எப்படி சரியாச்சு?
1: நம்ம தேரைக்கால் புதூர் ஸ்ரீனிவாசா மருத்துவமனையில ட்ரீட்மெண்ட் எடுத்த லாப்ரோஸ்கோபி சிகிச்சை மூலமா என்ன கம்ப்ளீட்டா குணப்படுத்திட்டாங்க. அங்க கர்ப்பப்பை கட்டி சினப்பை கட்டிக்கலாம், நவீன முறையில சிகிச்சை கொடுக்கறதுனால சீக்கிரமா ரெக்கவரி ஆயிடலாம்.
2: ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் காண்டாக்ட் 8903000505.
3: நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் மூன்று முடிச்சு படத்தில் இடம்பெற்றது. பாடலை பாடியவர்கள் ஜெயச்சந்திரன், வாணி ஜெயராம். பாடலுக்கான இசை எம் எஸ் விஸ்வநாதன். பாடலுக்கான வரிகள் கண்ணதாசன். கண்களால் தேடிய கவிதை கண்ணெதிரில் தோன்றினால் கோடி இன்பம் வாராதோ,

0: நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது குமரி பண்பலை 101 முல்லைச்சரம். அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரை சீச்சரம் நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் தாய் மனசு படத்திற்காக மனோ எஸ் ஜானகி பாடியது. பாடலுக்கான இசை தேவா, பாடல் வரிகள் கஸ்தூரி ராஜா. என் அருகில் நீ இல்லை என்றால் பேச முடியவில்லை, என் அருகில் நீ இருந்தால் பேசி முடியவில்லை.
1: தொண்டையில தான் நினைச்சே

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று இரவு 7:30 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் உழவருக்கு ஒரு சிந்தனை. கிராமப்புற குளங்களும் வேளாண் பணிகளும் தாளக்குடி ஏ மகராஜபிள்ளை அவர்களுடன் நேர்முகம். அமுத சுரபி உலக உணவு பாதுகாப்பு தினம் உரையாடல். நொடிகளில் சில நுட்பங்கள். இதில் கறவை மாடுகளில் ஏற்படும் மடிவீக்க நோய், நாகர்கோவில் கால்நடை நோய் புலனாய்வு பிரிவு கால்நடை உதவி மருத்துவர் ஜெப ஹில்லாரி அவர்கள் வழங்கும் தகவல்கள் ஆகியன ஒலிபரப்பாகும்.

நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது குமரி பண்பலை 101 முல்லைச்சரம். அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரை இசை சரம். நிலையத்தில் நேரம் சரியாக 5:30. நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் காவடி சிந்து படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடியது. பாடலுக்கான இசை கே பாக்யராஜ், பாடல் வரிகள் வாலி. போகும் வழியெல்லாம் பாவை அவளின் எண்ண அலைகள் என்னோடு பயணிக்கும் எப்பொழுதும்.

நேரத்தென்றலாய் மனதை மகிழ்வித்துக் கொண்டிருப்பது குமரி பண்பலை 101 முல்லைச்சரம். அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரையிசை சரம். நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் சாமுண்டி படத்திலிருந்து. எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி பாடியது. பாடலுக்கான இசை தேவா, பாடல் வரிகள் வாலி. வளர்பிறையாய் வளர்ந்து கொண்டிருப்பது அந்த நிலவு மட்டுமல்ல, நம் உறவும் தான்.

முல்லைச்சரம் நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் அழகி படத்திற்காக சாதனா சர்க்கம் பாடியது இசை இளையராஜா, பாடல் வரிகள் பழனி பாரதி. உன் விரல்கள் பிடித்து நடப்பதையே விரும்புகிறது ஒரு குழந்தையைப் போல் என் மனம், இருந்தும் ஏனோ இந்த தயக்கம்.

திரைச்சிறு நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் பாகுபலி படத்தில் இடம்பெற்றது. பாடலை பாடியவர்கள் கார்த்திக், தாமினி. பாடலுக்கான இசை எம் எம் கீரவாணி. பாடலுக்கான வரிகள் மதன் கார்கி. உன் ஒற்றை பார்வை ஒன்றே போதுமே, என் வாழ்நாள் முழுதும் வசந்த காலமே

நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் மதராசி படத்திற்காக ரவிஜி பாடியது. பாடலுக்கான இசை அனிருத் ரவிச்சந்தர், பாடல் வரிகள் விவேக். என் உலகம் நீயாகி போனதால் நிஜமாய் மாறுகிறேன் உன் பிள்ளையாய் உன் மடியினில்.

முல்லைச்சரம் நிகழ்ச்சியில் நிறைவாக கூலி படத்திலிருந்து சுபாலிஷினி, அனிருத் ரவிச்சந்தர் மற்றும் அசால் கோலார் பாடிய பாடல். பாடலுக்கான இசை அனிருத் ரவிச்சந்தர், பாடல் வரிகள் விஷ்ணு இடவன். இரு இதயங்கள் இணைந்தால் எத்தனையோ கதைகள் சொல்லும், இன்னிசையால் இதயங்கள் துள்ளும். இது ஒரு துள்ளல் பாடல்.

0: இதுவரை பண்பலையில் மனம் வீசி மலர்ந்தது முல்லைச்சரம். அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரை இசைச்சரம். நேரம் 6 மணி.
1: காற்றில் மிதக்கும் ஒலி கருத்தாய் மலர்ந்து உணர்வில் கலந்து உள்ளத்தில் ஒளி வீசும் பண்பலை. இது உங்கள் குமரி பண்பலை 101.

0: பண்பலை 101. நமது குமரி பண்பலை 101 இன்று மற்றும் நாளை ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகள் பற்றிய விவரம் தெரிந்து கொள்வோம். அதற்கு முன்,
1: மகளிருக்கான நுண்துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குளை அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, ஹிஸ்டரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.

நேர்களை நமது குமரி பண்பலை 101 ஆறு 10 சேவை செய்திகள், 6:15 3 in 1, 6:20 மெல்லிசை, 6:40 திரையிசை, 7 இன்னிசை நேரம், 7:10 நாகப்பட்டினம் மாவட்ட செய்திகள். எழுதியவர் என் செல்வன் ஜெபராஜ் அவர்கள். 7:25 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் உழவர்களுக்கான அறிவிப்புகள், உழவருக்கு ஒரு சிந்தனை, கிராமப்புற குளங்களும் வேளாண் பணிகளும் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் தாளக்குடி மகாராஜா பிள்ளை அவர்கள். அமுது சுரபி உலக உணவு பாதுகாப்பு தினம் உரையாடல், நொடிகளில் சில நுட்பங்கள், கறவை மாடுகளில் ஏற்படும் மடிவீக்க நோய் தகவல்களை தருகிறார் கால்நடை நோய் புலனாய்வு பிரிவு கால்நடை உதவி மருத்துவர் ஜெப கிலாரி அவர்கள்.

இன்று இரவு 8 மணிக்கு செய்தி அறிக்கை. 8:05 பட்டாம்பூச்சிகள் சிறுவர் நேரலை. 8:30, 9:15, 9:30 திரை இசை. இன்று இரவு 10 மணிக்கு ரவிவாசரிய அகில பாரத சங்கீத சபா, விதுஷி டாக்டர் மந்தா சுதாராணி அவர்களின் பாட்டு கேட்கலாம். 11 மணிக்கு மனசு மயங்கும் திரை இசை. நள்ளிரவு 12 மணி முதல் நாளை அதிகாலை 5 மணி வரை விடியும் வரை திரை இசை. நாளை அதிகாலை 5 மணி முதல் 6 மணி வரை மங்களநாதம். நேர்களில் நமது குமரி பண்பலை 101 இன்று ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகள் கேட்டோம். இனி நாளை காலை 6:02 நிகழ்ச்சி நிரல், 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க. வழங்குபவர் முனைவர் சு தில்லைவனம் அவர்கள் படைப்பு, புதுச்சேரி வானொலி நிலையம். 6:15 குரல் அமுதம், தொடர்ந்து பக்தி மாலை. 6:55 உள்ளவர்களுக்கான அறிவிப்புகள். 7 மணிக்கு வட்டார செய்திகள். தொடர்ந்து முற்றத்தில் இன்று அரும்புகளின் குறும்புகள் ஆகியன இடம்பெறும். 7:25 சேவை செய்திகள். 7:30 குமரி பண்பலை 101. இதில் தென்குமரி தேனரை தொடர்ந்து குறுஞ்செய்தி. இன்றைய குறுஞ்செய்தி: 8 மணி, 9 மணி, 10 மணி, 11 மணி, 3 மணி, 4 மணி, 5 மணி, இரவு 10 மணி மற்றும் நாளை காலை 6 மணிக்கு செய்தி சுருக்கம் இடம்பெறும். 7:35 திரை இசை. பொது அறிவு வினாவிடை, தொடர்ந்து தேதியும் செய்தியும். எட்டு தொடரும் தென்குமரி தேனலையில் வடசேரி உழவர் சந்தை காய்கறி விலை விபரம், அரசு கொள்முதல் நிலையங்களின் நெல் விலை விபரம், அணைகளின் நீர்மட்ட விபரம், திரையிசை ஆகியன இடம்பெறும். 8:30 சர்மரோக நிவாரணி செய்பால் வழங்கும் தென்கட்சி கோஸ்வாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் விளம்பரதார நிகழ்ச்சி. தொடர்ந்து கே எக்ஸ்பிரஸ். 8:45 வானொலிக்கு 90 தொகுப்பு நிகழ்ச்சி நிரல் கேட்டோம். இன்னும் சில நொடிகளை தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து.

மாண்புமிகு சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு சே ராஜேஷ்குமார் அவர்கள், மாண்புமிகு மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை அமைச்சர் திரு ஆ ஸ்ரீநாத் அவர்கள் மற்றும் மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு மு பிரதாப் அவர்கள் தலைமையில் நாளை காலை 10 மணிக்கு மாவட்ட ஆட்சியர் அலுவலக வருவாய் கூட்டரங்கில் மாவட்ட மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை சார்பில் மேற்கு கடற்கரை மீனவர்களுக்கு மீன்பிடி தடைக்கால நிவாரண உதவித்தொகை மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்க உள்ளார்கள். சம்பந்தப்பட்டவர்கள் தவறாமல் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள்.

மாற்றுத்திறனாளிகளின் கோரிக்கைகளுக்கு எளிதில் தீர்வு காணும் நோக்கில் ஒவ்வொரு வாரமும் திங்கட்கிழமை அன்று காலை 10-15 மணிக்கு மாற்றுத்திறனாளிகள் சிறப்பு குறைதீர்க்கும் நாள் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வைத்து நடைபெற உள்ளது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள மாற்றுத்திறனாளிகள் தங்களின் கோரிக்கைகள் தொடர்பாக இக்கூட்டத்தில் கலந்து கொண்டு துறை அலுவலர்களுக்கு நேரில் மனு செய்து தீர்வு காணலாம். எனவே மாற்றுத்திறனாளிகள் இவ்வாய்ப்பினை பயன்படுத்தி குறைதீர்க்கும் நாள் கூட்டத்தில் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள்.

அரசு தொழில்நுட்ப கல்லூரி கோணம் நாகர்கோவிலில் முதலாம் ஆண்டு மற்றும் நேரடி இரண்டாம் ஆண்டு டிப்ளமோ படிப்பிற்கான நேரடி மாணவர் சேர்க்கை நடைபெற்று வருகிறது. மாணவர்கள் கல்லூரிக்கு நேரில் வந்து உடனடியாக மாணவர் சேர்க்கை பெறலாம். முதலாம் ஆண்டு மாணவர் சேர்க்கைக்கு மாணவர்கள் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். நேரடி இரண்டாம் ஆண்டு மாணவர் சேர்க்கைக்கு மாணவர்கள் 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். கல்வி கட்டணம் 2,287 மட்டும் செலுத்த வேண்டும். இக்கல்லூரியில் முதலாம் ஆண்டு மாணவர் சேர்க்கை இடங்கள் 690 உள்ளது. குறைந்த கல்வி கட்டணத்தில் அரசு வழங்கும் அனைத்து கல்வி உதவித்தொகையுடன் டிப்ளமோ படிப்பதற்கான இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கல்லூரி முதல்வர் அவர்கள் தெரிவித்துள்ளார்.

0: நேர்கள் இதுவரை கேட்டது சேவை செய்திகள்.
1: காற்றில் மிதக்கும் ஒலியாக கருத்தாய் மலர்ந்து உணர்வில் கலந்து உள்ளத்தில் ஒளி வீசும் பண்பலை, இது உங்கள் குமரி பண்பலை 101.
0: நேரம் 6:15. ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நமது குமரி பண்பலை 101 இனி கேட்போம்.
2: மொழியின் அழகும் அறிவியல் ஆச்சரியமும் தினமும் 5 நிமிடத்தில்.
0: குட் ஈவினிங் நேயர்களே,
2: நம்ம நிகழ்ச்சியுடைய முதலாவது பகுதி தமிழ். இன்னைக்கு தமிழ்ல நாம கத்துக்க போற வார்த்தை நல்குறவு. நல்குறவு அப்படின்னா வறுமை அல்லது இன்மை, இந்த மாதிரி எல்லாம் அர்த்தம் வரும்.
3: இதுக்கு உதாரணம் அப்படின்னு சொல்லணும்னா, திருக்குறள்ல நல்குறவு அப்படின்னு ஒரு அதிகாரமே இருக்கு. இதுல வறுமையை பத்தியும் அதனால விளையிற துன்பத்தை பத்தியும் வள்ளுவர் ரொம்ப அழகாவே சொல்லியிருக்காரு.

0: நம்ம நிகழ்ச்சியோட அடுத்த செக்மெண்ட் இங்கிலீஷ். This is the first time honey, we're getting together. Oh baby, I feel so good. இன்னைக்கு நாம கத்துக்க போற இங்கிலீஷ் வேர்ட் ஆப்டிமிஸ்டிக். OPTIMISTIC. ஆப்டிமிஸ்டிக் அப்படின்னா எதிர்காலத்தை நம்பிக்கையோட எதிர்நோக்கிறவங்களை தான் நாம ஆப்டிமிஸ்டிக் அப்படின்னு சொல்லுவோம்.
1: இதற்கான எக்ஸாம்பிள் சென்டென்ஸ், I'm very optimistic about our chances of

0: optimistic about our chances of success. அதாவது நமக்கு கிடைக்க இருக்கிற வெற்றி வாய்ப்புகள் குறித்து நான் மிகுந்த நம்பிக்கையோடு எதிர்நோக்கி காத்திருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். நாம நம்ம நிகழ்ச்சியினுடைய நிறைவான செக்மெண்ட்டுக்கு வந்துட்டோம். சயின்ஸ். இன்னைக்கு சயின்ஸ் செக்மெண்ட்ல நாம ஃப்ளோட்டிங் சிட்டிஸ் பத்தி தெரிஞ்சுக்க போறோம். அதாவது நம்ம பூமியினுடைய பெரும் பகுதி கடலால சூழப்பட்டிருக்கு. ஆனா மனிதர்கள் வாழக்கூடிய நகரங்கள் எல்லாமே நிலத்துலதான் இருக்கு. அந்த நகரங்களையும் கடல்ல போய் மிதக்க செய்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற யோசனை தான் இந்த ஃப்ளோட்டிங் சிட்டிஸ் அப்படிங்கிற ஃபியூச்சரிஸ்டிக் கான்செப்ட்.
1: கடல்ல பெரிய அளவுல ஒரு ஆர்டிபிஷியல் பிளாட்ஃபார்ம்ஸ் அமைச்சு அதுல வீடு, ரோட்ஸ், ஸ்கூல்ஸ், தோட்டம் அப்படின்னு ஒரு முழு நகரமே நீர்ல மிதந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா அது ரொம்ப வித்தியாசமாவும் இருக்கும், அழகாவும் இருக்கும். இப்போ கிளைமேட் சேஞ்ச் காரணமா கடல் மட்டும் உயர்ந்துகிட்டே போகுது, பாப்புலேஷனும் இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு. இந்த மாதிரியான காரணங்களால சயின்டிஸ்ட் கடல்ல புதிய லிவிங் ஸ்பேஸ உருவாக்க யோசிக்கிறாங்க. ஜப்பான், நெதர்லாந்து, மால்தீவ்ஸ் போன்ற நாடுகள்லாம் இத பத்தி ரொம்ப சீரியஸா யோசிச்சு ஆராய்ஞ்சு இந்த திட்டத்துல ரொம்பவே முனைப்பா இருக்காங்க.
0: ஆக்சுவலி இந்த ஃப்ளோட்டிங் சிட்டிஸ் வந்து எப்படி சாத்தியம் அப்படின்னு கேட்டோம்னா, பெரிய பெரிய ஃப்ளோட்டிங் பிளாட்ஃபார்ம் அமைச்சு ஸ்ட்ராங் கான்கிரீட் ஸ்ட்ரக்சர்ல ஓஷன் இன்ஜினியரிங் டெக்னாலஜியை பயன்படுத்தி இதை உருவாக்குறாங்க. இதை நம்ம இமேஜின் பண்ணும்போது ஒரு ஆயில் பிளாட்ஃபார்ம் மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோலார் எனர்ஜி, விண்ட் பவர், ஃப்ளோட்டிங் ஃபார்ம்ஸ், சீ வாட்டர் டிசாலினேஷன் அப்படின்னு சொல்லி இது ஒரு கம்ப்ளீட்லி செல்ஃப் சஃபிஷியன்டா இருக்க போகுது. ஆனா இதை உருவாக்குறதுங்கிறது அவ்வளவு சுலபமான விஷயம் இல்ல, ரொம்ப செலவு பிடிச்ச ஒரு வேலை. இது பயங்கர இன்ஜினியரிங் சேலஞ்சஸும் நிறைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்ல, கடல்ல புயல் தாக்கும் போது இந்த இடம் என்ன ஆகும், என்விரான்மெண்டல் இம்பாக்ட் எல்லாம் இதை என்ன பண்ணும் அப்படிங்கறத பத்தின ஸ்டடிஸ் அண்ட் ரிசர்ச் போயிட்டே இருக்கு.
1: முன்னாடி எல்லாம் இந்த கடல்ல கடந்து போறதுக்கு மக்கள் கப்பலை பயன்படுத்தினாங்க. அதை எப்படி கட்டலாம், விதவிதமா எப்படி அந்த கப்பலை கட்டலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சாங்க. ஆனா இப்போ அந்த கடல்லயே நகரங்களை கட்டுற அளவுக்கு நாம ரொம்ப வளர்ந்துட்டோம். இன்னைக்கு புதுசா நாம மூணு விஷயங்களை கத்துக்கிட்டோம்.
0: மீண்டும் நாளை சந்திக்கலாம்.
2: மகளிருக்கான நுண்துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குளை அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, ஹிஸ்டரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
3: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம், குமரி பண்பலை 101.

0: நேரம் 6:21:40. ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம், குமரி பண்பலை 101. இனி கேட்போம் மெல்லிசை. மெல்லிசை கேட்பதற்கு முன்,
1: வேலை வாய்ப்புகளை அள்ளி தருகின்ற கல்லூரி
2: நூருல் இஸ்லாம் கலை அறிவியல் கல்லூரி,
1: மனோன்மணியம் சுந்தர்னார் பல்கலைக்கழகத்தின் இணைவு பெற்ற
2: குமாரகோயில் நூருல் இஸ்லாம் கலை அறிவியல் கல்லூரியில்
1: சேர்க்கை நடைபெறுகிறது.
3: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
4: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர், இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி,
3: 0% வட்டியில் இசிஇஎம்ஐயுடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
4: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
5: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
6: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
7: காமராஜ் தொழில்நுட்ப கல்லூரி பலவிளை நாகர்கோவில்,
8: அரசு உதவி பெறும் இக்கல்லூரியில் சிவில், மெக்கானிக்கல், IEEE,
7: ஆட்டோமொபைல் பட்டய படிப்புடன் கம்ப்யூட்டர் டெக்னாலஜி, எக்ஸ்ரே டெக்னாலஜி பயிலும் வாய்ப்பு.
8: அரசு சலுகைகள், விடுதி வசதி, பேருந்து வசதி,
7: ஆசிரியர்கள் வழிகாட்டுதலுடன் வேலை வாய்ப்பும் பெற அழையுங்கள்.
8: 0465225390.
9: அக்கா, உங்களுக்கு ரொம்ப நாளா கர்ப்பப்பையில கட்டி இருக்குதுன்னு சொன்னீங்களே, அது எப்படி சரியாச்சு?
10: நம்ம தேரைக்கால் புதூர் ஸ்ரீனிவாசா மருத்துவமனையில ட்ரீட்மெண்ட் எடுத்த லாப்ரோஸ்கோபி சிகிச்சை மூலமா என்ன கம்ப்ளீட்டா குணப்படுத்திட்டாங்க. அங்க கர்ப்பப்பை கட்டி சினப்பை கட்டிக்கலாம், நவீன முறையில சிகிச்சை கொடுக்கறதுனால சீக்கிரமா ரெக்கவரி ஆயிடலாம்.
11: ஸ்ரீனிவாசா மருத்துவமனை தேரைக்கால் புதூர் நாகர்கோவில். ஃபார் காண்டாக்ட் 8903000505.
12: Fire and safety course நாய நிஷ்கன்யாகுமரில சூஸ் பண்ணனும்.
13: இது 4 இயர்ஸ் இன்ஜினியரிங் ப்ரோக்ராம், பிடெக் இன் ஃபயர் அண்ட் சேஃப்டி. NFP ரெகனைஸ் பண்ணி அமெரிக்கன் சர்டிபிகேஷன்ஸும் கிடைக்கிறதால வெளிநாட்டுல கூட ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்குது.
14: நிஷ்கன்யாகுமரி. அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ₹50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
15: குறைவான
16: தமிழ்நாடு தொழில் முதலீட்டுக் கழகம் நாகர்கோவில் கலை நடத்தும் சிறப்பு கடன் மேளா.
17: இடம் 143 கேப் ரோட், வேப்பமோடு ஜங்ஷன், நாகர்கோவில்.
16: நாள் June 1, 2026 முதல் June 30, 2026 வரை.
17: சிறு குறு நடுத்தர மற்றும் பெரிய நிறுவனங்களுக்கு அரசு மானியங்களுடன் கடனுதவி வழங்கி வருகிறது.
16: சிறப்பு கடன் விழா காலத்தில் பெறப்படும் விண்ணப்பங்களுக்கு ஆய்வு கட்டணத்திலிருந்து முற்றிலுமாக விலக்கு அளிக்கப்படுகிறது.
17: தொழில் முனைவோர் இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்துமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள்.
16: தொடர்பு எண்கள் 9445023462 மற்றும் 9445023468.
0: மில்லிசையில் கேட்போம்.
18: செந்தாமரை என தொடங்கும் செம்பளார் கோவில் சண்முகம் இயற்றிய பாடலை பாடுபவர் SP சைலஜா. இசை TK ராமமூர்த்தி.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். ஐநாவின் அமைதி படைக்கு இந்தியா தொடர்ந்து பங்களித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மின் உற்பத்தியை அதிகரிப்பதற்கு தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. புதிய முதலீடுகளை ஈர்க்க முடியாவிட்டாலும் கூட ஏற்கனவே உள்ள முதலீடுகளையாவது தக்க வைக்க தவேக அரசு முயற்சிக்க வேண்டும் என்று அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. டாஸ்மாக் மதுபான கடைகள் மூடப்படும் இடங்களில் தனியார் மதுபான கூடங்கள் திறக்கப்படுவதாக பிஜேபி குற்றஞ்சாட்டியுள்ளது. உலன்பட்டார் ஓபன் மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 2 தங்கம் 4 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. இனி விரிவான செய்திகள். ஐநாவின் அமைதி படைக்கு இந்தியா தொடர்ந்து பங்களித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஐநாவின் சிறந்த ராணுவ விருது மேஜர் அபிலாஷ்

0: ஷா பராக்கிற்கு வழங்கப்பட்டதையடுத்து அவருக்கு வாழ்த்து தெரிவித்து வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் பிரதமர் இதனை தெரிவித்துள்ளார். ஐநா அமைதிப்படையில் பணியாற்றி வரும் மேஜர் அபிலாஷா பராக்கிற்கு கிடைத்த மிகப்பெரிய அங்கீகாரம் இது என்று அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். இந்த விருது இந்தியாவில் உள்ள பெண் குழந்தைகளுக்கு உத்வேகம் அளிக்கும் என்றும் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மின் உற்பத்தியை அதிகரிப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளில் தமிழக அரசு ஈடுபட்டுள்ளதாக மின்வாரிய தலைவர் திரு ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். இன்று திருவண்ணாமலையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மின் பகிர்மானத்தில் ஏற்படும் பிரச்சினைகள் காரணமாகத்தான் மின்தடை ஏற்படுவதாக குறிப்பிட்டார்.
1: ஆங்காங்கே சில இரவு நேரங்கள பவர் கட் ஆகுது, அதெல்லாம் வந்து மறைக்கவோ மறுக்கவோ நாங்க செய்யல. அது காரணமே பூராமே டிமாண்ட் ஓவர்லோட், பர்டிகுலர்லி இரவு நேரங்கள்ல அந்த நேரத்துல ஃபியூஸ் ஆஃப் போன்ற ஒரு ஏழு காரணங்கள் இருக்கு. அது எல்லாமே பகிர்மானம் இதுல இருக்கக்கூடிய காரணங்கள். இதுக்கும் ஜெனரேஷனுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை.
0: இதனை சரி செய்வதற்கு தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார். மின்துறையில் காலியாக உள்ள பணியிடங்களை பூர்த்தி செய்வதற்கு தேவையான நடவடிக்கைகளை தமிழக அரசு மேற்கொண்டிருப்பதாகவும் திரு ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். இதற்கிடையே தமிழகம் முழுவதும் அறிவிக்கப்படாத மின்வெட்டு நிலவுவதாகவும் இதனால் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தேமுதிக பொதுச்செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், எவ்வித முன்னறிவிப்பும் இல்லாமல் பகல் மற்றும் இரவு நேரங்களில் பல மணி நேரம் மின்சாரம் துண்டிக்கப்படுவதாக குறை கூறியுள்ளார். பராமரிப்பு பணிகள் மற்றும் பிற காரணங்களுக்காக மின்சாரம் துண்டிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டாலும் குறைந்தபட்சம் அது பற்றிய தகவல்களை பொதுமக்களுக்கு முன்கூட்டியே தெரிவிக்க வேண்டும் என்றும் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் மாநில அரசை கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தில் புதிய முதலீடுகளை ஈர்க்க முடியாவிட்டாலும் கூட ஏற்கனவே உள்ள முதலீடுகளையாவது தக்க வைக்க தமிழக அரசு முயற்சிக்க வேண்டும் என்று அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தொழில் புரிவதற்காக தமிழக அரசுடன் ஒப்பந்தம் ஒன்றில் கையெழுத்திட்டிருந்த ஒரு நிறுவனம் ஆந்திர மாநிலத்திற்கு செல்வதாக வெளியான செய்திகளை சுட்டிக்காட்டியுள்ளது. எதிர்க்கட்சி சட்டப்பேரவை உறுப்பினர்களை குதிரை பேரத்தில் இழுத்த தமிழக அரசு அதில் காட்டிய வேகத்தை இதில் காட்டவில்லை என்றும் அஇஅதிமுக அந்த அறிக்கையில் குற்றஞ்சாட்டியுள்ளது. திருப்பரங்குன்றம் தீபத்தூணில் தீபம் ஏற்ற வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவிட்ட போதிலும் அதனை அனுமதிக்க மாட்டோம் என்று கூறுவது ஆணவத்தின் வெளிப்பாடு என்று பிஜேபி மூத்த தலைவர்களில் ஒருவரான திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் கூறியுள்ளார். மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மக்களின் உணர்வுகளை மதிக்காமல் செயல்பட்டதன் காரணமாகத்தான் திமுக ஆட்சியை இழந்ததாக கூறினார். மின்வாரியத்தில் வன்பொருள் காணாமல் போன விவகாரத்தில் ஊழலை மறைக்கும் வகையில் தமிழக அரசு செயல்படுவதாக அவர் குற்றம் சாட்டினார். டாஸ்மாக் மதுபான கடைகள் மூடப்படும் இடங்களில் தனியார் மதுபான கூடங்கள் திறக்கப்படுவதாகவும் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் குற்றஞ்சாட்டினார். திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்றுவது தொடர்பான விவகாரத்தில் முந்தைய நடைமுறையே தொடரும் என்று மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியிருப்பது வரவேற்கத்தக்கது என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், வருங்காலத்திலும் இந்த உறுதிப்பாட்டோடு தமிழக அரசு செயல்பட வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 7 நாட்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. நீலகிரி, திருப்பூர், திண்டுக்கல், தேனி, கன்னியாகுமரி, ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, மதுரை, விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி மற்றும் கோவை மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சேலத்தில் 100 கணக்கான பரத கலைஞர்கள் சிவதாண்டவ நடனம் ஆடினர். சிறு குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை இதில் பங்கேற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: சேலத்தில் 100 கணக்கான பரத கலைஞர்கள் ஒன்றிணைந்து சப்த

0: தாண்டவ நிகழ்வை இடைவிடாமல் நிகழ்த்தி காட்டினர். சிவபெருமான் தில்லை சிற்றம்பலத்தில் பேரானந்த நிலையில் ஆடும் ஆனந்த தாண்டவம், பார்வதி தேவியின் வேண்டுகோளுக்கிணங்க சிவபெருமான் ஆடிய கௌரி தாண்டவம், காலை மற்றும் மாலை நேரத்தில் உலகின் இயக்கம் சீராக நடைபெற ஆடும் சந்தியா தாண்டவம், காளி தேவியுடன் நடந்த நடனப் போட்டியில் காலை உயர்த்தி ஆடிய ஊர்த்துவ தாண்டவம், அசுர சக்திகளையும் தீய எண்ணங்களையும் அளித்து தர்மத்தை நிலைநிறுத்துவதற்காக ஆடப்படும் ருத்ர தாண்டவம், தீமையின் மீது நன்மை பெற்ற வெற்றியையும் அறத்தின் மகத்துவத்தையும் எடுத்துரைக்கும் திரிபுர தாண்டவம், பிரபஞ்சத்தின் மாற்ற சுழற்சியை உணர்த்தும் சம்ஹார தாண்டவம் என சப்த தாண்டவங்களையும் சிறு குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை இணைந்து நடனமாடினர். சிவபெருமானின் 108 தாண்டவங்களில் முக்கியமான 7 தாண்டவங்களை பரத கலைஞர்கள் தொடர்ச்சியாக 14 நிமிடங்களுக்கு நடனமாடிய காட்சி மெய் சிலிர்க்கும் வகையில் இருந்தது.
1: சிவ தாண்டவ நிகழ்ச்சியில் நடனமாடியது மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று இதில் பங்கேற்றவர்கள் தெரிவித்தனர்.
2: சப்ருத்ர தாண்டவம், ஆனந்த தாண்டவம் அந்த மாதிரி எல்லாம் ஆடினோம். ஆடும்போது எங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி சந்தோஷமா இருந்தது. சப்த தாண்டவம் எங்களுக்கு ரொம்பவும் ஒரு மகிழ்ச்சியான ஒரு நிகழ்ச்சி. இதுல பார்ட்டிசிபேட் பண்ணது எங்களுக்கு மிகவும் சந்தோஷம்.
3: இந்த டான்ஸ் ஆடினதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு பப்ளிக் எக்ஸாம் இருக்கு 12th. சோ அந்த எக்ஸாம் ஸ்ட்ரெஸ்ஸ குறைக்கிறதுக்கும் இந்த ஒரு மைண்ட் ஸ்ட்ரெஸ்ஸ குறைக்கிறதுக்கும் டான்ஸ் ஆடும்போது எனக்கு ரொம்ப ரிலாக்ஸிங்கா இருக்கிறதுனால எனக்கு ரொம்ப பிடிக்கும் டான்ஸ் ஆடுறது.
1: மாவட்ட செய்திகள். ராணிப்பேட்டை மாவட்டம் கலவை அருகே மாம்பாக்கத்தில் உள்ள ஸ்ரீ தேவி கருமாரியம்மன் ஆலய கும்பாபிஷேக விழா இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. நெல்லை சரக டிஐஜியாக திரு திருநாவுக்கரசு இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் சாமந்திப்பூ உற்பத்தி அதிகரித்துள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் மகளிர் மேம்பாட்டிற்காக சிறப்பாக பணியாற்றியவர்களுக்கான விருதுக்கு தகுதியுள்ளவர்கள் வரும் 19 தேதிக்குள் அதற்கான மாநில அரசின் இணையதளத்தில் விண்ணப்பிக்குமாறு ஆட்சியர் திருமதி ஸ்னேகா கேட்டுக் கொண்டுள்ளார். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே வனவிலங்குகளை வேட்டையாடச் சென்ற இருவரை காவல்துறையினர் கைது செய்தனர். விளையாட்டுச் செய்திகள். உலன்பட்டார் ஓபன் மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 2 தங்கம் 4 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. ஆடவர் 61 கிலோ எடைப்பிரிவில் தீபக்கும் 125 கிலோ எடைப்பிரிவில் தினேஷும் தங்கப்பதக்கம் வென்றனர். ஆடவர் 57 கிலோ எடைப்பிரிவில் சுமித்தும் 65 கிலோ எடைப்பிரிவில் மோஹித் குமாரும் 74 கிலோ எடைப்பிரிவில் ஜெய்தீப்பும் 97 கிலோ எடைப்பிரிவில் விக்கியும் வெண்கலப்பதக்கம் வென்றனர். சீன தைபே ஓபன் தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம் 2 வெள்ளிப்பதக்கம் வென்றது. மகளிர் நீளம் தாண்டுதலில் ஷைலி சிங் தங்கப்பதக்கத்தையும் ஆடவர் 110 மீட்டர் தடை ஓட்டப்பிரிவில் தேஜஸ் ஷிர்ஷே வெள்ளிப்பதக்கத்தையும் வென்றனர். ஆடவர் 200 மீட்டர் ஓட்டத்தில் அனிமேஷுக்கு வெள்ளிப்பதக்கம் கிடைத்தது. 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய படகு சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. கஸ்கஸ்தானில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 500 மீட்டர் பிரிவில் கியானேஸ்வர் சிங் வெண்கலப் பதக்கம் வென்றார். கலப்பு இரட்டையர் 500 மீட்டர் பிரிவில் அரவிந்த் வர்மா நேஹா தேவி இணை வெண்கலப் பதக்கம் வென்றது. ஜப்பானில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் செஸ் போட்டியில் இந்தியாவின் வைஷாலி பட்டம் வென்றார். இறுதிப் போட்டியில் அவர் கஸ்கஸ்தானின் அல்வா நர்மனை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஐநாவின் அமைதி படைக்கு இந்தியா தொடர்ந்து பங்களித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மின் உற்பத்தியை அதிகரிப்பதற்கு தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. புதிய முதலீடுகளை ஈர்க்க முடியாவிட்டாலும் கூட ஏற்கனவே உள்ள முதலீடுகளையாவது தக்கவைக்க தமிழக அரசு முயற்சிக்க வேண்டும் என்று அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. டாஸ்மாக் மதுபான கடைகள் மூடப்படும் இடங்களில் தனியார் மதுபான கூடங்கள் திறக்கப்படுவதாக பிஜேபி குற்றஞ்சாட்டியுள்ளது. உலன்பட்டார் ஓபன் மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 2 தங்கம் 4 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. செய்தியறிக்கை நிறைவடைகிறது.

நேரம் 6:40. ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரலில் 7 வரை திரைசை கேட்போம். திரைசையில் தொடக்கமாக மீண்டும் கோகிலா படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடியது, இளையராஜா இசையில் கண்ணதாசன் வரிகளில்

0: தொற்றுக்கான நுண்துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குளை அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, ஹிஸ்டரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
1: திரைசியில் தொடரும் பாடல் எங்க ஊரு காவக்காரன் படத்திற்காக மனோ பி. சுசீலா பாடியது, இளையராஜா இசையில்

0: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
1: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
2: மாஷா பர்னிச்சர் லேண்டிங்
3: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
4: 0% வட்டியில் ECEMI உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
3: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி, நாகர்கோவில்.
5: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ₹50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
6: திரையில் தொடரும் பாடல் காவலுக்கு கெட்டிக்காரன் படத்திலிருந்து மனோஜ் சித்ரா பாடியது, இளையராஜா இசையில்.

0: பிஎஸ்சி நர்சிங், பேச்சுலர் ஆஃப் ஃபார்மசி, பேச்சுலர் ஆஃப் பிசியோதெரபி,
1: பேச்சுலர் ஆஃப் ஆக்குபேஷனல் தெரபி, ஆல் அலைடு ஹெல்த் சயின்ஸ் ப்ரோக்ராம்ஸும் இருக்கு.
0: பிடெக்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் ஏஐ அண்ட் டேட்டா சயின்ஸ் கொலாபரேஷன் வித் இன்டெல் என்இசி ஜப்பான்.
1: அது மட்டும் இல்ல, யுஜிஆர்பிஜி ஹாஸ்பிடல் அட்மினிஸ்ட்ரேஷனும் படிக்கலாம்.
0: வேலை வாய்ப்பு தரும் இப்படிப்புகளில் சேர்ந்து பயில 9444447 க்கு கால் பண்ணுங்க.
2: திரைசியில் நிறைவாக தலைவாசல் படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா பாடியது பாலபாரதி இசையில்

திரையிசை கேட்டோம். ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம், குமரி பண்பலை 101. இனி தொடர்வது இன்னிசை நேரம்.

0: இனிசை நேரத்தில் தொடர்ந்து பாடலை கேட்பதற்கு முன்,
1: மகளிருக்கான நுண்துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குளை அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, ஹிஸ்டரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேனைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.

0: கடைசி நேரத்தில் கேட்டது சௌமியா குழுவினர் பாடிய பாடல். இனி தொடர்வது மாவட்ட செய்திகள் சென்னையிலிருந்து.
1: நேரம் 7:10. ஆகாஷ்வாணி இன்றைக்கு இடம்பெறுவது நாகப்பட்டினம் மாவட்ட செய்திகள். எழுதியவர் என் செல்வன் ஜபராஜ்.
2: நாகை மாவட்டம் என்பது கடற்கரை பகுதியினை அதிகம் கொண்டு காணப்படுகிறது. இங்கு ஆயிரக்கணக்கான விசைப்படகுகளும் ஃபைபர் படகுகளும் உள்ளது. கடல் மற்றும் கடல் சார்ந்த தொழில்களை மட்டுமே ஆயிரக்கணக்கானோர் நம்பி வாழ்வாதாரத்தினை கொண்டுள்ளார்கள். மாவட்டத்தில் வேதாரண்யம், கோடியக்கரை, நாகை, காமேஸ்வரம், செருதூர் உள்ளிட்ட மீனவ கிராமங்களிலிருந்து கடலுக்கு மீன்பிடிக்க செல்லும் மீனவர்கள் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி இலங்கை கடற்படையினால் அவ்வப்போது துன்புறுத்தப்படுகிறார்கள். இது மட்டுமின்றி அவர்களின் படகுகளும் பறிமுதல் செய்யப்பட்டு கைது செய்யப்பட்டு விடுதலை செய்யப்படுகிறார்கள். இதுபோல பல நிலைகளில் தாக்குதலுக்கு ஆளாகி சிரமம் அடைந்து வருகிறார்கள். இந்த நிலையில் கடலில் மீனவர்கள் எல்லை குறித்து அறிந்து கொள்ளும் வகையில் மீனவர்களின் தொடர்பு சாதனங்கள் மூலம் கடல் எல்லை குறித்து துல்லியமாக தெரிந்து கொள்ளும் வகையில் பொறியியல் பயின்ற மாணவர்கள் புதிய தொழில்நுட்பத்தை உருவாக்கியுள்ளனர். பொறியியல் மாணவர்கள் ஸ்டார்ட் அப் இந்தியா மூலம் இதற்கான மாதிரி பரிசோதனை நாகை கடலில் வெற்றிகரமாக மேற்கொண்டனர். தமிழக எல்லையினை அறிந்து கொள்வது அவசர காலங்களில் கடலில் இருந்து கரைக்கு தொடர்பு கொள்வது சவாலாக உள்ளது. அதுபோல இந்திய கடல் எல்லையில் ஊடுருவலை தடுப்பதும் சவாலாக உள்ளது. இந்த பிரச்சனைக்கு தீர்வு காணும் வகையில் புதிய கண்டுபிடிப்பு ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இதன்படி அலுமினியம் மற்றும் நெகிழி போன்ற

0: பொருட்களால் விமானம் போன்று உருவாக்கப்பட்ட ஏர்ஷிப் அமைப்பு உருவாக்கப்பட்டு அதில் ஹீலியம் வாயு நிரப்பப்பட்டு கடலில் உள்ள வான்வெளியில் 20 கிலோமீட்டர் தொலைவில் நிலை நிறுத்தப்படும். இந்த அமைப்பு சூரிய சக்தியால் 24 மணி நேரமும் இயங்கும். இந்த ஏர்ஷிப் அமைப்பு 24 மணி நேரமும் 200 கிலோமீட்டர் சுற்றளவில் கண்காணிப்பினை மேற்கொள்ளும் உயர் சக்தி மிக்க கேமராக்களை கொண்டு உருவாக்கப்பட்டுள்ளது. இந்திய கடல் எல்லைக்குள் சிறிய அசைவோ ஊடுருவோ இருந்தால் உடனடியாக படங்களை செயற்கைக்கோள் மற்றும் தரையில் அமைக்கப்பட்டுள்ள கட்டுப்பாட்டு அறைக்கும் உடனடியாக அனுப்பிவிடும். மேலும் எல்லை தாண்டும் மீனவர்களின் கைபேசிக்கு உடனடியாக சமிக்கைகள் மூலம் எச்சரிக்கை வரியை எழுப்பி தரைப்பகுதிக்கு தொடர்பு கொள்ள வசதியினை செய்து கொடுக்கும். இது மீனவர்கள் மட்டுமின்றி கடலோர காவல்படை மற்றும் கப்பல் படையினருக்கும் தனது தகவலை உடனடியாக அனுப்பிவிடும். இதற்கான மாதிரி பரிசோதனை நாகையில் உள்ள கடற்பரப்பில் மேற்கொள்ளப்பட்டு வெற்றி பெற்றுள்ளது. இந்த திட்டத்திற்கு மத்திய மாநில அரசுகள் நிதியுதவி அளித்துள்ளது. மாதிரி பரிசோதனை வெற்றி பெற்றுள்ளதால் நாகையில் தடை கட்டுப்பாட்டு வரை அமைப்பதற்கான அடுத்த கட்ட தொழில்நுட்ப வேலைகள் நடைபெற்று வருகிறது. நாகப்பட்டினம் மாவட்ட கல்வி தன்முனைப்பு திட்டத்தின் கீழ் செயல்படும் பொன்னி சித்திரக்கடல் ஓவியப் பயிற்சி மையத்தில் இலவசமாக ஓவியப் பயிற்சி பெறுவதற்கான நுழைவுத் தேர்வு நடைபெற உள்ளது. நாகப்பட்டினம் மாவட்டத்தைச் சேர்ந்த ஓவியம் கற்றுக்கொள்ள ஆர்வமுள்ள அனைவரும் இதில் விண்ணப்பிக்கலாம். ஓவியத்தில் ஆர்வமுள்ள 13 வயதிற்கு மேற்பட்டவராக இருக்க வேண்டும். வார இறுதி நாட்கள் மற்றும் விடுமுறை தினங்களில் பயிற்சி வகுப்புகள் நடைபெறும். மாணவர்களுக்கு பயிற்சி முடியும் வரை ஓவியப் பொருட்களும் இலவசமாக வழங்குவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. பயிற்சியின் முடிவில் சான்றிதழும் வழங்கப்படும். மேலும் நுழைவுத் தேர்வு 3 மணி நேரம் நடைபெறும். காலை 10 மணி முதல் மதியம் 1 மணி வரை நடைபெறும் இந்த தேர்வில் பென்சில் டிராயிங் மற்றும் வண்ணக்கலவை ஓவியம் வரைய வேண்டும். தலைப்பு தேர்வு கூடத்தில் கொடுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நுழைவுத் தேர்வு எழுத வரும் மாணவர்கள் உரிய வரைபொருட்கள் கொண்டு வர வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நுழைவுத் தேர்வு எழுத வரும்போர் பொன்னி சித்திரக்கடல் ஓவிய பயிற்சி மையத்தினை தொடர்பு கொண்டு தங்களது விவரத்தினை தெரிவித்து பயன்பெறலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. விவசாயிகளுக்கான பிரதம மந்திரி கௌரவ நிதியுதவி திட்டத்தின் கீழ் 4 மாதங்களுக்கு ஒருமுறை ரூபாய் 2000 வீதம் ஆண்டுக்கு 6000 ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கப்பட்டு வருகிறது. எனினும் நில ஆவணங்கள் பதிவேற்றம் செய்யப்படாதது, ஆதார் எண் வங்கிக் கணக்குடன் இணைக்கப்படாதது மற்றும் பதிவு செய்யப்படாதது போன்ற காரணங்களால் தகுதியான விவசாயிகளுக்கு தவணைத் தொகை கிடைப்பதில்லை. மேலும் PM கிசான் திட்டத்தில் ஊக்கத்தொகை பெறும் விவசாயிகள் தனித்துவமான அடல் அட்டை எண் பெற்றால் மட்டுமே 23வது தவணைத் தொகை வழங்கப்படும். இத்திட்டத்தில் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் 3193 நபர்கள் விவசாயிகளுக்கான தனித்துவ அடல் எண் பெறாமல் உள்ளனர். தகுதியுடைய 802 விவசாயிகள் ஆதார் எண்ணை வங்கிக் கணக்குடன் இணைக்கவில்லை. 1209 விவசாயிகள் கைரேகை பதிவு செய்யும் பணியினை பூர்த்தி செய்யவில்லை. அதனால் விவசாயிகள் இவை அனைத்தையும் சரி செய்தால் மட்டுமே அடுத்த தவணைத் தொகை விடுவிக்கப்படும். விவசாயிகளுக்கான தனித்துவ அடல் அட்டை எண், KYC, ஆதார் எண்ணுடன் வங்கிக் கணக்கு இணைத்தல் மற்றும் அலைபேசி எண்ணை PM கிசான் திட்டத்தில் இணைத்தல் போன்ற சேவைகளை சிறப்பு முகாமில் விவசாயிகள் பெறலாம். இதற்காக வேளாண்மை தோட்டக்கலைத்துறை மற்றும் வேளாண்மை வணிக வரித்துறை அலுவலர்கள் கிராமங்களுக்கு பொறுப்பாளர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர். இம்முகாம் அனைத்து மாவட்ட வருவாய் கிராமங்கள், அனைத்து வேளாண்மை விரிவாக்க மையங்கள், இந்தியா போஸ்ட் பேமெண்ட்ஸ் வங்கி, இசேவை மையங்களில் ஜூன் 15ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. இந்த முகாமில் கலந்து கொள்ள விவசாயிகள் ஆதார் அட்டை, கைபேசி, ஆதார் எண்ணுடன் இணைத்தது, நில உடைமை ஆவணங்கள், வங்கிக் கணக்கு புத்தகம், குடும்ப அட்டை போன்றவற்றை எடுத்து செல்ல வேண்டுமாய் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். நாகை மாவட்ட நிர்வாகம் சார்பில் பசுமை பள்ளி திட்டத்தின் கீழ் சுற்றுச்சூழல் பாதுகாப்பை வலியுறுத்தும் விழிப்புணர்வு பேரணி நடைபெறுது. மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலிருந்து தொடங்கிய பேரணியை மாவட்ட ஆட்சியர் பிரவீன்குமார் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். முக்கிய வீதிகள் வழியாக சென்று வடகுடி சாலை வரை நடைபெற்றது. பிளாஸ்டிக் ஒழிப்பு, மக்கும் மக்கா குப்பை பிரித்தல், மழைநீர் சேமிப்பு, மரம் வளர்த்தல் உள்ளிட்ட தலைப்புகளில் மாணவர்கள் முழக்கங்களை எழுப்பி கையில் பதாகைகளை ஏந்தியபடி பேரணியாக சென்றனர். முன்னதாக மாவட்ட ஆட்சியர் மரக்கன்றுகளை மாணவர்களுக்கு வழங்கினார்.
1: இதுவரை நீங்கள் கேட்டது நாகப்பட்டினம் மாவட்ட செய்திகள். எழுதியவர் என் செல்வன் ஜபராஜ். ஆகாஷ்வாணி இன்னும் சில நொடிகளில் இடம்பெறுவது தமிழ் செய்தி அறிக்கை.
2: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். நாடு அனைத்து துறைகளிலும் முத்திரை பதித்து வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. பெண் குழந்தைகளின் வாழ்வை பாதுகாக்கும் கவசமாக கர்ப்பப்பை வாய் புற்றுநோய்க்கான தடுப்பூசி திகழ்வதாக மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். நீட் மறுதேர்வு நடைபெறவுள்ள தேர்வு மையங்களின் நகரங்கள் குறித்த விவரங்கள் வெளியிடப்பட்டுள்ளதாக தேசிய தேர்வு முகமை கூறியுள்ளது. இந்தியாவுடனான நல்லுறவு சீராக உள்ளதாக நேபாளம் தெரிவித்துள்ளது. ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வலுவான நிலையில் உள்ளது. இனி விரிவான செய்திகள். நாடு அனைத்து துறைகளிலும் முத்திரை பதித்து வருவதாக பிரதமர் அலுவலக இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கடந்த 12 ஆண்டுகளாக பல்வேறு வரலாற்று

சிறப்புமிக்க சீர்திருத்த நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொண்டிருப்பதாக தெரிவித்தார். பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான மத்திய அரசு மக்கள் நலனை மட்டுமே கருத்தில் கொண்டு செயல்படுவதாக அவர் குறிப்பிட்டார். விண்வெளித்துறையில் படைக்கப்பட்ட சாதனைகளை அவர் பட்டியலிட்டார். புத்தொழில் நிறுவனங்களை தொடங்குவதிலும் இந்தியா முன்னணியில் உள்ளதாக அவர் கூறினார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்ட இந்த நடவடிக்கைகள் உதவிடும் என்றும் டாக்டர் ஜிதேந்திர

0: இந்த தடுப்பூசி திகழ்கிறது என்றும் அவர் குறிப்பிட்டார். இந்த தடுப்பூசி பாதுகாப்பானது மட்டுமன்றி புற்றுநோய் இல்லாத வாழ்விற்கான உத்தரவாதமாகவும் உள்ளது என்று திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறினார். சினிமாவின் ஆன்மா என்ற தமது நூலை 24 மொழிகளில் மொழிபெயர்க்க மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் உறுதியளித்துள்ளதாக எழுத்தாளர் திரு சீனு ராமசாமி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இதற்காக மத்திய இணையமைச்சருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார். சிறார் ரசனை கல்வி என்ற மைய கருத்தோடு தாம் எழுதிய இந்த நூலை மத்திய இணையமைச்சருக்கு வழங்கியது தொடர்பான புகைப்படங்களையும் திரு சீனு ராமசாமி வெளியிட்டுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு கடந்த 12 ஆண்டுகளாக நிறைவேற்றிய திட்டங்கள் மூலம் கோடிக்கணக்கானோர் பயனடைந்துள்ளதாக பிஜேபி கூறியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில், பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் 4 கோடிக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் பயனடைந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அனைத்து குடியிருப்புகளுக்கும் மின் இணைப்பு உறுதி செய்யப்பட்டிருப்பதாகவும், 80 கோடிக்கும் மேற்பட்டோருக்கு மாதந்தோறும் இலவச உணவு தானியங்கள் வழங்கப்பட்டு வருவதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தூய்மை இந்தியா இயக்கத்தின் கீழ் 12 கோடிக்கும் அதிகமான எண்ணிக்கையில் கழிவறைகள் கட்டப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலவச சமையல் எரிவாயு இணைப்பு திட்டத்தின் கீழ் 10 கோடிக்கும் மேற்பட்டோர் பயனடைந்து வருவதாகவும் பிஜேபி அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளது. தேசிய தடய அறிவியல் பல்கலைக்கழகம் சர்வதேச அளவில் பெரும் வரவேற்பை பெற்று வருகிறது. குஜராத் மாநிலம் காந்தி நகரில் செயல்பட்டு வரும் இந்த பல்கலைக்கழகம் தடய அறிவியல் தொடர்பாக உலக அளவில் ஒரே பல்கலைக்கழகம் என்ற பெருமையை பெற்றுள்ளது. இந்த பல்கலைக்கழகத்தில் 96 நாடுகளின் பிரதிநிதிகள் பயிற்சி பெற்றுள்ளது சர்வதேச அளவில் அதற்கான அங்கீகாரத்தை வெளிப்படுத்துவதாக உள்ளது என்று அந்த பல்கலைக்கழகத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இந்தியா மற்றும் வெளிநாடுகளில் உள்ள 13 இடங்களில் இந்த பல்கலைக்கழக வளாகங்கள் செயல்பட்டு வருவதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்துவதில் ஆகாஷ்வாணி முக்கிய பங்கு வகிப்பதாக ஆந்திர மாநில ஆளுநர் திரு அப்துல் நசீர் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், 90 ஆண்டுகளாக சிறப்பான சேவையை ஆகாஷ்வாணி வழங்கி வருவதாக தெரிவித்துள்ளார். நாட்டின் நலனுக்காக ஆகாஷ்வாணி அர்ப்பணிப்போடு பணியாற்றி வருவதாகவும் திரு அப்துல் நசீர் கூறியுள்ளார். கடல்சார் பொருளாதாரத்தில் கேரளாவிற்கு பெரிய அளவில் வாய்ப்புகள் உள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு வி டி சதீசன் கூறியுள்ளார். சர்வதேச கடல் தினம் நாளை கொண்டாடப்படுவதையொட்டி எழுதியுள்ள கட்டுரையில் முதலமைச்சர் இதனை தெரிவித்துள்ளதாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. துறைமுகங்கள் மற்றும் கடல்சார் கட்டமைப்பு பொருளாதார வளர்ச்சியில் முக்கிய பங்கு வகிக்கும் என்றும் திரு வி டி சதீசன் அந்த கட்டுரையில் குறிப்பிட்டுள்ளார். மேற்குவங்கத்தில் நகர்ப்புற கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில அமைச்சர் திருமதி அக்னிமித்ரா பால் கூறியுள்ளார். இன்று சிலிகுரியில் பல்வேறு மாவட்டங்களின் உயர் அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்ட பின் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். நகர்ப்புறங்களில் வாகனங்கள் நிறுத்தப்படுவது ஒழுங்குபடுத்தப்படும் என்று அவர் தெரிவித்தார். தூய்மைப் பணிகளுக்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்படும் என்றும் திருமதி அக்னிமித்ரா பால் கூறினார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: இளநிலை மருத்துவ படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான நீட் மறுதேர்வுக்கான தேர்வு மையங்களின் நகரங்கள் குறித்த விவரங்கள் வெளியிடப்பட்டுள்ளன. தேசிய தேர்வு முகமையின் இணையதளத்தில் மாணவர்கள் தங்களுடைய விண்ணப்ப எண்ணை சமர்ப்பித்து இதனை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்று அந்த முகமை சமூக வலைதளத்தில் தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் 551 நகரங்களிலும் வெளிநாடுகளில் 14 நகரங்களிலும் இந்த மறுதேர்வு வரும் 21 தேதி நடைபெறுகிறது. வங்கி முறைகேடு தொடர்பான வழக்கில் சிபிஐ தில்லி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் உள்ள 6 இடங்களில் இன்று சோதனை நடத்தியது. சண்டிகர், பஞ்ச்குலா, தில்லி மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் இந்த சோதனை நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். அரசு அதிகாரிகள் வங்கி அதிகாரிகளுடன் இணைந்து 668 கோடி

0: ரூபாய் அளவிற்கு முறைகேடுகளில் ஈடுபட்டதாக கூறி தொடரப்பட்ட வழக்கின் அடிப்படையில் சிபிஐ இந்த நடவடிக்கையை மேற்கொண்டதாக அவர் மேலும் கூறுகிறார். இந்தியாவுடனான நல்லுறவு சீராக உள்ளதாக நேபாளம் கூறியுள்ளது. மூன்று நாள் அரசுமுறை பயணமாக இந்தியா வந்துள்ள அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஷிர் கனால் செய்தி நிறுவனத்திற்கு அளித்த பேட்டியில் இதனை தெரிவித்தார். வரலாற்று சிறப்புமிக்க நல்லுறவை இரு நாடுகளும் கொண்டுள்ளதாக அவர் கூறினார். எரிசக்தி, வர்த்தகம் மற்றும் சுற்றுலா துறைகளில் இரு நாடுகளுக்கும் இடையேயான ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்த நேபாளம் விரும்புவதாகவும் திரு ஷிர் கனால் தெரிவித்தார். பெருவில் அதிபர் பதவிக்கான தேர்தல் இன்று நடைபெறுகிறது. இந்த தேர்தலில் திருமதி கெய்கோ ஃபுஜிமோரி, திரு ராபர்டோ சான்சஸ் ஆகியோர் களத்தில் உள்ளனர். கடந்த ஏப்ரல் மாதம் நடைபெற்ற தேர்தலில் 33 பேரை பின்தள்ளி இவர்கள் இருவரும் தற்போது களத்தில் உள்ளனர். இருப்பினும் அந்த தேர்தலில் 20% கூடுதலான வாக்குகள் இவர்களுக்கு கிடைக்காததன் காரணமாக தற்போது மீண்டும் தேர்தல் நடைபெற்றது. ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வலுவான நிலையில் உள்ளது. நியூ சண்டிகரில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் இரண்டாம் நாளான இன்று ஆட்ட நேர இறுதியில் ஆப்கானிஸ்தான் முதல் இன்னிங்ஸில் 5 விக்கெட் இழப்பிற்கு 113 ரன் எடுத்துள்ளது. ரஹமத் ஷா 43 ரன்னுடன் களத்தில் உள்ளார். மானவ் சுதார் அபாரமாக பந்து வீசி 3 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். முன்னதாக 3 விக்கெட் இழப்பிற்கு 368 ரன் என்ற நேற்றைய ஸ்கோருடன் முதல் இன்னிங்ஸை தொடர்ந்து ஆடிய இந்தியா 8 விக்கெட் இழப்பிற்கு 564 ரன் எடுத்திருந்த நிலையில் ஆட்டத்தை முடித்துக் கொள்வதாக அறிவித்தது. சுப்மன் கில் 126 ரன்னுக்கும் கேஎல் ராகுல் 100 ரன்னுக்கும் ஆட்டமிழந்தனர். வாஷிங்டன் சுந்தர் 52 ரன்னுடன் ஆட்டமிழக்காமல் இருந்தார். தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டியில் கோப்பையை வென்ற இந்திய அணியினருக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆகியோர் பாராட்டு தெரிவித்துள்ளனர். அகமதாபாத்தில் நடைபெற்று வரும் உலக யோகாசன சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ரித்து மாண்டல் 2 தங்கப்பதக்கங்களை வென்றார். லாத்வியா சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி பற்றி வெள்ளிப்பதக்கம் வென்றார். மகளிர் ஒற்றையர் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். உலான்பட்டர் ஓபன் மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 2 தங்கம், 4 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. சீன தாய்பே ஓபன் தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம், 2 வெள்ளிப்பதக்கம் வென்றது. மகளிர் நீளம் தாண்டுதலில் ஷைலி சிங் தங்கப்பதக்கத்தையும், ஆடவர் 110 மீட்டர் தடை ஓட்ட பிரிவில் தேஜா சிர்சி வெள்ளிப்பதக்கத்தையும் வென்றனர். ஆடவர் 200 மீட்டர் ஓட்டத்தில் அனிமேஷுக்கு வெள்ளிப்பதக்கம் கிடைத்தது. 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய படகு சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. ஜப்பானில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் செஸ் போட்டியில் இந்தியாவின் வைஷாலி பட்டம் வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாடு அனைத்து துறைகளிலும் முத்திரை பதித்து வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. பெண் குழந்தைகளின் வாழ்வை பாதுகாக்கும் கவசமாக கர்ப்பப்பெண் வாய் புற்றுநோய்க்கான தடுப்பூசி திகழ்வதாக மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். நீட் மறுதேர்வு நடைபெறவுள்ள தேர்வு மையங்களின் நகரங்கள் குறித்த விவரங்கள் வெளியிடப்பட்டுள்ளதாக தேசிய தேர்வு முகமை கூறியுள்ளது. இந்தியாவுடனான நல்லுறவு சீராக உள்ளதாக நேபாளம் தெரிவித்துள்ளது. ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வலுவான நிலையில் உள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: குமரி எஃப்எம் 101, குமரி எஃப்எம் 101. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது குமரி எஃப்எம் 101. உங்கள் செவிகளில் நுழைந்து சிந்தைக்கு விருந்து படைத்துக் கொண்டிருப்பது உங்கள் குமரி எஃப்எம் 101.

0: முதலில் உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்பதற்கு முன்,
1: அக்கா உங்களுக்கு ரொம்ப நாளா கர்ப்பப்பையில கட்டி இருக்குதுன்னு சொன்னீங்களே, அது எப்படி சரியாச்சு?
2: நம்ம தேரைக்கால் புதூர் ஸ்ரீனிவாசா மருத்துவமனையில ட்ரீட்மெண்ட் எடுத்த லாப்ரோஸ்கோபி சிகிச்சை மூலமா என்ன கம்ப்ளீட்டா குணப்படுத்திட்டாங்க. அங்க கர்ப்பப்பை கட்டி சினப்பை கட்டிக்கலாம், நவீன முறையில சிகிச்சை கொடுக்கறதுனால சீக்கிரமா ரெக்கவரி ஆயிடலாம்.
3: ஸ்ரீனிவாசா மருத்துவமனை.

0: தேரிக்கால் புதூர் நாகர்கோவில் 8903050505.
1: வேளாண் சார்ந்த வானிலை அறிக்கை. எதிர்வரும் நாட்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 29-33°C ஆகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 20-24°C ஆகவும் வானம் லேசான மேக மூட்டத்துடன் காணப்படும். இனி உழவர்களுக்கான வேளாண் அறிவுரை. காற்றின் வேகம் மணிக்கு 8-14 km அளவில் இருப்பதால் குலை தள்ளிய வாழை மரங்களுக்கு மூங்கில் அல்லது சவுக்கு குச்சிகள் கொண்டு முட்டுக் கொடுக்கவும். வேளாண் மற்றும் தோட்டக்கலை பயிர்களுக்கு பூச்சிக்கொல்லி மற்றும் களைக்கொல்லி தெளித்தல், உரமிடுதல் ஆகியவற்றை தள்ளி போடவும். நெகிழி மழை தடுப்பான்களை ரப்பர் மரத்தின் பால் வடியும் பகுதிக்கு மேல் பொருத்தி மழைக்காலத்திலும் பால் வெட்டலாம். தோட்டக்கலை மற்றும் மரங்களான தென்னை, ஜாதிக்காய், மிளகு மற்றும் இலவங்கப்பட்டை ஆகிய மரங்களை சுற்றி வட்டப்பாத்திகள் அமைத்து மழை நீரை சேமிக்கவும். மிளகு தரையில் படரும் ஓடு கொடிகளை நோயிலிருந்து பாதுகாக்க கொடிகளை சார்பு மரங்களை சுற்றிவிடவும். தோட்டக்கலை பயிர்களான அன்னாசி, வாழை மற்றும் இலவங்கப்பட்டை ஆகிய செடிகளை பயிரிடலாம். அறுவடை செய்யப்பட்ட வாழைத்தார்களை உலர்வான இடங்களில் சேமித்து வைக்கவும். இதனால் மழையினால் ஏற்படும் நோய்களை தடுக்கலாம் என பேச்சிப்பாறை தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் மற்றும் தலைவர் தெரிவிக்கிறார்.

மாணவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டோம். ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நமது குமரி பண்பலை இனி கேட்போம்.

0: நாளும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம்.
1: உழவர் உலகம்
0: கண்மணி போல் நெல்மணியை வளர்த்திடவே, நாளும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம்.
2: வேளாண் பெருமக்களுக்கு வணக்கம். இன்று உழவருக்கு ஒரு சிந்தனை. கிராமப்புற குளங்களும் வேளாண் பணிகளும். தாளக்குடி ஏ மகராஜபிள்ளை அவர்களுடன் நேர்முகம். அமுது சுரபி உலக உணவு பாதுகாப்பு தினம் உரையாடல். நொடிகளில் சில நுட்பங்கள். கறவை மாடுகளில் ஏற்படும் மடிவீக்க நோய். நாகர்கோவில் கால்நடை நோய் புலனாய்வு பிரிவு கால்நடை உதவி மருத்துவர் ஜெப ஹிலாரி அவர்கள் வழங்கும் தகவல்கள் ஆகியன ஒலிபரப்பாகும். வேளாண் பெருமக்களை, விளைநிலங்கள் வீட்டு முனையாவதை ஒற்றுமையுடன் தடுக்க முற்படுவோம். இல்லையே வருங்கால நம் சந்தையினருக்கு குறிப்பிட்ட சில பயிர்களை புத்தக வடிவில் சொல்லிக் கொடுக்கும் நிலை ஏற்படும். எனவே இன்றே விழிப்பாய் செயல்படுவோம். விளைநிலங்கள் வீட்டு முனையாவதை ஒற்றுமையுடன் தடுத்திடுவோம். இப்பொழுது கிராமப்புற குளங்களும் வேளாண் பணிகளும் நேர்முகம் கேட்கலாம். நேர்முகத்தில் பங்கேற்கிறார் தாளக்குடி ஏ மகராஜ பிள்ளை அவர்கள்.
3: வணக்கம். வணக்கம்.
4: எத்தனை வயதாகுது உங்களுக்கு?
3: 61 வயது.
4: உங்களை பார்த்தோம்னா ஒரு 40 வயது 42 வயது வாலிபருமாய் காட்சி அளிக்கிறீங்க. இதுக்கெல்லாம் என்ன காரணம்?
3: உடல் உழைப்பு, விவசாயம் அடிப்படையில் வந்து நான் ஆசிரியராக பணியாற்றி சென்ற வருடம் தான் பணி நிறைவு பெற்றேன். ஆனாலும் அந்த விவசாய தொழிலை வந்து விடவே இல்லை, கண்டினியூ பண்ணிட்டு இருக்கிறேன். இப்பவும் மாடு வளர்ப்பு, கோழி வளர்ப்பு, ஆடு வளர்ப்பு எல்லாமே பண்ணிட்டு இருக்கிறேன். அந்த உடல் உழைப்பினாலதான் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு முடியுது. உடல் ஆரோக்கியத்துக்கு உழைப்பு தேவை. இந்த உழைப்பு வந்து நம்ம சிறு வயதிலிருந்து நம்ம வந்து 6வது வகுப்பு படிக்கிறதுனா ஏற்படுத்தி உழக்கூடிய அளவில் ஒரு உழைப்பில் இருந்ததுனால அந்த உழைப்பு இன்னும் நடந்து
4: 12 வயசுலங்கிறீங்களா அல்லது என்ன? அதெல்லாம் நடைபெறல சாத்தியமா?
3: அப்பாவும் ஆசிரியர் தான், பட் அப்பவுமே நாங்க எங்க வீட்டுல விவசாயம் இருந்தனால கூட போறோம்.

0: ஏர் பிடிச்சு அவங்க கூட உழுகிறது, உரப்பட்டது, நடவு சமயத்தில் வர உரம் போனது, விதைக்கிறது, எல்லா வேலையுமே நல்லா பண்ணிட்டு இருப்போம், ஆரோக்கியமா பண்ணிட்டு இருப்போம். அதுக்கு அதிகாலை எழக்கூடியது, எப்பவுமே 5 மணிக்கு எழுந்துருச்சு 6 மணி விடியதுக்கு முன்னாடியே இந்த வயலுக்கு போறதுனால உடல் உழைப்பு நல்லா இருக்கும்.
1: அன்னைக்குள்ள நிலையை சொல்லும் போது இன்னைக்குள்ள நிலையை என்ன மாதிரி குறிப்பிட விரும்புறீங்க?
0: இன்னைக்கு மக்கள் வந்து அது விருப்பப்பட மாட்டாங்க, எல்லாமே டிவி செல்போன் இந்த இதுல தான், சீரியல்ல தான் மேக்சிமம் மூழ்கி இருக்காங்க. வீட்டுல இருந்தா ஒரு 10 கோடி வளர்த்தாலும் கூட தேவையான முட்டைகள் கிடைக்கும், 2 ஆடு வளர்க்கலாம், ஒரு வீட்டுக்கு 2 ஆடு தாராளம் வளர்க்கலாம். உடல் வளர்த்தா நமக்கு அது பாசமா பழகும், நம்ம சவுண்ட் கேட்டால் நம்ம மனத்தை பார்த்தே கண்டுபிடிச்சு கூப்பிட ஆரம்பிச்சிடும். அதனால ஆடு வளர்ப்பு, கோழி வளர்ப்பு எல்லாமே வளர்க்கலாம். உடல் ஆரோக்கியத்துக்கு கண்டிப்பாக உழைப்பு வேணும்.
1: என்னதான் இருந்தாலும் கூட அந்த காலத்துல என்ன சொல்றாங்கன்னா, ஒவ்வொரு விவசாய குக்கிராமங்களா இருந்தாலும் கூட, பெரிய கிராமங்களா இருந்தாலும் கூட, அவங்க என்ன சொல்றாங்கன்னா, மாடு வளர்ப்பு அப்படிங்கறது கிராமங்கள்ல கொட்டி கிடந்தது அப்படின்னு சொல்றாங்களே. தாளக்குடியினுடைய நிலை என்ன?
0: இப்ப தாளக்குடியில ஓரளவுக்கு மாடுகள் இருக்கதாச்சு, இன்னும் இருக்கதாச்சு. மாடு வளர்ப்பு முன்னாடி வந்து மாட்டுல உள்ள சாணங்கள்லாம் வயலுக்கு பயிரதுக்கு பண்ணுறது,
1: அது போக வயல் உழவுக்குன்னு கூட கருமத்தை மாடை கூட கொண்டு போவாங்க, எரும மாடை கூட கொண்டு போவாங்கிறாங்களா, உங்களுக்கு அந்த அனுபவம் உண்டா?
0: ஆமா, எங்க வீட்டுலயே 10 ஜோடி எரும மாடு, கருமத்தை மாடு, காளை மாடு, எல்லா மாடுகளுமே இருந்தது. அது வந்து இயந்திரமயமாக்கப்பட்ட பிறகு என்னாச்சுன்னு சொன்னா, அது வந்து படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சு, இப்ப கம்ப்ளீட்டாவே இயந்திரத்தினாலதான் எல்லாமே பண்ணதுனால மாடு வளர்ப்பு, கருமத்தை மாடு, எரும மாடுகள் வளர்ப்பு, காளை வளர்ப்பு கொஞ்சம் கம்மியாயிருக்கு.
1: இருந்தாலும் பசுமாடு வளர்ப்பு செழிப்பான பால் இன்னைக்கும் குடிக்கிறோம் அப்படிங்கிற அடிப்படையில இன்னைக்கும் பசுமாடு 4 நிக்கி 5 நிக்கி தாளக்குடியில அப்படின்னு?
0: கண்டிப்பா கண்டிப்பா, 2 8 மாடு நிக்குது இன்னைக்கு, நிக்குது 8 மாடு நிக்குது. நான் அதுக்கு 2 மணி நேரம் அதுக்கு காலையில போய் வேலைகளை பார்த்து, வெளியில கொஞ்சம் காலாதாரத்துக்கு கொண்டு வெளியில போய் குளத்தாங்கரை ஆத்தாங்கரையில கொண்டு போய் மாடுகளை மேய்க்கிறது, குளிப்பாட்டி விடுறது, அதுக்கு பேன் இருக்கா எது இருக்கா பாக்குறது, இது வந்து ஒரு நல்ல ஒரு ஹாபி மாதிரி ஆயிரும்.
1: பொழுதுபோக்கு அப்படிங்கறத விட நமக்கு ஒரு உடலுக்கு ஒரு இயக்கம்னு சொல்லாமா?
0: கண்டிப்பாக, இது ஒரு பெரிய இயக்கம். இந்த இயக்கத்தினால வந்து எப்படின்னா, என்ன சொல்றது, உடல் சுறுசுறுப்பா இருக்கு. எந்த மழை எந்த வெயில் இருந்தாலும் சரிதான், காலையில 4 மணின்னா அலாரம் வச்சு எழுந்திருக்கேன்டா, ஆட்டோமேட்டிக்காவே எழுந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை நமக்கு உருவாக்கிடும். ஆரம்பத்தில் நீங்க சொல்ல குடிச்சிருந்த சொன்னீங்க, உங்களுக்கு 61 வயது இவ்வளவு இளமையா இருக்கேன்னு கேட்டீங்க, அதுக்கு காரணம் இந்த மாடு வளர்ப்பு, இந்த விவசாயம் தான் காரணமே தவிர வேற எதுவுமே இல்ல. கண்டிப்பாக விவசாயமும் மாடு வளர்ப்பும் ஆடு வளர்ப்பு வளர்த்து பாருங்க, 10 வயசு கம்மியாயிரும் எத்தனை வயசுனாலும்.
1: சரி, என்னதான் இருந்தாலும் கூட வேளாண்மைக்கு அச்சாணி அப்படிங்கறது அந்த கிராமங்கள்ல உள்ள நீர்நிலைகள் அப்படிம்பாங்க. அந்த அடிப்படையில பாக்கும்போது குமரி மாவட்ட அளவுல குளங்கள் தான் வேளாண்மைக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்கு அப்படின்னு உங்களால சொல்ல முடியுமா?
0: கண்டிப்பா, குளங்கள் மற்றும் ஆறுகள் அதுதான் நம்ம உத்வேகத்தை கொடுக்கறது. குளம் எங்க ஊர்ல வந்து 2 குளங்கள் இருக்கு, 2 குளங்களும் வருஷம் 365 நாள் நீர் வற்றது கூட வாய்ப்பே இல்ல. அதனால வந்து விவசாயத்தை செழிப்பான வளர்றதுக்கு நல்ல ஆரோக்கியமான வாழ்வுக்கும் வசதியா இருக்குது.
1: குளங்கள் அப்படின்னு மொட்டையா சொல்றேல, என்னென்ன மாதிரி குளங்கள், என்னென்ன மாதிரி புறவுகள், உங்களுக்கும் பொறுப்பு இருக்கு விவசாயிகளான எங்களுக்கும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது கருத்துக்கள்?
0: கண்டிப்பாக, எங்க ஊர் குளம் வந்து வீர கேரள பன்னீர் குளம், ஒரு 1500 ஏக்கருக்கு மேல பாசனம் போடப்படுது. இந்த வருஷம் தான் கொஞ்சம் வந்து மடை பராமரிப்புக்காக வேண்டி கொஞ்சம் கிளீன் பண்ணாங்களே தவிர, இல்லனா அந்த குளம் வத்துறதே கிடையாது. ஆடு மாடு பங்குனி சித்திரை கோடை காலங்கள்ல வந்து மாடுகள் குளிப்பாட்டதுக்கெல்லாம் நல்ல வசதியான ஒரு கிராமம். அதே போல இன்னொரு குளம், பெரிய குளம் புதுக்குளம்னு ஒரு குளம் இருக்குது, அந்த குளமும் அதே போலதான். ஆகாய தாமரை கொஞ்சம் இருக்குது, அதுக்கு அரசு வந்து கொஞ்சம் எடுத்து கொடுத்தா நல்லா இருக்கும். அது வந்து ஒரு 1000 ஏக்கருக்கு மேல பாயக்கூடிய பாசன வசதி கொண்ட குளம்.
1: இப்ப உங்க பகுதி விவசாய நிலை என்ன மாதிரி இருக்குது? நிலப்பரப்பு அடுத்த போகத்துக்கு தயாராயிட்டீங்களா? என்ன ரகம் தேர்வு செய்திருக்கீங்க?
0: கன்னிப்பூக்கு எல்லாருமே தயாராயிட்டு இருக்காங்க, பொடியில விதைச்சிருக்காங்க, மீதி கொஞ்சம் பேரு பொடியில நாத்து பாவியும் தொழில நாத்து பாவியும் நடவுக்கு தயாராயிட்டு இருக்காங்க. நடவு வேலைகள் தோழச்சாலும் புத்தராச்சாலும் தண்ணி வந்தோடனே அந்த வேலைகள் நடக்க ஆரம்பிச்சிடும்.
1: தண்ணி வந்த உடனே அப்படிங்கிறீங்களா? அப்ப அணைய நம்பிதான் விவசாயம் இல்லையா?
0: இல்ல, குளத்துல வந்து தண்ணிகள் இருக்குது, குளத்துல தண்ணி இருக்கு, குளம் வந்து மழையை நம்பிதான விவசாயம் பண்ண முடியும். பேச்சுப்பாறை பெருஞ்சாணி 2 அணைகள் உள்ள நீரும் நம்ம குளத்துக்கு வரக்கூடிய அளவுல தான் இருக்குது. அதனால வந்து விவசாயம்,
1: கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தளவு உள்ள அணையில இருந்து வெள்ளம் வருது அப்படின்னு சொன்னா உங்களுக்கு எந்த தொய்வு இல்லாம தாளாக்குடி குளத்துக்கு வருங்கிறாங்களா? உண்மையா?
0: முதல் குளமே எங்க குளம் தான், ஓரிரு நாட்கள்ல குளம் நல்லா நிறைஞ்சிடும். 1-2 நாட்கள் தான், ரொம்ப நாட்கள் தேவையில்லை. சிறிய மழை பெய்தாலும் கூட ஓரளவு குளம் நிறையக்கூடிய அளவுல எல்லா வசதிகளும் இருக்கு.
1: என்ன கார், எல்லா பகுதியிலேயே பொடி போகம் அப்படிங்கறத மறந்துட்டு வரக்கூடிய நிலை, தொடர்ந்து தொழிற்போகம் எடுக்கிறாங்களே, அது நிலத்துக்கு ஒரு படுவம் அப்படிங்கிற தன்மையை கொடுத்துரும் அறுதிட்டு சொல்றாங்களே, உங்க பகுதி எப்படி?
0: கண்டிப்பாக, அதாவது ஒரு பூ பொடி பொடிப்பருவம் எடுக்க கூடிய அந்த நிலம் காய்வு கிடைக்கணும். ஆனா அந்த நிலம் காயாம நம்ம திரும்பி அதிலே தொழிற்பருவம் எடுத்து நடவு போடுறதுனால அந்த படுவம் வரக்கூடியது உண்மையாக வரக்கூடியதா, அது அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அது காரணம் இந்த மழை சீரோசன நிலை சரியாக இல்லாத காரணத்தினாலதான் அந்த நிலை வரகுது. பருவத்துக்கு பயிர் செய்யாம சில கால சூழ்நிலைகளால் விடக்கூடிய சமயத்துல பயிர் வைக்கக்கூடிய காலங்கள் பிந்தி போகல, மழைக்காலங்கள் வந்துருது, வைக்க முடியல.
1: இப்ப உங்களை பொறுத்தளவுல எத்தனை ஏக்கர் விளைந்தலாம் இருக்குது? தொழிற்போகமா அல்லது பொடிப்போகம் எடுக்க போறீங்களா?
0: நடவுங்கிற நிலையோட கொஞ்சம் விதைச்சிருக்கிறோம், 6 ஏக்கர் இருக்குது, கொஞ்சம் விதைச்சிருக்கிறோம், கொஞ்சம் வந்து நடவுக்கு தயாராகிட்டு இருக்கிறோம்.
1: இதுல உங்களுடைய உழைப்பு அப்படிங்கிற ரீதியில என்ன கொடுப்பீங்க?
0: 24 மணி நேரம் அதாவது பார்த்தாதான் நல்லா இருக்கும். நைட்டு நாளும் கூட போவதுக்கு ரெடியா இருக்கிறோம், பகல் நாளும் சரிதா, எப்பனாலுமே அந்த விவசாயத்தை பொறுத்தளவுல அதுக்கு காலநிலையே கிடையாது. காலை 6 மணிக்கும் போவோம், 7 மணிக்கும் போவோம், ராவு 7 மணிக்கும் போவோம், எப்பனாலும் போவோம். நம்ம உழைப்பு

0: உளுந்து சாகுபடி அப்படிங்கிற ரீதியில நிலத்தை வளப்படுத்துவதற்காக ஒரு போகத்துக்கும் இன்னொரு போகத்துக்கும் இடைப்பட்ட நேரத்துல அந்த மாதிரியான அனுபவங்கள்
1: இப்போ அது ரொம்ப குறைஞ்சு போச்சு. முன்னாடி வந்து நான் காலேஜ் படிச்சுட்டு கூடிய சமயத்துல எல்லாம் அப்பா காலத்துல எல்லாம் வந்து வயல் அறுவடைக்கு அப்ப வந்து இயந்திரங்கள் கிடையாது, மனிதர்கள் அறக்கக்கூடிய சமயத்துல உளுந்த விதைச்சு விட்டுருவோம். அப்படி உளுந்த விதைக்க கூடிய சமயத்துல அந்த உளுந்து மிதி உளுந்துன்னு சொல்லுவாங்க, அந்த ஆளுக்கு கால் பட்டு அந்த இடத்துல முளைக்கும். உளுந்து எடுத்த பிறகு அந்த குழை வந்து அந்த தலைச்சத்து வந்து வயலுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பெரிய இதா இருக்கும்.
0: மேல்நிலையில உள்ளது மனிதர்களுக்கு, நடுப்பகுதி கால்நடைகளுக்கு, அடிப்பகுதி உரச்சத்தோடு கூடிய தலைச்சத்து உரம் அப்படிங்கிற அடிப்படையில வேர் முடிச்சுகள் மண்ணுக்கு.
1: கண்டிப்பா வேர் முடிச்சுகள் மண்ணுக்கு, அது கடலையும் போடுவோம், உளுந்து நிலக்கடலையும் போடுவோம். இப்போ வந்து வேலைக்கு என்னன்னா எல்லாருக்குமே வேலை செய்யறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கிறதுனால
0: அன்னைக்கு நீங்க உழைப்பு அப்படிங்கறத அள்ளி கொடுக்க தயங்குறது இல்ல?
1: கண்டிப்பாக உழைப்பு வந்து நம்பிக்கையா இருந்தாங்க, இன்னைக்கு அப்படி இல்ல. இன்னைக்கு வந்து பணத்துக்காக உழைக்கிறாங்க, அன்னைக்கு உழைப்புக்காக தான் இருந்தாங்களே தவிர பணம் ரெண்டாவது இதாக இருந்தது.
0: சரி, இருந்தாலும் அந்த நேக்கு அப்படிங்கிற அடிப்படையில வேலைகள்ல கூட வரப்பு வெட்டுதல், வரப்பு பிராவுதல், வரப்பு சீவுதல், கோரி போடுதல், மருந்து அடித்தல், இந்த மாதிரி நுணுக்கங்கள்லாம் அனுபவம் உள்ளவங்க இருக்காங்கிறீங்களா, அல்லது ஏதோ காசுக்கு செய்யறோம் அப்படிங்கிற அடிப்படையில தான் நம்மளுடைய கண்காணிப்பு இல்லைன்னா ஏமாற்றம் தான்ங்கிறீங்களா?
1: அனுபவம் இருக்காங்க, நம்ம கண்காணிப்பு இல்லைன்னா ஏமாற்றம் தான் கண்டிப்பாக. ஆனா நான் வந்து சின்ன வயசுல இருக்கக்கூடிய அந்த மருந்து அடிக்கக்கூடிய வேலை வந்து ரொம்பவே இருக்காது, ஒன்லி உரம் போடக்கூடியதான் இருக்கும். ஒன்று சாணி உரமும் போட்டு தலைகள் நடவு சமயத்துல வந்து தொழில நடவு சமயத்துல குலைகள் போடுவோம், வேப்பங்குளம் ஏற்கலங்குளம் இதெல்லாம் போடக்கூடிய வந்து அந்த நோய் சக்தி எதிர்ப்பு சக்தி வந்துடும் மண்ணுக்கு. அப்படி மண்ணுக்கு எதிர்ப்பு சக்தி வரக்கூடிய பூச்சி மருந்துகள் அடிக்க வேண்டிய தேவையே வராது. ஆனா இப்போ அப்படி இல்ல, நட்ட உடனே பூச்சி மருந்து அடிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது.
0: நீங்களும் அதுக்கு உட்படுறீங்களா?
1: நாங்க மேக்ஸிமம் தவிர்க்கிறதுக்கு பாக்குறோம், சாணம் இருக்குது. சில காரணங்கள்ல பக்கத்து வயல இருக்கக்கூடிய அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் அடிக்கிறதுக்கு பாக்கிறோம்.
0: இருந்தாலும் குளம் அப்படிங்கிற நிலையில அந்த நீர்நிலையிலிருந்து வரக்கூடிய வெள்ளம் வயலுக்கு தொய்வு இல்லாம வருகிற மாதிரி அந்த காலத்தமாய் ஒருங்கிணைந்து எல்லா அந்த புற விவசாயிகளும் கால் வெட்டுறதுக்கு வருகிறது, காலை சீர்படுத்துறது அன்றாட பழக்க வழக்கமா வச்சிருக்காங்களா? அப்படி
1: அந்த அளவுக்கு இல்ல, இருந்தாலும் அந்தந்த வயலுக்கு தேவையானவங்க அவங்க வெட்டிக்கிட்டு வர்றதுல முன்னாடி புறவு வந்து நல்லா ஸ்ட்ராங்கா இருந்தது. அவங்க வந்து எல்லா இடத்துலயும் வந்து அந்த
0: என்ன ஸ்ட்ராங்கா இருந்ததுங்கிறீங்க, நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கீங்க, 61 வயதுலயே 40 வயது வாலிபர் மாதிரி இருக்கீங்க. நீங்க ஏன் ஒரு தலைவரா புறவுல ஒரு பொறுப்பெடுத்துட்டு தாழக்கூடிய எல்லாரும் திரும்பி பாக்குற மாதிரி உணவு உற்பத்தியில ஒரு முதலிடத்துக்கு கொண்டு வருவோம் ஈடுபாடு காட்டக்கூடாது?
1: கண்டிப்பா கொண்டு வரலாம். நாம இப்போ 1 வருஷம் தான் ரிட்டையர் ஆச்சு, அதனால இனிமேல் வந்து அதுக்குள்ள முயற்சிகள் எடுத்துக்கொண்டு இருக்கோம், முயற்சி பண்ணுவோம்.
0: நோய்கள் பூச்சிகள் தாக்குதல் உங்களுடைய அனுபவத்துல பயிரை பொறுத்த அளவில் கன்னிப்பூல என்னென்ன சந்திச்சிருக்கீங்க, என்ன ரகம் தேர்வு செய்யறீங்க?
1: 50-16 TPS 3 எல்லாமே இப்ப வந்து நம்ம அக்ரிகல்ச்சர் ஃபார்ம்ல இருந்தா வாங்கி எல்லாமே எடுக்கிறோம். ஏன்னா வித்து வந்து இப்ப யாருமே எடுக்கிறது மேக்ஸிமம் இயந்திரமயமாகனால வித்து எடுக்கிறது இல்ல. வித்து முன்னாடி அப்படி இல்லை, நம்ம சொந்தமாட்ட வித்து எடுக்கிறோம். அந்த வித்துக்கு வீரியம், அந்த தலையடி நெல், மாடு கூட மிதிக்காத நெல் தான் எடுத்து வித்து ரெடி பண்ணுவோம். அது 3 நாள் காய போட்டு அது கூட இருக்கல வேப்பல ஆட்டம் முழுக்க இதெல்லாம் போட்டு அந்த வித்தை வந்து பதப்படுத்தி 1 வருஷத்துக்கு அடுத்த வருஷம் விதைக்கிறதுக்கு வச்சிருப்போம். இப்ப அந்த அளவுக்கு இல்லாததுனால கொஞ்சம் கஷ்டம் தான். அன்னைக்கு நோய் இல்ல, இப்ப நோய் இருக்குன்னு சொன்னா இதெல்லாம் ஒவ்வொரு காரணங்கள் சொல்லிக்கலாம்.
0: ஆனா நீங்க எப்படி சொல்றீங்க, ஆனா வேளாண் ஆய்வாளர்கள், வேளாண் ஆராய்ச்சியாளர்கள், வேளாண் முன்னோடிகள் என்ன சொல்றாங்கன்னா இயந்திரம்னாலும் கூட பரவாயில்ல, அந்த முனைகள் அடிபடுகிறது இல்ல, அதனால நம்ம வந்து வித்துக்கு எடுத்துக்கலாங்கிறாங்களா?
1: அது சொல்றாங்க, பட் வந்து நமக்கு வந்து முன்னாடி இருந்த அளவுக்கு இப்ப இல்ல. முன்னாடி வந்து நம்ம வந்து அந்த வித்தை எடுத்தாலே ஒரு மனம் இருக்கும், வித்து வந்து வீட்டுல இருக்கக்கூடிய அந்த ரூமை திறந்துட்டாலே அந்த வித்தே ஒரு மனம், ஒரு நல்ல நெல் மனம் எப்படி இருக்கும்னு சொன்னா சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு ஒரு மனம் இருக்கும். ஆனா இப்ப அந்த அளவே இல்ல, அப்ப எடுத்து பார்த்தாலே தெரியும் இடம் இருக்கும், நெல் வந்து நல்ல இடம் இருக்கும். சாணி உரமும் குலையும் தலைகளும் வைக்கிறதுனால அதாவது ரசாயன உரங்கள் ரொம்ப கம்மி, அதனால வந்து நெல் வந்து நல்ல இடம் இருக்கும். இப்ப வந்து அந்த அளவுக்கு இடையில பார்த்தாலே சண்டு மாதிரி தான் இருக்கு நெல்.
0: இலை தலைகள் போடுவோம் அப்படிங்கிறீங்களா, நெல் வயல பொறுத்த அளவில் என்னென்ன குலைகள் போடுவீங்க?
1: அது வேப்பல, பூவரசு, வாகை, எருக்கலை இதெல்லாம் போடுவோம். கொளிஞ்சி, கொளிஞ்சி குலை வைப்போம், துளிஞ்சி குலை. அது இப்ப வந்து என்ன இல்ல, முன்னாடி தான் கொளிஞ்சி விதைச்சு இதுக்காக விதை.
0: அதுதான் சொல்றாங்களே, இப்போ தக்கப்பூண்டு, சனப்பு, கொளிஞ்சி இந்த மாதிரி இதுகளுக்கெல்லாம் அரசு ரீதியா விதைகள் கொடுக்கறோம், அதை வாங்கி விவசாயிகள் பயன்படுத்தணும்னு வேளாண் வல்லுநர்கள் ஊக்கப்படுத்துறாங்களா?
1: ஆமா, ஊக்கப்படுத்துறாங்க. ஆனா வந்து அந்த சூழ்நிலைகள் வந்து சரியா வராதுனால போட முடியல. முன்னாடி உள்ள சூழ்நிலைக்கும் இப்ப சூழ்நிலைக்கும் கொஞ்சம் வித்தியாசங்கள் இருக்கனால விவசாயம் பண்றதுக்கு வந்து எங்களை மாதிரி கொஞ்சம் பேர் தான் விவசாயம் பண்ணதுக்கு ஆர்வத்தோடு இருக்காங்க.
0: அப்ப இளைஞர்கள் ஈடுபாடு குறைஞ்சிட்டு வருதுன்னா சொல்றீங்க?
1: கொஞ்சம் குறவுதான். கோட்டைக்கு 5000 ரூபாய் கொடுத்தாங்கன்னா எல்லாருமே இந்த தொழிலுக்கு வருவாங்க. இது வந்து விவசாயம் பண்ணி நஷ்டம் வருன்னு சொல்லிட்டு வராதனால நிறைய பேர் குறைஞ்சிட்டு இளைஞர்.
0: ஓஹோ, அரசு பணியில என்ன ஒரு சம்பள கணக்கீடு இருக்கோ அதே மாதிரி நெல் விலை அப்பப்ப கூடிட்டே இருந்தா ஈடுபாடு கூடும்.
1: கண்டிப்பாக, அதாவது அந்த விலைகள் கூட கூட தான் அதுல ஒரு ஆர்வம் வரும். இந்த மக்கள் இளைஞர்களும் நிறைய பேர் இந்த தொழில வந்து பண்ணுவாங்க.
0: இப்ப உங்க ஈடுபாட பாக்கும்போது அரசு பணியிலிருந்து ஓய்வு பெற்றதுக்கு பிறகு அன்றாடம் என்ன நிலையில அதிகாலை விழிப்பு இருந்தோ அதே நிலை மாலை நேரம் வரை உழைப்புங்கிறது இருக்கும்போது
1: கண்டிப்பா காலையில 4 மணி 4:30 மணிக்கு எழுந்திருக்கிறது, இரவு 11 மணி வரை உழைப்பு தான். எந்த நோய் கிடையாது எனக்கு.
0: பயிர்கள்
1: வாழை, தென்னை, கடலை, கத்திரி, நெல் தான் முக்கியமான பயிர். நம்ம கமுனியாவரி மாவட்டத்தை நெல் முக்கியமான பயிர், அதுக்கு அடுத்தால வாழை.
0: நோய்கள் என்ன மாதிரி இப்ப கன்னிப்பு சாகுபடி ஆரம்பிக்கிறீங்க இல்லையா, இந்த 5/16 இருந்தாலும் என்னென்ன நோய்கள் வர வாய்ப்பு இருக்கு?
1: நோய்கள் வர்றது இயற்கை தான், ஆனா அதே சமயத்துல நடவு நடக்கூடிய சமயத்துல கொஞ்சம் இடைவெளிகள் விட்டு பயிருக்கு

0: இடைவெளிகள் விட்டு இருக்கிற நோய் வரக்கூடிய நமக்கு தெரியக்கூடிய அளவில் இருக்கும். அந்த காற்றுகள்லாம் உள்ள போச்சு நோய் கொஞ்சம் கம்மியாகும்.
1: இடைவெளி அப்படிங்கிறதுல அந்த காலத்துல இருந்தே ஒரு நுணுக்கமா செய்யறீங்க இல்லையா?
0: கண்டிப்பா அதன் இடைவெளிகள் கண்டிப்பா இருக்கணும். முன்னாடியெல்லாம் நட்டாங்க கை நடவுதான், கை நடவு நடவு இடைவெளிகள் ரொம்ப ரொம்ப கரெக்டா இருக்கும். அப்படி நடக்கூடிய சமயத்துல நோய்கள் வந்தாலும் கூட அதிகாரிகளை கூப்பிட்டு அந்த அதிகாரிகள் என்ன சொல்றாங்க அதுபடி நோய்களை போக்குறதுக்குள்ள முயற்சிகள் எடுப்போம்.
1: அப்ப வேளாண் சம்பந்தப்பட்ட பயிற்சிகள் உங்க கிராமத்துல நடக்குது அப்படின்னு சொன்னா மகாராஜா பிள்ளைக்கு ஒரு இடம் இருக்கும் போலுக்க?
0: கண்டிப்பா அந்த காலத்துல இருந்தே போயிட்டு தான் இருக்கிறோம்.
1: இயந்திர மயமாதல் வேளாண்மையில அதுவும் குறிப்பா நெல் சாகுபடியில உங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு திருப்தியை கொடுக்குது?
0: இப்போ உள்ள கால சூழ்நிலையில வந்து சம்பளம் கொடுக்க முடியாத சூழ்நிலை, இயந்திரங்கள் கொடுத்ததுல அந்த செலவுகள் ரொம்ப கம்மியாகுது. குறிப்பிட்ட நேரத்துல முன்னாடி அறுவடை எல்லாம் சொன்னா ஒரு ரெண்டு மாசம் நடக்கும், மழை வந்துருமா வெயில் வந்துருமான்னு பார்த்து பார்த்து நடக்கணும். இப்ப அப்படி இல்ல, ஒரே நாள்ல ஒரு 10 இயந்திரங்கள் வருது, எல்லா இடங்களையும் 2-3 எல்லாமே அறுத்து முடிச்சுட்டு போயிடுறாங்க. அதனால வந்து அது வந்து இயந்திரங்கள் வந்து நல்ல திருப்தியா தான் இருக்குது.
1: இயந்திரங்கள் திருப்திங்கிறீங்க அறுவடை இயந்திரத்தை பொறுத்த அளவுல. ஆனா ஒரு சிலர் சொல்றாங்க அதை வந்து சுத்தப்படுத்தி கொண்டு வந்து களத்து மட்டில் இறக்காதனால கலவன்கள் அப்படிங்கறதும் கூட இந்த மாதிரியான இயந்திரங்கள் வழிதான் வருதுன்னு ஒரு பேச்சு இருக்க.
0: அது இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அந்த டேங்க்ல இருக்கதா இருக்கும், அது வந்து நமக்கு அந்த அளவுக்கு தெரியாது. இது அதிகாரிகள் கண்காணிச்சு பார்த்தாங்கன்னு சொன்னா இது தவிர்க்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
1: மாடு வளர்ப்பு அப்படிங்கிற ரீதியில மகிழ்ச்சியா செய்து அப்படிங்கிறீங்களா? நெல் விவசாயத்துக்கு மாடு வளர்ப்பு கட்டாயமா? அப்படி
0: கண்டிப்பா ரெண்டும் ஒன்னோட தொடர்பு, அதாவது விவசாயமும் மாடு வளர்ப்பு ஆடு வளர்ப்பு எல்லாம் ஒரு சங்கிலி தொடர் மாதிரி உள்ளது. கண்டிப்பாக நம்ம விவசாயம் பண்ணக்கூடியவங்க மாடு ஆடு கண்டிப்பாக வளர்க்கணும். வளர்க்கக்கூடிய அந்த சாணங்கள் அந்த உரம் வந்து வயலுக்கு பயன்படும், வயல் உள்ள வக்கீல் திரும்பி மாட்டுக்கு பயன்படும், அது ஒரு சங்கிலி தொடர் தான். அப்படி சுத்தி சுத்தி வந்துட்டே இருக்கும், கண்டிப்பா வளர்க்கணும்.
1: அப்ப வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம் அப்படின்னு இருக்கிற மாதிரி விவசாயிகளை பொறுத்த அளவில் வீட்டுக்கு ஒரு பசுமாடாவது வளர்க்கணுங்கிறீங்க?
0: கண்டிப்பாக வீட்டுக்கு ஒரு பசுமாடு, ஒரு பசுமாடு இல்ல ரெண்டு பசுமாடே வளர்க்கலாம், கண்டிப்பா முடியும். கூடி போனா ரெண்டு பசுமாடு வளர்த்தா காலையில 1 மணி நேரம் வர, மத்தியானம் ஈவினிங் 1 மணி நேரம், 2 மணி நேரம் தான் வேலை பார்க்கணும். நம்ம சீரியல் பாக்குறதுக்கு இதுக்கெல்லாம் ரொம்ப நேரத்தை செலவு பண்றோம், சும்மா இருந்து பேசிட்டு இருக்கோம் இந்த நேரத்தில்.
1: பெண்களை பொறுத்த அளவுல வீடுகள்ல கோழிகள் வளர்க்கலாம், ஆடுகள் வளர்க்கலாம்ங்கிறீங்க. ஆண்களை பொறுத்த அளவுல களத்து மேட்டுல நிலத்துல உழைப்பு கொடுக்கணுங்கிறீங்க இல்லையா?
0: கண்டிப்பாக களத்து மேட்டுல நிலைப்பு உழைப்பு கொடுத்தாதான் உடல் ஆரோக்கியமா இருக்கும். உடல் ஆரோக்கியத்துக்கு கண்டிப்பா உழைப்பு தேவை.
1: இப்ப குளத்தை பொறுத்த அளவுல உங்களுக்கு நீங்க ஆரம்பத்துல பேசும்போது சொன்னீங்க ஒரு குளத்தை பொறுத்த அளவுல அந்த செடிகள் எல்லாம் வளர்ந்துருக்குது. அன்னைக்கு பொறுப்படுத்து அப்படியே குளத்தோரமா மண்வெட்டியை கொண்டுட்டு போகக்கூடியவங்க கொஞ்சம் முயற்சி எடுத்து இறங்கி கூட அதை பிடுங்கி அப்புறப்படுத்திட்டு போவாங்களா? இன்னைக்கு அந்த நிலை இல்லையா?
0: முன்னாடி வந்து எல்லாருமே நடந்து போவாங்க, இந்த சைக்கிள் பைக்கு கார் எல்லாம் கிடையாது. இப்ப வயல் வர கார்லயே போயிருந்தால இதெல்லாம் அவங்களுக்கு பாக்குறது இல்ல, 1-2 பேர் தான் அப்படி போறாங்க. அவங்க பாப்பாங்க ஆனா எடுக்க முடியாத சூழ்நிலை, ஆனா இயந்திரங்களை வச்சு இப்ப எடுக்கிறதுக்கு வாய்ப்புகளா இருக்கு.
1: நீர்நிலைகள் சுத்தமா இருக்கணும், அதுவும் எங்க ஒரு குளங்கள் வந்து எந்தவித ஆக்கிரமிப்பு இல்லாம எல்கைகள் நிர்ணயம் செய்து சுற்றுச்சுவர் கட்டித்தரணும் அப்படின்னு விருப்பப்படுறா?
0: கண்டிப்பா விருப்பப்படும். குளங்களை பொறுத்தவரை எல்லா கிராமங்களும் எல்லா குளங்கள்லயுமே இதே சில சில குறைகள் இருக்கதா செய்ய.
1: அப்படி என்ன குறை என்ன எதிர்பார்க்கறீங்க நிறைவு செய்யமாய்?
0: குள கரைகள் கொஞ்சம் கொஞ்சம் டேமேஜா இருக்கக்கூடியது இருக்குது, எல்கைகள் சரியாக வரையறுக்கப்படவில்லை, அதற்கு பிறகு மடைகள் வந்து தூர்வாங்கப்படாமல் தண்ணி எல்லாம் சரியா போகாம இருக்கக்கூடிய குளங்கள் இருக்கதா செய்ய. இதெல்லாம் அரசாங்கம் வந்து முயற்சி செய்து சரி செய்ததுக்கு முன் வந்தால் நாங்க ஒத்துழைப்பு கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறது தெரிவிச்சுக்கொள்ள.
1: ரொம்ப அருமையா சொல்லிருக்கீங்க. நீர்நிலைகள் தான் நெல் விவசாயத்துக்கு ஒரு அச்சாணி, அந்த அச்சாணியில வந்து பிரச்சனை ஏற்பட்டா நாங்க வந்து பிரளயத்தை சந்திக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுரும். அதனால விழித்துக் கொள்வோம் அப்படிங்கிற அடிப்படையில குளங்களை வந்து சுத்தப்படுத்தி எடுத்து எங்களுக்கு நீர்நிலைகள் 2 போகம் 3 போகம் பயிரிடுற மாதிரி தன்மையில உருவாக்கி தரணும் அப்படிங்கிற மாதிரி கருத்து ஆழமா பதிவு செய்திருக்கீங்க. உங்களுடைய அலைபேசி ஒண்ணு சொல்லாமா?
0: 9486418336.
1: உங்களுடைய அலைபேசி என்ன நான் கூட ஒருக்க சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன். 9486418336. இந்த அலைபேசி வாயிலா யாராவது விவசாயிகள் நிகழ்ச்சி கேட்டுக்கிட்டு நெல் சாகுபடியில நம்மள ஒரு 1.5 ஏக்கரோ 1 ஏக்கரோ பயிர் செய்யலாமே, ஆலோசனை இவற்றை கேட்போமே அப்படின்னு அலைபேசி வாயில தொடர்பு கொண்டா உங்க பதில் எப்படி இருக்கும்?
0: கண்டிப்பாக பதில். எத்தனை மணிக்கு கூப்பிட்டாலும் முதல்ல பதில் எடுப்போம், ராத்திரி 12 மணிக்கு கூப்பிட்டாலும் எடுத்து பதில் சொல்லுவோம். நீங்க எந்த இடத்துக்கு வர சொல்லீங்களோ அந்த இடத்துல வந்து உங்களுக்கு வேண்டிய உதவிகள் என்னென்ன செய்யணுமோ எல்லாம் செய்யும்.
1: அருமையா சொல்லிருக்கீங்க. நெல் விவசாயம் குறைஞ்சிட்டு வரக்கூடிய ஒரு நிலையில நெல் விவசாயத்தை ஊக்கப்படுத்த நான் கருத்துக்களை சொல்ல தயாரா இருக்கேன். பயன்படுத்த வேண்டியது நெல் விவசாயத்துல புதுசா வரக்கூடியவங்க தான் அப்படிங்கிற மாதிரி நிகழ்ச்சியை அருமையா நிறைவு செய்திருக்கீங்க. உங்களுக்கு குமரி பண்பலை சார்பாக மனமார்ந்த நன்றி. இதுவரை தாளக்குடி ஏ மகராஜ பிள்ளை அவர்கள் பங்கு பெற்ற கிராமப்புற குளங்களும் வேளாண் பணிகளும் நேர்முகம் கட்டீர்கள்.
2: உடன் உரையாடியவர் தேரூர் எஸ் சிவசுப்பிரமணிய பிள்ளை. அமுத சுரபி.
1: இதில் உலக உணவு பாதுகாப்பு தினம் உரையாடல்.
3: இங்க என்னன்னு தெரியலையே இந்த குக்கிராமத்துல ஒரே கூட்டமா இருக்கு. ஒரு பெரிய போஸ்டர் ஒட்டிருக்க.

0: என் அனுப்பை பார்ப்போம். ஏய், இங்க அண்ணம்ல வேட்டி சட்டை கண்ணாடி. உலக உணவு பாதுகாப்பு தினம் பரப்புரை நிகழ்த்துகிறார் குமரி புயல். ஏய், இங்க அண்ணம்ல. ஏய், சாதா போஸ்டர்லயும் கூட இன்னமும் பாடுத. இவரு அப்பப்ப புதிய புதிய தொழில்நுட்பம் என்னெல்லாமோ சொல்லுவாரு. இந்த போஸ்டர்லயும் கொண்டு வந்துட்டார் போல இருக்க. அருமையான கல்யாண சமையல் சாதம் காய்கறிகளும் பிரமாதம் பிரமாதம். உடல் நலத்துக்கு உணவுதான் பாதுகாப்பு. எங்க அண்ணனை பாரு எவ்வளவு யோசனை பண்ணி செஞ்சிருக்காரு. ஒரு சாதாரண நோட்டீஸ்ல பாட்டு கொண்டு வந்துட்டாரு. இத பாக்குறவன் அந்த இடத்துக்கு போகாம எப்படி திரும்பி போவான்? சாதாரணமாவே அண்ணனுடைய பரப்புரையில சாப்பாடு அடிபொலியா இருக்கும். அதுவும் உலக உணவு பாதுகாப்பு தினம் கண்டிப்பா ஒரு ரெண்டு படி மேலதான் இருக்கும். எப்படியும் இன்னைக்கு சாப்பிடாம போக கூடாது. அண்ணன் எங்க இருக்காரு பாப்போம்.
1: ஏ தம்பி, அந்த பால் பாயசத்துல ஒரு கப்பு தனியா எடுத்து போய் பாப்போம். அந்த சிறுவயிறு பாயசம் நாட்டு சர்க்கரையா அல்லது கருப்பட்டியில பண்றதா? அவியல் கொஞ்சம் பக்குவமா பண்ணிருக்க கூடாதா? உலக உணவு பாதுகாப்பு தினம் அப்படிங்கும் போது அருமையா எல்லாம் இருக்கணும். கொஞ்சம் அவியல கொஞ்சம் மாற்றம் பண்ணுங்க.
0: பாரு மனுஷன, இருக்கிறது சாப்பாட்டு பெற, அதுலயும் மாற்றத்தை பண்ணணும் இல்ல பாக்காரு. ஏனே இந்த அண்டா பக்கம் பாருங்கண்ணே தம்பினே.
1: ஏய், என் தம்பி குரல் கேக்குது பாரு கண்ணா. ஏய் தம்பி சிவா, வாப்பா வாப்பா, நல்ல நேரம் தான் வந்த. சாப்பிடுப்பா. தம்பிக்கு ஒரு தளவாள இலைய எடுத்து போடுங்க, உப்பு வைங்கோ, பொரியல வைங்கோ, அந்த மூணு பாயசத்தையும் வரிசையா எடுக்குங்கோ.
0: ஏ அப்பா, எங்க அண்ணன் எவ்வளவு அற்புதமா சொல்றாரு. வந்த உடனே எப்படி உபசரிக்க சொல்றாரு பாரு. பண்பாடுன்னா அண்ணங்கிட்ட இல்ல பாத்து படிக்கணும். ஏனே இந்த உலக உணவு பாதுகாப்பு தினத்தை பத்தி கொஞ்சம் எனக்கு சொல்லுங்கண்ணே.
1: என்ன தம்பி, சாப்பிட்டுட்டு பரப்புரை பண்ண போறேன். ஒரு மணி நேரம் அந்த பரப்புரையை கேட்டா தெரிஞ்சுக்கிட போறேன்.
0: எனக்கு அதுக்கெல்லாம் நேரமும் இல்ல பொறுமை இல்லண்ணே. கொஞ்சம் ரத்தின சுருக்கமா சொல்லுங்கண்ணே.
1: இன்னைக்கு என்ன நாள்பா?
0: ஏனே ஜூன் 7 ஞாயிற்றுக்கிழமை.
1: தம்பி, 2018 ஐக்கிய நாடுகள் சபையில ஒரு தீர்மானம் கொண்டு வந்தாங்க. உலக உணவு பாதுகாப்பு தினம் அப்படின்னு ஒரு நாளை வருஷத்துல கொண்டாடணும். அது ஏன் ஜூன் 7 கொண்டாடக்கூடாது அப்படின்னு ஒரு திட்டமிடல் இட்டதன் பலனா 2019 இருந்தே இந்த நாள் கொண்டாடுறாங்கப்பா. என்ன நாள் சொல்லு பாப்போம்.
0: உலக உணவு பாதுகாப்பு தினம்னே.
1: அதேதான்ப்பா. இந்த நாளினுடைய முக்கியத்துவம் என்னன்னா, நஞ்சு தன்மையற்ற சத்து மிக்க சுகாதாரமான உணவு எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படிங்கறத உறுதிப்படுத்தணும் அப்படிங்கறதான் இந்த நாளினுடைய முக்கியத்துவம்.
0: ஏ அப்பா, எல்லாரும் ஆரோக்கியமா நல்லா இருக்கணும் அப்படிங்கறத வலியுறுத்துற நாளான இது.
1: ஆமாப்பா, இந்நாளினுடைய கருப்பொருள் அப்படின்னு பார்த்தோம்னா சுமையிலிருந்து தீர்வு வரை, அதாவது நோய்கள்ல இருந்து விடுதலை அப்படிங்கிற தன்மையில கூட எடுத்துக்கலாம். எல்லா இடங்கள்லயும் பாதுகாப்பான உணவு அப்படிங்கறதான் இந்த நாளினுடைய முக்கியத்துவம். புரியுதா?
0: புரியுதுனே புரியுதுனே. ஏனே பொதுவா நோக்கம் இருக்கும்லே, அந்த நோக்கத்தை பத்தி சொல்லுங்கண்ணே.
1: பாரு, பால் பாயசத்துல தான் கைய வச்சிருக்கான். பால் பாயசத்தை குடிக்கிறத விட்டுட்டு நோக்கம் அப்படின்னு கேக்குறான். அப்ப எவ்வளவு உன்னிப்பா கவனிக்கிறான். உனக்கு சொல்லணும் தம்பி, நோக்கம் அப்படிங்கறது உணவுகள் மூலம் பரவக்கூடிய நோய்களை குறைக்கணும். உணவு விநியோக சங்கிலி அப்படின்னு சொல்றதுல ஒவ்வொரு நிலையிலையும் பாதுகாப்பான உணவை உறுதி செய்யணும் அப்படிங்கறதுதான் இந்த நாளினுடைய நோக்கம்.
0: இளே அப்போ அவியலுக்கு வாழைக்காய் வெட்டுறதுல இருந்து மாங்காய் வெட்டுறது வரைக்கும் ரொம்ப சுத்தமா இருக்கணும் என்னன்னே.
1: ஆமாப்பா ஆமாப்பா. உணவு வழி பரவக்கூடிய நோய்களை குறைக்கணும். உணவு வழி ஏற்படக்கூடிய இறப்புகளை குறைக்கணும். பொது சுகாதார சுமையை குறைக்கிற மாதிரியான விழிப்புணர்வை மக்கள்கிட்ட ஏற்படுத்தணும். அதுதான் இந்த நாளினுடைய முக்கியத்துவம். புரியுதா தம்பி?
0: இளே புரியுதுனே புரியுதுனே.
1: உணவு பாதுகாப்பு அப்படிங்கறது ஒவ்வொருடைய பொறுப்புப்பா.
0: இளே அற்புதமான தகவல்களை சொல்லிட்டீங்க. நான் ஒவ்வொரு பாயசத்திலயும் மூணு மூணு கப் வச்சு சாப்பிட்டுட்டு பைய கிளம்பிரட்டுமானே.
1: தம்பி, அண்ணனுக்கு என்ன ஒரு கௌரவம் இந்த நாள்ல கிடைச்சிருக்கோ அதே கௌரவத்துல உன்னை இருத்திருக்கிறேன். நீ சாப்பிட்டு முடிச்சிட்டு உடனே கிளம்பிராதப்பா. விழிப்பான கருத்துக்களை எடுத்து சொல்லக்கூடிய இந்த உணவு பாதுகாப்பு நாள்ல வச்சிருக்கக்கூடிய சமபந்தி விருந்து அப்படிங்கிற அடிப்படையில மத்தவங்களுக்கெல்லாம் சாப்பாடு வைக்கக்கூடிய நிலையில வீட்டுக்கு மனைவி பிள்ளைகளுக்கும் தம்பி ஒண்ணு வீட்டுக்கு பார்சல் கொண்டு போயான்.
0: பார் அண்ணன, அவருதான் பொதுவா பார்சல் கட்டுவாரு. எனக்கும் பார்சல் கட்டி தர சொல்றாரு. எங்க அண்ணன் எங்கயோ போயிட்டாரு.
1: அமது சுரபியில் இதுவரை உலக உணவு பாதுகாப்பு தினம் உரையாடல் கேட்டீர்கள்.
0: உரையாடலில் பங்கேற்றோர் எஸ் சிவகுமார், தேரூர் எஸ் சிவசுப்பிரமணிய பிள்ளை.

0: சில நுட்பங்கள்.
1: இதில் கறவை மாடுகளில் ஏற்படும் அடிவீக்க நோய் தகவல்களை தருகிறார் நாகர்கோவில் கால்நடை நோய் புலனாய்வு பிரிவு கால்நடை உதவி மருத்துவர் ஜெப ஹிலாரி அவர்கள்.
2: கறவை மாடுகளின் மடியில் நுண் கிருமிகள் வளர்வதால் ஏற்படும் வீக்கத்தை மடிநோய் என்று கூறலாம். புதிதாக கால்நடை வளர்ப்போர் இதற்கான அறிகுறிகளை பார்த்து உடனடியாக சிகிச்சை பெற வேண்டும். முதலாவதாக, பசுமாடு போதிய அளவு தீவனம் உட்கொள்ளாமல் இருக்கும், மடியில் வீக்கம் வலி காணப்படும், பால் உற்பத்தி குறையும், பாலின் தன்மையும் மற்றும் நிறத்திலும் மாற்றம் ஏற்படும். சில நுண்ணுயிரிகள் ஏற்படுத்தும் மடிநோயில் வெளிப்புறத்தில் எந்த மாற்றத்தையும் காண இயலாது. பால் உப்பு சுவையுடன் இருக்கும், பாலை காய்க்கும் போது திரிந்துவிடும். இந்த அறிகுறிகள் தென்பட்டால் உடனடியாக கால்நடை மருத்துவரை அணுகி சிகிச்சை பெறுதல் அவசியம். ஏனென்றால் மடி வீக்கம் ஏற்படுத்தும் நுண்ணுயிரிகளின் வளர்ச்சி மிகவும் துரிதமாக இருக்கும். 1 மில்லிலிட்டர் பாலில் பல லட்சம் நுண்கிருமிகள் இருக்கும். எனவே மடி வீக்கம் ஏற்பட்டவுடன் கால்நடை மருத்துவரின் ஆலோசனைப்படி மருத்துவம் செய்ய வேண்டும். சிகிச்சை செய்ய தாமதப்படுத்தும் ஒவ்வொரு நிமிடமும் நோயின் தீவிரம் அதிகப்பட்டு கொண்டே இருக்கும். இதை கண்டவுடன் வீட்டிலே செய்ய வேண்டிய முதலுதவியாக சோற்றுக்கற்றாழை 200 கிராம், மஞ்சள் தூள் 200 கிராம், சுண்ணாம்பு 5 கிராம் ஆகிய 3 அரைத்து மடியில் வீக்கம் குறையும் வரை பூசிக்கொள்ளலாம். பாதிக்கப்பட்ட காம்புகளிலிருந்து பாலை அடிக்கடி கறந்து களைய வேண்டும். பொதுவாக பால் கறக்கும் போது பாதிக்கப்படாத காம்புகளில் கறந்த பின்னரே மடி வீக்கம் உள்ள பகுதியில் உள்ள காம்பிலிருந்து பால் கறக்க வேண்டும். மாடுகளை கட்டி வைக்கும் தரை சுத்தமாகவும் உலர்வாகவும் சூரிய ஒளி படும்படியாகவும் இருத்தல் அவசியம். மடியை எப்பொழுதும் சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். பால் கறந்த பின்பு 15 முதல் 20 நிமிடங்கள் வரை மாடுகளை படுக்க விடாமல் புல் அல்லது வைக்கோல் தீவனம் அளிக்க வேண்டும். இவ்வாறு நாம் பின்பற்றும் சிறு வழிமுறைகள் மடிநோய் ஏற்படாமல் தடுத்து பெரும் பொருளாதார இழப்பையும் தடுத்துவிடும்.

0: நாளும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம்.
1: இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.
0: உண்ணும் பொருள் அத்தனையும் விளைத்திடுவோம், நீத்தம் உடைப்பால் நில மகளை வணங்கிடுவோம். உண்ணும் பொருள்

நாளை இரவு 7:25 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் உழவர்களுக்கான அறிவிப்புகள், உழவருக்கு ஒரு சிந்தனை, ரப்பர் சாகுபடி அனுபவங்கள் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் வீரவநல்லூர் எம் நீலகண்ட பிள்ளை அவர்கள். அதனைத் தொடர்ந்து அமுதசுரபி வானொலியில் அளப்பரிய சேவைகள் உரையாடல், நொடிகளில் சில நுட்பங்கள், வாழை சாகுபடியில் உர வேளாண்மை தகவல்களை தருகிறார் திருப்பதி சாரம் வேளாண்மை அறிவியல் நிலைய இணை பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் ஆர் லதா அவர்கள். நிகழ்ச்சியை மறக்காம கேளுங்க. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது செய்தி அறிக்கை சென்னையிலிருந்து.

செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். ஐநாவின் அமைதிப்படைக்கு இந்தியா தொடர்ந்து பங்களித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஐநாவின் சிறந்த ராணுவ விருது மேஜர் அபிலாஷா பாராக்கிற்கு வழங்கப்பட்டதை அடுத்து அவருக்கு வாழ்த்து தெரிவித்து வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் பிரதமர் இதனை தெரிவித்துள்ளார். ஐநா அமைதிப்படையில் பணியாற்றி வரும் மேஜர் அபிலாஷா பாராக்கிற்கு கிடைத்த மிகப்பெரிய அங்கீகாரம் இது என்று அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். இந்த விருது இந்தியாவில் உள்ள பெண் குழந்தைகளுக்கு உத்வேகம் அளிக்கும் என்றும் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். சினிமாவின் ஆன்மா என்ற தமது நூலை 24 மொழிகளில் மொழிபெயர்க்க மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் உறுதியளித்துள்ளதாக எழுத்தாளர் திரு சீனு ராமசாமி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் இதற்காக மத்திய இணையமைச்சருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார். சிறார் ரசனை கல்வி என்ற மையக்கருத்தோடு தாம் எழுதிய இந்த நூலை மத்திய இணையமைச்சருக்கு வழங்கியது தொடர்பான புகைப்படங்களையும் திரு சீனு ராமசாமி வெளியிட்டுள்ளார். மின் உற்பத்தியை அதிகரிப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளில் தமிழக அரசு ஈடுபட்டுள்ளதாக மின்வாரிய தலைவர் திரு ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். இன்று திருவண்ணாமலையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மின் பகிர்மானத்தில் ஏற்படும் பிரச்சினைகள் காரணமாகத்தான் மின்தடை ஏற்படுவதாக குறிப்பிட்டார். இதனை சரி செய்வதற்கு தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார். மின்துறையில் காலியாக உள்ள பணியிடங்களை பூர்த்தி செய்வதற்கு தேவையான நடவடிக்கையை மாநில அரசு மேற்கொண்டிருப்பதாகவும் திரு ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். இதற்கிடையே தமிழகம் முழுவதும் அறிவிக்கப்படாத மின்வெட்டு நிலவுவதாகவும் இதனால் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தேமுதிக பொதுச்செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் எவ்வித முன்னறிவிப்பும் இல்லாமல் பகல் மற்றும் இரவு நேரங்களில் பல மணி நேரம் மின்சாரம் துண்டிக்கப்பட்டு

0: படுவதாக குறை கூறியுள்ளார். பராமரிப்பு பணிகள் மற்றும் பிற காரணங்களுக்காக மின்சாரம் துண்டிக்கப்பட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டாலும் குறைந்தபட்சம் அதுபற்றிய தகவல்களை பொதுமக்களுக்கு முன்கூட்டியே தெரிவிக்க வேண்டும் என்றும் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் மாநில அரசை கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தில் புதிய முதலீடுகளை ஈர்க்க முடியாவிட்டாலும் கூட ஏற்கனவே உள்ள முதலீடுகளையாவது தக்கவைக்க தவிக அரசு முயற்சிக்க வேண்டும் என்று அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தொழில் புரிவதற்காக தமிழக அரசுடன் ஒப்பந்தம் ஒன்றில் கையெழுத்திட்டிருந்த ஒரு நிறுவனம் ஆந்திர மாநிலத்திற்கு செல்வதாக வெளியான செய்திகளை சுட்டிக்காட்டியுள்ளது. எதிர்க்கட்சி சட்டப்பேரவை உறுப்பினர்களை குதிரை பேரத்தில் இழுத்த தவிக அரசு அதில் காட்டிய வேகத்தை இதில் காட்டவில்லை என்றும் அஇஅதிமுக அந்த அறிக்கையில் குற்றம் சாட்டியுள்ளது. திருப்பரங்குன்றம் தீபத்தூணில் தீபம் ஏற்ற வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவிட்ட போதிலும் அதனை அனுமதிக்க மாட்டோம் என்று கூறுவது ஆணவத்தின் வெளிப்பாடு என்று பிஜேபி மூத்த தலைவர்களில் ஒருவரான திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் கூறியுள்ளார். மதுரையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மக்களின் உணர்வுகளை மதிக்காமல் செயல்பட்டதன் காரணமாகத்தான் திமுக ஆட்சியை இழந்ததாக கூறினார். மின்வாரியத்தில் வன்பொருள் காணாமல் போன விவகாரத்தில் ஊழலை மறைக்கும் வகையில் தவிக அரசு செயல்படுவதாக அவர் குற்றம் சாட்டினார். டாஸ்மாக் மதுபானக் கடைகள் மூடப்படும் இடங்களில் தனியார் மதுபானக் கூடங்கள் திறக்கப்படுவதாகவும் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் குற்றம் சாட்டினார். திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்றுவது தொடர்பான விவகாரத்தில் முந்தைய நடைமுறையே தொடரும் என்று மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியிருப்பது வரவேற்கத்தக்கது என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், வருங்காலத்திலும் இந்த உறுதிப்பாட்டோடு தவிக அரசு செயல்பட வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வலுவான நிலையில் உள்ளது. நியூ சண்டிகரில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் இரண்டாம் நாளான இன்று ஆட்டநேர இறுதியில் ஆப்கானிஸ்தான் முதல் இன்னிங்ஸில் 5 விக்கெட் இழப்பிற்கு 113 ரன் எடுத்துள்ளது. முன்னதாக 3 விக்கெட் இழப்பிற்கு 368 ரன் என்ற நேற்றைய ஸ்கோருடன் முதல் இன்னிங்ஸை தொடர்ந்து ஆடிய இந்தியா 8 விக்கெட் இழப்பிற்கு 564 ரன் எடுத்திருந்த நிலையில் ஆட்டத்தை முடித்துக் கொள்வதாக அறிவித்தது. தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டியில் கோப்பையை வென்ற இந்திய அணியினருக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆகியோர் பாராட்டு தெரிவித்துள்ளனர். அகமதாபாத்தில் நடைபெற்று வரும் உலக யோகாசன சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ரித்து மாண்டால் 2 தங்கப்பதக்கங்களை வென்றார். லாத்வியா சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி பற்றி வெள்ளிப்பதக்கம் வென்றார். மகளிர் ஒற்றையர் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். உலான்பட்டர் ஒபன் மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 2 தங்கம் 4 வெண்கலப்பதக்கங்களை வென்றது. ஆடவர் 61 கிலோ எடைப்பிரிவில் தீபக்கும் 125 கிலோ எடைப்பிரிவில் தினேஷும் தங்கப்பதக்கம் வென்றனர். ஆடவர் 57 கிலோ எடைப்பிரிவில் சுமித்தும் 65 கிலோ எடைப்பிரிவில் மோஹித் குமாரும் 74 கிலோ எடைப்பிரிவில் ஜெய்தீப்பும் 97 கிலோ எடைப்பிரிவில் விக்கியும் வெண்கலப்பதக்கம் வென்றனர். சீன தாய்பே ஓபன் தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம் 2 வெள்ளிப்பதக்கம் வென்றது. 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய படகு சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 வெண்கலப்பதக்கங்களை வென்றது. ஜப்பானில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் செஸ் போட்டியில் இந்தியாவின் வைஷாலி பட்டம் வென்றார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: பக்குமான பண்பிலை இது உங்களுக்கு மடிப்பு பண்பிலை 101.

நேரம் 8:06. ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. பட்டாம்பூச்சிகள் பண்பலையில் படபடக்கும் நேரம் இது. செல்ல குழந்தைகளே, உங்களுடைய திறமைகளை எங்களோடு பகிர்ந்து கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். 2602240 மற்றும் ஒரு தொலைபேசி எண் 2907222. இது கூடவே இணைப்பு எண்ணாக 04652 என்ற எண்ணையும் சேர்த்துக்கோங்க. அது மட்டுமல்ல, உங்களுக்காக ஒரு அலைபேசி எண் 8903257309.

0: பட்டாம்பூச்சி நேரலையில் பேச காத்திருக்கும் ஒரு பட்டாம்பூச்சி யார் இங்கிருந்து கேட்டலாமா? வணக்கம், யார் பேசுறீங்க? எங்கிருந்து சர்ஜுன் பேசுறீங்களா? இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில என்ன சொல்ல போறீங்க? பாட்டு பாட போறீங்களா? ஆ சரி, பாடுங்க கேப்போம்.
1: பள்ளி கூட போக நானே சின்ன பாப்பா, நிறைய பிள்ளைகளோட பழகலாமே சின்ன பாப்பா, ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் சின்ன பாப்பா, கல்வி தோட்டம் வந்தா பள்ளி கூடம் சின்ன பாப்பா, பள்ளி கூடம் திறந்தாச்சு சின்ன பாப்பா, உனக்கு நல்ல நேரம் பிறந்தாச்சு சின்ன பாப்பா, வீட்டு செய்தி கதைகள் பேசி பொழுது போக்கலாம், அட ஏட்டு கல்வி பாடம் கூட எழுதி பார்க்கலாம், உடலும் மனமும் வளர்வதற்கு சின்ன பாப்பா.

0: சின்ன பாப்பா பள்ளிக்கூடம் போகலாம், சின்ன பாப்பா நிறைய பிள்ளைகளோடு பழகலாம், சின்ன பாப்பா.
1: ஆஹா, அழகா ஒரு பாட்டு பாடிட்டீங்களே, யார் சொல்லி கொடுத்தாங்க இந்த பாடல்?
0: அம்மா
1: அம்மா சொல்லி கொடுத்தாங்களா? நீங்க உங்க ஸ்கூலுக்கு போனோம், உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்களா, பேசுனீங்களா, ஹாப்பியா இருந்துச்சா? சரிம்மா, நல்லா படிக்கணும். வாழ்த்துக்கள்மா, வாழ்த்துக்கள்.

0: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர், இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி,
1: 0% வட்டியில் இசிஎம்ஐயுடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர்லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
0: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
2: மகளிருக்கான நுண்துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குளை அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, ஹிஸ்டரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.

0: என் பொண்ணுக்கு சர்ஜரி பண்ணனும்னு சொல்லிட்டாங்க. பெரிய தழும்பும் வலியும் இருக்குமோன்னு கவலையா இருக்கு.
1: கிம்ஸ்க்கு போ. ஹெரனியா சர்ஜரிஸ், அட்வான்ஸ் வூண்ட் கேர், டயாப்ஃபுட் கேர் அண்ட் லிம்ப் சால்வேஜ், வெரிகோஸ் வெயின் லேசர் ட்ரீட்மென்ட், எல்லா சர்ஜரிஸும் அட்வான்ஸ் மெத்தட்ல, சின்ன கீறல் குறைஞ்ச வழியில வேகமா குணமாகிறதுனால ஹாஸ்பிடல்ல ரொம்ப நாள் இருக்க வேண்டாம்.
2: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிடல், சுங்கான் கடை, நாகர்கோயில்.
3: பட்டாம்பூச்சிகள் நிகழ்ச்சியில் பேச கத்திருக்கும் அடுத்த பட்டாம்பூச்சி யார் இங்கிருந்து கேட்கலாமா? வணக்கம், யார் பேசுறீங்க இங்கிருந்து?
4: வணக்கம்.
3: வணக்கம், யார் பேசுறீங்க?

0: பெயின், லேசர் ட்ரீட்மெண்ட், எல்லா சர்ஜரிஸும் அட்வான்ஸ் மெத்தட்ல, சின்ன கீரல் குறைஞ்ச வழியில வேகமா குணமாகிறதுனால ஹாஸ்பிட்டல்ல ரொம்ப நாள் இருக்க வேண்டாம்.
1: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோயில்.
2: பட்டாம்பூச்சிகள் நிகழ்ச்சியில் பேச கத்திருக்கும் அடுத்த பட்டாம்பூச்சி யார் இங்கிருந்து கிடலாமா? வணக்கம், யார் பேசுறீங்க இங்கிருந்து?
3: வணக்கம்.
2: வணக்கம், யார் பேசுறீங்க? தனுஸ்ரீ பேசுறீங்களா? என்ன படிக்கிறீங்க தனுஸ்ரீ? ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட். என்ன சொல்ல போறீங்க இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில?
3: பாட்டு பாட போறேன்.
2: ஆ, பாடுங்களே கேப்போம்.
3: குருவி பறந்து வந்ததாம், குழந்தை அருகி நின்றதா, பாவம் மறந்து பசித்ததா, பாபா எல்லை கொண்டதா, குருவி அந்த நெல்லையே கொத்தி கொத்தி தின்றதா, பசுவை நீங்கும் பறந்ததா, பாப்பா என்பம் கொண்டதா.
2: ஆஹா, சூப்பரா இருக்கு. குருவிக்கு பசிச்சதுனால என்ன சாப்பிட்டுச்சு? என்ன சாப்பிட்டு? ஆ, சரி, நீங்க சாப்பிட்டீங்களா இன்னைக்கு
3: நைட்டு? ஆமா.
2: ஆ, சரிம்மா, நல்லா சாப்பிடணும், நல்லா படிக்கணும். வாழ்த்துக்கள்.
3: நன்றி.

நேர்களை, நம்ம வீட்டு செல்ல சிட்டிகள் ரொம்ப ரொம்ப அருமையாக அந்த நிகழ்ச்சியில் கலந்துட்டு இருக்காங்க. நிறைய பேர் இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கணும்னு நினைப்பாங்க, ஆனால் எப்படி வந்து இதுக்கு காண்டாக்ட் பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்ருப்பாங்க. அவங்களுக்காக ஒரு தடவை நம்முடைய தொலைபேசி எண்களை சொல்லிடலாம். நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 260240 மற்றும் ஒரு தொலைபேசி எண் 290-7222. இது கூடவே நீங்கள் இணைப்பு எண்ணும் சேர்த்துக்கோங்க, 046-5-2. அடுத்ததாக ஒரு அலைபேசி எண்ணும் கூடவே இருக்குது, 8903-25-7039.

கன்னியாகுமரி பண்பலை 101 நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது பட்டாம்பூச்சிகள் நேரலை. நம்ம செல்ல பிள்ளைகள் எல்லாருமே ஸ்கூல் ஓப்பன் பண்ணியாச்சு, ஸ்கூலுக்கு போயிட்டு இருப்பாங்க. ஒவ்வொரு விஷயமா பார்த்து பார்த்து அவங்களுக்கு பேக்ல இருந்து ஷூல இருந்து எல்லா விஷயங்களுமே பார்த்து பார்த்து நம்ம அவங்களுக்கு எடுத்து கொடுப்போம். பிள்ளைங்களும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஸ்கூலுக்கு போயிட்டு வரும்போது நிறைய நல்ல பழக்கங்களை நாம் அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும். ஏன்னா சின்ன குழந்தைங்க, அவங்க சின்ன பிள்ளைங்களாக இருக்கிறதுனால அவங்களுக்கு எது நல்லது கெட்டது அப்படிங்கிறது தெரியாமல் இருக்கும். நம்ம அப்போ அந்த நேரத்தில் என்ன பண்ணலான்னா, தினந்தோறும் தினமும் அந்த அதான் நேற்று நம்ம சொன்னமே ஏன் இன்றைக்கி நம்ம மறுபடியும் சொல்லணும் அப்படின்னு இல்லாமல், தினந்தோறும் சின்ன சின்ன நல்ல விஷயங்களை நாம் பெற்றோர்களாகிய நாம் வந்து அவங்களுக்கு கற்றுக் கொடுத்துட்டே இருக்கலாம். என்ன சொல்லலாம் அப்படின்னா, எல்லார்ட்டையும் வந்து அன்பாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு மெயின் திங்கை அவங்கள்ட்ட சொல்லிக் கொடுக்கணும் கண்டிப்பாக. ஏன்னா அப்போ தான் கூட இருக்கக்கூடிய பசங்க கூட அவங்க வந்து ரொம்ப மிங்கிளாகி அன்பாக இருப்பாங்க, பாசமாக இருப்பாங்க. இந்த அன்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் அப்படிங்கிறது வந்து அவங்கள எப்பவுமே ரொம்ப சேஃப்டியாக வச்சுருக்கோம் அப்படின்னு கூட சொல்லலாம், அப்படி தானே. அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்கவங்ககிட்ட சண்டை போடக்கூடாது அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நம்ம அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம். அது மட்டும் இல்லை, பக்கத்தில் இருக்க பிள்ளைங்களுடைய பொருளாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி அது அவங்களுடைய அனுமதி இல்லாமல் எடுக்கக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம அவங்களுக்கு சொல்லித்தரலாம். அது மட்டும் இல்லை, தினம் தினம் நடத்துகிற பாடங்களை வந்து அப்பப்பவே கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னா கடைசி பரீட்சைக்கு உட்காந்து ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்க வேண்டிய அவசியம் இருக்காது அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம அவங்களுக்கு கண்டிப்பாக சொல்லித்தரலாம். அது மட்டும் இல்லாமல் காலையில் தினமும் எழுப்புனாதான் எழும்பணும் அப்படின்ட்டே இப்போ உள்ள பசங்கள்லாம் தூங்கிட்டே இருப்பாங்க. ஆனால் சீக்கிரமே அவங்களாகவே எழும்புகிற அளவுக்கு நாம் அவங்கள வழி நடத்தணும் அப்படின்னு வச்சுக்கலாம். அது மட்டும் இல்லை, பசங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, சரி அவங்க ஸ்கூலுக்கு போகிறாங்களே நம்ம அவங்கள எதுவுமே சொல்லக்கூடாது அப்படின்ட்டு பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப சேஃபாக வச்சுருப்பாங்க. சின்ன சின்ன வேலைகள், அவங்களுடைய வேலைகளை நாம் செய்கிறதுக்கு அவங்களுக்கு நாம் கற்றுக் கொடுக்கணும். அப்படி கற்றுக் கொடுக்கும்போது அவங்க வளர வளர வளர அந்த நல்ல பழக்கங்களை அப்படியே கையில் எடுத்துகிட்டு போவாங்க. இப்போ நம்ம எதுவுமே சரி சின்ன பையனாக இருக்கான் சின்ன பொண்ணாக இருக்கான் எதுவுமே சொல்லி கொடுக்க வேண்டாம், அவங்களே கற்றுப்பாங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை கற்றுக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப குறைவு தான். நாம் தான் சின்ன சின்ன விஷயங்களையும் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும், நல்லது எது கெட்டது எது அப்படிங்கிற விஷயங்களை நாம் தினந்தோறும் பசங்களுக்கு சொல்லிக் கொடுத்து ஸ்கூலுக்கு அனுப்புறது ரொம்ப நல்லது.

பாடல் தொடர்ந்து கேட்கறதுக்கு முன்னாடி ஒரு பட்டாம்பூச்சி பறந்து வந்திருக்காங்க, இப்படியாவது பேசி ஆகணும்னு யார் எங்கேருந்து கேட்டலாமா? வணக்கம், யார் பேசுறீங்க இங்கிருந்து? நிகழ்ச்சியோட நிறைவான நேயர். சரி, அவங்களுக்கு சரியா லைன் கிடைக்கலையா இருக்கலாம், இருந்தாலும் நம்ம ஒரு தடவை. வணக்கம், யார் பேசுறீங்க இங்கிருந்து? எங்க இருந்து பேசுறீங்கம்மா?

0: சரி, என்ன சொல்ல போறீங்க?
1: பாட்டு பாட போறேன்.
0: சரி, பாடுங்க கேப்போம். சரி, பாட்டு பாடிட்டீங்களா? சரிம்மா, நன்றி நன்றி நன்றி. முடியலையா அப்போ? ஓகே ஓகே, அழகா பாடிட்டீங்கம்மா, வாழ்த்துக்கள், நன்றி.
2: நன்றி.
0: ஆ, நன்றி.

பண்பலில் இதுவரை பவனி வந்தது பட்டாம்பூச்சிகள். இந்த அருமையான நிகழ்ச்சிக்கு தொழில்நுட்பம் அனில் ஜேம்ஸ், ஜி பிரான்சிஸ். இதுவரை உங்களோடு நான் ஒய் பொன்மலர் பாலன். ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101.9 மணி வரை திரையிசை கேட்போம்.

கேட்ட பாடல் சதுரங்கம் படத்திற்காக கார்த்திக் ஸ்ரீலேகா பார்த்தசாரதி பாடியது. நிகழ்ச்சியில் இனி தொடரும் பாடல் அன்பு படத்தில் இடம்பெற்றது.

நேர்களுக்கு நினைவுபடுத்துகிறோம், நமது குமரி பண்பலை 101 நாளை காலை 8:45 வானொலிக்கு 90 தொகுப்பு நிகழ்ச்சி. நாளை காலை 10:02 படிப்பும் பணியும், படிப்பு மற்றும் வேலை சார்ந்த தகவல்கள் இடம்பெறும். 10:30 மக்கள் மன்றம், நேயர்களின் பொதுநலன் சார்ந்த கடித வழி கோரிக்கைகள் இடம்பெறும்.

திரையிசை கேட்டோம். மீண்டும் திரையிசை 9:15 தொடரும். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து.

0: cricket. Afghanistan were 113 for 5 in their first innings at stumps on day 2 of the one-off test against India in New Chandigarh, trailing by 451 runs. Rehmat Shah remained unbeaten on 43 at the end of play. For India, debutant Manav Sutar picked up 3 wickets, while fast bowler Prasidh Krishna claimed 2. Earlier in the day, India declared their first innings at a commanding 564 for 8. Captain Shubman Gill led the charge with 126, while KL Rahul struck 100. Rishabh Pant and Sai Sudarshan contributed 81 runs each, and Washington Sundar remained unbeaten on 52. For Afghanistan, Salim Safi was the standout bowler, taking 6 wickets. In French Open tennis, men's singles title clashes underway between Germany's Alexander Zverev and Italy's Flavio Cobolli at the Roland Garros Stadium. Second seed Zverev is playing 4th Grand Slam final of his career, while 10th seed Cobolli is featuring in his first Grand Slam final. Both players are chasing their maiden Grand Slam title. The Andhra Pradesh government is launched the Yogandhra 2026, a statewide campaign aimed at promoting yoga and healthy living ahead of the International Yoga Day. The 14-day program will culminate on 21st of June with a grand International Yoga Day celebration in Amravati, where thousands of participants are expected to perform yoga together. The campaign seeks to encourage widespread public participation and raise awareness about the benefits of yoga. And now, before we end the bulletin, the headlines once again. India and Indonesia hold joint commission meeting in New Delhi, discuss comprehensive strategic partnership across key sectors, including defense, trade, energy and connectivity. West Bengal government to develop Darjeeling, Mirik, Karsiong, Kalimpong and Siliguri as Himalayan cities to boost tourism and regional economy. Southwest monsoon further advances into west central and an entire northeast Bay of Bengal. Indian wrestlers win 2 gold and 2 bronze in men's freestyle category at Ulaanbaatar Open in Mongolia. And in cricket, Afghanistan trails against India by 451 runs in first innings at stumps on second day of one-off test in New Chandigarh. And that's all in the news at 9. Good night.
1: நித்தம் நித்தம் புத்தம் புது செய்திகளுடன் உங்கள் இல்லம் தேடி வந்து ஒலிப்பது குமரி பண்பலை. குமரி பண்பலை, அது இம்மண்ணின் தேனலை.
2: நேரம் 9:15. ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. பவனி வரும் குமரி நிலா நேர்களே, உங்களுறுப்ப பாடல்களை கேட்டு மகிழ தொடர்பு கொள்ளுங்கள். 2602240 மற்றும் ஒரு தொலைபேசி எண் 2907722 இணைப்பு எண்ணாக 04652. கூடவே அலைபேசி எண்ணும் இருக்கு, 8903257039. வணக்கம், யார் பேசுறீங்க? எங்க இருந்து?
3: வணக்கம், கலைச்சோல இருந்து மோகன் பேசுறேன்.
2: சொல்லுங்க சார், என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
3: படம் கற்பகம். பாட்டு அத்தை மடி மெத்தையடி. அந்த பாட்டு.
2: இந்த இரவு நேரத்துல ஒரு அத்தை மடி கிடைச்சு அழகா தூங்கலாம் சின்ன குழந்தைங்க, அப்படித்தானே? அருமையான பாடல், சூப்பரான பாடல் கேட்டிருக்கீங்க, வாழ்த்துக்கள். நன்றி
3: நன்றி நன்றி நன்றி.

0: நேயர்கள் இணைந்திருப்பது பவனி வரும் குமரி நிலா, நமது குமரி பண்பலை 101 வணக்கம். யார் பேசுறீங்க இங்க இருந்து?
1: அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். ஜெயகுமார்
0: சொல்லுங்க, என்ன பாடல் கேட்கலாம் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில?
1: படம் வந்து கலைஞர், அதுல பாடல் வரி கவிஞர் வாலி, இளையராஜா பாடியவர் சேர்த்தான்.
0: பாடல் அருமையான பாடல், கேட்கலாமா? நன்றி.

0: ஆஷா ஃபர்னிச்சர் லேண்டின்
1: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் ஃபர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
0: 0% வட்டியில் ECEMI உடன் ஃபர்னிச்சர் வாங்கிட ஆஷா ஃபர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
1: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
2: வணக்கம், யார் பேசுறீங்க இங்க இருந்து?
3: வணக்கம், கன்னியாகுமரி மாவட்டம்.
2: சொல்லுங்க, என்ன பாடல் கேட்கலாம் நம்ம நிகழ்ச்சியில? லைன் விட்டு விட்டு கிடைக்குது, நீங்க பேசுறது சரியா கேக்கல. இன்னொரு வாட்டி படம் பேர் சொல்லுங்க. ஹலோ,
3: தெய்வபலம்.
2: தெய்வபலம், சரி, பாடல் கேட்கலாமா?
3: நன்றி.

0: இசை தாலாட்டை வலம் வந்து கொண்டிருப்பது நமது குமரி பண்பலை 101 பவனி வரும் குமரி நிலா. வணக்கம், யார் பேசுறீங்க, எங்க இருந்து?
1: அன்பான இரவு வணக்கம் மேடம், நான் தட்சில இருந்து ஹமான் பேசுறேன்.
0: சொல்லுங்க, என்ன பாடல் கேட்கலாம்?
1: படம் வந்து மெல்ல திறந்தது கதவு, அந்த படத்துல இருந்து வா வெண்ணிலாது என்ற பாடலே இந்த இரவு நேரத்துக்கு.
0: உன்னைத்தானே வானம் தேடுது. அருமையான பாடல் கேட்கலாமா?
1: கேட்கலாம்.

0: நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது குமரி பண்பலை 101 பவனி வரும் குமரி நிலா. நிகழ்ச்சியில் தொடர்ந்து வரும் நேயர் யார் இங்கிருந்து கேட்டலாமா? வணக்கம், யார் பேசுறீங்க இங்கிருந்து?
1: வணக்கம், இனிய சகோதரிக்கு உற்சாகமா இனிய இரவு வணக்கம். நாகர்கோவில் புதுக்குடியிருந்து கலிவர் ரஹ்மான்மா.
0: சொல்லுங்க சார், என்ன பாடல் கேட்கலாம்?
1: அம்மா, அந்த இதமான சாவல் மலை பெய்கிட்டு இருக்கு, அதுக்கு மனசு இதமான பாடல் கேட்கலாமா? சின்ன மண்டபம் அந்த திரைப்படத்துக்கு பேரு. இதுல பி பி சின்ன ஐயாவும் சுசிலாவும் பாடுன. போத்திருக்கும் மாலை சூடவா, அப்படி ஒரு இனிமையான படத்தை ஏற்பட்டு நேரில்
0: கேட்கலாம் சார். நன்றி, நன்றி,
1: வாய்ப்புக்கு நன்றியம்மா. நன்றி.

0: நிகழ்ச்சியில் தன்னோட விருப்ப பாடலை கேட்கறதுக்காக காத்திருக்கும் நேயர் எங்கிருந்து பேசுறாங்கன்னு கேட்டலாமா? வணக்கம், யார் பேசுறீங்க சார் இங்கிருந்து?
1: வணக்கம், நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கும், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நலமா இருக்கிறது. பாடசாலை கிருஷ்ணமூர்த்தி.
0: சொல்லுங்க, என்ன பாடல்?
1: என்ன கவுண்டர் படத்துல முத்துமணி மாலைங்கிற பாடல்.
0: முத்துமணி மாலைங்கிற ஒரு அருமையான பாடல் கேட்டிருக்கீங்க. நன்றி சார், வாழ்த்துக்கள்.
1: வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.

0: நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது குமரி பண்பலை 101 பவனி வரும் குமரி நிலா நிகழ்ச்சியில் அடுத்ததாக பேச காத்திருக்கும் அழைப்பாளர் யார் இங்கிருந்து கேட்டலாமா? வணக்கம், யார் பேசுறீங்க, இங்கிருந்து?
1: மராட்டுக்குரிய உற்சாகமான இரவு அறிவிப்பாளர் இரவு வணக்கமா?
0: இரவு வணக்கம், யார் பேசுறீங்க, இங்கிருந்து?
1: நம்ம ஒரு விறுவிறுப்பான பாடலை சுறுசுறுப்போடு கேட்க அன்பின் படத்திலிருந்து ஆனந்தமா?
0: சொல்லுங்க, என்ன பாடல்?
1: ஆமா, அந்த விவசாயி படத்திலிருந்து நல்ல நல்ல நிலம் பார்த்து அந்த பாடல் வரிகள்.
0: அந்த மழை நேரத்துல ரொம்ப அதாவது கவனமா விதைகள் எல்லாம் விதைக்கணும். கண்டிப்பா, நல்ல அழகான பாட்டு கேட்டிருக்கீங்க. விவசாயி படத்துல இருந்து பாடல் கேட்கலாமா?
1: கேட்கலாமா, நன்றி.

பண்புதனை விதைத்து பாமரர்கள் நெஞ்சத்தில பகுத்தறிவை வளர்த்து பார் முழுதும் மனித குல பண்புதனை விதைத்து பாமரர்கள் நெஞ்சத்தில பகுத்தறிவை வளர்த்து ஓர் முறையை

0: நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த நேயர் யார் எங்கேன்னு கேட்டலாமா? வணக்கம், யார் பேசுறீங்க, எங்க இருந்து?
1: வணக்கம்.
0: வணக்கம்,
1: நான் மணிகண்டம், கெட்டியார் மடம்.
0: சொல்லுங்க சார், என்ன பாடல்?
1: என பாயும்பொழி படத்துல இருந்து பொட்டுத்தடி ஊத்துதடி வானம், அந்த பாடல்.
0: ஓ, பொத்துக்கிட்டு ஊத்துதடி வானம்.
1: ஆமா, இப்ப மழை டைம் பட்டாள மேடம்.
0: ஓ, அதனால அந்த பாட்டு கேட்டிருக்கீங்களா?
1: ஆமா, அந்த பாடல். நன்றி மேடம், நன்றி
0: நன்றி நன்றி.
2: பொத்துக்கிட்டு

0: நிகழ்ச்சியின் நிறைவுக்கு நாம வந்துட்டோம். இப்போ நிறைவான நேயரை நம்ம சந்திச்சிடலாம். வணக்கம், யார் பேசுறீங்க இங்க இருந்து?
1: ஹலோ, வணக்கம். காற்றாடி விளையாட்டு முருகன் பேசுறேன்.
0: சொல்லுங்க சார், என்ன பாடல் கேட்கலாம்?
1: அன்புள்ள அப்பா படத்திலிருந்து மனோஜன்
0: கேட்கலாமா?
1: நன்றி.
0: தேங்க்ஸ்.

0: வணக்கம் நேர்களே. நேரம் இரவு 11:01. விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நேர்கள் 12 வரை கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி
1: மனசு மயங்கும்.
2: மனசு மயங்கும்.
0: மனசு மயங்கும் நிகழ்ச்சி தான் கேட்க போறோம். நிகழ்ச்சி ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கும் இணைய அலைவரிசைகள் சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4, குமரி பண்பலை 101, திருச்சி எஃப்எம் 102.1, கோயம்புத்தூர் எஃப்எம் 103 மற்றும் மதுரை எஃப்எம் 103.3 ஆகிய அலைவரிசைகளில். இரவு பொழுதில் பாடல்களை வழங்குவதற்கு ஆர்ஜே கண்ணன் உங்களுடன். பகல் நேரம் முழுதும் வெயில் சுட்டெரித்தாலும் அனல் அடித்தாலும் இந்த இரவு நேரத்தில் மெல்லிய மின்காற்று நம்மை நெஞ்சை வருடும் போது கொஞ்சம் மனசுக்கு சந்தோஷமாக தான் இருக்குது. இரவு பொழுதை இனிமையாக்கும் பாடல்கள் தான் நிகழ்ச்சியில் வர காத்திருக்கு. நிகழ்ச்சியின் முதல் பாடல் பகல் நிலவு படத்திற்காக இளையராஜா எஸ் ஜானகி பாடிய பாடல்.

பாடல்கள் கேட்பது ஒரு சுகம்தான். பாடலை மனதுக்குள்ள நினைத்து இந்த பாடல் இந்த காலகட்டத்தில் வந்தது, இந்த பாடல் வந்த நேரத்தில் நம்ம எந்த மாதிரி இந்த பாடலை ஹம்மிங் பண்ணியிருப்போம், இப்போ கேட்குற நேரத்தில் இந்த பாடலை நினைச்சிருக்கிறோம். எத்தனை முறை கேட்டாலும் இந்த பாடலுடைய அந்த இசை, அந்த பாடல் எப்பவும் கேட்டாலும் ஒரு ஆனந்தமான நேரம் தான். பகல் நேரம், மதிய நேரம், எந்த நேரத்துக்கும் கேட்பதற்கு பொருத்தமான ஒரு காதல் டூயட் பாடல் தான் அந்த பாடல். கேட்டோம், அந்த பாடலில் பொதுவாக இசைக்கருவிகள் தான், இரண்டு இசைக்கருவிகள் ஒரே நேரத்தில் இசையமைப்பது போல, இரண்டு குரல்களையும் ஒன்றாக இணைப்பது போல அந்த பாடலை அப்படி நினச்சிருப்பாரு. பூமாலையே தோல் சீரவா, எங்கும் இரு தோல் சீரவன், ரெண்டு வாய்ஸும் ரெண்டு ஒன்று போல அப்படி சூப்பர் இம்பாசிபிள் ஆகிற மாதிரி அந்த பாடலை வச்சுருப்பாங்க. அந்த பாடல் அந்த பல்லவியில் நான் ஒன்றும் நினைக்காத நாள் இல்லையே, தேனினை தீண்டாத பூ இல்லையே அப்படின்னு சொல்லும்போது அவர் கூட அப்படியே பாடி வரும்போது, எங்கும் இளம் காதல் மயில் நான் தேன் துளி பூ வாயில் அலலா பூவிழி மான் சாயல் அப்படின்னு சொல்லி சொல்லி அடி கொஞ்சி கொஞ்சி பாட வரும்போது, பாடலும் இசையும் ஒன்றிணைந்து வரும்போது இந்த இரவு நேரத்திற்கு அந்த பாடல் நம்மளை இனிமை செய்ததுன்னு சொல்ல வேண்டும். பாடலுக்கு இசை இளையராஜன் தெரிஞ்சிருக்கும், பாடல் வரிகளுக்கு கவிஞர் கங்கை அமரன் தான் எழுதியிருக்காரு. இவங்க காம்போல வந்த அந்த பாடல் தான் கேட்டோம். நிகழ்ச்சியில் இருந்ததான் நான் சிகப்பு மனிதன் படத்திற்காக எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி பாடிய பாடல்.

இரவு நேரத்திற்குனே இந்த பாடல் இசையமைக்கப்பட்டதா, இல்லை அந்த பாடலினுடைய காட்சி அமைப்புகளா, இல்லை இசையா, எப்படி கேட்டாலும் இந்த பாடல் நம்ம நெஞ்சை விட்டு நீங்காத ஒரு பாடல் தான். அந்த பாடல் துவக்கத்திலே அந்த எஸ் ஜானகி அம்மாவுடைய அந்த ஹம்மிங், அப்புறம் பாடல் நம்ம முழுமையாக கேட்கணும், இன்னும் ஒரு முறை கேட்கலாம் அப்படின்னு சொல்கிற வீட்டில் அந்த பாடல் இருக்கும். பாடல் வரிகள் கவிஞர் மு. மேத்தா அவர்கள் இருந்தால் இளையராஜாவுடைய இசை தான், சொல்லவே தேவையில்லை. தேன்மலை நீ ஹோய் மார்பிலே தூவவோ, தேவதை நீ ஹோய் நான் தினம் தேடுவோ, இல்லை அந்த ஹோ ஹோ அந்த சின்ன சின்ன வார்த்தைகளில் அந்த ராகத்தில் சேர்த்து இனிமையாக பாடும்போது

இன்னும் அழகாக கேட்கறதுக்கு இருக்குது. அதில் கையருகில் பூமாலை கால்களின் கோபுரம், மைவிளையில் நீதானே வாழ்கிறாய் ஓர்புறம், என் காதல் வானிலே பெண்மேக ஊர்வலம், காணுவேன் தேவியை கண்களின் விழாவில் அப்படின்னு சொல்லும்போது அந்த ஏற்ற இறக்கங்களுக்கு அந்த ஏற்றமும் அந்த இறக்கமும் அந்த பாடல் வரியில் மிக அழகாக அந்த வரியை கொண்டு வச்சிருப்பார். பெண்மானை சங்கீதம் பாடவா உல்லாசமாயிரம், முன்பார்வை தேன் தரும், உன் தேனே வந்தேனே அப்படின்னு சொல்லி பாடல் முழுமையாக அப்படி கேட்டுக்கிட்டே நடந்துக்கிட்டே அந்த பாடலை கேட்குற மாதிரி இருக்கும். அதில் யாத்திரை ஏன் ஹொய் ராத்திரி நேரமே, போர்க்களம்தான் பூக்களின் தேகமே, தேகமலை நானாகும் தேவியை மூடுவேன், ஈரவயல் நீயாக மேனியை மூடுவேன் சொல்லி கண்ணோரம் காவியம் கை சேரும் போதிலே வானமும் தேடியே வாசலில் வராதோ அப்படின்னு சொல்லி அந்த அன்பு என்றைக்குமே நிலைத்திருக்கும் அப்படிங்கிற ஒரு பாடல் வரிகளை தந்த பணம் சொல்லியிருப்பாங்க. பாடலை கேட்டு ரசித்தோம். நேரம் இரவு 11:15. விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம் மனசு மயங்கும் நிகழ்ச்சியோடு இணைஞ்சிருக்கும். நிகழ்ச்சியில் நீ காக்கி சட்டை படத்துக்காக SP பாலசுப்ரமணியம் P சுசீலா பாடிய பாடல்

பாடல் துவங்கும் போது அந்த காட்சிகளை பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு தேவனுடைய சக்கரம் அப்படி சுழல்வது போல் அப்படி அந்த காட்சி இருந்து அப்படி அவங்களுடைய அந்த கற்பனைகளில் கொஞ்சி விளையாடுகின்ற காட்சிகள் தான் அந்த பாடல் இருக்கும். பாடல் வரிகள் கவிஞர் முத்துலிங்கம் அவர்கள் எழுதுகிற அந்த சந்தத்துக்குள்ளே எழுதுகிறது அவர் அந்த காலகட்டத்தில் பாடல்களில் மிகவும் அழகாக அந்த கவிதைகளை வைப்பார். அதில் அழகான பாடல் வரிகளில் வச்சுருப்பார். அந்த முதல் வரி பாடலே நம்ம பட்டுக்கண்ணம் தொட்டுக்கொள்ள ஒட்டிக்கொள்ளும் ஒட்டி கொண்டு கட்டி கொள்ள உள்ளம் தொள்ளும் அப்படின்னு சொல்லி அதே அந்த சந்தத்தில் அழகாக அந்த பாடல் அமைஞ்சிருக்கும். அதில் கற்பனை கொஞ்சிடும் காவடி சந்தங்களை அடடா இந்த காவிய குயிலை பார்த்து எழுதியதோ தலைவா அப்படின்னு சொல்லி அந்த காவடி சிந்தினுடைய சந்தங்கள் மிக அழகாக இருக்கும். அந்த சந்தங்கள் உன்னை பார்த்து எழுதியதா அப்படின்னு கவிஞர் வியக்கிறார். அதை கதாநாயகனும் கதாநாயகம் பாடும்போது அது ரொம்ப அழகாக அந்த பாடலுக்கு அழகாக அமைஞ்சு அந்த மெட்டுக்குள்ளே அந்த பாடல் அமைந்திருந்தது அழகான இசை. இளையராஜன் இசை சொல்ல வேண்டாம். புன்னகை சிந்திடும் பூந்தமிழ் ஓவியமே கிளியே உந்தன் பூவுடல் பார்த்த பின் சிற்பம் வடித்தனரோ கிளியே அப்படின்னு அடுத்து அவருக்கு பதில் சொன்ன விதமாக அந்த பாடல் வரி அமைந்திருக்கு. கேட்கறதுக்கு இனிமே அந்த பாடலை கேட்டு ரசித்தோம்.

மௌனமே கொள்வதால் தாங்கவில்லை வேதனை. உன்னை தேடி வந்தேன், உண்மை சொல்ல வேண்டும். இந்த சோகம் கொள்ள என்ன காரணம் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க அந்த முதல் பல்லவியில். இரண்டாவது பல்லவியில் அவர் பாடும்போது அதுலேயும் இசையில் ஒரு சேஞ்ச், ஒரு டேன் ஓவர் பண்ணி அந்த இடத்துல அவங்க எஸ்பி பாஸ் பாலவசப்படியும் ஸ்டார்ட் ஆகும்போது அந்த இசையில் பாடலே ஒரு சேஞ்ச் ஆகுது. பாடலும் சந்தோஷமான ஒரு நிலைக்கு அந்த பாடல்கள் நம்மளை கொண்டு போகுது. அதுலேயே அவர் பாடுற சோகத்தின் பாஷை என்ன சொன்னால் அது தீருமா, கங்கை நீர் காயக்கூடும் கண்ணீர் அது காயுமா, சோதனை நேரலாம் பாசம் என்ன போகுமா, மேகங்கள் போய்விடும் வானம் என்ன போகுமா, ஈரமுள்ள கண்ணில் தூக்கமில்லை பெண்ணே, சோகம் தோகை வந்த பின்னே சோகமில்லையே அப்படின்னு சொல்லி அவர் ஒரு அந்த பதிலை சொல்லி முடிக்கிறார். அதனால் ஈரம் உள்ள கண்ணில் வந்து என்றைக்குமே உறக்கம் இல்லைங்கிற ஒரு தத்துவத்தையும் இந்த பாடல் மூலம் காதலுக்குள் ஒரு தத்துவத்தையும் வச்சுருக்காரு கவிஞர் வைரமுத்தவர்களுடைய பாடல் வரிகள் தான். இளையராஜாவின் இசை பாடல் கேட்டவுடனே நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க, நான் சொல்லவே தேவையில்லை. பாடலை கேட்டுட்டு இணைஞ்சிருந்தீங்க விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நிகழ்ச்சியில் இனி மெல்ல திறந்தது கதவு படத்திற்காக எஸ் பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடிய பாடல்.

பாடல் முடியும் போது அந்த கிளைமேக்ஸ் காட்சிகளில் ரொம்ப நம்மளை சோகப்பட வைக்கின்ற ஒரு காட்சிக்கான பாடல் அந்த பாடல் இருந்தது. பாடல் வரிகளில் அந்த கதை மாதிரி அந்த பாடல் வரிகளை எழுதியிருப்பார் கவிஞர் வாலி அவர்கள். பாடலுக்கு இசை எம்எஸ் விஸ்வநாதன் மற்றும் இளையராஜா இரண்டு பேர் இணைந்து அமைச்சிருந்த அந்த பாடல் ஒரு பயங்கரமான ஒரு மெலடி சாங் தான். காண வேண்டும் சீக்கிரம் என் காதல் ஓவியம், வாராமலே என் ஆவதோ என் ஆசை காவியம். இந்த மெட்டுக்கு வந்திருக்குள்ள இந்த ஒரு வசன நடையான ஒரு கவிதை வரிகளை பாடல் வச்சுருக்கோம். பாடல் கேட்கறதுக்கு முன்னாடி அதுக்கு பதில் சொல்லும் விதம், வாழும் காலம் ஆயிரம் நம் சொந்தம் அல்லவா, கண்ணாளனே நல் வாழ்த்துக்கள் என் பாட்டில் சொல்லவா அல்லவா சொல்லவா அப்படிங்கிற மாதிரி எழுதுவார் கவிஞர் வாலி அவர்கள். அவருடைய பாடல் வரிகளே ஒரு தனித்துவமானது தான். கனிவாய் மலரே உயிர் வாடும் போது ஊடல் என்ன பாவம் அல்லவா அப்படின்னு பாட, தேடி தேடி பார்க்கிறேன் என் கால்கள் ஓய்ந்ததை, காணாமலே இவ்வேளையில் என் ஆவல் தீருமோ, காற்றிலாடும் தீபமோ என் காதல் உள்ளமே, நீ காணலாம் இந்நாளிலே என் மேனி வண்ணமும், பிரிந்தோம் இணைந்தோம் இனி நீயும் நானும் வாழ வேண்டும் வாசல் தேடிவா அப்படின்னு அந்த மெட்டுக்குள்ள அந்த பாடல் வரிகள் கேட்பதற்கு மிகவும் இனிமையாக இந்த நேரத்தில் இருந்தது.

உறங்கச் செல்லும் முன் நமது மனசு மயங்கும் நிகழ்ச்சிக்கு முகநூல் வழியாக கமெண்ட் மற்றும் லைக் தெரிவித்த நேயர்கள் பார்த்துட்டு வந்துடலாம். பர்வத வர்த்தினி அவங்க நிகழ்ச்சிக்கு இரவு வணக்கம் சொல்லியிருக்காங்க. பாடலை ஒவ்வொரு பாடலையும் குறிப்பிட்டு முதல் பாடலிருந்து பெண்மணி சங்கீதம் பாடிய பாடல் வரைக்கும் இனிமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ராதாகிருஷ்ணன் தேனி மாவட்டம் பண்ணைப்புறத்திலிருந்து அவங்களும் பாடல்கள் வாழ்த்து சிறப்பு நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. வீரராகவன் மாதவரத்திலிருந்து இரவில் பூத்த புதுமலர் மனசு மயங்கும் ராக் மலை விழித்திருந்து கேட்கும் இசை வசந்தகால பாடல்கள் வரிசை பூபால கீதங்கள் ஓசை மனதில் பூந்தென்றல் வீசும் வாடை பண்பலையில் மிதந்து வரும் குயிலோசை அப்படின்னு அவருக்கு உரித்தான கவிதை வரிகளை எழுதி வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. கடலூர் மாவட்டம் விளக்கப்பாடியிலிருந்து வீரா செந்தில்முருகன் பாடல்கள் கேட்க ஆவலாக உள்ளேன் அப்படின்னு எழுதியிருக்காங்க. கார்த்திகேயன் சிவசுப்பிரமணியம் மனசமயங்கும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. பகல் நிலவு படத்திலிருந்து வந்த பாடலையும் குறிப்பிட்டு எழுதியிருக்காங்க. காட்டுப்பாக்கம் அந்தோனிராஜ் மனசமயங்கும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. இரவு நேரத்தை மேலும் இனிமையாக்கும் வகையில் பாடல்கள் ஒலித்து கொண்டிருக்கின்றன சொல்லியிருக்காங்க. சோமசுந்தர பிரபு பழைய வண்ணாரப்பேட்டையிலேருந்து அவங்களும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. சாந்தி ரமேஷ் இரவு வணக்கம் தெரிவிச்சிருக்காங்க. அல்லிநகரம் எஸ் மகாதேவன் பாடல்களை குறிப்பிட்டு பாடல்களுடைய வரிசையாக இல்லைன்னு சொல்லி இரவு வணக்கம் வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. முரளிதரன் விழுப்புரத்திலிருந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் மற்றும் போஸ்டர் அனுப்பியிருக்காங்க. திருச்சி குமரநகர்லேருந்து லக்ஷ்மி அவங்க வந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. தியாகராய நகர்லேருந்து ரங்கராஜன் அவங்க நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. ஹேமலதா போஸ்டர்ஸ் அனுப்பியிருக்காங்க. புரசைவாக்கம் சவுந்தரராஜன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிஞ்சிருக்காங்க. பூலுவபாளையம் ஆனந்தமுருகன் மனசமயம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. ராஜன் சுப்பிரமணியன் அவங்களும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. சென்னையிலிருந்து அடையாளம்பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி அவங்க இரவு வணக்கம் தெரிவிச்சிருக்காங்க. கலீல் அகமது பொன்னேரிலிருந்து அவங்களும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. லைக் மற்றும் கமெண்ட் தெரிவித்த நேயர்களுக்கு நன்றி. நேரம் இரவு 11:46. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் இன்று முழுமையான கொண்டாட்டம் மனசு மயங்கும் நிகழ்ச்சி தான் கேட்டுட்ருக்கோம். நிகழ்ச்சியில் இனி கடலோர கவிதைகள் படத்திற்காக பி ஜெயச்சந்திரன் எஸ் ஜானகி பாடிய பாடல்.

பாடலை கேட்டுக்கிட்டே இருக்கும்போது நம்மளும் அந்த கடற்கரை ஓரத்தில் ஓடி நடந்தது மாதிரிப்பட்ட காட்சிகள்லாம் மனசில் வந்திருக்கும். அந்த பாடலில் லிப் மூமெண்ட்டே இல்லாமல் காட்சிகள் மட்டும் போயிட்டுருக்கும். ஆனால் அந்த பாடல் வரிகள் கேட்டுக்கிட்டே இருக்கும்போது அந்த காட்சிகளோடு அந்த காதலும் வளர்ந்து வர மாதிரி அந்த பாடல் வரிகளை எழுதியிருப்பார் கவிஞர் வைரமுத்து அவர்கள் தான். அதில் ஒவ்வொரு வரிகளுமே கேட்கறதற்கு மனசு தடுமாறும், அது நினச்சா நிறமாறும், மயக்கம் இருந்தாலும் ஒரு தயக்கம் தடப்படும். ஒரு தயக்கத்தினால் எவ்வளோ விஷயங்களை சொல்லாமல் மனசுக்குள்ளேயே வச்சுருக்குது, ஒரு கனமான விஷயந்தாங்கிறத சொல்லியிருப்பார். நித்த நித்தம் ஓனப்பு நெஞ்சுக்குழி காயும், மாடு ரெண்டு பாது ரெண்டு வண்டி எங்கே சேரும், மனசு ரெண்டு விதமாக பயணம் பண்ணிகிட்டே இருக்கும்போது அது சொல்லவும் முடியல மெல்லவும் முடியாமல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு நினைப்பை அந்த பாடலில் வச்சுருப்பார். பொத்தி வச்சா அன்பு இல்லை, சொல்லிப்புட்டா வம்பு இல்லை, சொல்லத்தானே தெம்பு இல்லை, இந்த துன்பம் யாரால அப்படின்னு அந்த காலகட்டத்தில் மனசுக்குள்ளெல்லாம் வச்சுருக்கக்கூடிய அந்த ஆசைகளை அந்த அன்பை வெளியே சொல்ல முடியாமல் இருக்கிற அந்த பரிதவிப்பை அந்த பாடலை சொல்லியிருப்பார். இசை அப்பா சொல்லவே வேண்டாம், ஒவ்வொரு இசை நேரத்துலையும் வந்து மாடுலேஷன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அந்த ஒவ்வொரு பல்லவிக்கும் சன்னத்துக்கு நல்ல இளையராஜ்.

0: அவர்கள் இசை அப்படி அந்த கடற்கரையோட பொருந்தி போகிற மாதிரி அந்த இசை இருந்துகிட்டே இருக்கும். அந்த காட்சி அமைப்பே நம்ம பார்த்துருக்கலாம். அப்படியே அந்த தரையில் அப்படி ஏபிசிடி அப்படி எழுதி வச்சுருப்பாங்க, அந்த காட்சிகள் கூட மனசில் வந்திருக்கும். அது கடைசியில் அந்த பாடல் பதில் என்ன சொல்ல வராங்க, அது முடியும் போது பறக்கும் திசை ஏது இந்த பறவை அறியாது, உறவோ தெரியாது அது உனக்கும் புரியாது, பாறையில் பூ முளைச்சி பார்த்த வகை யாரு, அன்பு கொண்ட நெஞ்சத்துக்கு ஆயுசனூறு, காலம் வரும் வேளையில் காத்திருப்பேன் பொன்மையில், தேதி வரும் உண்மையில் செய்தி சொல்வேன் கண்ணால் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக அந்த செய்தி நடந்தே தீரும் அப்படின்னு சொல்லி அந்த பாடல் வரிகளை எழுதியிருப்பார். இரவு நேரத்தில் இந்த இனிமை சேர்க்கும் அந்த பாடலை கேட்டு ரசித்தோம். நிலை மனசு மிகு நிகழ்ச்சியில் ஒலித்த குரல்களை மீண்டும் அம்மன் கோவில் கிழக்காலை படத்துக்காக பூவை எடுத்து ஒரு மாலை தொடுத்து வச்சேனே என் சின்ன ராசா பாடல்.
1: பூவை எடுத்து ஒரு மாலை தொடுத்து வச்சேனே என் சின்ன ராசா.

0: இனிமையான பாடல்கள் கேட்டதில் இந்த ஒரு மணி நேரம் எப்படி தான் போச்சுன்னு தெரியல. அந்த மாதிரி ஏன்னா பாடல்களை கேட்டோம். கடைசியான பாடல் கங்கை அம்மனவர்கள் வரிகளில் இளையராஜாவினுடைய இசையில், காற்றுல சூடம் போல் கரையிற ஒன்னால் கண்ணாடி வள என் நாட் என் முன்னாடி விள என் தேகம் மெலிஞ்சாச்சு, கல்யாணம் வரும் ஒன்னால் பெரும் நன்னால் நினச்சாச்சு, சின்ன வயசு புள்ள கன்னி மனசுக்குள்ள வண்ண கனவு வந்ததே கல்யாணம் கச்சேரி எப்போது என்று இந்த இரு மனங்கள் இணைந்ததான் காண அந்த பாடல் கேட்டோம். மனசு மயங்கும் நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதிக்கு வந்துச்சு. நிறைவாக ஒரு சின்ன குட்டி பாடல், முதல் மரியாதை படத்திற்காக மலேசியா வாசுதேவன் குரலில்.
1: ஏ குருவி குருவி குருவி, ஏ குருவி சிட்டுக்குருவி,

0: ஏ எவடி அடியே எவடி ஏ எவடி அது
1: நேர்கள் இதுவரை இணைந்த இந்த நிகழ்ச்சி
2: மனசு மயங்கும்
3: மனசு மயங்கும்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேர்களை, நேரம் நள்ளிரவு 12 மணி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நேர்களினி தொடர் இசைப்பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். நிகழ்ச்சி ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கும் இணை அலைவரிசைகள் சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4, குமரி பண்பலை 101, திருச்சி எஃப்எம் 102.1, கோயம்புத்தூர் எஃப்எம் 103 மற்றும் மதுரை எஃப்எம் 103.3 ஆகிய அலைவரிசைகளில் காற்றின் மொழி, நீங்காத ரீங்காரம், தூங்காத விழிகள், இன்னிசை இரவு என தொடர் இசைப்பாடல்கள் உங்கள் விழிகள் உறங்கினாலும் செவிகளில் ஒலித்துக் கொண்டிருக்கும் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
2: காற்றின் மொழி.

சகோதரர்கள் இல்லையா?

0: இளைஞராய் தரணியில் வாழ்ந்திட சரியான நலங்களும் சேர்ந்திட சரியான வயது தரமான கல்வி சமமான குணத்தோடு கூடி அமைவான உடலுள்ள ஆண் பெண்கள் எதிர்பட அப்போதுண்டாவது காதலு அதிகாரம் செல்வோம் அது கொண்டு பெண்ணே அடிமைப்படுத்துவது சாதலு
1: அப்போ

கண் தேடுதே எழில் காணவே உளம் நாடுதே உளங்காமலே யா.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

சக்க போடு போடு ராஜா. டேய் என்னடா பாட்டுல பேச ஆரம்பிச்சிட்ட நீ? சக்க போடு போடு ராஜா, உன் காட்டுல மழை பெய்யுது. ஆமா மழை பெய்யுது, நீ வந்து கொடை பிடி. ஏண்டா சக்க போடு

இதுல ஒன்னும் குறைச்சல் இல்லை. மல்லியப்பு மேனியடா நான் இதுவாக தொடு வேண்டாம், நாங்க பஞ்சரையில் கொஞ்சுறது நீ போக போக பாரு. கிழிச்ச கூட ஏறி கோழி பிடிக்காதவன் வானவேறி வைகுண்டம் போவான்.

என்ன என்ன என்னடா நல்ல சமயம், வெள்ளி நிலாக்கா இது, வாடை காத்து வீசுது, புள்ளி மயில் உள்ளிருக்க அள்ளி அள்ளி கையிரங்கில் ஏந்தி கொள்ளடா, சக்க போடு போடு ராஜா.

ஆமாண்டா, இப்படி பழமொழிய பேசியே பொழுத கழிச்சு விட்டுரு. போடா போ பழம் பஞ்சாங்கம் நீ, வாடாதோ உன் செம்மாங்கனி. கல்யாணம் ஆயாச்சு பொண்டாட்டி வந்தாச்சு, இன்னும் வேற என்னடா. தானா கனியிற கனிய ஏண்டா தடியால் அடிச்சு கனிய வைக்கணும். டேய் என்ன நீ ரேக்காதே, போராட்டம் கிள நெஞ்சத்திலே உண்டாதே இந்த நேரத்திலே. உன்னாலே நான் பட்ட தொல்லைகள் போதாதோ, எட்டி போனாலே என்னையாடா எட்டி போக சொல்றேன்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: தூங்காத விழிகள்.

மேல ஒரு கண்ணு இல்லாலும் கடியோ, வந்தாள சின்ன பொண்ணு தொட்டால நடியோ, ரோசா குமாரா போட

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இனிய காலை வணக்கம் நேர்களே. நேரம் காலை 4 மணி. விவித் பாரதி தமிழ் FM 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நேர்கள் திரை இசையில் மலர்ந்த பக்தி பாடல்கள் கேட்கலாம். துவக்கமாக சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் மற்றும் டி ஆர் மகாலிங்கம் ஆகியோர் பாடியுள்ள பாடல். அகத்தியர் படத்திற்காக ஈரா பழனிசாமி அவர்கள் எழுதி குன்னக்குடி வைத்தியநாதன் இசையமைத்த பாடல்.

இனி மகாலட்சுமி படத்திற்காக பி சுசீலா பாடியுள்ள பாடல், எம் எஸ் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் கண்ணதாசனுடைய பாடல் வரிகள்.

0: மண்டலம் வெட்டிக்காவல கே என் சசிகுமார் அவர்களின் நாகஸ்வரேசி கேட்கலாம்.
1: ஆலப்புழை எஸ் விஜயகுமார் அவர்கள் தபில்.
0: முதலில் துடுக்கூகல தியாகராஜரின் பஞ்சரத்ன கீர்த்தனை கௌளை ராகம் ஆதிதாளம்.

கும்பம் மங்கலம் நிகழ்ச்சியில் இதுவரை வெட்டிக்காவல கே என் சசிகுமார் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டீர்கள். ஆலப்புழை எஸ் விஜயகுமார் அவர்கள் தபல்.

கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். அருள்மணி.

நேரம் காலை 5 மணி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். அருள்மணி மாலை நிகழ்ச்சி கேட்க போகிறோம். நிகழ்ச்சி ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கும் இணைய அலைவரிசைகள் சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4, குமரி பண்பலை 101, திருச்சி எஃப்எம் 102.1, கோயம்புத்தூர் எஃப்எம் 103 மற்றும் மதுரை எஃப்எம் 103.3 ஆகிய அலைவரிசைகளில். அருள்மணி மாலையில் தெய்வீக ராகம். முதலில் டாக்டர் எம் பாலமுரளி கிருஷ்ணா அவர்கள் பாடியுள்ள சிவ பஞ்சாட்சர ஸ்தோத்திரம் கேட்கலாம்.